எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த ஒரு தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பீட்டி பேர் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இல்ல, எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு டாக்டர்? நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க சிறுமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் காலில் குத்துல முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
4: ஆமா. நாங்க இவங்களுக்கு போகும்போது ஸ்லிப்பர் ஓடுனா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல. இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போகக்கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது. சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுல வந்து அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டா அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வரா.
1: சரிடா.
5: இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாதம் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முதல் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
2: சரி கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் நீ வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லு, மேலயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடர்ந்து விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்திருக்கும், என்ன எடுத்துட்டு போறேன்னு
0: போறோம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா விஷயம் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம்.

பை டாக்டர்ஸ் நிறைய ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல நம்ம மென்டல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கரைச்சு வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி வேஸ்ட் பண்ணாதீங்க பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதைய சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில
2: வணக்கம். இல்வாழ்க்கை அதிகாரத்தில் அந்த இல்வாழ்க்கையுடைய சிறப்பு பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய 8வது குறள், ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை, நோற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் என்று சொன்னா நான் சொன்ன வழி, நோற்பார் என்று சொன்னா தவம் செய்கின்றவர்கள், நோற்கின்றவர்கள், தவம் செய்கின்ற யோகிகள், துறவிகள். நோன்மை என்று சொன்ன சிறப்பு, மேன்மை, வல்லமை. அந்த நோட்பாரின் நோன்மை உடைத்து, எது தவசிகளுடைய வாழ்க்கைக்கு சமமானது, அதற்கு ஈடானது, அது போன்று சிறப்பானது, அது போன்று உயர்வானது என்று சொன்னா, இல்வாழ்க்கையை அறன் இழுக்காது, தர்மத்தின்படி சொன்னப்பட்ட முறைப்படி தவறாது, அறநெறி தவறாது, பிறழாமல் இழுக்காது, அறநெறியிலே மற்றவர்களை வாழச் செய்து தானும் வாழ்ந்து இல்லறம் நடத்துகின்றானே அவனுடைய செயல்பாடு, காட்டிலே போய் இருந்தோ இல்லைனா ஒதுக்குப்புறமான இடத்திலே இருந்தோ மடங்களிலே தங்கி இருந்து தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் துறந்து துறவியாக இறைவனை பற்றியே மனதை ஒருமுகப்படுத்தி நோக்கின்ற அந்த துறவிகளை விட உயர்ந்தது என்று சொல்கின்றார். அப்ப தவம் செய்கிறேன் என்று சொல்லி காட்டிற்கு போக வேண்டாம். தவம் செய்கின்றேன் நான் இம்மைக்கு, அடுத்த உலக வாழ்க்கைக்கு தயார் செய்து கொள்கிறேன் என்பதற்காக நீ எங்கேயாவது போய் தவம் எல்லாம் செய்ய வேண்டாம். ஒன்றே ஒன்று செய்தால் போதும், இல்லறத்திலே நின்று நீயும் தர்மப்படி வாழ்ந்து உன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு தர்மப்படி ஆதரவு அளித்தாய் என்று சொன்னால் நீதான்ப்பா உயர்ந்தவன். முன்பே சொன்னார், எல்லோரையும் விட தலை சிறந்தவன் என்று இங்கே மீண்டும் சொல்கின்றார். அறநெறியில் பிறரை வாழச் செய்து தானும் அறமுறை பிறழாமல் வாழ்கின்ற ஒருவனின் இல்வாழ்க்கையானது வருந்தி தவம் செய்வோரின் வாழ்க்கையை விட மேன்மையானது, நோன்மை உடைத்து, வல்லமை பொருந்தியது, சிறந்தது என்று சொல்கின்றார். அப்ப இங்க இல்வாழ்க்கையுடைய சிறப்பை சொல்ல வந்த இடத்துல வள்ளுவர் சொல்கின்றார், தவம் செய்கின்றவர்களை விட மேன்மையானவர்கள் யார் என்று சொன்னா, இயல்பாக சிறப்பாக முறையாக அற வழியிலே இல்வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் என்று. நன்றி, வணக்கம்.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி.
3: MOP சமுதாய வானொலி 107.8 டாக்டரை கேளுங்கள்.

0: வணக்கம் நேயர்களே, தேமோபின் சமுதாய வானொலி 107.8 உங்கள் அபிமான டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில இப்ப நான் உங்களோட இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட இன்னைக்கு வந்திருக்கிறது டாக்டர் சாந்தி. இவங்க குழந்தை நல மருத்துவர், கஸ்தூரிபாய் தாய் சேர் நல மருத்துவமனையிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அதாவது August 1st to 7th வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒரு பாட்டு கூட இருக்கும், அண்ணாமலை படத்துல ரஜினி பாடியிருப்பாரு. அதாவது வந்து நிறைய குழந்தைங்க தமிழ்நாட்டில் பிறக்கிறது பசுவோட பாலை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உண்மை இல்லை, உண்மையா இருந்தாலும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து முதல்ல ஒரு 6 மாசமாவது கண்டிப்பா வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றதுக்காகவும், அதோடைய சிறப்புகளை பத்தி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் செய்யறதுக்காக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். உலக தாய்ப்பால் தினம் அந்த வாரத்தை கொண்டாடும் வகையில இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையில இருந்து நம்ம கூட அவங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு உங்க ஆஸ்பத்திரியில கூட மருத்துவமனையில கூட நீங்க வந்து இந்த உலக தாய்ப்பால் தினத்துக்காக நிறைய கொண்டாடி இருக்கீங்க, சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க. சோ முதல்ல கொஞ்சம் அப்படியே அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலா ஒவ்வொரு வருடமும் August 1st to 7th நம்ம உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடுகிறோம்.
0: ஓகே,
1: உலக தாய்ப்பால் வாரம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிறதற்காக, சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு, தாய்மார்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு மட்டும் இல்ல சொசைட்டி அதாவது யங் கேர்ள்ஸ் இவங்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மருத்துவமனையில வருஷ வருஷமும் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்தது. என்னவென்றால் ஜிஹெச்ல இருந்து நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட், ஊட்டச்சத்து டிபார்ட்மெண்ட் இருந்து வந்து இதை ஸ்பெஷலா இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இதுல என்ன நடந்தது என்று சொன்னா, எங்க ஜிஹெச்ல இருந்து டீன் வந்தாங்க, மெடிக்கல் சூப்பர்டென்ட் பிளஸ் ICH குழந்தைகள் நல மருத்துவ ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து இயக்குனர், அப்ப எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல உள்ள இயக்குனர், அப்புறம் ஆர்எம்ஓ, நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்து நிறைய தாய்மார்கள், குழந்தைகளோடு உள்ள தாய்மார்களை நாங்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், விழிப்புணர்வு எப்படி கொடுக்கறதுன்னா சும்மா நம்ம ஓரளவு நம்ம பேசிக்கிட்டே மட்டும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு டிராமா, ஒரு வில்லு பாட்டு, ஒரு கவிதை, ஒரு பேச்சு போட்டி, ஸோ இப்படியாக சில நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு லைவா ஒரு டெமோ பண்ணி காட்டணும்னு சொன்னா எல்லாருக்குமே அது ஈஸியா புரியும் இல்லைங்களா. சோ அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் முடிந்து சரி நீங்களும் அழைத்ததுனால இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்பாக இருக்கிறேன்.
0: கரெக்ட் டாக்டர். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குழந்தைகள் அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள், கொடுக்காதனால என்ன பிரச்சனை வருது, சமுதாயத்தில் இன்னுமே நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் இருக்கு தாய்ப்பால் குறித்து, அப்புறம் கர்ப்பிணி அவங்களுக்கு எப்படி மனதளவில் தயார் பண்றது, அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கும் இப்படி எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கும் தவறான நம்பிக்கைகள் தவறான மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு விழாவாரியா நம்ம பேசலாம். நேர்களே, உங்களுக்கு வீட்டுல ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தது, உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, இல்ல தாய்ப்பால் கொடுக்கற பெண்மணிகளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எங்களுக்கு மறக்காம போன் பண்ணுங்க. உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக அரசு கஸ்தூரிபாய் தாய் சேயலான மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சாந்தி நம்ம கூட இருக்காங்க. அவங்க உங்க சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. நீங்க போன் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 6512133333 இந்த எண்ணுக்கு தான் நீங்க போன் பண்ணணும். சரி, நாங்க இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கலாம் உங்க கால்ஸ்க்கு முன்னாடி. மேடம், இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், ஆனா நிறைய பேர் பாட்டிகள் அத்தை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, குழந்தைக்கு வந்து சீம்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த தாய்ப்பால் முதல்ல ஊறின பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சக்கரை தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது, காஃபி தண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி டாக்டர்?
1: இப்ப தாய்ப்பால் என்பது வந்து ஒரு குழந்தையினுடைய பேசிக் உணவு, அடிப்படை உணவு வந்து குழந்தைக்கு பால் தான். ஸோ பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஸோ பிறந்த குழந்தைகளும் சரி வயதானவர்களும் சரி பாலை வந்து ஒரு அடிப்படை உணவா நம்ம வைத்துக் கொள்கிறோம். பட் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால், இப்போ பிறந்த பாலூட்டிகள் நிறைய வந்து எல்லாமே குட்டி போட்ட உடனே பால் தான் கொடுக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் டீச் பண்றது இல்லை, ஒரு ஆடு மாடு நாய் ஏன் பன்றி கூட அதுவும் கூட குட்டி போட்ட உடனே அது தாய்ப்பால் தான் கொடுக்குது. நம்ம போய் அதுக்கு தாய்ப்பால் கொடு தாய்ப்பால் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. ஒன்லி திங் என்னன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுக்கு தான் நம்ம வந்து அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் அந்த நாகரிக உலகத்துல எல்லாருமே ஒரு ஒரு ஃபேன்சி, என் பிள்ளைக்கு நான் வந்து லாக்டோஜன் கொடுத்துடலாமா, இல்ல மத்த ஏதாவது ஃபார்முலா ஃபீட்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, இதை கொடுத்தா என் குழந்தை நல்லா ஹெல்த்தியா வந்துடாதா, நல்லா குண்டா வந்துடும், நல்லா சப்பியா வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இருக்குது. ஆனா ஒரு தாய்க்கு பால் கொடுக்கறது அவளுடைய அடிப்படை உரிமை, ஒரு குழந்தைக்கு தாயிடமிருந்து பால் குடிப்பது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துடுறாங்க.
0: கடமை குழந்தையோட உரிமை.
1: எஸ் சோ குழந்தையினுடைய உரிமை அது. இப்போ தாய்ப்பால் கொடுக்கணும், குழந்தையோட உரிமையை வந்து நம்ம பறித்து கொள்ளக்கூடாது. நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல, எல்லாருடைய உரிமைகளை எல்லாருமே சுதந்திர நாடா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு சுதந்திரம் உண்டு. அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் குடிப்பதற்கு உரிமையும் உண்டு. சோ பிறந்த உடனே தாய்க்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட, குழந்தை பிறக்காததற்கு முன்பாகவே அந்த பெண் வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த உடனே வந்து பால் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஆன்டிநேட்டல் பீரியட் அவங்க வந்து ஒரு மாதம் மாதம் செக்அப் வராங்க. சோ ஒவ்வொரு மாதமும்
0: கர்ப்பமா இருக்கும் போது
1: மாசம் செக்அப் வரும் பொழுது தடுப்பூசி போட்டுக்க வராங்க, என் குழந்தை நல்ல வெயிட் வருதா பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே செக்அப்க்கு வராங்க இல்லையா.
0: ஆமா ஓகே டாக்டர், இப்ப நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம், குழந்தையோடைய உரிமை தாயோட கடமை இதை பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம காலர் ஒருத்தவங்க நம்ம லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேள்வி என்ன சந்தேகங்க என்னன்னு கேட்போம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்,
2: நான் மயிலாப்பூர்ல இருந்து கற்பகம் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
2: என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 4 மாசம் ஆகுது.
0: ஓகே.
2: அவளுக்கு வந்து பாவக்காய் கொடுத்தா பால் கசக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் புளி சேர்க்க கூடாது, காரம் சேர்க்க கூடாது, மிளகாத்தூள் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக என்ன டாக்டர் பண்றது?
1: 4 மாதம் ஆயிடுச்சு இல்லீங்களா?
2: ஆமா,
1: 4 மாதமும் தாய்ப்பால் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க.
2: தாய்ப்பால் தான்.
1: சரி, 4 மாதமும் நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்களா, இந்த உணவுகள் எல்லாம்? பிளட்ல சேர்ந்து தாய்ப்பால் வழியாக வெளியில வர்றது கிடையாது சரிங்களா. அதனால பாகற்காய் கொடுக்க கூடாது, வத்தல் பொடி கொடுக்க கூடாது, புளி கொடுக்க கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு மித்ஸ் தான், ஒரு ஒரு மூட நம்பிக்கை சரிங்களா. எதுவுமே கிடையாது.
0: ஹலோ,
2: ஹலோ,
0: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு?
1: கவலைப்பட தேவையில்ல, பால் கொடுத்து குடிச்ச உடனே
2: குழந்தைய
1: நீங்க பால் கொடுத்த உடனே தோல்ல போட்டு கட்டி கொடுத்து பாப்பா ஏப்பம் விட வைக்க சொல்லுங்க. ஏப்பம் விட வைக்கணும் சரிங்களா. ஏப்ப விட்டாச்சுன்னு சொன்னா வாந்தி வராது. அப்படி ஒருவேளை ஏப்பம் விடும் பொழுது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பால் வெளியில வரலாம், அது நார்மல் தான். அப்புறம் முக்கி முக்கி அழுகிறதுன்றது அதுவும் நார்மல் தான். ஏன்னா குழந்தைக்கு யூரின் வரும் பொழுது மோஷன் வரும் பொழுது அதெல்லாம் சொல்ல தெரியாது இல்லைங்களா. அதனால அது முக்கி தான் காட்டும், முக்கி காட்டலாம், அழுது காட்டலாம். அதனால நீங்க எனக்கு முக்கிறதுனால உடனே குழந்தைக்கு ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். தொடர்ந்து முக்கி கொண்டே இருக்கிறது, ஒருவேளை மூச்சு தண்டல் இருக்குது அப்படின்னு சொன்னா வேற யாராவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதற்கு நீங்க டாக்டர் அணுகி கேட்டுக்கலாம். பட் நார்மலா அந்த மாதிரி முக்கி அழுகிறது வந்து அது நார்மல், அதுக்காக நீங்க வந்து பெருசா அது ஒரு பிரச்சனை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்.
0: நன்றி மேடம். சோ இந்த மாதிரி கற்பகம் நம்ம நேயர் மாதிரி நீங்களும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுத்து டயல் பண்ணுங்க 6512133333. டாக்டர் சாந்தி குழந்தை நல மருத்துவ தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நேரடியா உங்க சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க தாயோடைய கடமை குழந்தையோட உரிமை தாய்ப்பால்.
1: இந்த தாயுடைய கடமை, அந்த கடமையை அவங்க நல்ல முறையில செய்யணும் அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்த உடனே சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க கர்ப்பமா இருக்கும் பொழுது 9 மாத காலம் அளவும் அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கு முன்பாகவே அவங்க ரொம்ப ஆன்சியஸா இருப்பாங்க. சில மதர்ஸ் இந்த மாசம் நான் கர்ப்பம் ஆயிட மாட்டேனா, அடுத்த மாதம் கர்ப்பம் ஆயிட மாட்டேனான்னு. இப்ப எல்லாருமே வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. சோ அவங்க தேனும் மோர். அப்போ அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த மாசமா இருக்கிறப்ப வந்து செக்அப் வரும் பொழுது அந்த கைனகாலஜிஸ்டே நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இந்த நாளில குழந்தை பிறக்க போகுது, இதுக்கு முன்பாகவே நீங்க தாய் தாய்ப்பால் கொடுப்பதற்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். ஆயத்தப்படுத்திக்கிறது என்று சொன்னால் என்ன, மனதளவில் முதலாவது ஆயத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரஸ்ட்டை வந்து அடிக்கடி எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். அந்த பிரஸ்ட்ல வந்து அந்த நிப்பிள் வந்து சம்டைம்ஸ் பிளாட்டா இருக்கலாம் ஆர் உள்ள போய் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்க ஆன்டிநேட்டல் பீரியட்லயே அதை கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி வெளியில இழுத்து விட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாதான் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த காம்பு வாயில போவதற்கு சரியான ஒரு லெங்க்ல அந்த நிப்பிள் இருக்கும். இது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி அவங்களுக்கு மனதளவில் வந்து ஒரு ஒரு அவங்க மனதளவில் அவங்க அவங்களை நம்ம தயார்படுத்துறது டாக்டர்ஸுடைய கடமை, அதுவும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்டர்ஸுடைய கடமையும் கூட.
0: கரெக்ட். ஓகே ஓகே டாக்டர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த மாடு வந்து கண்ணு போட்டுதுன்னா உடனே ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீம்பால் எடுத்து மாட்டு கொடுக்குறோமோ இல்லையோ மனுஷங்க நம்ம சாப்பிட்டுறோம், அது ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு. பட் அது செய்யக்கூடாது இல்லைங்களா? ஆனா ஏன் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த செக்ரியேட் ஆற மில்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து அதிகமா இல்ல கிராமப்புறங்களா இருக்கட்டும் நகர்ப்புறமா இருக்கட்டும்?
1: இன்ஃபேக்ட் அது என்னன்னா அந்த சீம்பால் வந்து கெட்டு போன மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம ஜனங்களுக்கு. எப்படின்னா இப்போ மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த சீம்பால் வந்து மாட்டுடைய கண்ணுக்கு தானே போய் சேரணும்.
0: கரெக்ட்.
1: ஆனா நம்ம அதுக்கு கொடுக்கறது இல்லை, நம்ம எடுத்து அந்த பாலை திரட்டு பால் இன்னும் நிறைய சுகர் போட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். ஏன் அப்படின்னா அதுல நிறைய சத்து இருக்கு, நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, அந்த சத்து நமக்கு வேணும்னு நம்ம சாப்பிடுறோம். பட் அதே டைம்ல ஒரு மதருடைய சீம்பால் வந்து அந்த குழந்தைக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது மிகவும் பெரிய தப்பு. அந்த குழந்தையினுடைய உரிமையை நம்ம மறுக்கிற மாதிரியும் பறிக்கிற மாதிரியும் இருக்கும். ஏனென்றால் அந்த சீம்பாலில் நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, அது வந்து நோய் தடுப்பு மருந்து மாதிரி. ஸோ இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னொன்று வந்து அதனுடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். குவான்டிட்டி வந்து ஒரு மேபி ஃபியூ டிராப்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஃபியூ டிராப்ஸ் எப்படி இந்த பேபிக்கு பத்தும் போதாது அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கை. ஆனா அந்த ஃபியூ டிராப்ஸ் கூட அந்த குழந்தைக்கு போதுமானது.
0: ஓகே.
1: சோ அந்த ஃபியூ டிராப்ஸ் குடுக்கறதுனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் வருது இல்லைங்களா? சோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அந்த குழந்தைக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இல்லாம அந்த கொலஸ்ட்ரம்க்கு வந்து ஒரு பர்கேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. பர்கேட்டிவ் இன் த சென்ஸ் அந்த உள்ள இருக்கிற அந்த கருப்பு மலம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கருப்பு மலம் எல்லாம் கிளியரா அது வந்து வெளியில கொண்டு வந்து.
0: ஓகே.
1: சோ அது ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் மாதிரி. சோ இது எல்லாவற்றையுமே நம்ம அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும். இந்த மூட நம்பிக்கையை நம்மில இருந்து நம்ம முதலாவது எடுத்து போடணும்.
0: ஓகே. அப்புறம் வேற என்ன வகையான நம்பிக்கைகள், அதாவது வந்து அது மக்களோட நம்பிக்கை ஆனா அது வந்து அறிவியல், அதாவது வந்து டாக்டர்ஸ் உடைய பார்வையில அது தவறு, அது தேவையில்லை நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்?
1: இப்போ வேற மூட நம்பிக்கைகள் என்ன இருக்குன்னா, பிறந்த உடனே நம்ம பாலை கொடுக்காம சக்கர தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேருடைய ஐதீகமான நம்பிக்கை. ஏன் சக்கர தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது ஸ்வீட். சோ அந்த ஸ்வீட்டா நம்ம முதலாவது குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
0: அப்புறம் கழுத பால்

0: கூட கொடுப்பாங்க.
1: கழுத பால் ஏன் குடுக்கறாங்கன்னா
2: கழுதையை தேடி எடுத்துட்டு
1: அதுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கழுத பால் வந்து உங்களுக்கு 100 ml வந்து மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரூபீஸ்.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க காலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம் டாக்டரை கேளுங்கள். ஹலோ, சொல்லுங்க சார். டாக்டர் சாந்தி மேடம் வெயிட் பண்றாங்க.
3: ஹெல்த் டிபார்ட்மென்ட் கொஞ்சம் சரியா இல்ல.
0: ஓகே,
3: அதனால உங்களுக்கு இந்த மலேரியா மத்த இந்த கொசு தொல்லை ஜாஸ்தி இருக்கு.
0: ஓகே,
3: அதனால அவங்களுக்கு அந்த கொசு சிறங்க மாதிரி நிறைய அப்படி அப்படியே டாட் டாட்ஸா இதுவாகி போகுது. அந்த ஸ்கின் எல்லாம், அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப அந்த கெமிக்கல்ல செய்யறதால அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
0: ஓகே சார்,
3: அதுக்காக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா இங்க போனா சரியா குடுக்கறது இல்ல.
0: ஓகே,
3: அது கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஓகே, சோ இப்போ ஓகே டாக்டர், ஓகே சார், உங்களுடைய அந்த அது வந்து இந்த மலேரியானால கொசுனால அந்த அவங்க வந்து டோபிகானா, அதாவது வந்து டோபிகானால இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளுடைய நேயர்கள் டாக்டர். இப்போ இவர் வந்து இப்போ இவங்க வந்து என்னன்னா அந்த அந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னாக்க குழந்தைங்களும் அங்கேயே விளையாடுவாங்க, அவங்க வீடும் பக்கத்துலயே இருக்கும், அவங்க வந்து அந்த துணி துவைக்கிற இடமும் அங்கேயே பக்கத்துல இருக்கு. சோ இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பட்டுப்பட்டு அவங்களுடைய தோல் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க.
3: அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தனியா இருக்கு. அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போ இல்ல மத்த ஏதாவது டைட்ஸ் ஊட்டவோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த இவங்க வாஷ் பண்ணிட்டு வராங்க இல்லையா?
0: ஆமா ஆமா.
3: அப்போ வந்து அந்த ஏதாவது இவங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. அதுல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இதுவா இருக்கும். எல்லா குழந்தைங்களும் சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கு, ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
0: ஓகே, சோ
3: அதுல வந்து அவங்க வந்து வாஷ் பண்றது வந்து தனியா ஒரு இடத்துல வாஷ் பண்ணுவாங்க.
0: ஓகே, சோ இவர் என்ன சொல்றாருன்னா இவங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுறதப்போ அந்த பக்கத்துல அந்த பக்கம் வாஷ் பண்ணா கூட அதோட இன்ஃபெக்ஷன் காரணமா என்னமோ தெரியல, நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காரணங்கள் இருக்கு அப்படினு சொல்றாங்க. ஐயா நீங்க லைன்ல இருங்க, அவங்க பதில் சொல்றாங்க உங்களுக்கு, அத நம்ம என்னன்னு கேப்போம்.
1: அதாவது சார், நீங்க கேக்குற ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக்கை விட்டு ரொம்ப டீவியேட் ஆகி போகுது. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படினு சொன்னா, இதுக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மென்ட் பண்ணனும் நீங்க சொல்றீங்க. ஹெல்த் டிபார்ட்மென்ட் யாரு? ஹெல்த் டிபார்ட்மென்ட், சொசைட்டி, கவர்மெண்ட் எல்லாருமே நம்ம தானே
3: இல்லீங்களா? அதோட அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப எதுனா மலேரியாலாம் அவரு ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படியே அந்த கொசு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொருத்தரையும் கடிக்க ஆரம்பிக்குது.
1: சரிங்க, உங்களுடைய இந்த ப்ராப்ளம் வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நாங்க அந்த நோட்டீஸ் நோட்டீஸ்க்கு நாங்க கொண்டு வரோம். ஆனாலும் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப அலர்ஜி எல்லாம் கம்மி. இந்த எக்ஸிமான்னு சொல்லுகிற தோல் வியாதி அது எல்லாமே வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும். லெஸ் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. அலர்ஜி, அப்புறம் வந்து நிமோனியா, டயரியா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, இந்த மாதிரியான வியாதிகள்லாம் தாய்ப்பால் மட்டுமே 6 months குடித்து வளர்கிற குழந்தைங்களுக்கு வருகிறது ரொம்ப ரேர். அதனால நீங்க வந்து உங்க ஏரியால இருக்கிற தாய்மார்களிடத்துல நீங்க சொல்லுங்க, என்னதான் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஹேண்ட் வாஷிங், கை வாஷ் பண்ணணும். பால் கொடுக்கறதுக்கு முன்பாக பெண்கள் வந்து மார்பகத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கணும், குழந்தைகளையும் கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும். சோ கிளீனா வச்சுக்கிட்டு அவங்க தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வியாதிகளை வந்து நம்ம பெருமளவு நம்ம வந்து தடுக்கலாம். நீங்க சொன்ன அந்த மலேரியா மத்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் நாங்க வந்து எந்த இடத்துக்கு மேலிடத்துக்கு நாங்க அந்த நோட்டீஸ் கொண்டு போகணுமோ அதுக்கு நாங்க கொண்டுட்டு போறோம். சரிங்களா?
0: ஓகே, நன்றி ஐயா. கேட்டதுக்கு நன்றி. ஓகே, இவருடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த அதாவது இவங்களுக்கு என்னன்னா, சுற்றுப்புற பாதிப்புனால அந்த தாய்ப்பால் கொடுக்குற அந்த லேடிஸ் அக்கு மூலமா இல்லை ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு அதனாலதான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருதாங்கிறது அதான் அவங்களோட அடிப்படை சந்தேகம் மேடம்.
1: இருக்கலாம், பட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா தாய்ப்பால் வந்து நமக்கு எப்பொழுதுமே ஸ்டெரைல் இல்லைங்களா, அது இன்ஃபெக்ஷன், அது வந்து ஒரு கலப்படம் இல்லாத ஒரு, அதனால வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வராது. தாய்மார்களோ இல்ல பெற்றோர்களோ குடும்பத்தாரோ என்னுடைய பிள்ளை நல்லா பாடணும், ஏன்னா கழுதை ரொம்ப நல்லா கத்தும், அதுக்கு அந்த ஒரு வாய்ஸ் கிராக் ஆகாது, நல்ல டெம்போல நல்ல சுதியில வந்து அது சத்தம் போடும். அதே மாதிரி என் பிள்ளை பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கழுதை பால் கொடுப்பாங்க.
0: சில பேர் மோசமா பாடினா கழுத மாதிரி கத்திரியே தானே சொல்லுவாங்க,
1: பட் அப்ப ஏன் கழுத பால் கொடுக்கணும்
0: தெரியல.
1: சோ கழுத மாதிரி நல்லா கத்துறது வந்து வாய்ஸ் இனிமையா இருக்கணும் சொல்லிட்டு சக்கர தண்ணி
0: தேனை கூட தடை விட்டுருவாங்க,
1: தேனும் தடை விடுறாங்க. அதையும் வந்து பெண் இருக்குங்களா, பெண்ணுடைய நிப்ல எடுத்து சுகர் வாட்டரை வந்து நாக்குல வச்சா குழந்தை வந்து நல்ல படிப்பாளியா வருவானோ, ரொம்ப பெரிய கல்விமான அறிவாளியா வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு வந்து கத்தி இருக்குல்லீங்களா, கத்தி முனையில அந்த சக்கர தண்ணி எடுத்து வாயில வச்சா அந்த குழந்தை நல்ல வீரமுள்ள குழந்தையா வரும். ஆனா நம்மளுடைய ஐதீகம் என்ன தெரியுமா, நம்ம ஆஸ் பர் டாக்டர்ஸ் ஆஸ் பர் பாராமெடிக்கல்ஸ், கொலஸ்ட்ரம் தாய்ப்பால் இது ரெண்டும் கொடுத்தா உங்க குழந்தை அன்பிலையும் வீரத்திலையும் கல்வியிலையும் எல்லாவற்றிலும்
0: சிறந்து விளங்கும்.
1: அதுதான் நம்மளுடைய பாயிண்ட், இன்னைக்கு அதை தான் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம்.
0: கரெக்ட். சோ நேர்களே, உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி நம்ம வந்து டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் சாந்தி மேடம் வந்து ரொம்ப அழகா வந்து தாய்ப்பாலுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேடம், இப்போ இன்னொன்னு என்னன்னா, குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த வந்து ஃபீட் பண்ணிட்டோம், ஏன்னா இப்போ சிசேரியன் கேஸா இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த முழிப்பு அதாவது அந்த சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்க விழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சோ அதே மாதிரி நார்மல் டெலிவரி கூட சம்டைம்ஸ் அவங்க வந்து மயக்கமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா அந்த அயற்சினால அவங்க தூங்கிடுவாங்க. சோ குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு நேரத்துக்குள்ள குழந்தைக்கு அந்த சிம்பால் கொடுக்கணும் இமீடியட்டா?
1: இது ரொம்ப நல்ல கேள்வி, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோம்னா, ஏர்லி இனிஷியேஷன், அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டெலிவரிக்கு வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏர்லி இனிஷியேஷன் என்ன சொல்றாங்க, ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தை அந்த ஏர்லி இனிஷியேஷன் அந்த டைம் லிமிட் என்னன்னா, ரைட் ஃப்ரம் த பர்த் அப் டு ஒன் ஹவர். குழந்தை பிறந்த ஒரு நிமிடத்துல இருந்து அரை நிமிடத்துல இருந்து அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் வந்து அந்த டைம் டியூரேஷன். இப்போ குழந்தை பிறந்த அரை நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல எப்படி பால் கொடுக்கறதுன்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். இப்ப குழந்தை வந்து வெளியில வந்த உடனே அந்த தொப்புள் கொடியை கூட கட் பண்ணிருக்க மாட்டாங்க, குழந்தைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு தாயினுடைய வயிற்றின் மேல அந்த குழந்தையை நம்ம படுக்க வைத்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து போய் நேராக தாயினுடைய மார்பகம் பக்கம்
0: போகும்.
1: தெரியுது அம்மாதான், மார்பகம் இங்க இருக்கு, நான் போய் பால் குடிக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு நன்றாக தெரியுது. அதுக்கு பேரு பிரஸ்ட் கிரால் அப்படின்னு
0: பேரு.
1: அந்த கார்டை நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடியே போய் அந்த பேபி சக் பண்ண உடனே சில பிரஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனுடைய மெக்கானிசம் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இந்த ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகுறது, அப்புறம் புரோலாக்டின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. சோ இது எல்லாமே வந்து மில்க் செக்ரீஷன் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மோர் ஓவர் இந்த ஹார்மோன் வந்து மதருடைய யூட்ரஸ் நன்றாக சுருங்குவதற்கும் விரிவதற்கும் உதவி செய்யுது. சோ அப்படி நல்லா சுருங்கி விரும்போது பிளசண்டா ஈஸியா வெளியில வந்துடுது. அந்த பிளீடிங் போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டெலிவரி ஆன உடனே ஆகுற பிளீடிங் அது பெருமளவு குறையுது. பெருமளவு குறையும் பொழுது மதருக்கு அது பெரிய நன்மை
0: இல்லைங்களா.
1: சோ இட் ரெடியூசஸ் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இதனால ரொம்ப குறையுது. சோ இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்றோம். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா அப் டு 6 மந்த்ஸ் வெறும் தாய்ப்பால் மட்டும், நாட் ஈவன் வாட்டர், தண்ணீர் கூட கொடுக்க கூடாது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்.
0: பட் டாக்டர், நீங்க சொன்னீங்க ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் கூடிய அறுக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த குழந்தை வந்து தாய்ப்பாலுக்காக அதுவே தவழ்ந்து போ அதை தேடி போகும்னு. ஆனா நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்க என் குழந்தைக்கு தாய் அதாவது பால் குடிக்கவே தெரியல, அது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பால் சுரக்கல, அது பால் போதல் அந்த குழந்தைக்கு, அதான் அழுதுட்டே இருக்கு இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது எப்படி டாக்டர்?
1: இது மேபி லேட் இனிசியேஷனா இருக்கலாம்.
0: ஓகே,
1: இப்ப வந்து சிசேரியன் டெலிவரிஸ் இருக்கு, மதர் வந்து செடேஷன்ல இருப்பாங்க, சோ பேபி டெலிவரி ஆன உடனே வந்து தனியா வச்சிடுவாங்க. ஒன்னு வந்து செப்பரேட்டிங் தி பேபி அண்ட் மதர்.
0: ஓகே,
1: இன்னொன்னு வந்து மதர் வந்து மேபி டயர்டா இருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அவர்ல பேபி வில் பி வெரி அலர்ட், ரொம்ப அலர்ட்டா இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரா யூட்ரைன் அட்மாஸ்பியர்ல இருந்து எக்ஸ்ட்ரா யூட்ரைனுக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு அந்த டெம்பரேச்சர் எல்லாம் கோல்டா இருக்கும், உள்ள இருக்கிற வார்ம்த் வெளியில வராது, அது ரொம்ப கோல்டா இருக்கும். அது வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணும். சோ அப்போ வந்து அந்த பேபி ரொம்ப அலர்ட்டா இருக்கும், கை காலை எல்லாம் நல்லா உதச்சிட்டு. சோ அந்த டைம்ல நம்ம கொண்டு போய் மார்ல வச்சோம் சொன்னா நேச்சுரலி பேபி வந்து நல்லா சக் பண்ணும். இவங்க லேட்டா பேபியை கொண்டு போய் பிரஸ்ட்ல வைக்கலாம், ஆர் நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம் கிளாஸ் சுகர் வாட்டர் அந்த மாதிரி எதையாவது ஒன்னு பேபியுடைய வாயில முதலாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த லாக்டேஷன் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடும். இன்னொன்னு பால் போதல அப்படின்னு சொல்றீங்க, பால் போதல அப்படின்னு சொல்றது அது வந்து நேச்சுரலி லிட்டில் மில்க் தான் இருக்கும், அந்த கொலஸ்ட்ரம் வந்து ஃபியூ டிராப்ஸ் தான் இருக்கும். பட் பேபி ஆல்சோ வெரி நியூ அண்ட் வெரி ஸ்மால், அந்த பேபிக்கு அந்த ஃபியூ டிராப்ஸே போதும். நம்ம மதர்ஸுக்கு வந்து என்னன்னா நம்ம பேபி நிறைய மில்க் குடிக்கணும், என் பிரஸ்ட்ல இருந்து பால் அப்படியே கொட்டினாதான் வந்து பேபிக்கு போதும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு அவங்களுக்கு. அந்த நினைப்பை வந்து நம்ம மாற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் மேபி 3-4 days அந்த கொலஸ்ட்ரால் மட்டும் செக்ரீட் ஆகும், ஆஃப்டர் தட் தான் வந்து அந்த மில்க் வந்து டைல்யூட் ஆகி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால அவங்களுடைய ஃபீலிங் என்னன்னா இந்த மில்க் வந்து பத்தாது என்னுடைய குழந்தைக்கு அப்படின்ட்டு, ஆனா அந்த மில்க் அந்த குழந்தைக்கு
0: போதுமானது.
1: அதை அவங்களுக்கு நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாதான் புரியும்.
0: கரெக்ட் கரெக்ட். அப்புறம் டாக்டர் இன்னொன்னு வந்து என்னன்னா, தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கும், அதாவது அவங்கள ஏற்கனவே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இதுல இருப்பாங்க, பண்ண குழந்தை ராத்திரியெல்லாம் அழுகும். அப்புறம் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சோமேறித்தனப்பட்டுட்டு முதுகு வலி வந்துடும், இந்த மாதிரி உடல் உபாதைகள்னால வந்து எஸ்கேப் ஆவாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து அந்த ஸ்டெப்ஸ் எப்படி, ஒரு குழந்தை எப்படி எடுத்து எப்படி தூக்கி எப்படி அவங்க ஃபீட் பண்ணணும், அந்த ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, அவங்க கேள்வி என்னன்னு கேட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
4: சொல்லுங்க.
0: வணக்கம், நீங்க டாக்டர் சாந்தி இருக்காங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்க? ஹலோ,
4: தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தா போதும் இப்ப எல்லாம் சொல்றாங்க, 6 months வரைக்கும் தண்ணி கூட கொடுக்க வேணாம். அப்படி இருந்தா குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வராத,
0: என்ன வராதா
4: பாதிப்பு, ஏதாவது நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா அது கரெக்டா இருக்குமா?
1: நிச்சயமா பாதிப்பு வராதுமா, பாதிப்பு வராம
4: சொல்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க, விழிப்புணர்வு கொடுக்காங்க, தாய்ப்பால் மட்டும் 6 months வரைக்கும் தண்ணி கூட கொடுக்க கூடாது, தாய்ப்பாலே போட்டு.
1: ஆமா, ஏனென்றா அம்மாவே தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, பாலே தண்ணியா தானே இருக்கு, அதனால வந்து பாதிப்பு வராது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம 6 months வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்க சொல்றோம். நீங்க வேற ஏதாவது நீங்க குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனால நிச்சயமாக பாதிப்பு வரும் கண்டிப்பா. ஏனென்றா நாங்க நிறைய டெய்லியுமே நிறைய பேபிஸ் பாக்குறோம், ஒரு கிரைப் வாட்டர் போனிசன் ஆர் நீங்க சொல்ற மாதிரி தண்ணி, ஈவன் ஒரு சிலர் வந்து ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க மினரல் வாட்டர் கூட கொடுப்பாங்க, மினரல் வாட்டர் கொடுத்தா ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மினரல் வாட்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு பாதிப்பு வருது, ஏனென்னா அது நீங்க கொடுக்கற ஸ்பூன் அதனுடைய கிண்ணம் அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெரைலா இருக்கும்னு தெரியாது. இன்னொன்னு வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்னு வந்து ஆஸ்பிரேஷன். ஏன்னா மில்க் வந்து குழந்தை மார்பகத்திலிருந்து சப்பி குடிக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு தேவையோ அதை சப்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு வாய் நிறைய வந்த உடனே அதை ஸ்லோவா முழுங்கும், அதுக்கப்புறம் திரும்ப தான் வந்து அது சக் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஸ்பூன்ல குடுக்கறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவை, அதனுடைய மவுத் எவ்வளவு பிடிக்கும்ன்றது நம்மளால அசஸ் பண்ணவே முடியாது இல்லைங்களா. அப்படி குடுக்கும் பொழுது புறக்கேறுகிறதான வாய்ப்புகள் உண்டு, புறக்கேறதுனால வாய்ப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி லங்ஸ்குள்ள போய் அகெயின் அது சளியாக மாறி நிமோனியாக வரலாம். இன்னும் நீங்க குடுக்கற இதுல இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னா டயரியா, டயரியா வந்துச்சுன்னா ஏனென்றால் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி பண்ணி தான் சொல்றாங்க, எல்லாருமே 6 months கொடுக்கணும் கண்ணை மூடிட்டு யாரும் சொல்றது இல்ல, இத ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை, இதுல எல்லா சத்துக்களும் இருக்கு, 6 மாத குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த 6 மாசம் வரைக்கும் கிடைக்கும், இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் வந்து சொல்றாங்க, இது யாருமே சும்மா சொல்றது கிடையாது. நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, சரிவிகித உணவு அது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் அது வந்து தடுப்பு மருந்து மாதிரி, நம்ம வந்து பிறந்த உடனே நீங்க பிசிஜி தடுப்பூசி 3 நாட்களுக்குள்ள கொடுக்குறீங்க, ஆனா முதலாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்கறோம் இல்லீங்களா, தாய்ப்பால் தான் வந்து முதல் தடுப்பு மருந்து, அதுக்கப்புறம் தான் மற்ற தடுப்பு மருந்துகள் எல்லாம் வருது, சரிங்களா.
0: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
1: ஓகே மகாராஜ்,
0: ஓகே, தேங்க்யூ டாக்டர். இவங்க வந்து இவங்களுக்கு என்ன அடிப்படை சந்தேகம் அப்படின்னா, அந்த தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் இவங்களோட சந்தேகம். அது நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு, தண்ணி குடிக்கலாம், ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் சொல்லும் போது குழந்தைக்கு மட்டும் ஏன் தண்ணி குடுக்க கூடாது அப்படிங்கறது. ஓகே, நம்ம வந்து அது பேசிட்டு இருந்தோம், அதாவது வந்து போஸ்டர் ஆஃப் த மதர், அதாவது ஸ்டெப்ஸ் ஃபார் அ மதர்.
1: இப்போ ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்போ சிசேரியன் பண்ண மதர்ஸ் இருக்காங்க, தே கேனாட் சிட் இல்லைங்களா, படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நார்மல் லேபர்ல இருக்கிறவங்க எழுந்து உக்காந்து பால் கொடுக்கலாம், பால் கொடுத்தவொடனே தோல்ல போட்டு தட்டி கொடுக்கலாம். சரி, என்னால முடியல, எழுந்துக்க முடியல அப்படின்ட்டு அதை வந்து சாக்கு போக்கா சொல்ல முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்குது என்னால எழுந்துக்க முடியாது, சோ இது சாக்கு போக்க சொல்லி நிறைய பேர் தப்பிக்கவே முடியாது. படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நீங்க படுத்துக்கொண்டு பால் கொடுக்கும் பொழுது கரெக்டா நீங்க அந்த லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீட் பண்ணணும், லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட், அது தகுந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம், கைய வந்து பாப்பாவுடைய தலைக்கு கீழே வச்சுட்டு அந்த கியூபிட்டல் போசால தலையை வச்சுட்டு அந்த உள்ளங்கையை வச்சு குழந்தையோட பேக்க சப்போர்ட் பண்ணிட்டு சரியாக குழந்தையுடைய பாஸ்டரை நீங்க பாக்கணும். குழந்தை வந்து முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, மூக்க பார்த்து, மூக்குல வந்து பிரஸ்ட் அழுத்துதா, மூச்சு திணறல் வருதா அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு படுத்துக்கொண்டே நீங்க பால் கொடுக்கலாம். பால் கொடுத்து முடித்த உடனே தூக்கி தோல்ல போட்டு கட்டி கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்து கொண்டு பால் கொடுக்கறவங்க என்ன செய்யலாம், நல்ல வசதியா பின்னாடி சாஞ்சு ஸ்ட்ரெயிட்டா உக்காந்துட்டு பாப்பா வந்து தலையை நீங்க நான் சொல்ற மாதிரி அந்த எல்போ எல்போல தலையில ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபோர் ஆர்மும் பாம்ஸும் வந்து பேபியுடைய பேக்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். பேபியுடைய ஃபேஸ், நெக், அப்டமன் எல்லாம் அம்மாவுடைய அப்டமனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஃபேஸ் மட்டும், நெக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் ஆகி ஃபேஸ் வந்து பிரஸ்ட் டச் பண்ணி இருக்கணும், சரிங்களா. இதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன்.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் வந்திருக்கு, அந்த காலர் என்ன கேக்குறாங்கன்னு கேட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க மேம்.
4: குறைஞ்சது குழந்தைக்கு எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுக்கலாம்?
1: எத்தனை வருஷம்? குறைந்தது 2 வருஷம் கொடுக்கலாமா? 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால், சரிங்களா. 7வது மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இணை உணவு ஆரம்பிக்கலாம். இணை உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சத்துமாவு கஞ்சி இல்ல அரிசி உடச்ச கடலை கஞ்சி ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதுக்கு பின்பாக வந்து 7-8 மாதங்கள் ஆக ஆக நீங்க வந்து காய்கறிகள் எல்லாம் மசிச்சு கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம், நான்வெஜ் கூட நீங்க சூப்பு ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தாலும் கூட நீங்க உடன் அது கூட வந்து நீங்க தாய்ப்பாலும் கொடுக்கலாம். தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம், இது வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்றது கணக்கே கிடையாது. 2 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும், அதுக்கு மேலையும் கொடுக்க விருப்பப்படுகிறவர்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது.
4: ஓகே மேடம், தேங்க்யூ.
1: ஓகே
0: டாக்டர், நம்ம இப்ப இந்த குழந்தைய வந்து எப்படி தூக்கி எப்படி அந்த போஸ்டர் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த போஸ்டர்ல அழகா குழந்தைக்கு கொடுக்கணும். அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஏப்பம் வருதா அப்படிங்கறத வந்து நம்ம பாக்கணும். அப்புறம் டாக்டர், இன்னொரு ஒரு என்னன்னா, அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லாக இருக்கும் போது, ஏதாவது வந்து ஜுரமோ இல்ல வந்து வேற ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை வரும் போதும் அவங்களுக்கு பயம், இப்ப ஜுரம் வந்தது இல்ல சளி வந்ததுன்னா அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கும் போது அதை அவங்க குழந்தைக்கும் ஒட்டிக்குமோ அப்படின்னு, அப்போ அந்த தாய்ப்பால் கொடுக்கலாமா?
1: கண்டிப்பா கொடுக்கலாம், ப்ரொவைடட் அந்த மதர் உடனடியாக ட்ரீட்மென்ட் எடுத்துக்கணும்.
0: ஓகே,
1: சளியா இருந்தாலும் சரி ஜுரமா இருந்தாலும் சரி, அது என்ன சளி என்ன ஜுரம் அப்படின்னு பார்த்து முதலாவது அவங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒருவேளை மதருக்கு சளி இருந்துச்சுன்னா அவங்க தான் க்ளோசரா பேபி ஹேண்டில் பண்றாங்க, குழந்தைக்கு சளி வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. நார்மலா எல்லா மதர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே போய் பார்ப்பாங்க, தனக்கு உடம்பு சரியில்லைனா பார்க்க மாட்டாங்க. தன்னிடத்துல இருந்துதான் குழந்தைக்கு வியாதி வருகிறதுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப குழந்தைக்கு முகத்துக்கு நேராக இவங்க தும்மும் பொழுதோ இருமும் பொழுதோ அந்த வைரஸோ பாக்டீரியாவோ எது வேண்டாலும்
0: நிகழ்ச்சி ஹலோ
1: பரவாயில்லையே.
0: அதாவது நம்ம முதல்ல கேள்வி கேட்டோம் இல்லையா, நீங்க 2 வயசு வரைக்கும் சொன்னீங்க முதல் கேள்வி. சோ இவங்க கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சிய. சோ அதனால நான் எங்க குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் குடுத்துட்டு இருக்கோமே, இதனால பரவாயில்லையாங்கிறது
1: கிடையாது.
0: தப்பே இல்லையாமா, உங்க உங்க அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும் வரைக்கும் குடுக்கலாம், அதனால இன்ஃபேக்ட் நல்லதுதான் அந்த குழந்தைக்கு. சோ
1: ஆகாரம் நீங்க எல்லாமே கொடுக்கலாமா? 3 வயது குழந்தை நார்மலா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே கொடுக்கலாமே.
0: அதர் ஃபுட் விரும்பி சாப்பிடுமா?
1: நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் சொல்லலாம் தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருந்தா வேற ஆகாரமே சாப்பிடாது, தாய்ப்பால் கேட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணுது பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பிடிவாதம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராப்பர் வீனிங் ஃபீட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க.
0: கரெக்ட்.
1: அதாவது ஒரு சில மாத தாய்ப்பால் மட்டும் போதும், ஒரு இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், ஒரு சிலர் வந்து என் குழந்தைக்கு தாய்ப்பால் வீனிங் ஃபீட் சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சில ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிப்பேன், இன்னும் நிறைய நாள் தாய்ப்பால்
0: நிகழ்ச்சி. வணக்கம், ஹலோ. சரிங்க,
5: அதுக்கு நடுவுல இந்த செர்லாக் இந்த சொட்டு மருந்து இதெல்லாம் சேர்க்கலாமா, இல்ல தாய்ப்பால் மட்டுமே 6 மாசம் வரையும் கொடுக்கலாமா?
1: தாய்ப்பால் மட்டுமே போதுமா?
0: சொட்டு மருந்து,
1: சொட்டு மருந்து கூட தேவையில்லை.
0: அதாவது நீங்க வந்து 6 மாதம் வரைக்கும் தண்ணி முதல்ல குடுக்கணுமான்னு கேட்டாங்க ஒரு நேயர். இப்ப நீங்க சொட்டு மருந்து குடுக்கலாமான்னு கேக்குறீங்க, சொட்டு மருந்து கூட தேவையில்லை அப்படிங்கறது தான் டாக்டருடைய விளக்கம். சோ வெறும் 3 மாதம் ஆகுது இல்லீங்களா, நீங்க இன்னும் 6 மாதம் வரைக்கும் நீங்க வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க, சொட்டு மருந்து தேவையில்லை, அப்படிதானே டாக்டர்?
1: எஸ்.
0: ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா?
1: இல்லம்மா, 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான்.
0: குழந்தை வந்து சில சமயங்கள்ல வந்து தாய்ப்பால் குடிக்காது, பால் குடிக்காம வந்து அழும், அப்போ அது வந்து எதோட அறிகுறி?
1: பால் குடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய காசஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பாக்க போனீங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் சைனே வந்து ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட்ஸ்.
0: ஓகே,
1: உடம்பு சரியில்லாதப்போ அதுக்கு வேற எந்த ஒரு இதுமே சொல்ல தெரியாது, அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணும்.
0: சோ அதனாலதான் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இன்ஃபேன்ட் பேபிஸ் டாக்டர் போனா முதல்ல பால் குடிச்சுதா அப்படின்னு கேட்பாங்க.
1: ஒண்ணு வந்து, இன்னொன்னு வந்து ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட்ஸ் ஏன் வருதுன்னா, சம்டைம்ஸ் இப்ப நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதையெல்லாம் சில வேலைகள்ல செஞ்சிருப்பாங்க. நீங்க வந்து பால் பத்தலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாட்டில் ஃபீட் ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு ஃபீட் கொடுத்தா கூட என்ன ஆகும்னா, அடுத்த முறை வந்து நிப்பிள்ள வாய் வச்ச பேபி பிரஸ்ட்ல வாய் வைக்காது.
0: எனி
1: காலர்?
0: இல்ல இல்ல டாக்டர்.
1: சோ நிப்பிள்ள வாய் வச்சுட்டா பேபி வந்து அடுத்து பிரஸ்ட்ல வாய் வைக்காது, ஏன்னா நிப்பிள்ள வந்து மில்க் வந்து ஈஸியா ஃபுளோ ஆகும், வாயில வச்ச உடனே அப்படியே கொட்டும். பட் பிரஸ்ட்ல வந்து பேபி என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி சக் பண்ணணும் இல்லீங்களா. ஸ்ட்ரெயின் பண்ணி சக் பண்றத பேபிய ஈஸியா ஒன்ன வாயில குடுத்த உடனே குழந்தை எதை நேச்சுரலி ப்ரிஃபர் பண்ணும், எது ஈஸியா கிடைக்குதோ அதை தான் எடுத்துக்கோ இல்லீங்களா. சோ அந்த நிப்பிள் ஆர் அதர் ஸ்பூன் ஃபீட் எதையாவது வாயில வச்ச பேபி வந்து நெக்ஸ்ட் ஃபீடுக்கு வந்து பிரஸ்ட் வைக்கிறப்போ நிச்சயமாக ரெஃப்யூஸ் பண்ணும். இது ஒரு ரீசன். சோ இன்னொன்னு வந்து சிக் பேபி,
0: ஓகே,
1: அது ஒண்ணு ப்ராப்பர். அப்புறம் இன்னொன்னு வந்து ப்ராப்பர் பொசிஷனிங் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணும்.
0: ஓகே.
1: ஆர் மதர் வந்து ஒருவேளை ஒரு அன்ஹைஜீனிக்கா இருக்கலாம், ஒரு ஸ்மெல், ஒரு ஒரு சாயில்டு க்ளோத்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். சோ அந்த மாதிரி டைம்ல கூட பேபி கூட ஃபேஸ் என்ன செய்யும், ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் அதர்
0: சைட்.
1: இன்னொன்னு ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ் ஒன்னு இருக்கு. பிறந்த உடனேயே நம்ம என்ன சொல்றோம், ரைட் ஃப்ரம் பர்த் அப் டு ஒன் ஹவர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ்னா சுகர் வாட்டர், கழுதப்பால், ராவின் பால், ஆர் எனி வாட்டர் இதெல்லாம் குடுக்கறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒன்ஸ் வாயில வச்சிருச்சுன்னா அந்த பேபி வந்து நெக்ஸ்ட் பிரஸ்ட்ல சக் பண்ணாரு.
0: ஏன்னா
1: ஒண்ணு வந்து அவருடைய பசி அடங்கிடும், ஃபர்ஸ்ட் திங் பசி அடங்கிடும். இன்னொன்னு வந்து அதுக்கப்புறம் பசிக்காது சக் பண்ணாது. ஒன் ஹவர்க்கு மேல பேபி வில் ஸ்டார்ட் ஸ்லீப்பிங். தூங்குற குழந்தை இவங்க எழுப்பி எழுப்பி திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இட் வில் நாட் சக்.
0: ஓகே.
1: சோ ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ் ஒரு ரீசன்.
0: ஓகே
1: சரிங்களா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வி மஸ்ட் அவாய்ட் ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ்.
0: ஓகே. இன்னொன்னு டாக்டர், இப்ப ஒரு குழந்தை வந்து பால் சாப்பிடும் போது அதுக்கு திருப்தி ஆயிடுச்சு, அதாவது அதுக்கு வயிறு ரொம்ப இடிச்சு அப்படின்னு சொன்னோடனே அதுவா வந்து விட்டுடும். சோ பட் அந்த சமயத்துல அந்த தாய்க்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது இல்லீங்களா, அது போதுமா அப்படின்னு. அப்ப தேவையான அளவுக்கு அந்த குழந்தையே சாப்பிட்டுட்டு இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம், டாக்டரை கேளுங்கள். டாக்டர் சாந்தி மேடம் நம்ம கூட இருக்காங்க உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி. ஹலோ, உங்க கேள்வி என்ன, சந்தேகம் என்ன கேளுங்க. கட் ஆயிடுச்சு, இந்த கால் கட் ஆயிடுச்சு. சோ அவங்க திருப்பி கூப்பிடுவாங்க, நம்ம அதுக்கு வரைக்கும் அடுத்த கேள்விக்கு போகலாம். நேர்ல இது எம்ஓபி சமுதாய வானொலி டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த ஆகஸ்ட் 1-7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுடைய அவசியத்தையும் அதனால இருக்கிற நன்மைகளும் அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம நேர்களுக்கு விழாவாரியா டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய்சேய் நல மருத்துவமனையில இருந்து ரொம்ப விரிவா கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் இன்னொரு விஷயம் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் சாப்பிடும் போது சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ், அதாவது வந்து பெரியவங்க வயசுல இருக்க மூத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அம்மா வந்து மல்லிகை பூ வச்சு கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க நம்ம காலர் கூட கேட்டாங்க, அதாவது வந்து பாகற்காய் சாப்பிடக்கூடாது, கொத்தவரங்காய் சாப்பிடக்கூடாது. சோ இந்த மாதிரி இப்ப 1 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்க 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க, அப்ப எவ்வளவு நாளைக்கு அந்த தாய் வந்து பத்திய சாப்பாடே இருக்க முடியும்? சோ இந்த மாதிரி எது அந்த சமுதாயத்துல வந்து அறிவியல் கப்பாற்பட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க, அது உங்க பார்வையில தவறு, அது சயின்டிபிக்கா அது இல்ல அப்படின்னு நீங்க
1: நினைக்கிறீங்க? இன் ஃபேக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
0: ஓகே.
1: சோ என்னன்னா, இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு பத்திய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேர்கால மருந்து அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. சோ அந்த பேர்கால மருந்து இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இட்ஸ் அ கேலக்டோகாக்.
0: ஓகே.
1: கேலக்டோகாக்னா மில்க் செக்ரீஷன் அதிகம் ஆகுறதுக்கு அவங்க மெயின்லி ஸ்பைசஸ் தான் சேர்ப்பாங்க.
0: ஓகே.
1: இப்போ வந்து மில்க் செக்ரீஷன் அதிகமா வேணும்னா நம்ம என்னெல்லாம்?
0: ஓகே டாக்டர், அந்த கட்டான கால் இப்ப திருப்பி வந்திருக்கு, அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி போலாம். டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன. டாக்டர் இருக்காங்க.
6: எம்ஓபி ஸ்கூல்ல இருந்து பரிமளம் டீச்சர் பேசுறேங்க.
0: சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க மேடம், சாரி டாக்டர் இருக்காங்க. இல்ல டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது.
6: ஓகே மேடம், ஓகே. இப்ப தாய்ப்பால் கொடுக்கும்போது முதல் பால் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்க மேடம், அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமா.
1: சீம்பால்ல வந்து நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குமா, அது வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு அடிப்படை காரியம். அப்புறம் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் நிறைய இருக்கு. ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு. ஆமா. அப்புறமா வந்து நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு, அப்புறம் நிறைய ஃபேட் இருக்கு, சரிங்களா, இவ்வளவு சத்து இருக்கு. அதுதான், அதனாலதான் அதை வந்து முக்கியமா குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். குளோரோஃபில் இல்லம்மா, இம்யூனோகுளோபுலின்ஸ்.
6: ஓகே.
1: போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுமா, 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால், சரிங்களா? ஏழாவது மாதம் முதற்கொண்டு நீங்க வேற இணை உணவோடு கூட தாய்ப்பாலையும் சேர்த்து கொடுக்கணும்.
0: சொல்லுங்க, கேக்குது நீங்க சொல்றது. ஹலோ.
6: ஓகே, இப்ப என்னுடைய பேபிக்கு வந்து நான் 6 மந்த் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தேன் மேடம், பட் போதுமான அளவு இல்ல அப்படின்னும் பொழுது சில வந்து இந்த 4 மந்த்ஸ்க்கு பிறகு ஓரளவுக்கு செமி சாலிடா
1: சேர்த்துட்டேன்.
6: அதனால வந்து அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகலைங்க. அது மாதிரி கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்டபிள் ப்ராப்ளம், லிவர்ல எதனா ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் உண்டுங்களா?
1: அதாவது தாய்ப்பால் வந்து உங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் ஈஸிலி அப்சார்பபிள். தாய்ப்பால் வந்து 6 மாதம் வரைக்கும் குழந்தையினுடைய எல்லா சிஸ்டமே வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா தான் இருக்கிறதுனாலதான் நம்ம தாய்ப்பால் வந்து அட்வைஸ் பண்றோம்.
6: எதிர்பார்க்க
1: முடியாது. இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஏனென்றால் குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ற அளவுக்கு பிரஸ்ட் மில்க் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் இல்லீங்களா? நம்ம கவுஸ் மில்க் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னா,
0: இப்ப நீங்க கேளுங்க, அவங்க நீங்க சொல்லுங்க மேடம்.
1: பசும்பாலும் அதர் எது கொடுத்தாலும் வந்து குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அதனால உங்களுக்கு இன்டர்ஜெஷன் வரலாம், டயரியா வரலாம், மேபி டயரியா வர்றதுனால வெயிட் கெயின் கூட உங்களுக்கு ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம்.
6: ஓகேங்க மேடம்.
1: ஓகே.
0: என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சரி தவறு அப்படிங்கறத வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது வந்து மல்லிகைப்பூ வச்சுக்க கூடாது, பாகக்காய் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம். சோ அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: இப்போ மல்லிகைப்பூ வச்சுக்கிறது, பாகற்காய் சாப்பிட்றது, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நம்மளுக்கு அறிவியல் பூர்வமா எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. பட் நம்ம கேலக்டோகாக்ஸ் சொல்ற அந்த பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க இல்லையா, பேர்கால மருந்துல என்ன இருக்கு? இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ், ஸோ இதெல்லாம் தான். இப்போ வந்து நம்ம கேலக்டோகாக்ஸ் எதெல்லாம் சொல்றோம்னா, அந்த ஜிஞ்சர் சொல்றோம், கார்லிக் சொல்றோம், வெந்தயம், வெந்தயக்கீரை, ஸோ ஜீரகம், இதெல்லாத்தையும் நம்ம கேலக்டோகாக்ஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து லாக்டேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக கொடுக்கறது. ஆனா நாட்கள் ஆக ஆக ஜனங்களுடைய மனசுல என்ன வந்துச்சுன்னா, அதை மாத்திரமே கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி
0: ஆயிடுச்சு.
1: சோ லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம்.
0: ஓகே.
1: அன்லெஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட் சாப்பிடற அன்னைக்கு பேபிக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்றத அப்படின்னாதான் மட்டும்தான் நம்ம அந்த பர்டிகுலர் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அதர்வைஸ் எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். இன்னும் சில மதர்ஸ் இப்ப சொன்னாங்க இல்லீங்களா, போதுமான அளவு மில்க் இல்ல அப்படின்ட்டு. போதுமான அளவு மில்க்
0: இல்லை,
1: நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அம்மா வந்து சைக்கலாஜிக்கல் ஏதாவது ஒரு அப்செட் ஆகி இருக்கலாம். இன்னொன்னு ஃபேமிலியில சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். மேபி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் நிறைய இருக்கலாம், ஆர் ஒர்க்கிங் விமனா இருக்கலாம். நிறைய ஒர்க்கிங் விமனே வந்து இப்ப நிறைய, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வேலையையும் நேரத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பேபிக்கு ஃபீட் பண்ற மாதிரி. சோ இந்த ஃபேமிலியில நிறைய மெம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர்ஸ் அதிகமா இருக்கிறப்போ இந்த பர்டிகுலர் மதருடைய ஒர்க் லோடு வந்து அதிகமாகுது. சோ பேபிக்கு கொடுக்கற நேரம் வந்து ரொம்ப குறைவாயிடுது. சோ அதே டைம்ல அவங்களுடைய சாப்பிடுற சாப்பாடு, அதனுடைய குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவான்டிட்டி எல்லாமே குறைஞ்சிடுது. சோ நேச்சுரலி அந்த மதருக்கு வந்து எவ்வளவு கேர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இன்லாஸ் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு மதரை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மில்க் செக்ரீஷன் இருக்கும். இன்னொன்னு, எந்த அளவுக்கு பேபியை சக் பண்ண வைக்கிறாங்க பிரஸ்ட்ல. இப்ப எல்லாம் வந்து நம்ம டிமாண்ட் ஃபீட்ஸ் தான் சொல்றோம், பர்டிகுலரா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பேபி எப்பெல்லாம் அழுகுதோ, மேபி 1 ஹவர்க்குள்ள அழுதா கூட நம்ம கொடுக்கலாம். யூரின் போனோம்னு அழுதா கூட பால் கொடுக்கலாம், மோஷன் போன உடனே அழுகும் அப்ப கூட நம்ம பால் கொடுக்கலாம்.
0: இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரியவங்க மாதிரி அட்டவணை போட்டு
1: வரைக்கும் 6 மாதம் வரைக்கும். ஏனென்றால் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு
0: இல்லையா?
1: அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பேபி சக் பண்ணுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஃப்ளக்ஸ் உங்களுக்கு பிரெயினுக்கு போகும், பிரெயின் கமாண்ட் கொடுக்கும், மில்க் செக்ரீட் ஆகும்.
0: ஓகே டாக்டர். இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ஒரே மார்பகங்கள்ல கொடுப்பாங்க, அதாவது அது எப்படி ரெண்டு மார்பகங்களே மாத்தி மாத்தி கொடுக்கணும்?
1: அதுவும் தவறான ஒரு காரியம். ரெண்டு மார்பகங்களே மாத்தி மாத்தி கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு மார்பகத்திலயுமே நமக்கு 2 types of milk வருது. 4 milk, ஹைன் மில்க் அப்படின்ட்டு முதல்ல வர்ற மில்க், பின்னாடி வர மில்க். அந்த முதல்ல வர மில்க் வந்து கொஞ்சம் டைல்யூட்டடா இருக்கும், கண்டெயின்ஸ் மோர் வாட்டர், அது வந்து நீர்த்து
0: போயிருக்கும்.
1: அது வந்து குழந்தையினுடைய தாகத்தை மட்டும் தான் தீர்க்கும். பின்னாடி வர்ற மில்க்ல தான் வந்து நிறைய ஃபேட் எல்லாம் இருக்கு. பாடி பில்டிங் மாதிரி அது. சோ அந்த பின்னாடி வர்ற மில்க குடிக்கிறப்பதான் பேபிக்கு என்ன ஆகுது, பசி அடங்கும். சோ இப்ப வந்து நேச்சுரலி ஒரு பிரஸ்ட்ல ஒரு மதர் பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ்ல அதர் மில்க் அதர் பிரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு மில்க் வந்து லீக் ஆகும். உடனே நார்மல் டெண்டன்சி என்னன்னு சொன்னா, இந்த பிரஸ்ட்ல பால் கொடுத்துட்டே இருக்கும், இந்த பக்கம் லீக் ஆகுது, ஐயோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பேபி டு அதர் சைட். சோ ஃபர்ஸ்ட் மில்க் தான் பாப்பா குடிச்சிருக்கோம், ஃபோர் மில்க், அந்த வாட்டரி மில்க். சோ இந்த சைடும் அந்த ஃபோர் மில்க் வந்து வாட்டரி மில்க் தான் வரும். சோ ரெண்டுமே வாட்டரி மில்கா குடுக்கறதுனால வெயிட் கெயின் வந்து ப்ராப்பரா இருக்காது. இப்ப ஒரு அம்மா கேட்டாங்க,
0: என்
1: குழந்தைக்கு வெயிட் கெயின் இல்ல, போதுமான அளவு மில்க் இல்ல.
0: சரி டாக்டர், இதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.

0: இது இந்த சந்தேகம் வந்து நீங்க வந்து ஏதாவது பொது மருத்துவர் வரும்போது நீங்க இதை பத்தி கேட்கலாம். ஓகே, நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் வரும்போது உங்க சந்தேகத்தை கேட்டு நாங்க நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நாங்க அதுக்கான பதிலை உங்களுக்கு இதுல வானொலியில ஒளிபரப்புறோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க அதை பத்தி, அதாவது ஒரு நேரம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு நேரம், அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நீர்த்து வர்ற பால், அப்புறம் தான் அந்த ஃபேட்டி பால்னு சொல்றீங்க, அந்த டைம் எப்படி அதை ஒரு மதருக்கு தெரியும்? ஆக்சுவலா
1: டைம் டெஃபினட்டா நமக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் ஃபோர் மில்க் வரும், எவ்வளவு நேரம் ஹை மில்க் வரும் தெரியாது. பேபி ஸ்டார்ட் சக்கிங், ஃபர்ஸ்ட் வர பால் வந்து 4 மில்க், அது வந்து வாட்டரியா இருக்கும், இட்ஸ் கண்டென்ட் வந்து ஃபேட் கண்டென்ட் கம்மியா இருக்கும், புரோட்டீன் சுகர் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கும். சோ வென் தி ஹை மில்க் கம்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் மோர் ஃபேட். இப்போ ஒரு பிரஸ்ட் ஃபுல்லா எம்டி ஆகுது அப்படின்னு சொன்னா அது தெரியும் மதருக்கு.
0: ஓகே,
1: பிரஸ்ட் எம்டி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹை மில்க் ஆல்சோ கான் அவுட் அப்படின்றது மதருக்கு தெரியும். இதை வச்சுதான் நம்ம அசஸ் பண்ண முடியும். எவ்வளவு நேரம் 4 மில்க் வரும், எவ்வளவு நேரம் ஹை மில்க் வரும் தெரியாது. சோ பட் ஃபர்ஸ்ட் வர்றது 4 மில்க்.
0: இப்போ ஒரு தடவை நீங்க சொன்னீங்க அந்த மார்பகம், ஒரு மார்பகத்துல இருந்து அந்த பால், அதாவது வந்து அது எம்டி ஆயிடுச்சு, அந்த குழந்தை எல்லாம் சாப்பிட்டுடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் அதை மாத்தணுமா, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெப்ட்ல கொடுத்தா அகெயின் ரைட்ல மாத்தி மாத்தி கொடுக்கணுமா? இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அந்த கால் என்னன்னு பாத்துட்டு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: ஹலோ,
0: சொல்லுங்க மேடம், உங்க சந்தேகம் என்ன? டாக்டருக்கு இருக்காங்க, கேளுங்க.
1: அவங்களுக்கு மென்டலி நல்லா சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாம் அவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவங்க கணவர் வந்து அவங்களை கொஞ்சம் நல்லா அன்பா கவனிச்சுக்கலாம், ஆர் மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கற அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு கேர் கொடுத்து அவங்கள நல்லா சாப்பிட வச்சு நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இன்னொன்னு, குழந்தைய வந்து அடிக்கடி வந்து மார்பகத்துல விட்டு சப்ப விடணும். சொன்னேன் இல்லீங்களா, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த குழந்தை சப்ப சப்பதான் பால் சுரக்கும். நீங்க குழந்தைய சப்ப விடாம பால் வரல வரலன்னு குழந்தைக்கு வேற ஏதாவது புட்டி பால், அதுல உள்ள நிப்பிலோ இல்ல ஒரு ஸ்பூனோ நீங்க வாயில வச்சிட்டீங்கன்னா பாப்பா மார்பகத்துல சப்பாது. பால் மார்பகத்துல சப்பலன்னா பால் சுரக்கிறது நிச்சயமாக குறைந்து விடும். சரிங்களா, வேற ஏதாவது சந்தேகம் உண்டா?
2: வேற வந்து குழந்தைக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது,
1: அம்மாவுக்கு வந்து இப்ப தாய் பால் கொடுக்கற அம்மா வந்து குறைந்தபட்சம் நார்மலாக இருக்கிறவங்க மூணு முறை சாப்பிடுவாங்க இல்லையா, அதிகமா பால் கொடுக்கற தாய் வந்து கூட ஒரு மூணு முறை சாப்பிடலாம், தண்ணீர் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய குடிக்கலாம். அப்புறம் இப்ப வந்து பால் சுரப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஒரு சிலது நான் சொன்னோம் இல்லீங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெந்தயக்கீரை சாப்பிடலாம், வெந்தயம் பூண்டு, அப்புறம் வந்து மீன் சேர்த்துக்கலாம், மீன் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லா பால் சுரக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு, அது ப்ரூவ்டு கூட, அதனால நீங்க அது கூட நீங்க கொடுத்து பாக்கலாம். உங்களுக்கு
0: நீங்க நல்லா நிறைய சத்துள்ள உணவுகள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த உங்களுடைய உடலும் நல்லா ஆரோக்கியமா ஆகும். அழைச்சதுக்கு நன்றிமா டாக்டர். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, ஓகே, இப்போ அதாவது ஒரு தடவை லெஃப்ட் பிரெஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த முறை அந்த எம்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தூங்கிடுச்சுன்னா திருப்பி அழும்போது நம்ம திருப்பி ரைட்ல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா?
1: இப்போ ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து
0: மாத்தி மாத்தி கொடுக்கணும்.
1: ஒரு சைட்ல கொடுக்கறப்போ 4 மில்க் ஹை மில்க் ரெண்டுமே பேபி சக் பண்ணிருச்சு, பட் பசி அடங்கல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், ஏன்னா ஆஸ் தி பேபி க்ரோஸ் நீட்ஸ் அதிகமாகும். சோ அடுத்த பிரெஸ்ட்ல நீங்க மாத்தி கொடுக்கலாம். அடுத்த பிரெஸ்ட்ல மாத்தி கொடுக்கறப்போ அந்த 4 மில்க் குடிச்ச உடனே பேபி வந்து தூங்கிடுச்சு ஆர் போதும்னு சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் ஃபீட் நீங்க குடுக்கறப்போ அந்த அதர் சைடுல ஹாஃப் மில்க் கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த ஹை மில்க் கொடுத்துட்டு அதர் பெஸ்ட்.
0: ஓகே, ஏதோ மேம் மதர் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை அழும் போதெல்லாம் நம்ம போய் கொடுக்கணும், டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கணும், டைம் எல்லாம் போடக்கூடாது, பட் இது வந்து வீட்டுல இருந்தாதான் சாத்தியம். சோ மெட்டர்னிட்டி லீவ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஓகே, இப்ப ஆபீஸ் கோயிங் உமனுக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும் தாய்மார்கள் எப்படி அதை வந்து குழந்தைக்கு தாய்ப்பாலும் எப்படி கொடுக்கலாம்?
1: இது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு காரியம், இது எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்லிட்டு 3 மாசம் தான் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறோம். இதை வந்து நம்ம நிறைய நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், 6 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் கொடுக்கறாங்க. நம்ம கண்ட்ரில இன்னும் வரல, மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது வரலாம். ஆனா அது வருகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறது? இப்போ 3 மாசம் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து 4 மாசம் ஒரு மதர் வேலைக்கு போறாங்க, அவங்க என்ன செய்யலாம்னா ஒருவேளை அந்த வேலையினுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம், இல்ல ஒரு பேபியை வந்து நடுவுல யாராவது ஒருவர்

0: போய் கொடுத்து ஃபீட் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு கிரெச் ஆர் நர்சரி ஒன்னு இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் பேபியை வச்சுட்டு கொஞ்சம் கேர் கிவர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை இதுல எதுவுமே சாத்தியப்படல அப்படின்னு சொன்னா ஒரு மதர் வந்து ஒரு 8 hours வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில போறப்போ ஃபீட் பண்ணிட்டு தே கேன் எக்ஸ்பிரஸ் சம் மில்க். சோ எக்ஸ்பிரஸ் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அந்த மில்கை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி அதை கூட அவங்க வீட்டுல திரும்ப வருகிற வரைக்கும் அந்த மில்க கொடுக்கலாம்.
1: அதை திருப்பி காய்ச்சணும்
0: தேவையே கிடையாது. நீங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா ஒரு 6 to 8 hours நீங்க
1: வச்சுக்கணுமா?
0: எஸ் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா அவ்வளவு நேரம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 24 hours வச்சுக்கலாம். அதுவும் வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா 72 hours வச்சுக்கலாம். -4 வச்சீங்கன்னா 3 months கூட, ஏன்னா பிளட் பேங்க் மாதிரி பிரஸ்ட் மில்க் பேங்க் கூட இருக்கு. சோ அந்த ஃப்ரீஸ் பண்ண அந்த மில்க் எல்லாம் திரும்ப நீங்க எடுத்து கொடுக்கறப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அது காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. சூடான தண்ணீரை ஒரு பாத்திரத்துல வச்சு இந்த பால் பாத்திரத்தை அது உள்ள வச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடும். அந்த மில்க் நீங்க அதுக்கப்புறம் கொடுக்கலாம்.
1: அப்படி கொடுக்கற பாலை வந்து நம்ம வந்து எப்படி டாக்டர் கொடுக்கறது? ஏன்னா திருப்பி நம்ம வந்து பாட்டில் கொடுக்க முடியாது,
0: பாட்டில் கொடுக்க கூடாது, ஸ்பூன்ல கொடுக்கலாம்,
1: ஸ்பூன்ல கொடுக்கலாம், இல்ல பாலாடை அந்த காலத்துல குட் ஓல்ட்
0: அது வந்து ஐடியா.
1: ஓகே டாக்டர், இப்ப நம்ம நிகழ்ச்சியில கடைசியில 5 நிமிடங்கள் தான் இருக்கு, நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கற தாய்ப்பால் அந்த மதருக்கு வந்து அந்த மனநிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து அந்த கொடுக்கும் போது அவங்களுடைய அன்பு எல்லாம் சேர்த்துதான் அந்த குழந்தைய பார்த்து, நீங்க கூட சொன்னீங்க குழந்தையோட கண்ணோட கண் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு. இந்த அம்மா வந்து நல்ல சந்தோஷமான மனநிறைவோட மன மகிழ்ச்சியோட இருக்கணும். சோ எந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்தா இன்னும் அந்த குழந்தை நல்ல புஷ்டி ஆரோக்கியமா இருக்கும்?
0: சூழ்நிலை நீங்க சொல்லிட்டீங்க, நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப வந்து எத்தனை
1: நல்ல சிந்தனைகள்,
0: எஸ் நல்ல சிந்தனைகள், எத்தனை பெர்சன்டேஜ் மதர்ஸ் வந்து நல்ல சிந்தனைகள் நல்ல நல்ல ஒரு சூழ்நிலை மேல இருக்காங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த நிகழ்ச்சி மூலமா இதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களா, அந்த ஒரு சூழ்நிலைமே அந்த மதருக்கு
1: கொடுக்கலாம்.
0: மேபி அந்த மதர் வந்து எல்லா சூழ்நிலையுமே பாசிட்டிவா இருக்கும், ஆனா அவங்களுடைய டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டிவி பாக்கலாமா, ஒரு ஃபோன் பேசலாமா, அந்த பேபி கொடுக்கலாம்,
1: குழந்தை பாட்டு தூங்குறது கூட தெரிஞ்சிருக்காது.
0: இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நான் பால் கொடுக்கறப்ப என் குழந்தைக்கு என்னுடைய அன்பையும் சேர்த்து கொடுக்கறேன். சோ என் குழந்தை வந்து இன்டர்ன் அவனுடைய லவ் எனக்கு தரப்போகுது அப்படின்றது அந்த மதருக்கு ஒரு இது இருக்கணும்,
1: மைண்ட்ல
0: அந்த ஒரு தாட் இருக்கணும். இதுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அந்த மதருக்கே அந்த ஒரு தாட்
1: இருக்கணும்.
0: சோ அது இருந்தாதான் அதை செயல்படுத்தும்.
1: சோ ஒரு முறை பால் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷத்தோட மனசை நல்லா வந்து நல்ல சிந்தனைகளை முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் அது வந்து அதான் சொல்லுவாங்களே அந்த காலத்துல வந்து வீரத்தை தாய்ப்பாலோட வீர சேர்த்து ஊற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றோம். சோ அது உண்மையா கூட இருக்கலாம் கண்டிப்பா. இப்போ வந்து அறிவியல் ரீதியா அது ப்ரூஃப் ஆயிருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சோ தாய்மார்களே, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி டாக்டரை கேளுங்கள்ல உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேனல மருத்துவமனையில இருந்து நம்மளுக்கு உங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்க. அப்புறம் ஒரு தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும், அதோட நன்மைகள், அதுல என்ன அறிவியல் ரீதியான உண்மைகள், இத பத்தி எல்லாம் விலாவாரியா நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ நீங்களும் நல்ல சிந்தனை நல்ல சூழ்நிலையில தாய்ப்பால 6 months கொடுங்க. சோ டாக்டர் இன்னும் 1 minute இருக்கு, நீங்க என்ன மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: நான் சொல்ல வேண்டியது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப் டு 6 months. இன்னொன்னு வந்து ஏர்லி இனிஷியேஷன்.
1: ஓகே,
0: ஏர்லி இனிஷியேஷன்னா அந்த
1: ரைட் ஃப்ரம்
0: 1 minute to 1 hour. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம நிறைய ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறோம், செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறோம், எல்லாமே கொடுக்கறோம். இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லா பாப்புலேஷனும் இன்வேரியபிளி யங் ஓல்ட் வாட் எவர் மேபி எல்லாருக்குமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்த ஒரு எஜுகேஷன் நம்ம வந்து கொடுக்கணும்.
1: கரெக்ட்,
0: இதுதான் என்னுடைய மெசேஜ்.
1: வெக்கப்பட தேவையில்லை, அவங்களுடைய உடல் அழகு வந்து போயிடும் கேட்டு யோசிக்க
0: வேண்டிய
1: அவசியம். இந்த உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம், ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ உங்க வீட்டுல வந்து தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார் இருந்தா நல்ல சூழ்நிலை உருவாக்கி நல்ல எதிர்காலத்துல நல்ல ஊட்டமிக்க நல்ல சிந்தனை உள்ள நல்ல குழந்தைகளை உருவாக்கி கொடுக்கறது நம்மளோட கடமை. இந்த நல்ல மெசேஜோட நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். டாக்டர், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுத்து எங்களை பப்ளிக்கு எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எங்களோட நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ.
1: வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி, நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளராகும்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: குட் டே எவ்ரிபடி, யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். பி ப்ரவுட் ஆஃப் ஹூ யூ ஆர் அண்ட் நாட் அஷேம்ட் ஆஃப் ஹவ் சம்ஒன் எல்ஸ் சீஸ் யூ. அ பியூட்டிஃபுல் கோட் தட் ஐ கேம் அக்ராஸ் டுடே. சம்திங் இம்பார்ட்டன்ட் பாப் டு மை மைண்ட் வென் ஐ ஹர்ட் திஸ் கோட். ஐ தாட் most of us would have been potential victims of body shaming and experienced it at some point in our life. Some of us even would have spent most of our time despising our bodies to others. What's important is that all of us must take time to realize that being thin, fat, short or tall are not beauty standards but just characteristics of oneself. Weren't we all the God's creations? Then who are these humans to comment over someone else's body when they have no right over it? This can happen only when we start to embrace our loved ones and see how beautiful they are instead of mocking or criticizing them. Make sure that you always take time to appreciate someone at least once in a day. You will never know, it will make the other person so happy because we don't know what one person is going through at that time. To be honest, I myself had been body shamed by many of my friends in the past. You know what I did? I decided I must cut them off. I usually don't talk about this, but today I decided I must share it with you all. Just because they are friends doesn't mean they can take advantage of you. One thing that I wanted to tell is that don't hesitate or wonder if you will not be able to get new friends or be accepted by anyone else. There is always someone who accepts us for who we are. Remember, the ultimate goal for us is to be peaceful and happy in life. From what I have learned, the best way to deal with body shaming is awareness, because there are no hard and fast rules when it comes to body shaming. Though there are a lot of narrow-minded people out there, be thankful that you are not one of them. Whenever I see these social media platforms, it is so disheartening that these media portals have reduced to encourage a fitness culture where only specific appearances and body shapes are appreciated. Remember, we are known by our works and talents and not by our external appearance. Looking after one's body is good and a must, but obsessing over just one element of it will do you no good. When it comes to body shaming, even the celebrities are no exception, and some even have had a hard time with it. But remember, they overcame it and they did not pay much heed and made sure that these kind of issues didn't get in the way of achieving their goals and dreams. The same way, even we must know that getting hurt and sitting at home as if everything has failed will not help us in any way to reach our goals. Instead, challenge those who shame you and show them that you can reach heights and come out with flying colors. We all know that self-love is the best and purest form of love. Keep that in mind whenever you go through hardships in life. It is the best way to accept ourselves, our appearances, even our weight, and strike back at those who shame us with confidence. You know, one thing that I keep telling myself often is that life is too short to be worried about others' petty opinions, guys. The only thing that matters is yours. If you don't love yourself first, it makes it much harder for someone else to, even if you expect to be loved. So if you haven't stood up for yourself, then the time is now. So start embracing yourselves first and you will see how beautiful life is. On that note, this is RJ Deeksha signing off and you are listening to MOPCRS 107.8, our radio, our community, our pride. If you have experienced or faced this in your life and if you are willing to share it with us on how you overcame body shaming, which you think might help someone else, please send it to us at crsmop@gmail.com. Take care.
3: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
4: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our...
5: Welcome back listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
6: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நச்சி.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும்
3: வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. நான் ஆர்ஜே சுப்ரியா, பேக் இன் குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி நிகழ்ச்சியில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தோட வந்திருக்கீங்க. பொதுவா சொல்லுவாங்கல்ல, நம்ம வாழ்க்கைன்றது ஒரு பாட புத்தகம் மாதிரி, அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புது பக்கங்கள். எவ்வளவு முடியுமோ அந்த நாளை நம்ம கத்துக்கணும். ஏன்னா நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதுதாங்க நம்ம அனுபவத்தை தீர்மானிக்கும். எப்பயுமே ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்னு பட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அதுல எப்பயுமே செகண்ட் கேட்டகரி தாங்க, பட்டு தான் தெரிஞ்சுப்போம். நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ கோவிட பத்தி பேச போறா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதை விட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தோட வந்திருக்கீங்க. சரி, என்னடா விஷயம் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு நினைக்கிறீங்களா, சொல்லிடுறேன். மொபைல் போன் அடிக்ஷன் அண்ட் அதோட விளைவுகளை பத்தி தாங்க நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு நினைக்கலாம். மொபைல் இல்லாம இந்த காலத்துல வாழ முடியுமா அப்படின்னு கூட நினைக்கலாங்க. தப்பே இல்லைங்க, நானும் அப்படின்னு நினைச்ச ஆள் தாங்க. அப்புறம் எப்படிடா நானே அதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். எஸ், நான் பட்டு திருந்தின ஒரு கதைய உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த புள்ளி விவரத்தோட சொல்றதை விட அனுபவத்தோட சொல்லும் போது நமக்கே கேட்கணும்னு தோணும் இல்லைங்களா. சோ, என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். ஓகே, பொதுவா என்ன பத்தி சொல்லணும்னா, நான் பெருசா ரொம்ப எல்லாம் போன் யூஸ் பண்ற ஹால் கிடையாதுங்க. ஆனா எப்போ இந்த லாக்டவுன் போட்டாங்களோ அப்ப ஆரம்பிச்சுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தாங்க எனக்கும் தோணுச்சு, இப்படி ஒரு ஹாலிடேஸ் மறுபடியும் கிடைக்குமா. சோ, எவ்வளவு முடியுமோ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. பட் நமக்கெல்லாம் என்ஜாய்மெண்ட்ன்றது போனோட தானே ஆயிப்போச்சுங்க. அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் என்ஜாய் பண்ண இருக்கு அப்படின்றது நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. அம்மா அப்பா கூட உட்காந்து பேசலாம், அக்கா தங்கச்சி கூட விளையாடலாம், சமையல் கத்துக்கலாம், இவ்வளவோ குட்டி குட்டி என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஆனா இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு போனோட தாங்க எல்லாமே சொல்ல தெரியுது. போன்ல கேம்ஸ் விளையாட போறோம், போன்ல படம் பார்க்க போறேன், போன்ல பாட்டு கேட்க போறேன்னு சொல்லிட்டு போன் தான் உலகம் அப்படின்னு வந்துட்டு இருக்கோங்க. என்னடா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸ் மட்டுமே குத்தம் சொல்ற மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் டீனேஜர்ஸ் யங்ஸ்டர்ஸ் யாவதுங்க அப்பப்ப கடைக்கு போயிட்டு வா, காய்கறி கட் பண்ணி தான் ஒரு பிரேக் விட வைக்கிறாங்க. ஆனா குழந்தைய கையில எப்பயுமே போன் தந்துடுறாங்க. ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தா 73 விழுக்காடு குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் தாங்க போனே தராங்க. இத கேட்க சங்கடமா இருந்தாலும் இதுதாங்க உண்மை. அவங்களை சாப்பிட வைக்கும் போதும் தூங்க வைக்கும் போதும் பேரண்ட்ஸ் நிம்மதியே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி சின்ன சின்ன ரீசன்ஸ்க்கு அவங்க கையில போனை தூக்கி தந்துடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் சாப்பாடு ஊட்டும் போது காக்கா காமிச்சு நிலா காமிச்சு கதை சொல்லி ஊட்டினாங்க. இந்த காலத்துல மொபைல்ல ரைம்ஸ் போட்டு மட்டும்தாங்க சாப்பாடே ஊட்டுறாங்க. பட் அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, என் வீட்டுக்கு எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாப்பா விளையாட வந்துச்சுங்க. அந்த பாப்பாவுக்கு ஒரு 9 இருக்குங்க. அந்த பாப்பா செஞ்ச ஒரு செயலை பார்த்து நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க. அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, டிவில ஒரு போன் ஆடு போயிட்டு இருந்துச்சுங்க. உடனே என் கைய பிடிச்சி கூட்டிட்டு போய் அந்த டிவி கிட்ட உட்கார வச்சு அந்த போனுக்கு பாஸ்வேர்டு போட்டுட்டு அந்த போன்ல இந்த ரைம்ஸ் போட்டுத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. நான் அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாப்பா மனசுல அந்த போன் எவ்வளவு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குன்னு பாருங்களேன். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, அந்த காலத்துல எல்லாம் மார்னிங் எந்திரிக்கும் போது கைய பாத்துட்டு எந்திரிப்பாங்க. ஆனா இந்த காலத்துல மொபைல் போனை பாத்துக்கிட்டேதாங்க எந்திரிக்கிறோம். அட்லீஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு வேலை ஸ்கூலு காலேஜும் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இப்போ அதுவும் இல்லையே, 24 hours போன் அப்படின்னு அவ்வளவு போனை பார்த்து பார்த்து நம்ம ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோங்க. நானும் அப்படிதாங்க, மார்னிங் எந்திரிக்கும் போதே போனோட தான் எந்திரிப்பேன். மார்னிங்ல இருந்து நைட் வரையும் போன், இன்ஃபேக்ட் சரியா சொல்லணும்னா நைட்ல இருந்து மார்னிங் வரையும் போன் தாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே 3-4 அப்படின்னு போய் தூங்க போறது. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட மார்னிங் 6 தான் தூங்கவே போனாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு நாள் நான் ஐ டெஸ்டுக்கு போனேங்க. பார்த்தா 3.5 பவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட பாட்டி சொன்னதுதாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன வயசுல டிவி பக்கத்துல உட்காந்து படம் பார்ப்பேங்க. அதுக்கு என் பாட்டி சொல்லுவாங்க, இப்படி நீ டிவி பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தா கூடிய சீக்கிரமே நீ கண்ணாடி போடுவ அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாம் தெரியலங்க, இப்பதான் போன் வந்து நம்ம கண்ணுக்குள்ளதாங்க போகல. மிச்சப்படி பார்த்தா நமக்கும் அந்த போனுக்கும் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு அரை ஜான் அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி கண்ணுதான் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ரொட்டீனே நம்ம யாரும் ஃபாலோ பண்றது இல்லைங்க. டெய்லி 3-4 தூங்கிட்டு மார்னிங் 10-11 எந்திரிச்சுக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி, அதுவும் இல்லாம அப்படி எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு கண் எரிச்சல், தலைவலி, போன்ஸ் எல்லாம் அப்படியே வலிக்கும் போறாங்க. அது எல்லாமே பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் சேஞ்சஸ் தாங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ரொட்டீன் இல்லைன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வளவோ இருக்குங்களாங்க. ஒரு அடல்ட்டுக்கு சராசரியா 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு பிபி, டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ், ஒபிசிட்டி, அல்சர், அசிடிட்டின்னு இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருமாங்க. அதே மாதிரி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க, 8 hours கீழே தூங்குறவங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட் ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், இன்ஃபேக்ட் கேன்சர் செல்ஸ் எல்லாம் கூட ஆக்டிவேட் ஆகும்னா சொல்லியிருக்காங்க. தூக்கம்னா மார்னிங் 6 இருந்து ஈவினிங் 4 வரையும்னு கிடையாதுங்க. நம்ம அந்த காலத்து பெரியவங்களும் ஒரு ஃபாலோ பண்ணாங்க பாத்தீங்களா, ஒரு நைட் 8-9 தூங்கிட்டு மார்னிங் 4 எந்திருப்பாங்க பாத்தீங்களாங்க. அதுதான் பெர்ஃபெக்ட் டைம் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் நம்மளோட சன்னோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்காங்களாங்க. அண்ட் தட் இஸ் தி ஹெல்த்தியஸ்ட் டைம் டு ஸ்லீப் அண்ட் வேக்கப்னு சொல்லிட்டு பல பேரால ப்ரூவ் செய்யப்பட்டிருக்குங்க. இப்ப பேசும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வந்துருச்சுங்க. நம்ம சின்ன வயசுல படிப்போம், early to bed and early to rise makes man healthy அப்படினு சொல்லிட்டு. அதுதாங்க சிம்பிளா சொல்லணும்னா உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அந்த காலத்து பெரியவங்க எந்திரிக்கும் போது கைய பார்த்துட்டு எந்திரிப்பாங்கன்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன தெரியுங்களா, நம்ம பாடியில இருக்கிற எல்லா நர்வ்ஸும் ஜாயின் ஆகிற இடம் நம்ம 2 உள்ளங்கைகள் தாங்க. சோ அப்படி நம்ம உள்ளங்கைகளை ரப் பண்ணும் போது நம்மளோட பாடியில இருக்கிற எல்லா நர்வ்ஸும் ஆக்டிவேட் ஆகும்பாங்க, நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா அந்த நம்ம எந்திரிக்கும் போது இருக்கிற அந்த ஸ்லீப்லினஸ் ட்ரௌசினஸ்ஸா இருக்கும் பாத்தீங்களா, நம்ம அப்படி ரப் பண்ணும் போது அதெல்லாம் அப்படியே குறைஞ்சு நம்ம பாடியே அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆக்டிவேட் ஆகும்பாங்க. அதே மாதிரி அந்த கையை எடுத்து கண்ணில வச்சு அப்படியே மெதுவா அந்த கண்ணை திறப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி நம்ம திறக்கும் போது டக்குன்னு திறந்தா கண் பார்வை பாதிக்கப்படுமாங்க. அப்படி பொறுமையா திறக்கும் போதுதான் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்பதான் போன் பார்த்துட்டேதான் எந்திரிக்கிறோம் சொல்லிட்டோம், அப்புறம் எங்க இதெல்லாம் பண்றோம். ஆனா இனிமேலாவது தயவு செய்து பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, இதெல்லாம் நைட்டு தூங்குறது பத்தி. அப்படின்னா நைட்டு தூங்காம நம்ம போன் பார்க்கும் போது பண்ற ஒரு தவறு தாங்க நம்ம இயர்போன்ஸ் போட்டு பாக்குறது. அதுலயும் நாளா பொதுவா போன் பாக்கணும்னாலே அது இயர்போன்ஸோட தான், அதுவும் நைட்டுன்னு சொல்லணுமா, நைட்னா இயர்போன்ஸ் இல்லாம யாருமே போன் பாக்குறது இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் ரீசெண்டா ஒரு டாக்டர் எழுதுனதா படிச்சேங்க, என்னன்னா 60/60 ரூல் அப்படின்னு ஒண்ணு பாத்துங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆண் சராசரியா ஒரு நாளைக்கு 60 நிமிஷம் அதாவது 1 hour அவ்வளவுதாங்க இயர்போன்ஸ் போடணுமா, அதுவும் 60% விட கம்மியா போன் வால்யூம் வச்சுக்கணுமாங்க. ஏன் 1 hour தான் அப்படின்னு கேக்கலாம். 1 hour அப்புறம் நம்மளே நம்மள அறியாம நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச வால்யூம விட கொஞ்சம் ஏத்தி இருக்கும். அத நான் வந்து அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நிஜமால நான் அப்படி பண்ணிருக்கேங்க. சரி, அதுக்கு என்னடா ரீசனு அப்படின்னு பார்த்தா, நம்ம இயர்போன்ஸ்ல இருக்கிற இயர் பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம காதுல இருக்கிற ஹேர் ஃபாலிகல்ஸ் அப்படியே அது பெண்ட் ஆக்கிடுவாங்க. சோ இயர்போன்ஸ் நிறைய யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பெர்மனன்ட் ஹியரிங் லாஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் நினைச்சேன், என்னடா 1 hour இப்படின்னா 1 hour தாண்டி எத்தனை ஹவர் ஆச்சுன்னே தெரியலடா நமக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. என்னடா ரொம்ப பயப்படுத்துறீங்க அப்படின்னு இருந்துச்சுங்க. ஆனா மிகவும் உண்மையான முக்கியமான ப்ரூவ் செய்யப்பட்ட ஃபேக்ட்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா, தயவு செய்து போன் சார்ஜ் போட்டு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மொபைல் பர்ஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பல சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா திருச்சியில ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுங்க. என்னன்னு பார்த்தா, அந்த பொண்ணு வந்து போனை சார்ஜ் போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. அந்த போன் திடீர்னு வெடிச்சு அந்த பொண்ணோட காது, கை, கண்ணு, ஃபேஸ் எல்லாம் அப்படியே வந்து பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுச்சு. இதை நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருப்போங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, எத்தனையோ இந்த மாதிரி கேசஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போங்க. தயவு செய்து அட்லீஸ்ட் இதை கேக்குறவங்க உங்க வீட்டுல அப்படி யாரும் பண்ணல அப்படின்னு ஒரு இன்ஷூர் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்க. சோ இதெல்லாம் கேள்விப்பட்டு நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணங்க. டெய்லி நைட் 11:30 ட்ரை பண்ணி தூங்க ஆரம்பிச்சேங்க. இப்போ தானாவே 11:30 எனக்கே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இயர்போன்ஸ் யூசேஜ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நல்லா யூசேஜை விட்டுட்டேங்க. அதே மாதிரி போனை கரெக்டா தூங்குறதுக்கு 1/2 hour முன்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த போனை நம்மளுக்கு கிட்ட இருந்து 3 feet அவே வச்சுக்கணுமாங்க. சோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு உண்மையை சொல்லணும்னா ரியலி ஐ கேன் ஃபீல் தி சேஞ்ச். மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தலைவலி கண்ணெரிச்சல் எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி நான் எந்திரிக்கிற போது ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க, அது இத்தனை நாள் எனக்கு கிடையவே கிடையாதுங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் நம்ம எவ்வளவு தப்பா இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் பண்ண என்னடா பலனு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண 3 months என்னோட ஐ பவர் வந்து 3.5 இருந்து 2 கிட்ட குறைஞ்சிருச்சுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க. ஏன் கண்ணாடிய பத்தி இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்பெல்லாம் சராசரியா ஒரு கிளாஸ்ல 50 பேர்ல 30-35 கண்ணாடி போட்டுறாங்க. அண்ட் போன் பார்த்து பார்த்து இப்பெல்லாம் யாருமே யாரு கூடயும் பேசுறது கூட இல்லைங்க. இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. 4 சேர்ந்து இருக்கும் போது எதுக்குங்க போன்? ஜாலியா பேசலாமே, எவ்வளவோ குட்டி குட்டி சந்தோஷங்கள் நிறைய இருக்குங்க. கரெக்டா சொல்லணும்னா அதனால இப்ப அந்த கால தாழ் மாதிரி மாறிட்டேங்க. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில என்னோட இந்த அனுபவத்தை கேட்டுட்டு எஸ் நானும் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க, இன்னும் வேற ஏதாவது டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க crsmop@gmail.com crsmop@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்க மெசேஜஸ் அனுப்புங்க. கண்டிப்பா உங்க மெசேஜஸ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு ஷோ எண்டிங் வந்தோம். எந்த ஒரு முயற்சியும் நம்ம முதல்ல எடுக்கணுங்க. முயற்சியை பண்ணா முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க. சோ நான் முயற்சி பண்ணி மாறிட்டேன், நீங்களும் மாறிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சுப்ரியா. நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி.
1: ஐ எம் ஜி கே உத்ரா குமாரி, அட்வொகேட், ஹைகோர்ட். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8, அவர் கம்யூனிட்டி, அவர் ரேடியோ, அவர் ப்ரைட். And this is the students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment is done by the opponent sex.
0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio, 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும், என் குடும்பம், என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க் யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
4: இது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சி, மனிதர்கள் பலவிதம். ஆமாங்க, மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் பலவிதமான திறமைகளை உள்ளடக்கி இருக்காங்க. அவங்க நிறைய வேலை பண்றாங்க. ஒவ்வொரு வேலையும் நிச்சயமா அடுத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, இவங்க வந்து ஒரு ஆசிரியர், அதாவது கணித ஆசிரியர். ஆனா அந்த கணிதம் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, வெறும் சாக் பிசு போர்டு இதை வச்சுட்டு தான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவங்க வித்தியாசமா ஆடல் பாடல் விளையாட்டு மூலமா சொல்லி கொடுக்குறாங்களாம். இப்படிங்க அதெல்லாம் கணக்குல சாத்தியம்னு நீங்க கேக்குறீங்களா, கேட்காதீங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு காத்திருக்காங்க விஜயலட்சுமி ராமன். இவங்களோட உரையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க மேக்ஸ் படிக்கிற மாணவிகள் அக்ஷயா, வந்தனா, வர்ஷா, ஸ்ருதி மற்றும் ஹேமலதா.
5: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா இன்னைக்கு ஸ்டுடியோல வந்திருக்கேன். இன்னைக்கு என் கூட என்னோட ஜூனியர்ஸ் சொல்லலாம், என்னோட தோழிகள் சொல்லலாம், இவங்க எல்லாரும் இருக்காங்க.
6: நான் உங்க வந்தனா இருக்கேன் உங்க கூட. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
7: நான் ஹேமலதா, நானும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
8: நான் வர்ஷா, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
9: நான் ஸ்ருதி, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்.
5: சோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஜூனியர்ஸ், நானும் வந்து பிஎஸ்சி மேக்ஸ். சரி, ஓகே. சோ இப்போ நம்மளோட ஸ்டுடியோ ஃபுல்லாவே ஒரே மேத்தமெட்டிஷியன்ஸா இருக்காங்க.
6: ஓகே, புத்திசாலிகளா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
5: சரி, ஓகே, எல்லா புத்திசாலிகளும் இங்கதான் இருக்காங்க நேயர்களே. இப்போ வந்து நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்க இல்லையா, ஏன் வந்து நீங்க மேக்ஸ் சூஸ் பண்ணீங்க?
8: மேக்ஸ் வந்துட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் வருதுனா நான் டெய்லி உட்காந்து வீட்டில் போய் மக் பண்ணி மண்டையில கொட்டி படிக்கணும். இதனால் நான் டெய்லி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த ரிலேட்டடாக அந்த சம்ஸ் போட்டு முடிச்சிட்டேன்னா என் தலைவலி அன்னிக்கோவர். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
7: வந்தனா சொன்ன மாதிரியே தான், மேக்ஸ்னா மக் அடிக்கிறதுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்காது. மோரோவர் மேக்ஸில் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொதுவாகவே கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுன்னு எல்லாருமே கட்டாயமாக மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என் ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ், அதனால தான் நான் மேக்ஸ் எடுத்தேன்.
8: நீங்க ரெண்டு பேருமே சொன்ன மாதிரிதான், மேக்ஸ் மக் அடிக்க தேவையில்ல. அண்ட் ஒரு நாள் அதை போட்டு முடிச்சிடணும்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஐயோ இதை படிக்கலையே என்ன போகுதுன்னு தெரியல, முன்னாடியே படிச்சிருக்கோம்னு தெரியும். அது ஒரு வாட்டி பாத்துனாலே போறோம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். சோ அந்த பிரச்சனை இல்ல.
9: அதேதான் நானும் மேக்ஸ் பிடிச்சதுனால நான் எடுத்திருக்கேன்.
8: ஆனா ஒண்ணு நீங்க கவனிச்சிருக்கீங்களா, எல்லார்கிட்டையும் கேக்குறச்சு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா எல்லாரும் மேக்ஸ் சொல்லுவாங்க, பிடிக்காத சப்ஜெக்ட்னா மேக்ஸ் சொல்லுவாங்க. பிடிச்சது பிடிக்காததுல மட்டும்தான் மேக்ஸ் ஏறும், வேற எதுலயுமே வராது. பிடிக்கும் ஆனா பிடிக்காதுங்கிற லிஸ்ட்ல மேக்ஸ் கிடையவே கிடையாது.
5: ஆமா, இப்ப நீங்க கிளாஸ்ல வந்து ஒரு மேக்ஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க டீச்சர்ஸ்னாலே வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரீம் 90-95 அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, 40s எல்லாம் இருப்பாங்க. 80-70 அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லணும் கம்பேரிட்டிவ்லி. இப்ப ஏன் அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 90 அபோவ் இருக்கிறவங்க
10: அவங்க எல்லாருக்கும் என்னன்னா கான்செப்ட், அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது, அவங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ்லயே கவனிச்சுட்டு பண்றவங்க இருக்காங்க. ஆனா அதே வந்து இந்த 40 இல்லைன்னா 40 கீழே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட், கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஏன் கம்மியா மார்க் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த கான்செப்ட் புரியல. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து மற்ற சப்ஜெக்ட்ல மக் அடிச்சு நிறைய மார்க் வாங்கிடுவாங்க. இப்ப சப்போஸ் இப்ப வந்து ஓகே, சோ இப்ப வந்து அதே மாதிரிதான், இப்போ வந்து சொன்ன மாதிரியேதான், அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் வந்து ரொம்ப 90-80 அந்த மாதிரிலாம் வாங்கிருப்பாங்க. இப்போ மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எல்லாம் மற்ற சப்ஜெக்ட்லயும் வந்து அவங்கள வந்து ஒரு டல் ஸ்டூடெண்ட், மக்கு பசங்க அப்படின்னு அந்த கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த மேக்ஸ் மேல மட்டும் ஒரு பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட வந்து ஒரு பயம் உள்ளக்குள்ளேயே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படிங்கறது, அங்க நமக்கு வந்து ஒரு திணல் வளர்ந்துச்சுன்னா
11: முழு சம் அந்த 10 மார்க் சம்ல கடைசி சம் இது ஸ்டெப் போனா கூட முடிஞ்சிடும். இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல வந்துட்டு எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிச்ச உடனே சென்டமா இல்லையாங்கிறது சொல்லவே முடியாது. லாங்குவேஜ் பேப்பரும் அப்படிதான். ஆனா இங்க மேக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கரெக்டா பண்ணி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி போனவங்க கூட அந்த எக்ஸாம் சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கடைசியில ஒரு டேபிள் மறந்துடுச்சு, 1+1 கூட நம்ம தப்பு பண்ணலாம். கடைசி ஸ்டெப் பக்காவா ஒரு இருக்கிறதுல ஹையஸ்ட் மேக்ஸ் நம்ம போட்டுட்டு கடைசியில 1+1=4 அப்படின்னு போட்டு முடிச்சீங்கன்னா அது குவான்டிடேட்டிவ்னா MCQ-னா அது முழுசா 2 மார்க் அப்படியே போயிடும், நெகட்டிவ் மார்க் கூட சான்ஸ் இருக்கு.
7: கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட 3+2 வந்து நம்ம 6 எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் போர்டு எக்ஸாம்ல எல்லாம் நம்ம அடுத்தபடி லைஃப்ல அடுத்தபடியா டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர், அந்த இடத்துல போய் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே போச்சு.
11: ஒரு சம்ல தப்பு பண்ணா அடுத்த சமோட மூடும் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு சம்ல ஆன்சர் வரல, ஐயோ 6 மார்க்ஸ் சம் ஆன்சர் வரல, அடுத்த 6 மார்க்ஸ் சம் ஆன்சர் வராது. அப்படியே மூட்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான், ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சம் தப்புனா அவ்வளவுதான் பேப்பர் அன்னைக்கு ஃபெயிலுனே வந்துடும்.
9: கண்டிப்பா வருஷா நானும் அதை ஒத்துக்கிறேன்.
10: இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப மேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான், நம்ம மேக்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் நாம அனுபவிச்சிருக்கோம்னா, மேக்ஸ்னா பயம் இருக்கிற குழந்தைங்க மேக்ஸ்னாலே வந்து ரொம்ப பயந்துட்டு வேர்த்து கொட்டி அப்படியே அப்படியே. இப்போ வந்து என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான், சூப்பராக விளையாடிட்டே இருப்பான். ஆனால் மேக்ஸ் போடு அப்படின்னு சொன்னாச்சுன்னா உடனே வந்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மண்டையை உடைச்சா ஊற்ற முடியும்.
11: இதே ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன, மேக்ஸ் வந்துட்டு எல்லாராலையும் நல்ல விதத்திலயோ ஐ மீன் பிடிக்காத விதத்திலயோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குதான் நம்ம சொல்லுவேன்.
10: ஆமா, ஏன்னா வந்து இப்போ நம்ம ஹிஸ்டரி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10th வரைக்கும் ஹிஸ்டரி எல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அந்த ஹிஸ்டரி வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா இப்போ மணி என்ன அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல இருந்து கடைக்கு போய் 100 ரூபாய் கொடுத்து 98 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா பாக்கி 2 ரூபாய்
11: ஒரு படி எடுத்து வைக்கிறதே ஒரு கால்குலேஷன் தான் சொல்லுவான். நீ சீக்கிரமா போகணும் நீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமா நம்ம நடப்போம். அதே நம்ம மெதுவா போனோம்னா அந்த கால்குலேஷன் படி நம்ம கால் ஸ்டெப் மெதுவா எடுப்போம்.
10: சோ அந்த
11: மாதிரி பேசிக் மேக்ஸ் ஆரம்பிக்குது.
10: நம்ம கால் அடியில இருந்து நம்ம வந்து நம்ம PhD வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா
11: கூட
10: அதேதான் நானும் சொல்ல வந்தேன்
11: இல்லைன்னா அவங்களால அந்த லைஃபுக்குள்ள ரிலேட் பண்ண முடியலன்னு நான் சொல்லுவேன். ப்ராக்டிக்கலா மேக்ஸ் படிக்கணும்.
10: சரி, சோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் பத்தி, அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் பத்தி, அதுல எந்த அளவுக்கு மேக்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம நல்லா இவ்வளவு நேரம் பேசினதுலயே நம்மளோட நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம மேக்ஸ் அதாவது கணக்கு இதை பத்தி தான் ஒரு கலந்துரையாடல் பண்ண போறோம். இப்ப வந்து நாங்க எல்லாருமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். கண்டிப்பா ஒரு கலந்துரையாடலுக்கு எல்லாத்துக்குமே எந்த டவுட் கேட்டாலும் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம கிளாஸ்ல மேம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கலந்துரையாடலையும் நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம இப்ப சொன்னோம் இல்லையா, மேக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கல, மேக்ஸ்னா பயப்படுறாங்க, மேக்ஸ வந்து ஒரு ஃபன் லவ்விங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து எராடிகேட் பண்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பேரு டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். வணக்கம் மேம்.
12: வணக்கம்.
10: ஓகே, இப்போ வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம் முன்னாடியே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் வந்து நீங்கள் என்ன விஜயலட்சுமி ராமன்லாம் கூப்பிடாதீங்க, விஜய் மேம்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஃபீல் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா, விஜய் மேம் இவங்க வந்து பிஎஸ்பிபியில் கணக்கு ஆசிரியையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விருப்ப ஓய்வு பெற்று மேக்ஸ் மேல இவங்க வச்சிருந்த பேஷன் காரணமாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்க கிட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ண போறோம். எதை பத்தினா, கணக்கு, கணக்கை பத்தி தான் வந்து ஃபுல்லாவே. கணக்கு நான் ஏன் பயம், எதுக்கு பயம், கணக்கு எப்படி கான்செப்ட் ஓரியன்டா புரிஞ்சுக்கிறது, இதை பத்திலாம் நாங்க பேச போறோம். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அக்ஷயா.
12: நான் உங்க வந்தனா.
13: நான் உங்க ஹேமா.
14: வர்ஷா.
15: ஸ்ருதி.
10: அண்ட் எங்களோட விஜி மேம்.
16: நம்ம

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: இப்ப நீங்க மேக்ஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேக்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, மேக்ஸ் கஷ்டம்னா அது ஏன்?
2: மேக்ஸ் கஷ்டம்னு நான் சொல்லல, ஆனா சுத்தி இருக்கிற குழந்தைங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால மேக்ஸ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குங்கறத முதல்ல ஆராயலாமா?
1: உங்களுக்கு
2: டான்ஸ், ஓகே,
1: பாட்டு,
2: பாட்டு,
3: பஸில்ஸ், ஆர்ட் வர்க், ஸ்கிட், நாடகம்,
2: இதெல்லாம் ஏன் மேக்ஸ் கிளாஸ்ல இருக்க கூடாது? இருந்தா உங்களுக்கு
1: எப்படி மேக்ஸ் கிளாஸ்லயா?
4: மேக்ஸ் கிளாஸ்லனா பிளாக் போர்டு, சாக், டஸ்டர்,
3: நோட்புக்ஸ், ஜியோமெட்ரி,
4: ஜியோமெட்ரி பாக்ஸ், கிராஃப்
5: நோட்ஸ், டிவைடர், நம்பர், வேர்வை, டென்ஷன், இதெல்லாம் கூட இருக்கும்.
2: எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு நம்ம பிளே கிரவுண்ட்ல கூட மேக்ஸ் விளையாடலாம்.
1: மேக்ஸ் விளையாடலாம்ங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு. எப்படி நீங்க மேக்ஸ் விளையாடுவீங்க சொல்லுங்க?
2: ஏதாவது ஒரு கான்செப்ட் கேளுங்களேன். நம்ம முதல்ல ஒரு சின்ன பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். எதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும்?
4: மேக்ஸ்ல ஃபார்முலா,
2: ஃபார்முலா,
1: ஃபார்முலா, கரெக்ட்.
2: ஏதாவது ஒரு ஃபார்முலா கேளுங்களேன். நம்ம பதில்
3: ஃபார்முலா ஸ்கொயரோட ஃபார்முலா,
1: a plus b
4: தோ ஏரியா ஃபார்முலா,
1: ஏரியா ஃபார்முலா,
2: ஏரியா ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா, ராம்பஸோட ஃபார்முலா எனக்கு வேணும். நான் என் குழந்தைகிட்ட கேக்குறேன். என் குழந்தை பாட ஆரம்பிக்குது இப்போ. Half the product of the diagonals lead to the area of the rhombus, but the base into height is the parallelogram area quite sumptuous. எப்படி இருக்கு ஆரம்பம்?
1: ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க டக்குன்னு சொல்றீங்க ரோம்பஸோட ஃபார்முலா, ஆஹா என்ன கேக்க கூடாது அப்படி நினைச்சிட்டு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யார் ராம்பஸோட ஃபார்முலா இருந்தாலும் என்ன கேளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
2: ஓ, இத கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது ஒரு இனிய ஆரம்பம். இது பாட்டுல ஆரம்பிச்சோம். அடுத்து நம்ம டான்ஸ்ல மேக்ஸ் போட முடியுமா?
1: டான்ஸ்லயா?
4: டான்ஸ் இப்போ மேக்ஸ் ஸ்டெப்ஸ், அது மட்டும் தான் ஐ மீன் ஓட்டமையா இருக்கு.
1: சோ எப்படி மேக்ஸ் ஆடலாம்னு சொல்லுங்க.
2: மேக்ஸ்ல எப்படி ஆடலாம்னா, ஃபார்முலால நம்ம எப்படி மனசுல வச்சுக்கிறது? ஒரு டான்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா நினைவு வரும்ல?
3: கண்டிப்பா.
2: ஓகே, 1 ல இருந்து 10 முடிய கூட்டு தொகை எனக்கு வேணும். கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன் யாராவது.
1: ஐயோ, அதுக்கே அதுக்குள்ள 4, 19, 8 உளராத 1ல இருந்து வாணி.
3: ஓ, 1, 2, 3, 4
1: நிமிஷம் பிரேக் தாங்களே, நான் போட்டு வந்துடுறோம்.
3: ஐயோ மேம், இவங்களோட முடியல, நீங்களே சொல்லிடுங்க.
2: வேண்டாம், நான் ரெண்டு கேள்விதான் கேட்க போறேன் உங்களுக்கு.
1: ரெண்டு கேள்வி.
2: அந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நமக்கு இந்த நம்பரை நம்மளே சொல்லிடலாம். நீங்க இருக்கிறது, நம்ம 6 பேர் இருக்கோம். நம்ம 1 to 6 கூட்டுத்தொகை முதல்ல ஆரம்பிப்போம். 2 பேரா சேருவோமா?
1: எப்பவுமே
2: ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலே தனியா ஒரு சந்தோஷம் வரத்த.

0: வருது. இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? மூணு பேர் பேர் இருக்கும். நம்மளுடைய நம்பர் வந்து
1: 1 2 ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லுமா? ஓகே 1 2 3 4 5 6
0: ஸோ இந்த 6 வந்து பேர்ஸா மாறும் பொழுது 6/2 3 பேர்ஸ் வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்கறேன். நம்மளுடைய பேர் இப்ப வேகமா இவங்க என்ன தேர்ந்தெடுத்ததா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா கொஞ்சம் மாற்றத்தோட நம்மளோட பேரை மாத்த போறோம். ஒவ்வொரு பேருக்கும் கூட்டுத்தொகை அதே இருக்கணும். இப்ப நீங்க யார் கூட சேர போறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க.
2: நான் உங்களோட.
0: ஏன் கூட? உங்களோட நம்பர் என்னமா?
1: 4
0: 4 5 சேர்ந்தா 9. அது மாதிரி 9 மூணு பேர் ஆஃப் 9 நம்மளால கொண்டு வர முடியுமா?
1: நானும் 6 1 சேரணும், 5 2 சேரணும், 3 4 சேரணும்.
0: ஆஹா
1: 7 வரும்.
0: சபாஸ்.
1: இங்க இருந்தே மேக்ஸ் வந்துருச்சு பாரு.
0: இப்ப நமக்கு எத்தனை 7 வந்திருக்கு?
1: 3 7.
0: 3 7 சார் எவ்வளவு?
3: 21.
0: அப்ப 1 2 6 ஓட கூட்டி பாருங்களேன். Answer
4: vandha 7 + 6 + 5 = 21.
0: நன்றி. இதையே நம்ம ஸ்டெப்ஸோட போட்டு முதல்ல 1 to 6 முடிய நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து 2 கண்டிஷன் மேக் பேர்ஸ் இன் சச் வே தட் ஒவ்வொரு பேருடைய சம்மும் சேமா இருக்கணுங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம இப்ப ஃபார்முலா டெரிவேஷனுக்கு போலாமா? எத்தனை நம்பர் இருந்தாலும் N stands for algebra. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு N சொல்லிட்டே இருக்கோம்ல அந்த அல்ஜிப்ரா, அதை சிம்பிள் ஆக்கிடுவோமே. N நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுல எத்தனை பேர் வரும்?
1: N/2
0: பேர்ஸ் வருது. ஒவ்வொருத்தரும் நம்ம கொண்டு வர வேண்டிய நம்பர் என்ன? ஒவ்வொரு பேரும் கொண்டு வர நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர். அப்ப N-உம் 1-உம் சேருது. N+1 N/2 × N+1 இஸ் த சம் ஆஃப் த First N natural numbers, have we got
1: exactly.
0: it?
1: Summation.
0: இப்ப நம்ம சொல்லலாமே 10 வரையும் என்ன வர போறது? எத்தனை பேர் இருக்க போறது?
2: 55. சூப்பர் மேம்.
0: சோ இந்த விதத்துல நம்ம ஒரு டான்ஸ் பார்த்தோமா? ஒரு சின்ன கணக்கு குடுக்கலாமா எல்லாருக்கும்?
5: கால்குலேட்டர் இல்ல மேம்.
0: கால்குலேட்டர் வேண்டாம், மனசு இருக்கா
1: இல்லையா?
0: மனசு இருக்குல்ல, கணக்கு போடுறதுக்கு மனசு இருக்கு.
1: கணக்கு போடுறதுக்கு மனசா?
0: பாக்கலாமே, சின்ன விஷயத்திலேயே ஆரம்பிப்போம்.
5: சரி,
0: எல்லாரும் 2 டேபிள்ஸ் சொல்லுங்க. 2 4 ஆரம்பிங்கம்மா.
3: 2 4 6 8 10
0: நவ 4 டேபிள்ஸ் அதே வரிசையில சொல்லுங்க.
3: 4 8 12 16
1: 20
0: ஓகே. முதல்ல சொன்னது 2 டேபிள்ஸ், அடுத்து சொன்னது 4 டேபிள். உங்களுடைய ரெண்டு நம்பரையும் சேர்த்து நீங்க சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம்.
3: 6 12
2: 18 24
1: 30
0: என்ன கிடைச்சது? 2 டேபிள்ஸையும் 4 டேபிள்ஸையும் கூட்டினா
3: 6 டேபிள்ஸ்.
0: இந்த ஒரு விதத்துல தான் 6 டேபிள் நம்மளால கொண்டு வர முடியுமா?
5: 5 டேபிள் 1 டேபிளையும் கூட்டினா
6: 5 + 1 5 டேபிள்ஸ்
0: + வேற ஏதாவது விதம்
5: 2 and 3 4 and 2 அத முடிச்சிட்டோம்.
2: 3 and 3
0: 2 and 4 உம் 4 and 2 உம் சேம் ங்கறத கண்டுபிடிச்சிரோமே. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துருதே.
1: அப்புல கூட கண்டுபிடிச்சிருக்காங்கனா அவங்க தான் மேக்ஸ் டீச்சர் னு சொல்லுவேன் நானு.
5: மேம் இது நீங்க திட்டுறவங்க வேற, தப்புல புதுசா கண்டுபிடிக்கிறவங்க தான் டீச்சர்.
2: இது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் டீச்சர் கிட்ட அடியாவது வாங்காம இருந்திருப்பேன்.
5: பனிஷ்மென்ட்ஸ் கூட.
2: சோ இப்போ நம்ம வந்து ரொம்ப ஜாலியா இந்த மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருந்தா எல்லாருமே சென்டம் தான் இல்லையா?
1: ஓகே, இதே மாதிரி எக்ஸாம் இருந்தா
0: எளிமையா இனிமையா சந்தோஷமா கணக்கு போட்டோம்னா அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. லைஃப்ல நீங்க சொன்ன மாதிரியே ரியல் லைஃப் காலையில எழுந்தப்போ காலேஜ் போற ஐடியாவை நினைச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு எழுந்தோம், எவ்வளவு சீக்கிரமா நம்ம செய்யணும். அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வீட்டுல ஓடணும். அம்மா அந்த நேரத்திலயும் ஒரு குக்கிங் பண்ணணும். அங்க இருக்கிறது ரேஷியோ ப்ரொபோஷன், வாசல்ல போடுற கோலம் சிமெட்ரியில கொண்டு வந்து வருது, நீங்க பாக்குறது டைம் கால்குலேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம ஆட்டோக்காரரோட வரும்பொழுது பேசுற பேரம் வந்து நம்மளுடைய மணி டிரான்சாக்ஷன். எல்லா இடங்கள்லயும் எல்லாத்துலயுமே நமக்கு கண்டிப்பா நம்மள அறியாமையே நம்ம கணக்கை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே கணக்கை சந்தோஷமா நம்ம போடுறதுக்கு எப்படி, இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அழகா கொண்டு வர்றதுக்காக, அழகா கொண்டு வர்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறது தான் டாட்ஸ் என் டிஜிட்ஸ். டாட் ஸ்டாண்ட் ஃபார் ஜியோமெட்ரி, ஒரு புள்ளியிலிருந்து பாயிண்ட் டு பிளே இன் நம்ம கொண்டு வர பயன்படுத்துறது டாட்ஸ், அதுதான் ஜியோமெட்ரி. என் அந்த என் ரொம்ப அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ஜிப்ரால. அதுக்கு அடுத்து வர்றது தான் நம்பர்ஸ், அதுதான் டிஜிட்ஸ். ஸோ அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி அட் த ஏர்லி ஸ்டேஜ், அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் உருவாகி இருக்கு. இதில் நம்ம குழந்தைங்க எல்லா விதத்துலேயுமே இப்போ நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி ஆட்டம், பாட்டம், பசல், கொண்டாட்டத்தில் கடைசியில் அதில் தான் முடிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிளாஸுமே கொண்டாட்டமாக தான் இருக்க போகிறது. அதில் ஸ்கிட் இருக்கலாம், வெளியில் போய் விளையாடலாம், பிளே கிரவுண்டில் விளையாடலாம், இல்லை இன்டோர் கேம்ஸாகவும் மேக்ஸை விளையாடலாம். பேசும்பொழுது மேக்ஸை கொண்டு வரலாம். சின்ன விஷயங்கள், அம்மா உங்ககிட்ட பேசும்பொழுதே அந்த மேக்ஸ் வேர்ட்ஸை டெர்மினாலஜிஸை அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அந்த கியூப் பாக்ஸை எடுத்துன்வா, கியூபாய்டு பாக்ஸுக்குள்ளே போடு, அந்த சிலிண்டர் டப்பாவை திறந்து கொடு, கோனிக்கல் ஃபனலில் தண்ணி விடு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அம்மாக்களும் பண்ணணுன்றதுக்கு தான் என்னோடய பேரண்ட்ஸ் கனெக்ட் ஆக்டிவிட்டீஸையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம உபயோகப்படுத்துகிற கணக்கை நம்மளுடைய வழக்க வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் எளிமையாக புரியும். ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணும் பொழுது அந்த அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்க மனசுல ஈஸியாக நல்ல முறையில் பதியும். அந்த பதிவு செய்யறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ்.
4: ஸோ நீங்க சொன்னீங்க மேக்ஸை படிக்கணும், போடணும் அப்படின்லான்னு. ஸோ மேக்ஸ் எப்படி கொண்டாடுறது, உங்களோட இன்ஸ்டியூட்ல எப்படி நீங்க மேக்ஸ் கத்தருவீங்க, என்ன மாதிரி அவங்க லைவ்லியா அதை பண்ணுவீங்க, அது சொல்லுங்க.
0: ஒவ்வொன்றுமே அதுல விஷுவல்ஸ் இருக்கும். மேக்ஸ் லேப் கான்செப்ட் இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் நிறைய ஸ்கூலில் டீச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நான் போகும்பொழுது ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள வருத்தம் என்னென்னா, மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணுன்றது டீச்சர்ஸ்க்கு கரெக்டான முறையில் போய் சேரலை. அதே புதுசான முறையில் டீச்சர்ஸ்க்கே அந்த மாதிரி எனக்கு யாரும் கற்றுத்தரலை. ஆனால் என்னோடய ஆசையில் தான் நான் படித்தேன். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் டீச்சர்ஸ்க்கும் போய் சேராததுனால மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. இங்கே உள்ள டிவைஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். சாதாரணமாக ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு சிலிண்டர் வரலாம், அதையே கார்னரில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் கொண்டு வரலாம், அந்த ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளாக இருக்க போகிறது. இது மாதிரி நிறைய விஷுவல்ஸ் என்னுடைய சென்டரில் வச்சுருக்கேன். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்னு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதை நூற்றி நம்மளே சின்ன குழந்தைங்கக்கிட்ட கேட்டு 60 + 40 அது கூட 9 அடுத்து 1 110 நம்பர் வராமல் 200 எத்தனையோ இடங்களில் ஈஸியாக வரும். அதே வேக வேகமாக நம்ம கேட்கும்பொழுது அதெல்லாம் நான் ஸ்கூலில் குழந்தைகள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதில் என்னென்ன தப்பு அவங்களால விட முடியும், அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தணுங்கிற மாதிரி சின்ன சின்ன டிவைஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். நிறைய கேம்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த கேம்ஸ் நான் உங்ககிட்டயே பகிர்ந்துகிட்ட மாதிரி அது ஆடி ஓடி விளையாடலாம், இல்லைன்னா உட்காந்து விளையாடலாம், இல்லைன்னா பாடலாம், இல்லைன்னா திரும்ப திரும்ப அவங்களையே யோசிக்க வைக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய இன்றைக்கு உள்ள ஒலிம்பியாடுக்கு தனியாக ஒரு கோச்சிங் போக வேண்டாம், அதுக்குள்ளேயே நம்ம அந்த சிலபஸ்க்குள்ளேயே கொண்டு வர்ற மாதிரி என்னோட கிளாஸஸ் அமைகிறது.
1: மேம், உங்ககிட்ட ஆக்டிவிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ண யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்கன்னு கேட்டப்போ நீங்க எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க, அதை எங்க நேயர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கிறீங்களா?
0: கண்டிப்பா. ஸ்கூல்ல நல்லா விளையாடிட்டு இருந்தோம், அதெல்லாம் வேற. ஆனா நானும் ஒரு பாட்டி, 54 வயசு ஆயிடுத்து. ஆனா என்னோட வயசு கண்டிப்பா இதை கேட்கற எந்த நேயரா இருந்தாலும் அவங்கள விட நான் சின்னவங்கிறத நீங்களே இந்த கதைக்கு அப்புறமா ஒத்துப்பீங்க. நான் ஒரு பாட்டி, எனக்கு ஒரு 2.5 வயசுல ஒரு பேத்தி இருக்கு. அந்த பேத்திக்கு அவங்க அப்பா ஒரு ஜெம்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. எத்தனையோ விதங்கள்ல இன்னைக்குதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கற சுவாரஸ்யங்கள்ல அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு பால் ஜெம்ஸ் பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பாலை ஓபன் பண்ணின உடனே கீழே விழ போற ஜெம்ஸுக்காக இந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்பட போறதுன்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க நடந்தது. என்னன்னா, அந்த ஜெம்ஸ் பேக்கெட்டை ஓபன் பண்ணின உடனே, அந்த பாலை ஓபன் பண்ண உடனே கீழே விழுந்த ஜெம்ஸ் அவ லட்சியம் பண்ணல. ஆனா அவ மனசுல தோணினது என்னன்னா, ரெண்டு கையிலயும் அவ வச்சிட்டு இருந்தது அந்த பாலோட ரெண்டு பாகங்கள். அவ சொன்னது என்னன்னா, பாட்டி ஒரு ஸ்பியரை ஓபன் பண்ண உடனே ரெண்டு ஹெமிஸ்பியர் எனக்கு கிடைச்சிடுது. அதுதான் எனக்கு தோணினது. ஏன்னா இந்த வயசுல நான் அவகிட்ட நடந்துகிட்ட முறையில என் பேத்திக்கு தெரியும்னு நான் சொல்ல வரல இங்க. ஆனா நான் அந்த குழந்தை கூட நான் பேசி, சிலிண்டர் இதுதான் கியூபு, இது கியூபாய்டு, இது ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள், அது மாதிரி ஒவ்வொரு விதமும் நான் பேசினதுல ஸ்பியரையும் காமிச்சிருந்தேன், ஹெமிஸ்பியரையும் காமிச்சிருந்தேன். ஆனா அந்த ஸ்பியரை உடச்ச உடனே ஹெமிஸ்பியர் வர்றதுங்கிறது அந்த சின்ன மூளைக்குள்ள எப்படி வந்ததுன்னா, அது பிராக்டிஸ் பண்ணதுல தான் வந்தது. அதே மாதிரி ஏன் எல்லா குழந்தைகளுமே இருக்கக்கூடாது, ஏன் நம்ம குழந்தை மட்டும்தான் இதை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசுல ஓடித்து, அதுதான் என்னைக்கு இந்த குழந்தைகள் முன்னாடி என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கு.
1: சோ இந்த மாதிரி உங்க பேத்திக்கு கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு அந்த அனுபவம்னாலதான் அவங்களுக்கு அது புரிஞ்சுங்கிறதுனால அந்த அனுபவத்தை உங்க கிளாஸ்ல ஏற்படுத்தி கொடுக்குறீங்க நீங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது.
0: கண்டிப்பா.
2: சரி, ஓகே மேம். இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ விருப்ப ஓய்வு, அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா, ரிட்டையர் ஆனவங்களோ இல்ல ரிசைன் பண்ணவங்களோ இல்ல விஆர்எஸ் வாங்கினவங்களோ ஒரு மேக்ஸ் டீச்சர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டியூஷன் சென்டர் போட்டு சாயந்தரம் ஒரு பிளஸ் டூ குழந்தைங்க, டென்த் குழந்தைங்க, ஈவன் காலேஜ் படிக்கிறவங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி தரணும் அப்படின்றது, இப்ப வந்து உங்க உங்க பேத்திக்கு நீங்க கொடுத்துட்டு உங்க பேத்தியோட நீங்க நின்று இருக்கலாம். ஆனா நீங்க இப்போ ஒரு எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது எதுக்காக, எப்படி அது வந்தது உங்களுக்கு? நீங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலயா, இல்ல அதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா?
0: இதுலயும் ஒரு இனிமையான ஒரு இன்சிடென்ட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஒரு 6 வருஷம் முன்னாடி என்னோட கிளாஸில் நிறைய பசங்க இருந்தாங்க. ஓப்பன்லே பசங்களுக்கு ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்தோம். ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்து முடித்த உடனே ஒரு பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் என்னை பார்க்கறதுக்காக நின்றுட்டே இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் பொழுது நல்ல படிக்கிற ஒரு மாணவன் அவன், அவனோட சரி எதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு, என்ன கறி என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். கறி என்ன பண்ணா, என் கையில் ஒரு நோட் புக்கை கொடுத்தான். அது ஒரு பெரிய 200 pages, நல்ல பெரிய சைஸ் நோட் புக்கு. அந்த 200 pages நோட் புக்கை எடுத்த உடனே அந்த நோட் புக்கை முழுசு நான் பிரட்டி பார்த்தேன். அதில் வேற எதுவுமே இல்லை, ஒரே மேத்தமெட்டிக்ஸில் உள்ளதாக இருந்தது. எனக்கு அதில் எதுவும் தனித்தன்மை எனக்கு புரிப்படலை. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஹரி என்னது இது நோட் புக்கு, 8th standard நோட் புக்கு, இது என்ன எழுதிருக்க என்ன? அவன்ட்டு அந்த குழந்தை சொன்னது இன்னும் எனக்கு மனசுல நிக்கிறது. அதாவது அந்த குழந்தை என்கிட்ட சொன்னா, விஜய் மேம் கிளாஸ்ல இதுவரையும் சிலபஸை விட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் கொடுத்த ஈஸி கால்குலேஷன், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல், 11 into 12 போடணும்னா அந்த 1யும் 2யும் தனித்தனியா எழுதிக்க, 1 plus 2 நடுவுல போடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஈஸியா எப்படி 103 into 103 அது மாதிரி வந்தோன்னா 106 09 அதுக்குள்ள மெத்தட், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ததை செக் பண்ணு, அந்த மாதிரி. அதாவது ஆன்சரை முதல்ல எழுதுரு, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் நீ வா அப்படின்னு நான் ஒவ்வொரு விதமும் நான் சொல்லி கொடுத்தது. அத்தனையும் அந்த 200 pages நோட் புக்கு தவிர ஒரு 10 எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தான். அந்த பையன் எழுதி என்கிட்ட கொடுத்தது, இது சிலபஸ்லயும் இல்லை, இது எங்களோட டெக்ஸ்ட் புக்லயும் இல்ல, இது நீங்க சொன்னது மட்டுமே. ஒவ்வொரு நாள் முதல் நாள் வந்து மேம் சொன்னதை தனியா எழுதி பார்த்தேன், ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வரவும் ஒரு நோட் புக் போட்டு நான் எழுதினு வந்தேன். இது இந்த ஒன் இயர்க்குள்ள நான் கத்துன்ற ஸ்பெஷல் இது, அதனால அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னான். நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹரி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியணுமா இருக்கும். சிங்கப்பூர் ஒலிம்பியாட்ல ராஃபிள் ஸ்கூல்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு அமெரிக்கால அந்த பையன் இருக்கான். இன்னைக்கும் இந்தியா வரும் பொழுது முதல்ல வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போற அதே நிலையில அந்த பையனும் இருக்கான். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் த மதர் இஸ் ஆல்சோ லெக்சரர் இன் ரெப்யூட்டட் காலேஜ் ஹியா. அண்ட் த சேம் வே அதே அடுத்த அதே நிலையில செகண்ட் அவனுடைய பிரதரும் போகணுங்கிறது அவங்க அம்மாவுடைய ஆசையா இருந்தது, அது நிறைவேறிருக்கு. இதை இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த மாதிரி என்னுடைய கிளாஸ் ரூம் அனுபவங்களும் கண்டிப்பா இது எல்லாரையும் போய் சேரணும்னு ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னோட பேத்திக்காக நான் ஸ்கூலை விட்டு வந்தேன். நான் அந்த நேரத்துல வீட்டுல கண்டிப்பா ஒரு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக நான் வெளியில வந்தேன். ஆனா இன்னைக்கு அவ 2 வயசு ஆகி அவங்க அம்மாவே பாத்துக்கிற ஒரு நிலை வந்த உடனே என்னுடைய ஃபேமிலியில எல்லாரும் இது நீ படிச்சது உனக்கு சந்தோஷம்னு கொடுக்கறதுனா இது கணக்கு மட்டும்தான், அந்த குழந்தைகள் மட்டும்தான், அதனால நீ போய் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணு, இனிமே எதுவுமே வேண்டான்னு அவங்களுடைய ஆசை என்னுடைய பேராசையை நிறைவேற்றுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன் இது.
2: ஓகே மேம், நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களோட கிளாஸ் ரூம் இன்சிடென்ட்டையும் பத்தியும். நீங்க வந்து உங்களுக்கு இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் இதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க எங்க கிட்ட தெளிவா விளக்கிட்டு வரீங்க. இதுக்கும் நம்ம வந்து இதுக்கும் கூடி நம்ம வந்து கணக்கு அதை பத்தி நம்ம இன்னும் நல்லா கணக்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வி கோனா எக்ஸ்ப்ளோர் மேத்தமெட்டிக்ஸ். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அக்ஷயா.
7: நான் உங்க வந்தனா
4: வர்ஷா.
8: ஸ்ருதி.
9: நான் உங்க ஹேமா.

0: இருங்க.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து மேக்ஸ் அதாவது கணக்கு இந்த பாடத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜி மேம் இருக்காங்க. இவங்க டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி சென்டர், மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரை நடத்திட்டு வராங்க.
3: மேக்ஸ்ல என்ன டஃப்பான சாப்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு கேட்கலாமா? மேக்ஸ்ல என்னக்கா உங்களுக்கு டஃப்பான சாப்டர்?
2: மேக்ஸ் ஜியோமெட்ரி.
3: ஆஹா, நீங்க?
4: எனக்கு கால்குலஸ்,
5: ட்ரிக்னோமெட்ரி,
6: அல்ஜிப்ரா,
3: இதெல்லாம் சேர்த்து போட்டதுதான் எனக்குன்னு நினைக்கிறேன். மேம் சொல்லுங்க மேம், இவ்வளோ டஃப்பான மேக்ஸ் எப்படி எப்படினாலும் ரொம்ப சிம்பிளா, நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன்.
5: எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மேம், எப்படி மேம் உங்க கிளாஸ்ல லைவ்லியா பண்ணுவீங்க? ஒரு சர்க்கிள் பத்தி, ஒரு லேட்டஸ் பத்தி, அதெல்லாம் எப்படி நீங்க கரெக்டா பண்ணுவீங்க?
3: அதான் இருக்கிறதுலே டஃப் நான் நினைக்கிறேன்.
2: ஆமா, ஜியோமெட்ரி.
5: அவருக்காக நீங்க சொல்லுங்க மேம்.
7: லோகஸ்ட் உடனே பயந்து ஓடுறீங்க எல்லாரும். இல்ல, கதவை திறக்க வேண்டாமே, நம்ம இங்கேயே அத ஒரு விளையாட்ட கொண்டு வந்துடலாமா?
2: விளையாட்டா, லோகஸ்ட் வச்சு விளையாட்டா?
3: எப்படி மேம்? ஐயோ, அது ஒரு என்னன்னு சொல்லுவேன்,
2: புரியாது. புதிர்
3: அது கூட புரியலையே எனக்கு.
7: வருவோம், நம்ம எல்லாரும் இப்ப ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோமா?
2: என்னன்னா, நாங்கெல்லாம் ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோம், மேம் நடுவுல நிக்கிறாங்க. மேமுக்கு இந்த சைடு யார் நிக்க போறாங்க?
7: எல்லாருமே என் பக்கத்துல நிக்கணும்னா எப்படி நிக்கிறது? நான் டீச்சருக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாது. இப்ப எல்லாரும் போய் என்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி நில்லுங்களே.
5: நான் இங்க நிக்கிறேன்,
3: நான் இங்க, நான் இங்க, நான் கரெக்டா, எல்லாம் கரெக்டா டிஸ்டன்ஸ் இருக்கு.
2: ஓகே, ஃபைன்.
7: ஓ, நான் இப்ப எங்க நிக்கிறேன்? நானு
2: நடுவுல,
7: நடுவுல நிக்கிறேன். அப்ப என்கிட்ட இருந்து ஸ்ருதிக்குள்ள டிஸ்டன்ஸும் என்கிட்ட இருந்து ஹேமாக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமா இருக்கா?
2: இருக்கே மேம்,
7: இருக்கா? ஆமா, நீங்க என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? சர்க்கிள். ஓகே, நான் நிக்கிறேன், எல்லாருமே சுத்தி ஓடுங்களேன். இப்ப ஃபயர் ஆன் தி
5: மவுண்டன்,
7: ஃபயர் ஆன் தி
5: மவுண்டன்.
7: ஓ, எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரையும் சுத்தி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஓடட்டுமே, நம்மளோட ஷேப். ஓகே, வந்தனா இவர் அலவுட். இப்ப நாங்க நிக்கிறோம், நான் ஒரு பாயிண்ட். ஐயோ, வயசானதுப்பா, முடியவே இல்லை, நான் இங்கே நின்னுக்கிறேன். நீ என்ன பண்ற?
2: ஓடுறேன்,
7: ஓடுறேன்
2: மேம்.
7: ஒரு ஒரு பாயிண்ட் நிக்குது, அடுத்த பாயிண்ட் ஓடும் பொழுது என்ன வருது? என்ன ஷேப் ஃபார்ம் ஆகுது அங்க?
2: சர்க்கிள்,
7: சர்க்கிள்.
2: இப்போ லோகஸ் மேம், சர்க்கிள் தானே?
5: லோகஸ் மேம், சர்க்கிள், சர்க்கிள்,
7: லோகஸ், லோகஸ் சொல்லிட்டா, கரெக்ட். அப்ப என்ன ஆச்சு? ஒரு பாயிண்ட்
5: ஓடினதுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு,
7: அவ ஓடினதுனால அவளுக்கு தெரிஞ்சிருச்சு,
2: சேர்ந்து ஓடி ஓடி இருக்கலாம். ஆமா.
7: சோ இதே இது ரெண்டு பேர் ஒரு மூலையில நின்னுட்டு இப்ப ஒரே ஒரு ஆளு ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடணும்.
2: நான் கட்டுமா?
7: எங்கயோ ஓடிட்டு இருந்தா எப்படி? நான் கேக்குற கேள்வி என்ன, ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ்ல நீ இருக்கணும். முதல்ல ஒரு இடத்துல நின்னுக்கோ, எங்க நிக்கிற பாப்போம்.
5: சரி, நின்னுட்டேன்.
7: இப்ப எங்க நிக்கிற நீ?
5: அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிக்கிறேன்,
7: நடுவுல நிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மிட் பாயிண்ட். ஓ, இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு மிட் பாயிண்ட் கிடைச்சது. இந்த ஒரு இடத்துல நின்னாதான் உன்னோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்குமா?
5: ஆமா மேம்.
2: இல்ல, முன்னாடியும் போலாமே,
7: முன்னாடியும் போலாமா?
2: பின்னாடியும்
7: முன்னாடியும் போலாம். அப்ப சைடுல போக முடியாது, முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலயும் போற அவளுடைய பாதையை ஒரு வரைஞ்சு பாருங்களேன், என்ன கிடைக்குதுன்னு. ஓ, ரெண்டு பாயிண்ட் ஸ்டாட்டிக்கா இருந்து ஒரு மூவிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த லோகஸ் ஃபார்ம் டிஸா
5: பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்.
7: வா,
3: புரியலாம் ஒரு புதிராத எனக்கு தலை சுத்தாம இருக்கிறதுக்கு நான் பேசிட்டே இருக்கேன். அதுக்கு மேச நிறுத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன்.
2: சார் ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க. அதாவது ஜாமெட்ரி அதான் வந்து என்னோட வீக்கஸ்ட்டு சப்ஜெக்ட்டு. அதனால வந்து இப்போ எனக்கு ஓரளவு லோக்கஸ்னா என்ன அப்படிங்கிறது தேர்ட் இயர் வந்து எனக்கு அந்தளவுக்கு விளங்காமல் இருந்தது. நீங்கள் ரொம்ப அழகாகவே எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க.
3: நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கத்துட்டோம்.
0: இப்போ உங்க ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி பேசலாம் மேம். உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேல் தட்டு மக்கள் தான் அங்க வந்து படிக்க முடியுமா, இல்லைன்னா சாதாரண பசங்களும் படிக்க முடியுமா? உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல எப்படி ரீச் பண்றீங்க சாதாரண மக்களுக்கு?
7: என்னோட ஆக்டிவிட்டி சென்டர்ல வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் 8 கிளாஸஸ் பெர் மந்த், 1250 பெர் மந்த் சார்ஜ் பண்றேன் நானு. இது மேல் தட்டு மக்களுக்கு இதான் ரீச்சபிளா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ரீசன் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ரெண்ட்டு, அதுக்கு அடுத்தாப்புல ஒவ்வொன்றுக்குமே மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு விஷுவலாக பார்க்கும் பொழுது அது ஃபோம் இல்லைன்னா அக்ரலிக் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு வேறு விதங்களில் அதை கட் பண்ணி அதை வாங்கி அதை செய்யும் பொழுது என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி இருக்கு. ஆனால் இதே இதை நிச்சயமா எல்லா இடங்களுக்கும் எடுத்துன்னு போறதுங்கிற ஆசை என் மனசுல இருக்கு. அதுக்கு என்னால செய்ய முடிஞ்சது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, என்ன உங்களை மாதிரி உள்ள குழந்தைங்கள எனக்கு முன் வந்து நான் சொல்ற விதங்களை நீங்க வரிசைப்படுத்தி அழகா எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த காலேஜ்லயும் உள்ள கணக்கு தெரிந்த, கணக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, நான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதே மாதிரி ஓரளவு ஆங்கிலம் அல்லது தமிழ் சரியான முறையில் எழுத முடியும் என்றால் நிச்சயமா நீங்க என்ன அணுகலாம். அது மாதிரி நம்ம எழுதும் பொழுது கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி உள்ள ஸ்கூல்ஸ்ல உள்ள டீச்சர்ஸ்க்கு ஐ விஷ் டு டெஃபினெட்லி கிவ் அ ஒர்க் ஷாப் அந்த அதுக்கு எனக்கு எந்த விதமான பைசாவும் தேவையில்லை. ஆனா அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல உள்ளவங்க அந்த எதுக்காக, ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நானே இருக்க முடியாது. ஆனா அதே டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட வந்தாங்கன்னா, என்னோட சென்டருக்கு வந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு என்னால எப்படி எளிய முறையில கத்துத்தரலாங்கிறத ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண முடியும். அது தட் ஹேஸ் டு ரீச் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்துல் கலாம் சார் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தப்போ அவருடைய கனவும் அதான் இருந்தது.
3: 1250 ரூபானா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. அ குவான்டிட்டி கோஸ் வித் அ குவாலிட்டின்னு நம்ம சொல்லணும். சோ இந்த இந்த இதுக்கான என்ன சொல்லுவீங்க, சரியான என்ன அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு,
7: எல்லாமே என்னுடைய சென்டர்ல விஷுவல்ஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் பசில்ஸ் இருக்கு, எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ். ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு உள்ளது இனிமையாக கிடைக்கக்கூடிய பாடல், அடுத்து டான்ஸு, அதுக்கடுத்து பசில். அவங்க விளையாடுறதுக்குள்ள இடம், அந்த வீட்டில் ஃபர்னிச்சரே கிடையாது, அந்த சென்டரில் ஃபர்னிச்சரே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க ஆடணும் ஓடணும் விளையாடணும். ஆனால் ஆடி ஓடி விளையாடிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு கான்செப்டை கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷீட்டு, அந்த ஒர்க் ஷீட்டில் அவங்க அன்னைக்கு கற்றுக்கிட்ட கான்செப்டை கண்டிப்பாக அவங்க அந்த ஒர்க் ஷீட்டை என்னுடைய உதவி இல்லாமல் அதை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துட்டு அதை கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்கூல்லையும் பயன்படுத்துகிற மாதிரி இது அமையும்.
5: ஒர்க் ஷீட் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் அசைன்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் உங்கள் இதில் தருவீங்களா?
7: நல்ல கேள்வி. ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே இது அம்மாக்கும் அப்பாவுக்கும் உள்ள ப்ராஜெக்ட் கண்டிப்பா எங்கிட்ட கிடையாது. ஏன்னா ஆனா அம்மா அப்பா செய்யறத இவங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் அம்மா கூட போய் விளையாடுற மாதிரி இருக்கும், அதுதான் ப்ராஜெக்டா இருக்கும் இங்க உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 வேணும், அவ்வளவுதான், 5 வேணும். அது எந்தெந்த விதத்துல கொடுக்கலாம் அப்படிங்கிறத அம்மா கூட விளையாடலாம். குழந்தை எப்படி கிடைக்கும், அவங்க எடுக்கிற ஏதாவது ஒரு சாமான், ஒரு டம்ளர் நான் வச்சுக்கிறேன், நீ எத்தனை எடுத்துப்ப, ஸோ தட் நம்ம 5 வேணும். அதான் அந்த 5 அவங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ், 5 ஆப்ஜெக்ட்ஸ் அம்மா எடுத்துக்கணும். எடுத்துட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன், அப்போ மீதி எத்தனை இருக்கு அது யார்கிட்ட போகிறது. அதே மாதிரி 2 எடுத்துட்டேன் என்ன வரும், அது எங்கே போகும், அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்க அப்சர்வ் பண்ற மாதிரி கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா விளையாடுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனா நிச்சயமா ஒரு இடத்துல உட்காந்து தலையில அம்மா குட்டுற மாதிரி இருக்காது, அம்மாவுக்கு குழந்தை சொல்லித்தர மாதிரி என்னோட ப்ராஜெக்ட் இருக்கும்.
2: ஓகே மேம், இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாரும் ஆடி ஓடி விளையாடி இந்த மாதிரி ரொம்ப ஃபன் லவிங்கா இந்த மேக்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த ஏஜ் லிமிட், ஐ மீன் எந்த வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க உங்களோட சென்டர்ல படிக்கிறாங்க?
7: என்னோட சென்டர்ல இப்ப இருக்கிறது 4-14 கண்டிப்பா, மத்த எல்லா விளையாட்டுகளையும் சேர்த்திருக்கலாம். ஆனா என்னதான் நம்ம பேசினாலும் அல்டிமேட்டா மார்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது 9th, 10th, 11th, 12th உள்ள பசங்களுக்கு அவங்க கூட உட்காந்து எளிமையா புரியுற மாதிரி மேக்ஸ் இருக்குமே தவிர ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது 4-14 முடிய.
0: மேம் இப்போ நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் மேத்தமேட்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க இந்த இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி புக்ஸ் ஏதாவது எழுதிருக்கீங்களா மேம், வெளியிட்டு இருக்கீங்களா, பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா?
7: கண்டிப்பாமா, கிளாஸ் 1-3 மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கு, அதே மாதிரி லேப் புக்கு கிளாஸ் 1-8 முடிய வந்திருக்கு. இந்த லேப் புக்கை லேப்ல தான் பண்ணணும்ன்றது இல்லை, டீச்சர்ஸ் கிளாஸஸ்லயே உபயோகப்படுத்துற மாதிரி.
0: மேம் எங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுற மாதிரி அந்த புக்ஸோட பேரை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்காக சொல்ல முடியுமா?
7: இட் இஸ் ஆக்சுவலி மேத் லேப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பை விஜயலட்சுமி ராமன், இட்ஸ் லைக் தட், அண்ட் இட்ஸ் மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் பை கிளாஸ் 1-3 பை மைசெல்.
0: ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு அந்த புத்தகங்களோட பேர் கிடைச்சிருச்சு, கண்டிப்பா போய் அதை வாங்கி பயன்பெறுங்க.
2: இப்ப வந்து ஒரு செனாரியோ மேம், ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்ல ஒரு மேம் ஒரு ஈஸியான சம் கேக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 444 / 5, இந்த இந்த இந்த மாதிரி 444 / 5 இது மாதிரி நீ டிவைட் பண்ணினா இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறத ஒரு பையன் ராம்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ராம் எழுந்துரு 444 / 5 இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கறது ஒரு 10th கிளாஸ் அந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு செனாரியோ இருக்கு. அப்போ அந்த பையன் ரொம்ப முழிக்கிறான், அவனுக்கு வந்து எப்படி சொல்றதுனே தெரியல, ஆனா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். டிவைட் பை ஃபைவ் அப்படின்னா அதோட ரிமைண்டர் 4 அப்படிங்கறது நமக்கு வந்து 6th ஸ்டாண்டர்டே சொல்லி கொடுக்குறாங்க, ரிமைண்டர் எப்படி போடுறது அப்படின்னு
7: புரியுது, இது நமக்கு சொல்லி கொடுத்தாங்கிறது வேற, ஆனா எவ்வளவு உள்வாங்கி இருக்கோங்கிறது தான்,
2: அதுதான் அதான் என்னோட க்வெஸ்சன். சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அப்படிங்கறத யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல, மேக்ஸ் டீச்சர் அப்படினாலே அவங்க சம் தான் சொல்லி கொடுக்கறாங்க. அதாவது இப்ப எனக்கு 1+1=2 இது எனக்கு புரியலனா 1+1=2 1+1=2 1+1=2 அப்படின்னு தான் அது வேற வேற மாடுலேஷன்ல சொல்றாங்களே தவிர, ஏன் 1+1=2 அப்படிங்கறதோட அந்த கான்செப்ட சொல்லிக்கிறதுக்கு இவங்களுக்கும் டைம் இல்ல, மாணவர்களுக்கு அவங்களை பொறுமையா எடுத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்ல, மாணவர்களுக்கும் அவங்களோட சின்ன கிளாஸ்ல இதோட பேசிக் கான்செப்ட் எல்லாம் கத்துக்காததுனால புரிஞ்சுக்கிற அந்த சக்தியும் இல்ல. சோ கான்செப்ட் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கத்துக்காம இருக்கிறது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்?
7: இது பாதிப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த 4+4 ரிமைண்டர்னு ஈஸியா இப்ப நம்ம சொல்லிட்டோம், அதுவும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டோம், இதே இது மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொல்லாதது நீங்களுமே கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு சின்ன விஷயம், இதே இது கண்டிப்பா பேரண்ட்ஸும் பண்ணலாம், டீச்சர்ஸும் பண்ணலாம், அவங்களே செல்ஃப் அனாலிசிஸும் இருக்கலாம். அந்த 5th டேபிள்ல பாரு எண்டிங் நம்பர்ஸ் என்ன, அது மட்டும் தானே, அதை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் வரும், 5-0, 5-0, 5-0, அதுக்கு நடுவுல உள்ள ஒரு நம்பர்களை எடுத்து பாருங்க, நடுவுல உள்ள நம்பர்களை எடுத்து பார்க்கும் போது என்னெல்லாம் ரிமைண்டர் வரலாம், 5 கீழே உள்ள நம்பர்கள் தான் வரலாம். அந்த 5 கீழே உள்ள நம்பர்கள் 6 வகுக்கும் போது என்ன வருது,
2: 6 கீழே நம்பர்கள்,
7: 6 கீழே 5 போயிடுது. இத வந்து நம்ம டிவிஷனா எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் உண்மையை கொண்டு வந்தோம்னாலே இது நல்லா விளங்கிடும். 6 5 கழிச்சிட்டோம்னா மீதி 1, அதுதானே இங்க உள்ளது. 10 எடுக்கும் பொழுது 5 2 தடவை கழிக்கிறோம், அதனால 0 வந்துருது. 11 எத்தனை தடவை கழிக்கிறோம், கழிச்சதுக்கு அப்புறம் மீதி என்ன வருது. இத நம்ம மாடுலோ கான்குரன்ஸ் வரையும் நம்ம கான்குரன் மாடுலோ வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த டேபிள்ஸ கொடுக்கும் பொழுது அதுல உள்ள பேட்டர்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொல்றோம், நீங்க சொல்றது ரொம்ப உண்மை, ஏன்னா நிறைய கணக்கு டீச்சர்ஸே முழிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ரீசன் என்னன்னு சொன்னா, ஒரு கடைசி நம்பரை மட்டும் யூனிட் டிஜிட்டை மட்டும் பாரு, 2 வகுக்கும் பொழுது எது மீதிங்கிறத நம்ம சொல்றோம், அதை மட்டும் செக் பண்ணா போதுங்கிறோம். ஏன், ரீசன் என்னன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம், 32 அப்படின்னா 30+2, அந்த 30 இஸ் டிவிசிபிள். எந்த ஒரு 10 எடுத்தாலும் 5 ஆல டிவிசிபிள். அதனால நான் டென்ஸ பார்க்க வேண்டாம், கடைசி டிஜிட்ட மட்டும் பாருன்னு சொல்றோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விளக்கி விட்டோம்னா பின்னாடி கஷ்டம் இல்லை. அதுக்கு அடுத்து நீங்க சொன்ன க்வெஸ்சன், ஒரு வீட்டில் அம்மா எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 ஸ்பூனை கொடுங்க குழந்தைகிட்ட, ஏதாவது ஒரு ஷேப் பண்ண சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரையாங்கிள் பண்ணுறாங்க. அந்த ட்ரையாங்கிளை பண்ணும் பொழுது அந்த ஸ்பூனுடைய வாய் ஒரே புறமா இருக்கிற மாதிரி நம்ம அடுக்கி வச்சோம்னா ஒவ்வொரு ஸ்பூனை எடுக்கும் பொழுது 3 சைடுங்கிறது புரியுது. அந்த ஸ்பூனுடைய மவுத்தை இத்தனை கார்னர்ஸ் வருது. ஸோ சின்ன சின்ன பேசிக் பிரின்சிபிள்ஸை ஸ்கூலில் சொல்லித்தரத, மேலும் ஒரு எளிய முறையில் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க விளையாடுற மாதிரி நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆள் மனசில் பதியுதோ அது பின்னாடி ஜிஆர்இக்கோ ஜிமேட்டுக்கோ தனியாக ஒரு கிளாஸுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. 6 6th 10th ஸ்டாண்டர்ட் முடிய உள்ள போர்ஷனை கரெக்டாக நம்ம படிச்சிட்டோம்னா தனியாக கண்டிப்பாக கிளாஸுக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கிளாஸில் படித்ததை ரீவிசிட் பண்ணினோன்னா கண்டிப்பாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இதை நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால ஸ்கூல் மேத் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
0: கண்டிப்பா மேம். இப்போ நீங்க அக்ஷயாக்கா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பசங்க கான்செப்ட மக்கடிக்கிறதுக்கு காரணம் பசங்க மட்டும் இல்ல மேம், அவங்க டீச்சர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கு. அதுக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும்ல மேம். இப்ப எல்லா டீச்சர்ஸுமே உங்களை மாதிரி ஃபன்னா லவ்விங்கா மேக்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் எஜுகேட் இந்த மாதிரியான பிராக்டிக்கல் மேக்ஸ்க்கு எஜுகேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸ்ல நடத்துறீங்களா?
7: கண்டிப்பா நடத்திட்டு இருக்கேன். கேந்திரிய வித்யாலயா, காலிபர் அகாடமி, டிஏவி பப்ளிக் ஸ்கூல், இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில், பாண்டிச்சேரியில் இது மாதிரி டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சென்டருக்கு வர தனிப்பட்ட முறையிலையும் டீச்சர்ஸ் வராங்க, அவங்களும் பயன்படுறாங்க. இது ஒரே நாளில் வந்தது கிடையாது. இத்தனை வருஷமாக 35 கிளாஸில் ஒவ்வொரு முறையும் குழந்தைகளுடைய தவறுகள் என்னை மேலும் மேலும் ஊக்குவித்து வேறு வேறு முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டியிருக்கு.
5: நீங்க டீச்சர்ஸ்க்கு கதை தரத பத்தி பேசுனீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுலாம் என்னன்னா மார்க் வாங்கணும். அது ஏன் அப்படி இருக்கு? ஒரு ஸ்டூடெண்ட்டை வேற எப்படி எல்லாம் படிக்க வைக்க முடியும்? அவங்களுக்குள்ள படிக்கிறவங்க ஹேபிட் எப்படி இன்கல்கேட் பண்ண முடியும்?
2: அப்ப நான் முன்னாடியே சொன்னா, ஒரு பையன் மேக்ஸ் படிக்கணும்னாலே எனக்கு வேர்த்து கொட்டுது, எனக்கு வயத்து வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி மேக்ஸ்னாலே எஸ்கேப் ஆக பாக்குற குழந்தைகளை எப்படி மேக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து, மேக்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஃபன் லவ்விங் ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படிங்க

0: அதனால ஒரு துள்ளலோட இருக்கேன்.
1: சரி, துள்ளலோட இருக்க, நீ மாடிப்படி ஏற போறமா? ரெண்டு ரெண்டு படியா ஏறிப்போ. எந்தெந்த படியில எல்லாம் நீ போற?
0: ரெண்டாவது படி, அப்புறம் நாலாவது, ஆறாவது, எட்டாவது. ஹே, டூ டேபிள்ஸ் வருதுல?
1: ஆமா ஆமா. ஏ, வர்ஷாவை பார்த்த உடனே இங்க ஏன் ஹேமா துள்ளி குதிக்கிறா? நீ அவளோட ஜாஸ்தி நடந்துருவியா?
0: ஒரு
1: படிய சேர்ந்து டச் பண்ணீங்களா? ஆறாவது படி மட்டும் தான் போனியா? அது தவிர வேற இன்னும் படி?
2: பன்னெண்டாவது
0: படி.
1: பதினெட்டாவது படி. ஆஹா, ஐயப்ப சுவாமிய சரணம். ஓகே, ஆறாவது படி. பன்னெண்டு பதினெட்டுன்னு போகும்போது என்ன வருது அங்க?
2: சிக்ஸ் டேபிள்ஸ்.
1: சிக்ஸ் டேபிள்ஸ் வருது. அதுல முதல் படி எது?
2: ஆறாவது.
1: இப்ப நம்ம சொன்னது மல்டிபிளிகேஷன் டேபிள், நம்ம சேர்ந்து ஏறினது காமன் மல்டிபிள்ஸ். முதல் படி
2: லீஸ்ட் காமன் மல்டிபிள், LCM.
1: ஆனா உங்ககிட்ட LCM பத்தி நான் பேசவே இல்லையே.
2: ஐயோ, நம்மளுக்கும் மூளை வந்துருச்சு, கண்டுபிடிக்காரு.
0: மூளை வளர்ந்துருச்சு.
2: வளர்ந்துருச்சு.
1: இது மாதிரி குழந்தைகளை ஆட விடுங்க, ஓட விடுங்க. கண்டிப்பா கணக்கு உங்க பின்னாடி வரும். குழந்தை அவன் கணக்கு கத்துப்பான். நீங்க அவங்க கிட்ட போய் கணக்கு போடு கணக்கு போடுன்னு சொல்லாத, அவன் போட்டிருப்பான் கணக்கு. ஆனா அதுக்குள்ள எக்ஸ்போஷரை கொடுங்க, அதுக்குள்ள வழிமுறைகளை வகுத்து கொடுங்க. குழந்தைகளை என்ஜாய் பண்ண விடுங்க. மேக்ஸ் இஸ் டு என்ஜாய்.
2: நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஆர்ஜே ஹேமா,
0: வர்ஷா,
2: அக்ஷயா,
0: ஸ்ருதி, வந்தனா,
1: இவர்களுடன் விஜி மேம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: மேம், இப்ப எனக்கு ஒரு டவுட். டியூஷன் சென்டருக்கும் இந்த ஆக்டிவிட்டி சென்டருக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் டியூஷன் சென்டர்ல வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க, அது ஒரு டிஃபரெண்ட் மெத்தட். அது பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க?
1: நல்ல கேள்வி. டியூஷன் சென்டர்னு வரும்பொழுது பாடத்திட்டங்களை அதே ஸ்கூல்ல சொன்ன அதே மெத்தட்ல திரும்ப அது ஒரு மினி கிளாஸ் ரூமா வச்சுட்டு கிளாஸ்ல சொன்னதையே நம்ம திரும்ப சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா டியூஷன் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்கள நான் கண்டிப்பா குறையே சொல்லலை. உறுதியா அவங்களுடைய மனசு என்னன்னா, இந்த குழந்தைங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில கவனம் எடுத்துக்கிறாங்க. அந்த கவனத்தோட ஒரு அதிகப்படி கவனம் எடுத்துக்க நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு எந்த நேரத்துல புரியலையோ அதை விஷுவல்ஸ்ல கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள, அதாவது ஜென்ரலா அவங்களுடைய மனப்பான்மை நான் நினைக்கிறபடி ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ட்வைஸ் ரெட். ஆனா இது கூட நான் சேர்த்துக்கொள்றது என்னன்னா, ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ சி, ஐ ரிமெம்பர், ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றது. அவங்களை ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்க. ஆனா இதே இது இல்லை, கண்டிப்பா 11th ஸ்டாண்டர்ட்லயோ 12th ஸ்டாண்டர்ட்லயோ அவங்களால மறுபடியும் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. போர்ஷன் முடிக்கணும். ஒவ்வொரு சம்ம மாதிரியும் சிமிலர் ப்ராப்ளம்ஸ், 1000 ப்ராப்ளம்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். 0.0001% மேட்டர்ஸ் அங்க மார்க்குக்கு. அந்த மாதிரி நிலையில ஆக்டிவிட்டியை கண்டிப்பா அவங்களால புகுத்த முடியாது. அதனால இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டியை புகுத்தி இருந்தோம்னா இந்த ஆக்டிவிட்டியை மனசுல கொண்டு வா. நீ இன்னைக்கு கூட நீ போடும்பொழுது x+1/x த ஹோல் ஸ்கொயர் போடும்பொழுது x2+1/x2 மட்டும் நிக்கிறது, அந்த 2 எங்க போச்சுன்னு தெரியலையே. அதையே நம்ம தேடிட்டு போகக்கூடாது. அந்த நேரத்துல ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு கொண்டு வந்து அதை ரிலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பா எந்த குழந்தையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கிறதுல எனக்கு ஐயமே இல்லை.
4: ரொம்ப நல்ல வேலைக்கு நீங்க மேம், தேங்க்யூ.
5: நேர்களே, இப்போ நீங்க ஒரு கலந்துரையாடல் கேட்டீங்க எங்களோட விஜி மேம். அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்து விருப்ப ஓய்வு பெற்று இப்போ ஒரு மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர் இந்த மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா மேக்ஸ போடுறது கிடையாது, மேக்ஸ் ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸை ரொம்ப ஃபன் லவ்விங்காக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸையே வந்து ஒரு பாட்டு மூலமாகவோ டான்ஸ் மூலமாக

0: ஆகவோ ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே வந்து ஒரு ஒரு விஷயத்திலையும், அதாவது அவங்க குழந்தைகளுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற ஒரு முறையில் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க அவங்களோட கிளாஸ் செஷன்ஸ், அதாவது அவங்க டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்த போதும் அவங்களோட கிளாஸ் செஷனும் இந்த அளவுக்கு என்ஜாயபுளாக இருந்திருக்கு. இப்போ எங்களோட இருந்த இந்த கொஞ்ச நேரத்திலையுமே கூட நாங்கள் கற்றுக்கிட்டது நிறையா, அதாவது நாங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் பாடத்தையே வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்ஷனில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இவங்க இது எல்லாத்தையுமே எங்களுக்காக சொன்ன விஜய் மேம்க்கு நன்றி. இப்போ நீங்கள் வந்து இந்த கலந்துரையாடலில் பல விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. மேக்ஸ், ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் எப்படி சொல்லி கொடுக்கறது, மேக்ஸ்னாலே அலறி ஓடுற குழந்தைக்கு எப்படி வந்து மேக்ஸ் ரொம்ப, இது வந்து மேக்ஸ் எதுவுமே கிடையாது, இது ஒரு ஃபன் லவ்விங் சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறத எப்படி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறது. குழந்தைகளுக்கு வந்து நம்ம மேக்ஸ் தனியாக படின்னு சொல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும்போதே மேக்ஸை வந்து ரொம்ப விளையாட்டாக எப்படி சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கறதையும் நம்மளோட விஜய் மேம் நமக்காக சொன்னாங்க. இவங்க இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி சென்டர், இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி நீங்க நிறைய கேள்வி நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆக்டிவிட்டி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மாலயா 9/17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. இன்னொரு தடவை இந்த அட்ரஸ் நான் சொல்றேன், டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ், பத்மாலயா 9/17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் இவங்களை ரொம்ப ஃபாண்டாக விஜய் மேம் விஜய் மேம்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்களோட பேரு மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, நான் அந்த நம்பர் சொல்கிறேன், 9/8/8/4/2/16/2/1/3, 9/8/8/4/2/16/2/1/3. இந்த நம்பருக்கு நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி மேக்ஸ்ல கொஞ்சம் அவங்க டல்லா இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட ஆலோசனை பெறலாம். இவங்களோட ஆக்டிவிட்டி சென்டர்ல உங்களோட குழந்தையும் நீங்க சேர்க்கலாம். இதை பத்தி இன்னும் இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தியும் விஜய் மேம் பத்தியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்களோட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6521 3331 6512 1333 இஸ் த நம்பர் டு டயல். இந்த கலந்துரையாடல் இதோட இங்க இப்ப முடியுது. விஜய் மேம்க்கு எவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. எங்களால் வந்து எந்த அளவுக்கு நன்றியை வெளிப்படுத்த முடியுமோ அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். மேக்ஸை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு காட்டினதுக்காக
1: விஜய் மேம் தேங்க்யூ. என்னுடைய மாலை இனிய மாலையாக முடிந்ததற்கு காரணம் என்னுடைய பள்ளி பருவத்துக்கே அழைத்து சென்ற உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. கோடான நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃப்ரம் விஜி மேம்.
0: நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து கிளம்புறது நான் உங்க ஆஷி அக்ஷயா.
2: நான் உங்க ஹேமா.
3: வர்ஷா,
4: ஸ்ருதி,
5: வந்தனா.
6: கணக்கு இனிமே உங்களுக்கு வேப்பங்காய் இல்லங்க வெள்ளக்கட்டி, அதுதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க இவங்கள மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல டிப்ஸ் மூலமா நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா கணக்கும் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, எப்படி வேப்பங்காயில வெள்ளக்கட்டி.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ ಲೆಫ್ಟ್ಲ போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கல ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: கணபதி.

வீட்டிலேருந்து கிளம்புறோம், வேலைக்கு போகிறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனால் இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. நம்ம சாலை விதிகளை மதித்து வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க மதித்து ஓட்டலைன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்குது. ஆனால் குடும்பம் வரைக்கும் நாம் அதை சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாமல் நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். போக்குவரத்தில் பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்கிறாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமாக இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம். இங்கே போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா இவங்கெல்லாம் போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமாக கேட்போமா?

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்ப எல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீண்டும்

0: பாட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
3: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
3: அப்படி போடு போடு போடு, ஹெல்மெட் போடு தலையில.

0: இதனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.

0: வித்யா.
1: ஆ சொல்லுங்கம்மா. நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிய உன் ப்ராஜெக்ட்காக கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அதோட செகண்ட் எபிசோட் போடுறாங்க, கேட்க தயாரா?
2: நிச்சயமாமா. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மனநலம்னா என்ன, குறிப்பா பெண்களுக்கான மனநல பிரச்சனைகள் என்ன, அதோடைய அறிகுறிகள், எக்ஸ்பர்ட்ஸ் இன்டர்வியூன்னு நிறைய கேட்டோம். இந்த செகண்ட் எபிசோட் ப்ரோமோவையும் நான் கேட்டேமா. இளம் வயதினர், அதாவது டீனேஜ் வயசுல உள்ளவங்களுக்கு உள்ள மனநல பிரச்சனைகள், அதுலயும் குறிப்பா இளம் வயது பெண்களுக்கான மனநல பிரச்சனைகள் பத்தி இந்த எபிசோட நேர்காணல் பகுதியில சொல்றதா ப்ரோமோல கேட்டமா. வரப்போற இந்த எபிசோட்ல ஏன் வயசு பெண்களோட மனநல பிரச்சனைகள் பத்தி பேச போறதுனால அதை கேக்குறதுக்கு நான் கொஞ்சம் சூப்பர் எக்ஸைட்டடா தான் இருக்கேன். வாங்கம்மா கேக்கலாம்.
1: இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 டியூன் இன் பண்ணிட்டேன்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கும் SCG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மன ஆரோக்கியங்கிறது நம்மளோட ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்வுக்கும் அடிப்படையான ஒரு விஷயங்க. மேலும் இந்த மன ஆரோக்கியம்னால நம்ம வாழ்க்கையில் சமூக மற்றும் பொருளாதார நிலைகள் பெரிதா பாதிப்படையறத நம்ம பாக்குறோம். மனிதர்களோட மன ஆரோக்கியத்திற்கும் முழுமையான வளர்ச்சிக்கும் எது அடித்தளமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அது கட்டாயம் அவங்களோட குழந்தை மற்றும் இளமை பருவம் தான், இல்லையா? ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பொதுவா மனிதர்களுக்கு தங்களோட 25 வயதுக்கு முன்னரே மனநல பிரச்சனைக்கான அறிகுறிகள் தென்படும் சொல்றாங்க. அதிலையும் குறிப்பா 11 முதல் 18 வயதில் உள்ளவர்களிடம் இது அதிகமாகவே தென்படும் சொல்றாங்க. இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மனச்சோர்வு மற்றும் ஆன்சைட்டி, அதாவது பதற்றம் போன்ற மனநல பிரச்சனைகள் ஒருத்தரோட குழந்தை பருவத்துல அதிகரிக்கிறதாகவும் இளம் பருவத்துல அது உச்சத்தை அடைய வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. வளர் இளம் பருவம் சொல்லக்கூடிய, அதாவது டீனேஜ் காலகட்டத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட உடல்நிலை மட்டும் மாறுதலுக்கு உள்ளாகிறது இல்லைங்க, அவங்களோட மனநிலையும் நிறைய மாறுதலுக்கு உள்ளாகுது. உலகமெங்கும் உண்டாகும் மனநலம் சார்ந்த நோய்கள்ல பாதி அளவு நோய்கள் 14 வயதிலேயே தொடங்குவதாகவும், அவற்றில் பெரும்பாலானவை கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்கிறது உலக சுகாதார நிறுவனம். இதை கேட்கும் போது உண்மையிலேயே எவ்வளவு அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்கு. ஆண்களோ பெண்களோ எந்த பாலினமா இருந்தாலும் அவங்களோட மனநலம் பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேயே அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏனா எந்த ஒரு நோயோ குறைபாடோ இருந்தாலும் அதை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிஞ்சிட்டோம்னா பிற்காலத்துல வர பெரிய அபாயங்களையும் இழப்புகளையும் நாம தவிர்க்கலாம். மனநலம் சார்ந்த குறைபாடுகள், கோளாறுகள் மற்றும் நோய்கள் பொறுத்த வரையில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அந்த அடிப்படையில பெண்களின் மனநலத்தை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நிலையில நாம இருக்கோம்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இளம் பெண்கள் இடையே அதிகமாக காணப்படுது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பெரும்பான்மையான சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட் சொல்லக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், சைபர் புல்லிங் சொல்லக்கூடிய வலைதள பரிகாசங்கள், இன்அடிகேட் ஃபேமிலி சப்போர்ட் அதாவது குடும்ப ஆதரவற்ற நிலை, சொசைட்டி அண்ட் கல்ச்சுரல் ஸ்டிக்மாஸ் அதாவது சமூக மற்றும் கலாச்சார கலங்கங்கள், இப்படி பல காரணங்களால இளம் வயதிலேயே பெண்கள் அதிக அளவுல மனநல பாதிப்புக்கு ஆளாகுறாங்கன்னு நம்ம கேள்விப்படுகிறோம். இது அவங்களோட மன ஆரோக்கியத்துக்கு ஒரு நீடித்த பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நேயர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில ஒரு வானொலி நாடகம் கேட்க போறோம். இந்த காலத்து இளைஞர்கள் மத்தியில மொபைல் அடிக்ஷன்ங்கிறது அதிகரிச்சு வர்றதுனால குறிப்பா டீனேஜர்ஸ் மத்தியில அதிக அளவிலான மனநல பிரச்சனைகளை அது உண்டாக்குறதா நம்ம கேள்விப்படுறோம். இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வானொலி நாடகத்தை உங்களுக்கு நாங்க வழங்க இருக்கோம். இதை கேட்டுட்டு அடுத்த பகுதிக்கு நாம போலாம். வாங்க நேயர்களே.
1: ரேஷ்மா, ரேஷ்மா, ஜானகி பாட்டி வந்திருக்காங்க பாரு, நிக்கிறாங்க பாரு, வந்து பாரு. எவ்வளவு வாட்டி அம்மா உன்னை கூப்பிடுறேன், இங்க பாரு, ஜானகி பாட்டி வந்திருக்காங்க, ஒரு ஹாய் சொல்ல மாட்டியா? அந்த போனே நோண்டிட்டு இருக்க, வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டாதான் என்ன?
0: போங்கம்மா, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் மொபைல் யூஸ் பண்ணும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு.
2: ரேவதி, விடு விடு, நான் பேசிக்கிறேன்.
1: அப்படி இல்ல பெரியமா, யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்றதே இல்ல, மரியாதையே குடுக்கறது இல்ல. அந்த மொபைல் அப்படி என்னதான் பாப்பாங்கன்னே தெரியாது, எந்த வேலை சொன்னாலும் செய்யறது இல்ல, படிப்புல கூட மார்க்ஸ் கம்மி ஆயிடுச்சு. இந்த ஓவர் போன் யூசேஜாலதான் எல்லாமே.
2: ரேவதி, புரியுதுமா, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இது நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, பல பேர் வீட்டுல, குறிப்பா குட்டி பசங்க இருக்கிற வீட்டுல இதே பிரச்சனை தான்.
1: நாங்க ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு ஏதோ நாங்க ரெண்டு பேருமே பிஸியா இருக்கிறதுனால அவளை என்கேஜ் பண்ணணுமேனு மொபைல் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவளுக்கு அது வந்து ஒரு டைம் பாஸா இருக்கட்டுமேனு நினைச்சோம். ஆனா இப்ப பாருங்க, அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கு. இதனால டெய்லியும் வீட்டுல சண்டை தான் வந்துட்டு இருக்கு. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டோம் பெரியமா, மொபைல் ஒளிச்சு வச்சு பார்த்தோம், எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியாச்சு, திட்டியாச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, ஒன்னும் வேலைக்காகல. அதனாலதான் இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேன் பெரியமா. நீங்க தான் பெரியமா அவகிட்ட எப்படியாச்சும் பேசி அதை புரிய வைக்கணும்.
2: கண்டிப்பா ரேவதி, நான் ரேஷ்மா கிட்ட கண்டிப்பா பேசுறேன். ஆனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நீங்க இவ்ளோ சொல்லியும் கேட்காதவ, நான் மட்டும் சொன்னா உடனே முழுமையா மாறிடுவான்னு நம்ம நினைக்க கூடாது. என்ன கேட்டா, நீ சொல்ற அறிகுறியெல்லாம் பார்த்தா அவ மொபைல் நிறைய யூஸ் பண்றது மட்டும் இல்ல, மொபைலுக்கு அடிக்ட் ஆயிட்டாலோன்னு எனக்கு தோணுது. அவளை ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட், அதாவது குழந்தை மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிட்டு போறதுதான் இதுக்கான சொல்யூஷன் நான் நினைக்கிறேன்.
1: ஏன் பெரியமா, நம்மளே பேசி இத சரி பண்ணிக்க முடியாதா?
2: அது முடியும் ரேவதி, ஆனா நீ சொல்ற அறிகுறியெல்லாம் பார்த்தா அவ அந்த ஸ்டேஜ கடந்துட்டாலோன்னு தோணுது. இப்ப அவளுக்கு தேவை கவுன்சிலிங் தான். எப்படியாவது அவகிட்ட பேசி நம்ம சம்மதத்தை வாங்கிடலாம். நம்ம இவளோட சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போலாம். இந்த மாதிரி விஷயங்களை டீனேஜர்ஸ் மத்தியில நம்ம ஆரம்பத்திலே தடுக்கலனா பிற்காலத்துல அதுவே அவங்களுக்கு பல பிரச்சனைகளை வழிவகுக்கும். பயப்பட வேணாம், நம்ம கண்டிப்பா ரேஷ்மாவை இதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம்.
1: சரிங்க பெரியமா.
0: என்ன நேயர்களே, இந்த வானொலி நாடகத்தை கேட்டீங்களா? இளம் பருவத்தினர் மொபைல் போனுக்கு எவ்வளவு தூரம் அடிமையா இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆரம்ப காலகட்டத்துல இது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு விஷயம் தானே, டைம் பாஸ் தானே நினைக்கிற இந்த விஷயம் பிற்காலத்துல அதுவே அந்த குழந்தைங்களுக்கு அடிக்ஷன் ஆகி பல பின் விளைவுகளை ஏற்படுத்துறத நம்ம பாக்குறோம். ரேஷ்மா ஒரு சின்ன உதாரணம் தான். ரேஷ்மா போன்ற பல இளம் வயதினர் மொபைல் போன் பயன்பாட்டுக்கு அடிமை ஆகிறத நம்ம கண் கூட பாக்குறோம். நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி மொபைல் போன் அடிக்ஷன் இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, காலம் கடத்தாம அவங்களுக்கு அதோட பின் விளைவுகளை பக்குவமா புரிய வைக்க முற்படணும். ஒருவேளை நம்மளோட முயற்சிக்கு பலன் கிடைக்கலனா, மேலும் காலம் கடத்தாம அவங்கள ஒரு சைக்காலஜிஸ்ட் அழைச்சிட்டு போக வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாகும். நேர்களே, நம்ம சமுதாயத்துல இளம் வயது பெண்கள் எந்த மாதிரியான மனநல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சமுதாயத்துல உள்ள சில பெண்களிடம் சில கேள்விகளை கேட்டோம். வாங்க நேர்களே, அவங்க கருத்துக்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
3: என் பேர் ஆசிஃபா. நான் டீனேஜ்ல இருக்கும் போது கம்பேர் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப பாதிச்சுது. என்ன எப்பயுமே கம்பேர் பண்ணியே பேசுவாங்க. எதிரில் இருக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, அவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணி பேசும்போது அது ரொம்ப நம்மளை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும், பட் அதை பார்க்காம நீ அவங்க இப்படி பண்றாங்க, நீ ஏன் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லியே பேசிக்கிட்டு இருப்பாங்க.
4: ஹாய், நாக்ஷிதா. நான் டீனேஜில் ஃபேஸ் பண்ண மேஜர் மென்டல் பிரேக் டவுன் எதுவாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட அட்லீஸ்ட் கனெக்டடாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்ச பட்சத்தில் அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னா அப்போ சுற்றிட்டு திடீர்னு வந்துட்டு அவங்கெல்லாம் இல்லை, நம்ம லைஃப்பில் கண்டுக்கவே இல்லை அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இட் வாஸ் ஹார்ட் ஃபார் மீ டு கெட் அவுட் ஆஃப் இட். ஆனால் எப்படி வெளில வந்தேன், எப்படி நான் என்னை சரி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, யார் என்னை ரொம்ப கேர் பண்ணாங்களோ அவங்க கூட போய் பேசுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னு அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நானே வெளில வந்துட்டேன்.
5: ஹாய், என்னோட பேர் லீலா. ஸோ நான் டீனேஜரில் மேஜராக ஃபேஸ் பண்ண ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஆர் ஸ்ட்ரகிள் அப்படின்னா டெவலப்பிங் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது, அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் அபவுட் மை பாடி. என்னோட உடம்பை பற்றியான நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது, பாடி ஹேராக இருக்கட்டும், ஸ்லைட்டாக ஒபீஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு என்னோட ஐடென்டிட்டியை ரொம்ப ஷேப் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தேன், ஒரு மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீமாக இருந்தது. பட் தென் சம்ஹவ் இப்போ நான் அதை ஓவர் கம் பண்ணதுக்கு ரீசன் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ நான் எடுத்துட்டு வந்த ஒரு சில ப்ராக்டிசஸ் லைக் யோகா, மெடிடேஷன் ஆல்சோ ஹெல்ப்.
0: தொடக்கத்துல சொன்ன மாதிரி இளம் வயதினர் மனநல பாதிப்புக்கு ஆளாகிறதுக்கு பல காரணங்கள் சொன்னோம். அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், சைல்ட் அபியூஸ், சைபர் புல்லிங், பியர் பிரஷர், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இப்படி நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொன்னோம். இது கூட இன்னும் பிற காரணங்களால இளம் வயதினர் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப பிரச்சனைகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அதற்கான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? இன்றைய நேர்காணல் பகுதியில இளம் பருவத்தினர் எந்த மாதிரியான மனநல நோய்களுக்கு ஆளாறாங்க, அதற்கான அறிகுறிகள் என்ன, தீர்வுகள் என்ன, அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
6: இப்ப இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரப்போகிற நேர்காணல் பகுதியில பிரபல சைக்காலஜிஸ்ட் வந்தனா அவர்களின் நேர்காணலை இப்பொழுது கேட்கலாம். நேர்களே,
1: மேம், இந்த காலகட்டத்துல இளம் பெண்கள் ஆர் டீனேஜ் பெண்கள் எதிர்கொள்ற ரொம்ப பொதுவான மனநிலை சவால்கள் என்னென்ன மேம்?
7: இந்த காலத்துல டீனேஜ் பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு முக்கியமா வர்றது கேட்ஜெட். எல்லாரும் ஃபோன் ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து டீனேஜ் பெண்கள் மத்தியிலையும் வருது. ஸோ இப்போ இந்த ஃபோன் எக்ஸசா யூஸ் பண்றதுனால அதை சார்ந்த மனநல பிரச்சனைகள் என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசிவ் ஃபோன் யூசேஜ் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஸ்லீப், தூக்கமின்மை. ஸ்லீப் குறையும் போதே வந்து நிறைய ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் வருது. அப்போ நிறைய ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும்போது இவங்களுக்கு தான் எக்ஸஸா ப்ரீமென்சுரல் சின்ரோம், ப்ரீமென்சுரல் கண்டிஷன், பிஎம்எஸ் கண்டிஷன் அப்படிங்கிற போது இரிட்டபிலிட்டி வந்து டீனேஜ் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப கன்சர்ன்டா அவங்க பாடியை பத்தி இருக்கிறதுனால கரெக்டான நியூட்ரியன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் எடுக்கிறது இல்லைன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி டி டெபிசிட்ஸ் இருந்தாலே டிப்ரெஷன் வரும். இன்னைக்கு டி டெபிசிட்ஸை தாண்டி பி டுவெல் டெபிசிட்ஸ் அப்படின்னு இருக்கு. வைட்டமின் பி டுவெல் டெபிசிட்ஸ் வந்து ரொம்ப காமனா அமாங் டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் விமனுக்கு நடுவில் இருக்கும்போது அதுவுமே டிப்ரெஷன்ல எடுத்துட்டு போய் விடுறது. ஸோ இந்த மாதிரியான காமன் விஷயங்கள் டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து மெயினா ஃபேஸ் பண்றாங்க.
1: டீனேஜர்ஸ் ஒரு பக்கம் எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் மறுபக்கம் நீங்க சொன்ன மாதிரி உடல் தோற்றம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களோட கல்வி சாதனைகள், இல்ல ஊடக அழுத்தங்கள், இல்லனா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இளம் பெண்களோட மென்டல் ஹெல்த்தை எப்படி பாதிக்குதுன்றத பத்தி சொல்லுங்க மேம்.
7: கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஹை அச்சீவர்ஸ், ஹைலி ஆம்பிஷியஸ், இந்த இதுல இருக்கும்போது நிறைய கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா மூலியமா நிறைய அவங்க வந்து கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விமன் வந்து மல்டி டாஸ்கிங், அப்போ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் டீனேஜ் கேர்ள்ஸ் ஆன்வர்ட்ஸ். இல்லை காலேஜ் போகும்போது இந்த கிளாஸ் பண்ணணும், இந்த விஷயத்துல இருக்கணும், இதுல இருக்கணும்.

0: அதில் இருக்கணும்னு. அவங்க மல்டி டாஸ்க் பண்ணும்போதே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ பண்ணாலும் திஸ் இஸ் நாட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ப்ளஸ் அவங்கள பற்றியான ஒரு செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, சுய மதிப்பு அவங்கள பற்றி. ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐ எம் நாட் குட், ஐ எம் நாட் குட் லைக் அதர்ஸ், ஐ எம் நாட் ஈக்குவலி டேலண்டட் லைக் அதர்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு பொதுவாக எல்லாருக்கும் என்னன்னா, சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால இம்பல்சிவா அவங்க ஒரு விஷயத்த நாடி போகும்போது, சி எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு இல்லையா, யூ கான்ட் ஜம்ப் ஆர் லீப் இம்மிடியட்லி. பட் இவங்களுக்கு அந்த ஒரு பொறுமை இல்லாததுனால என்ன ஆகுது, டக்குன்னு அவங்க வந்து சென்சிட்டிவிட்டினால அப்செட் ஆயிடுறாங்க. அப்செட் ஆகி டிப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு என்ன தோணுது, ஐ எம் நாட் குட் ஆஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது. டிப்ரெஷனுக்கு ரொம்ப முக்கியமான லைன் இது, ரொம்ப முக்கியமான செல்ஃப் பிலீஃப் இது. என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் குட், ஐ எம் நாட் குட் லைக் அதர்ஸ். ஸோ எப்போ இந்த செல்ஃப் கம்பேரிசன் லூப் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, அப்போவே அவங்களுக்கு உள்ள வந்து தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். இந்த தாழ்வு மனப்பான்மை தான் வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும். ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணுச்சுன்னா அது டிப்ரெஷன்ல எடுத்துட்டு போய் விடும் அவங்கள.
1: மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்களை அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல டீச்சர்ஸ், அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்படிலாம் ஆதரவு அளிக்கிறது, அப்படி அவங்க ஆதரவு அளிச்ச ஒரு டீனேஜரை பத்தின ஒரு சக்சஸ்ஃபுல் கேஸ் ஸ்டோரி எங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
0: இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இன்னைக்கு ஒரு டீனேஜர் வந்து இதர் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயும் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க குரு தான் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிற கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஆக்சுவலி டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ இதுல நிறைய காரணங்கள் இருக்கலாம். இப்போ டீனேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், அவங்களுக்கு பாடி இமேஜ் பத்தி டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், அண்ட் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம், இல்ல எக்ஸாம் ஆங்ஸைட்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது இருந்தாலும் ஐ திங்க் டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க, அண்ட் டீச்சர்ஸும் கரெக்டா கைட் பண்றாங்க. சோ இத கைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கூட்டிட்டு வரும்போது, நான் சொன்ன அந்த முக்கியமான பாயிண்ட் இருந்தது இல்லையா, ஐ எம் நோ குட் அப்படிங்கறத அழகா எரேஸ் பண்ணிட்டு, யூ ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ், யூ ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் திங்ஸ்ங்கிறத வந்து ஒரு டீச்சர் மூலியமா ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா வந்து நாங்க ட்ரீட் பண்ணி அமைச்சிருக்கேன்.
1: உலக மக்கள் தொகையில அஞ்சுல ஒரு பங்க கொண்ட இந்தியா உலக அளவுல அதிக எண்ணிக்கையிலான இளம் பருவத்தினரை கொண்டுள்ள நாடா விளங்கிட்டு இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா, உலக அளவுல அதிக இளைஞர்கள் தற்கொலை விகிதம் எந்த நாட்டுல அதிகரிச்சிட்டு இருக்குன்னா அது இந்தியாலன்னு சொல்லும் போது உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயமா இருக்கு. நாங்க இந்த நிகழ்ச்சியில இந்த இரண்டாவது அத்தியாயத்தை இளம் வயதினரின், குறிப்பா பெண்களின் மனநல பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே மேற்சொன்ன இளைஞர்கள் குறித்த இந்த கவலைக்குரிய ஆய்வறிக்கைகள் தான். என்ன நேயர்களே, இந்த அத்தியாயத்தை கேட்ட நீங்களும் உங்க இல்லங்கள்ல உள்ள பருவம் மற்றும் இளம் வயதினரிடையே மனநல பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட ஆரம்ப கால அறிகுறிகளை கண்டுபிடிச்சு முறையா அவங்கள மனநல ஆலோசகர்கள் கிட்ட கூட்டிட்டு போவீங்கன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள அத்தியாயத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். என்ன வித்யா, நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வயது கேட்ட விஷயங்களை தான் இந்த இரண்டாவது அத்தியாயத்துல பேசியிருக்காங்க. இது உன்னோட ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, உனக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு நான் நம்புறேன்.
2: ஆமாமா, கண்டிப்பா நானே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த அத்தியாயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. நீங்க சொன்ன மாதிரி என்னதான் இத ப்ராஜெக்டுக்காக கேட்க ஆரம்பிச்சாலும் அது நம்மளோட எவ்வளவு கனெக்ட் ஆகுதுலமா.
1: ஆமா வித்யா, கரெக்டா சொன்ன. அடுத்த அத்தியாயத்தை கேட்க நானும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த வேலை பழு அதிகமா இருக்கிறதுனால 24 மணி நேரமும் எல்லாரும் வேலையை பத்தியே சிந்திக்கிறாங்க. உடல் உழைப்புங்கிறது வந்து சுத்தமா யாருக்கும் இல்லாமையே போயிடுச்சு. ஒரு டிவியை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு கூட நம்ம போய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது இல்ல, ரிமோட்டை யூஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் சமையலுக்காக இருக்கட்டும், மாடிப்படி ஏறுறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு எந்திரத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். இதனால என்ன ஆகுது, நம்ம உடல் பயிற்சி அப்படிங்கறது வந்து நம்ம உடலுக்கு சுத்தமா கொடுக்கறது இல்ல. அப்புறம் நம்மளுடைய திறமையை வந்து காமிக்கிறதுக்காகவும் போட்டியில வந்து நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்காக பல்வேறு விதமா நம்ம யோசிச்சு யோசிச்சு எப்ப பாரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டு இருக்கோம். 24 மணி நேரத்துல வந்து 12 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். ஆனா என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல தான் நம்ம வந்து போய் அது நிக்குது. அதனால நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கூட நம்மள வந்து சரியா நம்மளால கவனிச்சுக்க முடியல. காலையில அவசரமா தட்ட வச்சுட்டு சாப்பிடுறது, கையிலேயே தட்ட வச்சுட்டு சாப்பிடுறது, மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவை வந்து சாயந்தரம் 4 மணிக்கு போய் சாப்பிடுறது, ராத்திரி 9 மணிக்குள்ள முடிக்க வேண்டிய உணவை வந்து 12 மணிக்கும் 1 மணிக்கும் போறது. இப்ப இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாம் ஒர்க் பண்றாங்க, அப்ப கண்ட நேரத்துல காஃபி டீ சாப்பிடுறது. சோ இந்த உணவு பழக்கங்கிற அந்த பழக்க வழக்கங்கிறது வந்து சுத்தமா நம்ம கிட்ட வந்து இல்லாமையே போயிடுச்சு. இதனால என்ன விளைவுகள் வருது, பிறந்த குழந்தைக்கு கூட டென்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரச்சனைகள் வருது. 20 வயசுல ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க, 40 வயசுல முதுகு வலின்னு சொல்றாங்க. நமக்கு முந்தின ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 70 வயசு 80 வயசுல கூட வந்து கூடையை தூக்கிட்டு ரோட்ல வந்து விக்கிற எத்தனையோ பேரை நம்ம பாக்குறோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கூட நம்மளுடைய குழந்தைங்களை எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாக்களுக்கு வந்து அது அந்த நிலைமை வந்து முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு கிரட்ச டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், சரியான உடற்பயிற்சியோ சரியான உணவு உட்கொள்ளாததுதான் முக்கியமான காரணம். இதனாலேயே அவங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்ப இந்த மாதிரி மனிதர்களுடைய உடல் நிலையும் உணவு கட்டுப்பாடும் இல்லாததுனால பல்வேறு விதமான மருந்துகளுக்கு அவங்க அடிமை ஆயிடுறாங்க. சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலை வந்து நம்மளுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுடைய பல்வேறு இந்த யோகா ஆசிரியர்களும் சரி, அந்த கலையை பத்தி நிறைய நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமா வந்து மருந்துக்கு அடிமையாகாம நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகக்கலை, இது மூலமா வந்து தங்கள் உடல்நிலையை மட்டும் பாதுகாக்காம தங்களுடைய திறமையும் நல்ல நிரூபிக்கிறதுக்காக பல்வேறு யோகக்கலை நிபுணர்கள் இதுக்காக நிறைய பாடுபடுறாங்க. சோ அந்த வகையில தொழில் முனைவர் சந்திரா சுவாமிநாதன், டாக்டர் சந்திரா சுவாமிநாதன், இவங்க வந்து யூஎஸ்ஏல போய் வந்து டயட்டீஷியன், அதுல வந்து ரிசர்ச் பண்ணி டாக்டர் பட்ரேட் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த உணவுத்துறை மட்டும் இல்லாம யோகக்கலையும் இவங்க வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதோட மட்டும் இல்லாம பிராணிக் ஹீலிங் நிபுணரும் இவங்க. இந்த தொழில இருக்கிற இவங்களை வந்து நம்ம அரங்கில கூட்டிருக்கோம். இவங்க கிட்ட வந்து இதோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இந்த துறையில என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க போறோம். உங்க சார்பா நாங்க அவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பயனடைஞ்ச பல்வேறு டிப்ஸுகளை கொடுப்போம். வணக்கம் மேடம். மேடம், நீங்க வந்து யூஎஸ்ஏல போய் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா வந்து ஒரு அந்த நாட்டிலேயோ இல்ல நம்ம நாட்டிலயோ ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி வந்து இந்த தொழில இறங்கணும், இதை வந்து ஒரு முழு நேர தொழிலா ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது, அதுக்கான முயற்சி எப்படி நீங்க ஈடுபட்டீங்க?
1: போது ஒண்ணுமே தெரியாம தான் பிறந்திருக்காங்க. நம்ம உடம்ப வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல சர்டன் திங்ஸ். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம உடம்ப நம்ம விட்டுடுறோம், அதுமே தானே வளர்ந்துக்கிட்டோம் தானே சாப்பிட்டோன்னு அப்படின்னு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க எல்லாரும். ஸோ ஐ வாண்ட் டு மேக் பீப்புள் டு ஃபீல் தட் தேர் பாடி வாட் தே ஆர் ஈட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்கு, நம்ம நாட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த அவேர்னஸை கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியணும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க உடம்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி பண்ணினா எப்படி வச்சுக்கலாம், எப்படி உடம்பு வராமல் பார்த்துக்கலாம், உடம்பு தொல்லைகள் ஓடாமல் உபாதைகள் வராமல் பார்த்துக்கலாம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால இந்த வந்து சொல்லி கொடுக்கும்போது இங்கே பார்க்கும்போது இங்கே நிறையா பேர் வராங்க, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம், மருந்து கிடைக்கிறது சாப்பிட்லாம், பட் ஆனால் மருந்து சாப்பிடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிலம ஒரு நாளைக்கு வந்துடுறது எல்லாருக்கும். ஸோ அதனால வேற ஏதாவது எனக்கு ஆல்டர்னேட்டிவா எனக்கு வேணுமா.
0: மருந்து சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கா கூட அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாராலையுமே
1: அதுதான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பென்ஸ் மணி வைஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். அந்த உபாதை சி எல்லா மருந்து எல்லாருக்கும் ஒத்துக்குங்க சொல்லவும் முடியாது. ஸோ அதனால அவங்க அதையும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து வியாதியே வராமல் இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்காங்க, வியாதி வந்துட்டா நான் எப்படி அது கிளியர் பண்ணிக்கணும்னு ஒரு பக்கம் இருக்காங்க எல்லாரும். சி இப்ப எனக்கு வந்திருக்க நிறைய கிளைண்ட்ஸ் வரலாம் பார்த்தாக்க ப்ரிவென்ஷன் சொல்லி
0: கொடுத்துட்டேன்,
1: வருமுன் காப்போம். அது வந்து கொடுத்துனாக்க அது எப்படி நீ கியூர் பண்ணிக்கலாங்கிறதுக்கும் நான் தெரபிட்டிக் யோகா சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அது அலாங் வித் தட் பிராணி ஹீலிங் சொல்லி கொடுக்குறேன்.
0: நீங்க எங்க மேடம் யோகா கத்துக்கிட்டீங்க?
1: பாம்பே.
0: பாம்பேல கத்துக்கிட்டீங்க. இந்த யோகா கலை வந்து முதல்ல வந்து இதன் முழு நேர பணியா முழு நேர இத தொழிலா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்ததுன்னு சொன்னீங்க. சோ அதுக்கு வந்து எப்படி வந்து அதுக்கான முயற்சிகளை நீங்க எப்படி ஈடுபட்டீங்க, எப்படி யோகால இருந்து நீங்க உணவு துறையில வந்து நீங்க நிபுணரா இருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு உதவியா இருக்கு உங்களுக்கு இந்த துறையில?
1: சி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூ ஆர் வாட் யூ ஈட், அது ஒரு சப்ஜெக்ட். அது பண்றதுக்கு உடம்பு வாகு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம எஸ் ஐ செட் ஏர்லியர் நம்ம உடம்பு வராம பாத்துக்கிறதுக்கு இருக்கணும். இதை நினைச்சு பார்த்தோம்னா யோகா தான் பெஸ்ட் வே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம நல்லா ப்ரீத் பண்றோமோ நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மள அதையே நம்ம சரியா பண்றது
0: இல்லீங்க
1: பிராணாயம். ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஹை ஆகும் போது பாதி ப்ரீதிங் விட்டுடுறோம் நம்ம, ஆக்சுவலி செஸ் ப்ரீதிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நம்ம. அதனால தான் வி என்கவுண்டர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. நான் ஐ வாண்ட் டு கிவ் த அவேர்னஸ் டு த பீப்புள், உன் உடம்ப உங்க உடம்பை எப்படி நீங்க பாத்துக்கலாம் த்ரூ யோகா, யூ ப்ரிவென்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. இது வந்து ஏன்னாக்க ஃபுல் டைம் யோகா எப்படி வருதுன்னாக்க யோகா பண்ணினா தான் உங்களோட சாப்பாடு கட்டுப்பாடு வர முடியும். கிரீட் ஃபார் சர்டன் திங்ஸ் வில் பி ப்ரிவென்டட் த்ரூ யோகா ஒன்லி. நீங்கள் சாப்பிட்றதை இதை நிறுத்திக்கணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பு பேலட்டபிள் இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு. என்ன சாப்பிட்ணும் எப்படி பண்ணிக்கணும் அதை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கு யோகாவை டியூன் பண்ணிக்கும், யோகா மைண்டு செட் பண்ணும், பாடி யூ வில் கோஆப்ரேட் அலாங் வித் தட். ஸோ இது பண்ணினா தான் நீங்கள் என்ன சாப்பிட்றலைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அது இதுக்கு தான் யோகா நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பீப்புள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டா யோகா பண்ணினாக்க அவங்கள சாப்பாடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தெரியாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க தெரியாமல் தட்டில் வச்சுன்னு சாப்பிட்றாங்க அப்படிலான்னு சொல்லி அந்த அவேர்னஸ் இல்லாமல் என்ன சாப்பிட்றோம் தட்டை பார்த்து சாப்பிட முடியும். நான் இன்றைக்கி இது சாப்பிட்றேன்னா இது ஐம் என்ஜாயிங் திஸ் ஃபுடுங் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் சரி. ஸோ எனக்கு என்னன்னாக்க உங்கள் முன்னாடி என்னென்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு நீங்கள் எல்லா நியூட்ரியன்ஸும் வேணுங்கிற அளவுக்கு பாடிக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க சாப்பிடணும்.
0: இப்போ ஒரு டயட்டீஷியன் கிட்ட போனாலே அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சத்துள்ள உணவுகள் அப்படிங்கிற வகையில வந்து கொடுப்பாங்க, அது நம்மளால அஃபோர்டபிலிட்டி அதாவது நம்மளால அதை வந்து வாங்கி சாப்பிட முடியுமா. டயட்டீஷியன் அப்படின்னாலே வந்து ஜூஸ் எழுதி கொடுப்பாங்க. ஒரு சராசரி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தினமும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுள்ள சத்துள்ள உணவுகளை வந்து கொடுக்க முடியுமா, அவங்க நம்மளால அஃபோர்டபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க அந்த வகையில வந்து உங்க கிளையன்ட்ஸ்க்கு ஏதாவது மாற்று கொடுக்கறீங்களா, ஏதாவது அவங்க கிட்ட இருக்கிறத வச்சே டைட்டிங் கொடுக்கறீங்களா?
1: ஆமா, அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ நான் சொல்றது என்னன்னாக்க நீ வந்து இதுதான் சாப்பிடணும் சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி
0: உதாரணமா ஏதாவது சொல்லுங்க.
1: எப்படி கீரை வகைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது, இப்ப நம்ம சென்னையில பார்த்தாலும் எல்லா வித கீரையும் கிடைக்கிறது, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆக்சுவலி சோ இட் யூ ப்ரிவென்ட் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, மாத்திரை சாப்பிட வேண்டாம் சொல்லுவேன். அது மாதிரி பால் தயிர் இசி சிம்பிள் திங்ஸ் உங்களால என்ன முடியுமோ அதான். வெஜிடபிள்ஸ்ல எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு, அது இங்க கிடைக்கிறது. எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அதை போய் சொல்லி தருவேன். நான் வந்து எக்ஸ்ட்ராடினரியா போக மாட்டேன், நீங்க இதுதான் சாப்பிடணும். நட்ஸ் சாப்பிட்டா நல்லது, உன்னாலும் முடிஞ்சா நீங்க வாங்கி சாப்பிடுங்க, முடியலன்னாக்க அதே கால்சியம் நீங்க வந்து இதுல சாப்பிடுங்க. பால் தேயில என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நான் டயட் ப்ரோக்ராம் பண்ணி தரேன். எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிக்கா நான் சொல்லிடுவேன், உங்க உடம்பையும் ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணிடுங்க. டியூன் பண்றது யோகா, அப்புறம் டயட்டு. Diet will help you. Both together, your body can be, you know, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்திக்காக பாடி போகும். உங்களால் அப்போ ஸ்ட்ரெஸ் லெவலையும் டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கிற சக்தி உங்களுக்கே இருக்கும். அதை நான் குரூம் பண்ணுவேன், அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுவேன். ஸோ என்னால் எல்லாம் பண்ணிக்க முடியும், எனக்கு இது சாப்பிட்டா நல்லது, அந்த மாதிரி இந்த அவேர்னஸ் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஐடியா.
0: ஒருத்தர் வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு வந்து அவங்க வரணும், எத்தனை மாதங்களா இல்ல நாட்களா? இப்ப வந்து பேப்பரை திறந்தீங்கன்னா யோகா ஒரு வாரத்துல நாங்க சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு போடுறாங்க, விளம்பரங்களை நாங்க பாக்குறோம். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு எத்தனை நாள் வந்து குறைந்தபட்சம் வந்து அவங்க யோகா கலையை கத்துக்கிட்டு அவங்க செய்ய முடியும்?
1: சி, ஆக்சுவலி நான் சொல்லி தரது 8 கிளாஸ் தான் சொல்லி தருவேன், அவங்க கத்துப்பாங்க. என்னோடது வந்து ரெண்டு விதமான யோகா, தெரப்பிட்டிக் யோகா. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் முதுகு வலின்னு வராங்க, அவங்கள்ட்ட போய் நான் சில செவி ஆசனம் சொல்லித்தரக்கூடாது, ஏன்னா அவங்க முதுகு வலியை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஆர்டினரி யோகாவுக்கு போகணும். அவங்க அதை நான் சரி பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அவங்க வந்து என்கிட்ட வரவங்க மோஸ்ட்லி அவங்க 6 மந்த்ஸும் கத்துக்கலாம். பட் அவங்க இன்னும் கத்தின்றே போகலாம், என்கிட்ட பண்ண பண்ண இன்னும் அவங்களுக்கு நல்லா குரூம் ஆகிட்டே போகும் பாடி, அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸும் உள்ளுக்குள்ள வரும். அதனால யூ கேன் லேர்ன் இட் இன் 1 மந்த், யூ கேன் லேர்ன் இட் இன் 6 மந்த், யூ கேன் ஹவ் சி யூ ஹவ் டு கீப் ஆன் டூயிங் யோகா. நிறுத்தக்கூடாது, ஒரு தரம் கத்திட்டோம் எவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கணும்.
0: அப்ப வர்றவங்களுடைய உடல் நிலைக்கு ஏத்த மாதிரி சொல்லி
1: தரேன். இப்ப அவங்க தலைவலி மைக்ரேன் டேக்னு வராங்க, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு பிராணாயம் கொடுத்து அவங்க பாடியை கிளீன் பண்ணுவேன். அவங்களோட ஆரா செக் பண்ணிக்கணும், அவங்களோட பிராணா லெவலை செக் பண்ணிக்கணும், எனர்ஜி லெவல் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆசனம் வருமா அவங்களுக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆசனமாக தான் பண்ணணும், ஸ்லோவாக தான் பண்ணணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்தை எடுத்துடணும், அதுக்கப்புறம் யோகா ஸ்டார்ட் பண்ணணும். டக்கானு போய் டக்குன்னு உட்கார.
0: ஸோ இப்போ ஒருத்தர் வந்து யோகா கலையில ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடல்நிலைக்கு ஏத்ததா
1: மாதிரி
0: மாதிரியான ஆசனங்கள் அவங்களுக்கு சூட் ஆகும் வந்து நம்ம யோசிச்சு அந்த கலையை வந்து அவங்களுக்கு நம்ம
1: அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லி தரணும்.
0: நம்ம அதுல வந்து அதுதான் அவங்களுக்கு
1: ரொம்ப இப்ப 4 பேர் வராங்கனாக்க ஒருத்தருக்கு ஷோல்டர் பெயின், ஒருத்தருக்கு இதுனாக்க சோ யூ கேன் நாட் ஹேண்டில்
0: போத் டுகெதர். ஒரே கலை ஒரே ஆசனங்களை சொல்லி கொடுக்க
1: முடியாது ஒருத்தருக்கு. இப்ப பிகினிங் சி ஃபார்ம் தெரபிட்டிக் யோகா இஸ் டிஃபரண்ட், தட் இஸ் இன் தி இட் இஸ் ரிலேட்டட் டு தி ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர், டயபெட்டிஸ். இப்ப அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணனும், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணினா மத்த ஆசனம் நல்லா வரும். இப்ப ஹேண்ட் பெயின் வரவங்களுக்கு திடீர்னு ஆசனா பண்ணாக்க ஹேண்ட் பெயின் இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த பெயினை எடுத்துட்டு அவங்க பண்ணாக்க நல்லா பண்ண முடியும்.
0: இது தெரியாம சில பேர் வந்து நாங்க 2 நாள் யோகா கிளாஸ்க்கு போனோம், எங்க கை கால் எல்லாம் போச்சு, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
1: ஏன்னா வேகமா பண்ணிடுவாங்க, அவங்க கத்துக்கிறது ஆசை இல்ல, வேகமா கத்துக்கணும். நம்ம யோகா பண்ணா யோகா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே, திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப், யோகா இஸ் அ வே ஆஃப் லைஃப், நீங்க பண்ணிட்டே போயின்னு.
0: இந்த டிப்ஸ் வந்து நம்ம வந்து நேர்கள் கவனிச்சுக்கணும், அவங்க உடல் நிலைக்கு ஏத்த மாதிரியான ஆசனங்களை அந்த முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத யோகா கலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க தெரிஞ்சிட்டு அந்த பிரச்சனைகளை வந்து அந்த ஆசிரியர்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க உடலுக்கு ஏத்த மாதிரி வச்சு அவங்க ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது. எக்ஸசைஸ்க்கும் எக்ஸசைசஸ் வந்து நிறைய வந்து ஜிம் எல்லாம் இருக்கு, அதுக்கும் யோகாக்கும் என்ன மேடம் வித்தியாசம்?
1: எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், நீங்க கை காலை உதறிந்து நடக்கும் போது என்ன கான்சென்ட்ரேஷன் வராது. ஆனா அட் தி சேம் டைம் நீங்க யோகா பண்ணும்போது பாடி அண்ட் தி மைண்ட் இஸ் யோகா, நீங்க மைண்ட் அப்ளை பண்ணணும், பிரீதிங் கரெக்டா வருதான்னு பாருங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யோகா. ஸோ நீங்க அது பண்ணினாதான் உங்களால் யோகா பர்ஃபெக்டா இருக்கும். போஸ்டர், யோகா போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கு நீங்க உங்க பாடி க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் வந்து நீங்க உங்க தியானம் வேற எங்கேயான் இருக்கலாம், நீங்க எதா நினைச்சுட்டு நடக்கலாம், எதா நினைச்சுட்டு ஓடலாம், பட் ஆனா யோகாவில் அப்படி கிடையாது. நீங்க இது பண்ணணும், இந்த ஆசனம் பண்ணணும்னாக்க அதுல நீங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த ஆசனம் நல்லா வரும்,

0: நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட மாட்டேன். நான் இதை தான் சாப்பிட்ணும், எனக்கு என்ன பேலட்டபிளாக இருக்கோ, வாட் இஸ் யூனோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தி க்ரீன் வெஜிடபிள்ஸ் பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ், அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் நம்மளுக்கு ஆசை வரும். அந்த ஆசையை கிரியேட், யோகா கிவ்ஸ் யூ லாட்ஸ் ஆஃப் இன் ஹாப்பினஸ், மோர் ஹாப்பினஸ் அண்ட் குட் ஹெல்த்.
1: இப்போ வந்து இந்த யோகா வந்து கற்றுக்கிட்டு ஒரு ட்ரைனிங்கோ ட்ரைனிங் செஷனோ இல்லை உங்களை மாதிரி ஒரு ட்ரெய்னர் ஆகி ஒரு வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸ் என்ன மேடம்?
0: கற்றுக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம்.
1: அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்களா?
0: சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சி இஸ் மோர் தென் சர்டிஃபிகேட், இட் இஸ் இன்னும் ஆக்சுவலி உங்களோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸை பார்த்தே வருவா உங்கள்கிட்ட.
1: உடல் பயிற்சிக்கு சர்டிபிகேட்ஸ் குடுக்கறாங்க, டயட்டீஷியன் நீங்க சொன்னீங்க, அதுக்கு நிச்சயமா நம்ம அந்த
0: காலேஜ்ல படிக்கலாம்.

0: நான் பண்ணினேன் பண்ண, அதுல உங்களுக்கு அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ ஏர்ன் யுவர் மணி.
1: இல்ல அது வந்து ஒரு ஒருத்தருக்கு நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய அவங்க போய் அந்த செய்தியை பரப்பினாலே
0: போது பல்வேறு பீப்புள் வருவாங்க உங்கள்ட்ட, ஆர்டினரி உங்கள்ட்ட தானே வருவாங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ண வேண்டாம். இவங்களோட உடம்பு நீங்க கியூர் பண்ணீங்கன்னா, இவங்களோட ஸ்பான்டிலிட்டிஸ் கியூர் ஆயிடுச்சு, இவங்களுக்கு பிளட் பிரஷர் ரெடியூஸ் ஆயிடுச்சு இப்படின்னு சொன்னாக்க இவங்க போய் மத்தவர்கள் சொல்லுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத், அந்த பப்ளிசிட்டியும் உங்களுக்கு நிறைய.
1: ஒரு ஜிம் வைக்கணும்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 1000 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இவ்வளவு இடம் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இவ்வளவு முதலீடு வேணும். ஆனா வந்து யோகா வந்து எதுவுமே தெரியல, இடம் கூட மொட்டை மாடி
0: பயன்படுத்தி கிடைச்சா.

0: மாதிரி. இப்போ வந்து இந்த யோக கலையில வந்து குழந்தைகள்லாம் வந்து எத்தனை வயசுலேருந்து சொல்லிக்கலாம்? ஏன்னா இப்போ வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இது வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. ஸோ எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யோகா கலை சொல்லிக் கொடுக்கலாம்?
1: சி, யோகா கலை ஸ்டார்ட்ஸ் வெரி ஏர்லி. இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 5 and it, they'll pick it up very fast.
0: 5 வயசுல இருந்து
1: அஞ்சு லெஞ்ச் பண்ணலாம். 4 வயசுல பேருக்கு கொஞ்சம் கூட என்ன குழந்தை பார்த்து பார்த்து கத்துக்கிறாங்க. அம்மா அப்பா பண்ணும்போது அவங்களும் கத்துக்கிறாங்க. சோ அதனால ஈஸியா வரும் அவங்களுக்கு ஆசனம். போக போக ஈஸியாவே ஆசனம் வந்துடும்.
0: நான் பாத்திருக்கேன் மேடம், பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க வந்து உட்காடுறப்ப வந்து அவங்க காலை மடிச்சு உட்காந்து அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பாரு சின்ன குழந்தைங்க எல்லாம் எப்பயும்
1: வஜ்ராசனத்துல
0: உட்காருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு வந்து
1: பாருங்க, குழந்தை பிறக்கும் போதே இங்க பாருங்க எவ்வளவு ஆசனம், வஜ்ராசனம். அதுகள் படுத்துக்கும் போது மல்லாந்து படுத்து
0: படிக்கணும்.
1: அந்த ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு வந்து யோகா இஸ் த பெஸ்ட் வே. அது அவங்க கத்துக்கவும் கத்துப்பாங்க, ஃபாஸ்டா கத்துப்பாங்க. சின்ன வயசுல நீங்க போட்டியா பிரெயின் பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். எல்லா ஆசனாக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்றதுதான் ஆசனாஸ்.
0: இந்த குழந்தைங்களுக்கும் இதுல இருக்கிறதுனால நிறைய வந்து இதுல நல்ல தொழில் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா எல்லா காலேஜஸ் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் பிளே ஸ்கூல்ஸ் இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து யோகா கத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து யோகா சொல்லி கொடுக்கறதன் மூலம் ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட உங்களுடைய காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் செலவிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு யோகா ஆசிரியர்களாகலாம். வீட்டிலேயே கூட வந்து பல குழந்தைகளை ஒரு 10 குழந்தைங்களை ஒரு மாசத்துக்கு சொல்லி அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். தேவையில்லாம அவங்க வந்து மாத்திரைகள்லாம் இப்ப வந்து எல்லாரும் வந்து குழந்தைகளுடைய பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மாத்திரை சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு போறாங்க. அதுக்கான உடல் ஸ்டாமினா யோகா மூலம் வருங்கிறீங்க. இது வந்து உண்மையிலே வந்து அந்த பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யோகா வந்து உதவுது அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல டானிக் மாதிரியான விஷயம்தான். மேடம், யோகான்னு இப்ப சொன்னீங்க, உணவு நிபுணர்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த உணவுல வந்து இப்ப வந்து நிறைய வந்து சர்க்கரை வியாதி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. எதை சாப்பிட்டாலும் இதை சாப்பிடாதாங்கிறாங்க, அதை சாப்பிடாதான்னு சொல்றாங்க. நம்ம என்னதான் எப்படிதான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறது? ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வந்து வேலையில பாக்குறோம் நம்ம. அப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கேலரிஸ் நிறுத்தி நிறுத்தி நம்மளால சாப்பிட முடியாது. இத்தனை கேலரிஸ் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்றாங்க. இவ்வளவுக்கு மேல வந்து கிராம்ஸ் யூஸ் பண்ணாதன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சராசரியை வந்து ஒரு சாதாரண மனிதங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் எப்படி வந்து உருவாக்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: See, the most important thing, நீங்கள் வந்து இதை கஷ்டமே பட வேண்டாம். நீங்கள் காத்தால சாப்பிட்ற சாப்பாடு மத்தியானம் செய்ய இன்டர்வல்ஸ் இருக்கு. நீ உங்களை ஆக்டிவிட்டி லெவலில் பாருங்க. நான் போயிட்டு ஆஃபீஸில் உட்கார போறேன், தென் செடென்டரி ஒர்க்குனாக்க நான் எவ்வளோ சாப்பிடணும், வயிறு நிறையா சாப்பிட்டு போய் உட்காரக்கூடாது. அதனால என்ன செய்யணும், பாதி வயிறு தான் சாப்பிடணும், பாதி வயிறுக்கு தண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ளார. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. ஆனால் திங் இதுதான் சாப்பிட்ணும் கிடையாது. காரத்தால நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் லெவல் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால நிறைய சீரியல் சாப்பிடணும், தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணும். அது மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இட்லி, அது மாதிரி ஓட்ஸ் எது கிடைக்கிறது அது இதுதான் சாப்பிட்ணும் நெசசரி. நம்மளுக்கு கிடைக்கிறது இட்லி நிறையா
0: கிடைக்கிறது, கார்போஹைட்ரேட்
1: கார்போஹைட்ரேட் வேணும்.
0: அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்
1: ஹெவியாக
0: பண்ணக்கூடாது,
1: ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஹெவியாகவும் இருக்கணும். அதனால நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டோ
0: ஏதாவது ஒரு சின்ன ரெசிபி கொடுங்களேன் மேம். அதாவது சராசரியா வந்து எல்லாராலையும் நட்ஸ் அண்ட் சீரியல்ஸ் சாப்பிட முடியாது. சோ வந்து ஒரு மிக குறைஞ்ச செலவுல அதிகமா வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லாத ஒரு ஃபேமிலிக்கு கூட நல்ல நியூட்ரிஷனலா வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் எடுக்கிற
1: மாதிரி இட்லி. ஆமா, இட்லி இஸ் ஃபுல்லி நியூட்ரிஷியஸ். உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்கிறது. வாழைப்பழம் கிடைக்கிறது, அது சீப் தானே, அது கூட சாப்பிடலாம். நீங்க ஒரு பழம் சாப்பிடணும் கத்தல, ஒரு
0: ஆப்பிள் தான் போடணும்,
1: ஆப்பிள் நெசசிட்டி இல்ல. நீங்க நீங்க வந்து இதுதான் சாப்பிடணும் நெசசிட்டி கிடையாது. கிடைச்சா நட்ஸ் சாப்பிடணும், கிடைக்கலன்னா நீங்க வாழைப்பழத்திலயும் சாப்பிடலாம், அதே இட்லியிலயும் சாப்பிடலாம். சோ காஃபி டீ இது உங்களுக்கு மோரு கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் வந்து நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உடனே ரிலாக்ஸ் பண்ணாதீங்க, உடனே ஒரு 5 நிமிஷம் நடங்கும், உட்காரக்கூடாது உடனே. ஸோ வெயிட் எப்படி கெயின் ஆகுதுனாக்க உட்காரக்கூடாது. ரொம்ப நேரம் உட்காரதுனால தான் வெயிட் கெயின் நிறைய ஆகுது. அதனால நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி ரிமோட்ல வந்து எல்லாத்தையும் நம்ம யூஸ் படுத்துறோம்.
0: கரெக்ட்.
1: அதனால அது என்ன, பாடிஸ் லக்கேஜ் ஆயிடுறது. அதனால நீங்க என்ன செய்ய, காத்தால பழகிக்கணும், அதுக்கு தான் யோகா வருது.
0: கரெக்ட்.
1: அந்த உடம்பை ஆக்டிவா பண்றதுக்கு தான் யோகா, பிராணாயம்.

0: ఉండి ఆసనాస్ ఈస్ హెల్పింగ్ యూ టు ఈట్ వాట్ యూ ఆర్ సపోజ్ టు ఈట్
1: మార్నింగ్ வந்து బ్రేక్ఫాస్ట్ வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கஞ்சி வகைகள்ல
0: கஞ்சி வகைகள்ஸ் எல்லாம் கான்ஃப்ளெக்ஸ் இல்ல ராகி மால்ட் ராகி இருக்கே கோதுமை கஞ்சி கோதுமை ரவா கஞ்சி நீங்க இது நான் சொன்னேன் நீங்க எக்ஸ்பென்சிவ் சாப்பிட்டாதான் உடம்புன்னு நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ உங்க பக்கத்துல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுங்க அதே மாதிரி ஆப்டர்நூனுக்கு மத்தியான லஞ்சுக்கு நீங்க வந்து உங்களால கோதுமை கிடைக்கி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்க கீரை வகைகள் கிடைக்கிறது வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்கிறது இங்க நல்ல எல்லா வெஜிடபிள் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா கிடைக்கிறது இதெல்லாமே வெரி குட் ஃபார் ஹெல்த் நீங்க எது சாப்பிடலாம் அது மாதிரி ஈவினிங் வந்து எகைன் நீங்க வந்து சாப்பிடும் போது குறைச்சலா சாப்பிடணும் ஏன்னா பாடி இஸ் கோயிங் டு பி ரெஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி 10 மணி 11 மணிக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாது நீங்க சாப்பிடுற டைம் வந்து ஷுட் பி பிஃபோர் 8 o'clock டின்னர் ஷுட் பி பிஃபோர் அது ஷுட் பி லைட் ஆல்சோ அதுக்கு எப்போது நீங்க வந்து லைட்டா சாப்பிடுங்க ஹெவியா சாப்பிடறாதீங்க எகெயின் அது அப்பயும் எகெயின் நீங்க இந்த மூங்க வந்து இருக்கேன் இந்த பச்சை பயிர் இது போட்டிருக்கேன் அதே மாதிரி அதெல்லாம் போட்டு முளவிட்ட பயிர் இதெல்லாம் காத்தாலையும் சாப்பிடலாம் சாயங்காலம் சாலட் சாப்பிடலாம் வெங்காயம் நிறைய கிடைக்கிறது அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கிறது இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணி சாப்பிடலாம் எகைன் 2 சப்பாத்தி சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்க எதுவெல்லாம் சாப்பிடலாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா 5 மீல்கூட சாப்பிடலாம் இதுதான் சாப்பிடணும் ஒரே மீல ஹெவியா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அதுதான் டயட்
1: இப்ப ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுறாங்க குழந்தைகள்ல அத வந்து அவாய்ட் பண்ணி அதே
0: இது அம்மாவோட வேலை பேரண்ட்ஸோட வேலை அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாம பாது இட்ஸ் நாட் தே சாப்பிட்டா கெடுது சொல்லல கண்டினியூஸா சாப்பிட முடியல
1: அவங்களுக்கு அம்மாக்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப வசதியா இருக்கு
0: ஏன்னா வசதியை
1: பண்றாங்க
0: ஆமா கரெக்ட் நீங்க வசதி இருக்கு நீங்க சொன்ன மணி பவர் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்க ஃபார் சர்டன் பீரியட்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அது ஒத்துக்காது
1: கரெக்ட் அதனால நம்ம பார்த்தோம்னா சைல்ட் ஒபிசிட்டி கூட ரொம்ப
0: ஜாஸ்தியாவே இருக்கு இந்தியால ஜாஸ்தியா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் ஆல் தி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த ரிக்வயர்ட் அமௌண்ட் டு த பாடி இது இட்ஸ் எசென்ஷியல் நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணும் இது அம்மாக்கள் நம்ம வீட்டு வெளில தான் இதை வந்து நீங்க வெளில போய் கிடைக்கிறது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஓகே நீங்க வெளில போறீங்க ஹாம்பர்கர் சாப்பிடலாம் தினத்துக்கு சாப்பிட்டா அந்த குழந்தைகளுக்கு பத்தி ஏன்னா ஒயிட் பிரெட் மைதா அது ஒத்துக்காது அதே நீங்க வந்து வீட்டுலயே நீங்க பண்ணலாமே அதை நீங்களே வீட்டிலேயே பண்ணி அந்த பீஸாவை கொடுக்கலாம் அது கத்துட்டீங்கன்னாக்க அந்த ரெசிபிஸா எப்படி பீஸா பண்றது பண்ணினீங்கன்னா அந்த பீஸா நீங்களே பண்ணி கொடுக்கலாம் அதையும் கோதுமால பண்ணி கொடுக்கலாம் மைதால தான் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது அது மாதிரி நீங்க நூடுல்ஸ் நீங்களே வீட்டு பண்ணி கொடுக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை இது சாப்பிட்டு அதை சாப்பிடணும் ஆசைப்படுற குழந்தைக்கு நீங்க பண்ணி கொடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஹைஜீன் நல்லா பார்த்துப்பேன் நீங்க குவான்டிட்டி எல்லாம் நல்லா போட்டு கரெக்டா போட்டு கொடுப்பேன் அதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன எக்ஸசைஸ் சாப்பிடாது குழந்தைகள் குறைச்சலாம் சாப்பிடும் அப்ப சோ அதனால வீட்லயே கொஞ்சம் தரமான சாப்பாடை கொடுத்தீங்கனாக்க குழந்தைகளுக்கு நல்ல பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமே ஒரு வியாதியும் வராது குழந்தைகளுக்கெல்லாம்
1: இப்ப வந்து யோகா பத்தி சொன்னீங்க உணவு பத்தி சொன்னீங்க டயட்டீஷியன் பத்தி சொன்னீங்க பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்றீங்க பிராணிக் ஹீலிங்னா என்ன
0: பிராணிக் ஹீலிங் இங்க பாருங்க நம்மளுக்கு 3 செக்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் யோகா தட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம் செகண்ட் இஸ் டயட் தட் இஸ் இஃப் யூ ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்தா அதை எப்படி டயட் மூலம் கியூர் பண்ணு தேர்ட் ஆக்சுவல் ஹீலிங் பிரகாரம் அந்த வியாதியை எப்படி எடுக்கிறது இப்போ முதுகுவலி லோவர் பேக் பெயின் வராங்க அவங்களை அறியாமல் வந்துருத்து அந்த வியாதி அது எதனால வருதுன்னு அதையும் சொல்கிறேன் டென்ஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் லெவல் பாடியில் நிறைய இன்க்ரீஸ் ஆனாக்க உங்களோட ஒர்க்லோட ஜாஸ்தி ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வருது அதை ஹீலிங் பிரகாரம் தான் எடுக்க முடியும் எடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பாடி அந்த ப்ராப்ளம் திருப்பி வராது உங்களுக்கு இது என்னன்னாக்க ப்ராணிக் ஹீலிங்ஸ் ரிலேட்டட் டு எகெயின் யோகா யோகாலையும் சக்ரா ஸ்பீக் இங்கேயும் சக்ராஸ் இருக்குது ப்ராணிக் ஹீலிங்கில் வி ஓன்ட் டச் த பர்சன் டச் பண்ணாமல் இல்லையா அவள் ஆரா செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஆரா செக் பண்ணும்போது இதில் ஸ்கேனிங் இருக்குது லைக் அலோபதி ஸ்கேனிங் மாதிரி இங்கே பிராணி ஹீலிங்கில் ஸ்கேனிங் இருக்குது ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது எந்த உங்கள் பாடியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவர் பேக் பெயின் வச்சுங்கோ அதுக்கிட்ட போகும்போது வீ கேன் சி பிராணா டிப்ளீஷன் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் தேர் அதை பார்க்கும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அந்த அங்கே இருக்கிற சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும். வெதர் வந்து இட்ஸ் கன்ஜஸ்டடா இது டிப்ளீட்டடான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேண்டிய கலர். ஐ மே வெல் அட்வான்ஸ்டு இல்லை, ஸோ ஐ யூஸ் இட் வித் கலர், ஃபாஸ்டர் மெத்தட் கலர். நீங்கள் பேசிக் கிளீன் பண்ணலாம் ரொம்ப நேரம் கிளியர் விட் வில் டேக் அபவுட் சே 20 minutes, அதில் கலரில் இன்னும் கொஞ்சம் குறைச்சலாம் நடக்கும். அடுத்தது கிறிஸ்டல் ஹீலிங். சர்டன் இடத்துல கிறிஸ்டல் பண்ண முடியாது, சில ஏரியா கிறிஸ்டல் பண்ண முடியாது, சில பேருக்கு கிறிஸ்டல் பண்ண லைக் பிரெக்னன்ட் லேடிக்கு பண்ணக்கூடாது, அதனால சில ஏரியாக்கெல்லாம் பண்ணக்கூடாது கிறிஸ்டல். பட் சில ஏரியா கிறிஸ்டலில் பெயின் வேகம் வந்துடும். எனக்கும் வராது.
1: இந்த பிராணிக் ஹீலிங் வந்து இந்த கலையை வந்து கத்துக்கிட்டு அதே வந்து ஒரு தொழிலா செய்ய
0: பண்ணலாம்.
1: அதுக்கு வந்து என்ன மேடம், அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கு?
0: பயிற்சி அவங்க உடம்ப ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பாக்கணும். அவங்க ஆராய்ச்சி அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அவங்க கொஞ்சம் யோகா இதெல்லாம் பண்ணி அவங்க உடம்ப நல்லா செய்யுங்க. உங்களுக்கு நீங்க ஹெல்த்தியா இருந்தா நீங்க மத்தவாளுக்கு பண்ண முடியும்.
1: கரெக்ட்,
0: நீங்க சிக்கா இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும் மத்தவாளுக்கு. அது பிராணி ஹீலிங்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கணும், நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணிப்போம், நம்மளோட சக்கரவை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணினாக்க ஈஸியாக இன்னொருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்.
1: இந்த பிராணிக் ஹீலிங் வந்து அதுக்கும் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்களா?
0: உண்டு,
1: அந்த சர்டிஃபிகேட்ஸ் கத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அவங்க பிராணிக் ஹீலிங் கன்சல்டன்ட்
0: போட்டு
1: கவுன்சிலரா
0: கத்துக்கலாம். பிராணிக் ஹீலிங்ல சைக்கோ தெரப்பின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்க நிறைய கவுன்சிலிங் பண்ணணும். ஏன்னா பீப்புள் எல்லாரும் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஹீலிங் ப்ராசஸ் உடனே வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், எனக்கு வந்து ஈஸியா ஒரு மருந்துல போற பெயின் போக இதுல எப்படி போகும்னு ஒரு டவுட் வர்றதுனால அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு கெபாசிட்டி நல்லா சொல்லி தரணும் அவங்களுக்கு, அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க.
1: அந்த நம்பிக்கை அவங்களுக்கு
0: நம்பிக்கை கிரியேட் பண்ணணும். அந்த நம்பிக்கை கிரியேட் பண்ணீங்கன்னா
1: அவங்க வந்து நம்பினாதான், மருந்தா இருக்கட்டும் டாக்டர்கிட்ட வந்து நம்ம எதுக்கு போறோம், நம்மள வந்து சாப்பிடற மருந்து நிச்சயமா கியூர் ஆயிடும் அப்படின்னு. ஏன்னா மருந்து வந்து கண்ணுக்கு தெரியுது, இதுல கண்ணுக்கு தெரியல.
0: பிராணி ஹீலிங் இட்ஸெல்ஃப் இஸ் எ ஃபெய்த் ஹீலிங். அது பேரே ஃபெய்த் ஹீலிங். அந்த ஃபெய்த் இருந்தாதான் உங்களுக்கு ஆன்சர் 100% கிடைக்கும்.
1: அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நீங்க
0: இத ஹீலிங் பண்றோம். நாங்க சொல்லுவோம் அவங்கள்ட்ட, யார் ஹீலர் தான் சொல்லணும்.
1: மேடம், உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இப்ப வந்து பிராணிக் ஹீலிங்க்கு வருவாங்க, நீங்க அந்த மாதிரி பிராணிக் ஹீலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து கியூர் ஆன ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் சொல்லுங்களேன்.
0: ஐ கேன் கோட் ஒன்லி 2-3 பீப்பிள். நிறைய பேர் வந்துட்டு
1: இருக்காங்க.
0: ஒரு லேடி வந்தாங்க, ஆர்த்ரைட்டிஸ்னு வந்தாங்க, ஒரு 10 sittings அவங்க கியூர் ஆயிடுச்சு ஆர்த்ரைட்டிஸ். அவங்களுக்கு உடனே செல்ஃப் ஹீலிங் சொல்லி கொடுத்துட்டேன். எப்பயானு வந்ததுன்னா பெயின், இன்னைக்கு அவங்க நல்லா நடக்கிறாங்க.
1: அன்னைக்கு
0: வந்து திருப்பி வர வேண்டாம், அவங்களே ஹீல் பண்ணிக்கலாங்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து மரத்துல கீழே வந்து கையை இது பண்ணிட்டார், ஒரு இன்னும் ஹீஸ் அ போட்டோகிராஃபர் ஒன்னும் அதே ஜேர்னலிஸ்ட். அவர் கீழே விழுந்ததுல அவர் கையை வலதுகையில் இது இன்னும் எல்போல ப்ராப்ளம் வந்துடுத்து. ஸோ ஹீலிங் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பெயின் வரல.
1: போட்டோகிராஃபர்
0: பண்ணிக்கணும்னா கூட அவங்க என்ன சொல்லி யாரும் வந்தாலும் சரி ஹீலிங் முடிச்சுட்டு அவங்க கத்துக்கணும்னாக்க உடனே செல்ஃப் ஹீலிங் சொல்லி கொடுத்துருவோம். எப்பயானு பை மிஸ்டேக் ஹீலிங் வந்து ப்ராப்ளம் வந்துடுத்துனாக்க வரவே வராது, வந்துடுத்துனாக்க அவங்களே ஹீல் பண்ணிட்டு கியூர் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் நீட் ஏ பிராணிகளை ரன் பண்ணல, அவங்களே கத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துருவாங்க. கத்துக்க முடியாது. அதையும் சொல்லி கொடுத்துறேன். இந்த மாதிரி இந்த ஆசனம் பண்ணா உங்களுக்கு இந்த வராது, இந்த பிராணாயம் பண்ணா வராதுன்னு அதுல எம்பசிஸ் பண்றேன் நிறைய. சோ அவங்க பிராணாயம் கத்துக்கிறாங்க, லிட்டில் பிட் ஆசனம் ரிலேட்டட் நிஜ தெரபிட்டிக் ஆசனம் சொன்னேன்னா ரிலேட்டட் ஆசனாஸ் கத்துக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் சைமல்டேனியஸா.
1: மேடம் இப்ப பிராணி கீலிங் வர்றவங்க நேரடியா உங்க இடத்துக்கு தான் வரணுமா, இல்ல வந்து இப்ப வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் இருக்காங்க, நம்ம வெளியூர்ல இருக்காங்க, இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைகள் இருக்கா? ஏன்னா இதுல வந்து ஹீலிங்ல வந்து மருந்து எதுவுமே இல்ல, பை சக்ராஸ் மூலமா தான் நீங்க சொன்னீங்க, வைப்ரேஷன்ஸ்ன்னு சொன்னீங்க. சோ அது பத்தி சொல்லுங்க.
0: பிராணி ஹீலிங் வந்து உங்கள்ட்ட நேர்ல வரலாம், இப்ப வர முடியாதவங்க டெலிபோன்லயும் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ட் ஹீலிங் ஒண்ணு இருக்கு, அவங்க என்ன பாக்கவே வேண்டாம், அவங்க பேர் எடுத்துன்னு நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பவிஷர்லாம் உலகத்துல எனக்கு இருக்காங்க. நான் இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரெண்டு மூணு கிளைண்ட்டுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி இருக்கேன், பேக் பெயின் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு. சோ இத மாதிரி என்னன்னா அவங்க என்ன செய்யணும், அவங்கள்ட்ட கேமரா இருக்கு, என்கிட்ட கேமரா இருக்கு, தே கம் அவுட் டு வெப்சைட்
1: ஆன்லைன்ல
0: வருவாங்க, என்ன பாப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்க ஹீலிங் நடக்கும்போது கேட்டுப்பேன் எப்படி நடந்து பெயின் இறங்கின்றக்கான், அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க என்ன. அதனால ஒன்னும் நீங்க நேர்ல பாத்துக்கலாம், நேர்ல வரலாம், இல்ல ஓவர் த டெலிபோன் ஹீலிங் பண்ணிக்கலாம். அவர் டிஸ்டன்ட் ஹீலிங் நீங்க டெலிபோன் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு வச்சுட்டீங்கன்னா ஹீலிங் அவங்க பேர் எடுத்து நாங்க ஹீல் பண்ணுவோம், அதுலயும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வெப்சைட்ல வந்தாங்கன்னாக்கா ஆன்லைன்ல தே கெட் ஆன்சர் இமீடியட்லி. ஹீலிங் கேன் டேக் பிளேஸ் இந்த யூனிஃபார்ம்.
1: இப்போ வந்து பிராணி ஹீலிங் கலையை கத்துக்கிட்டா அவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் கூட தேவையில்லை, ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஆன்லைன்ல கூட அவங்க வந்து
0: பண்ணிக்கலாம்,
1: கிளைண்ட்ஸுக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து அது வந்து ஒரு நம்பிக்கையான சந்தோஷமான செய்தி. நேர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து 1 hour வந்து 10 rupees 20 rupees தான் சார்ஜ் பண்றாங்க ப்ரௌசிங் சென்டர். ஸோ அது வந்து அவங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து இந்த பிராணி ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வெறும் தொழில் அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு தொண்டு செய்யற ஒரு இணைஞ்ச தொழிலாகவும் இருக்கும். வரும் மேடம், இவ்வளவு நேரம் நம்ம அரங்கத்திற்கு வந்து பல்வேறு செய்திகளை வந்து நீங்க சொன்னீங்க, யோகா, பிராணி ஹீலிங், டயட்டீஷியன் பத்தி எல்லாம் சொன்னீங்க.

0: துறையில வந்து வர்றவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன, எது எதுல கவனமா இருக்கணும், எது எது அவங்க செய்யக்கூடாது, எது எதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை கையாளணும், அந்த டிப்ஸ் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க பாடி ஃபர்ஸ்ட் க்ரூம் பண்ணிக்கணும். அந்த இன்வால்மெண்ட் இன் திஸ் ப்ரொஃபஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நீங்க ஃபுல் ஹார்ட்டடாக இது வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா நல்ல மனசோட செய்யுங்க, உங்களுக்கு அதில் டெஃபினட்டாக நல்ல ஆன்சர் கிடைக்கும், நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆக்சுவலி அது பண்ண பண்ண பண்ண. ஸோ அதனால நீங்க இன்வால்மெண்ட் வில் பி 10% இருக்கணும் உங்களுக்கு. இதை வந்து இதை தொழில் ரீதியாக நீங்க செய்யும் போதும் நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அனதர் திங் வச்சு நீங்க உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் இதெல்லாம் ரொம்ப வேண்டவும் வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் நன்னா கொஞ்சம் இடத்துல கூட இதை பண்ணலாம் கொஞ்சம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கிறது, மூணுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாக்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் நீங்கள் பண்ணணும்.
0: கரெக்டாக அதை கொஞ்சம் கற்றுக்கணும்
1: அதுக்கு வந்து
0: கொஞ்சம் படிக்கணும். எல்லாருக்கும் வரத்துக்கு அவங்கள பற்றி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அவங்களுடைய உணவு பழக்கம்
1: அவங்க வழக்க பழக்க
0: சில தெரிஞ்சுக்கணும். அப்புறமா அவங்களுக்கு
1: டயட் ஹேபிட் தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் டயட் பிளான் பண்ணி தர முடியும். அதனால் தெரிஞ்சுட்டு அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட் ஸ்டப்ஸ் அதர் இஸ் வெரி வெரி அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஈஸியா உங்களை பிளான் பண்ணி
0: பண்ண முடியும்.
1: இது மூணுதே நீங்க நல்லா நீங்களே தரவா இருந்தீங்கனாக்க நீங்க நல்லா சொல்லியும் தர முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிராணிக் ஹீலிங் யோகாக்கு வந்து நீங்க கத்துனதுக்கு அப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி உங்க பாடி நல்லா க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை பேராலும் எடுத்துக்கலாம். நீங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் போலாம் உலகத்துல, யாருக்கு வேணாலும் சொல்லி தரலாம். நீங்க எங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லியும் தரலாம். இந்த எல்லா ப்ராஃபிட் அதுல இருக்கு உங்களுக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. நீங்க உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் கிடையாது, டென்ஷன் கிடையாது, உங்களுக்கு டிப்ரெஷன் கிடையாது. அதுதான் பிராணி ஹீலிங் அண்ட் யோகா அண்ட் டயட்.
0: ஆமா, இந்த கலையை கத்துக்கிறது மூலம் தானும் ஒரு கலையை கத்துட்டு தன்னோட உடல்நிலையை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கு பல பேருக்கும் வந்து தொண்டு செய்யறது இருக்கு. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிக மூலதனம் தேவையில்லை, அதிகமான நேரமும் பிறருடைய நம்பிக்கைக்காக வந்து நம்ம பாத்திரமாயி அவங்கள பத்தி வந்து நிறைய நேரம் அவங்களுக்கு வந்து ஒதுக்கி அவங்கள பத்தி முழு இன்வால்மெண்டோட செய்யற அந்த அட்டிடியூடு வந்து அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன்ல வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து நிச்சயமா வந்து எல்லா தொழில்துறையில எல்லாருமே வந்து அந்த அட்டிடியூட் இருக்கிறவங்க தான் தொழில்துறைக்கே வர முடியும். ஸோ இப்போ இந்த துறை வந்து நிச்சயமா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு புதுசா அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. யோகா பத்தியும் பிராணிக் ஹீலிங் பத்தியும் உணவு கட்டுப்பாட்டு வழக்கங்கள் வந்து அதிகமா கவர்மெண்ட்டும் செலவு பண்றாங்க, டாக்டர்ஸும் அதை பத்தி டயட்டீஷியன்ஸ் கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புதுசா வந்து டயட்டீஷியன் ஆகணுங்க கூட இந்த கோர்ஸ்
1: சொல்றாங்க. யோகா கத்துங்க டாக்டரே சொல்றாங்க,
0: எல்லா டாக்டர்ஸும் யோகா போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க சொல்றாங்க. யோகா கத்துக்க
1: எனக்கு வர கிளைண்ட்ஸே டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண கிளைண்ட்ஸ் வராங்க.
0: இன்னும் பல பேர் நான் ஹாஸ்பிடல்ஸ்ல பாத்துறோம் பிரெக்னன்சிக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிடல்ஸ்ல யோகா வந்து சொல்லி கொடுக்கறாங்க. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நார்மல் டெலிவரி,
1: நார்மல் டெலிவரிக்கு பிராணிக் ஹீலிங் ஆல்சோ இஸ் டன். எல்லா ஹாஸ்பிட்டலும் இப்ப பிராணி ஹீலிங் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து அதுலயும் நல்ல வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுனால ஹீலிங் எஸ்பெஷலி ஃபார் கேன்சர் பீப்புளுக்கு ஆஃப்டர் தி சர்ஜரி.

0: கலந்து மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பிராணி ஹீலிங் நல்லா ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு. அது சோ இஸ் யோகா பிராணாயம் ரெண்டுமே ஹெல்ப் பண்றது.
1: அப்ப டாக்டர்களுடைய கான்டாக்ட் மூலமாகவும் அப்புறம் உங்களுடைய சுற்று வட்டாரங்கள்ல யார் யாருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களெல்லாம் நீங்க அவங்கக்கிட்ட வந்து அன்னைக்கு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் அவங்க சொன்ன பல்வேறு டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவி இருக்கும். இதுல வந்து பலர் வந்து இந்த யோக கலையை வந்து கத்துக்கிட்டு தன்னை வந்து தனக்காக மட்டும் இல்லாம அது ஒரு தொழிலாவும் செய்ய முன் வருவாங்க அப்படின்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். மேடம், நம்ம அரங்குக்கு வந்து பல்வேறு தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நேர் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேருக்குள்ளே. அடுத்த வாரம் வேற ஒரு தொழில் துறையில இருக்கிற ஒரு நிபுணரை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவுசெய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர்

0: கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஃபேவரட் ஆர்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி. வெல்கம் விஜய் ராகவன் சார் அண்ட் கனகலட்சுமி மேம்.
1: ஹாய் ஸ்ருதி, தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். இப்போ நானே என்னை பத்தி சொல்லணுமா? ஓகே, நான் ஆல்ரெடி இங்க பேசியிருக்கேன். ஸோ ஐ எம் கனகலட்சுமி, வி ஆர் ஃப்ரம் த இம்ப்ராக்டிக்கல் ட்ரெய்னர்ஸ். இது வந்து என் ஓன் பிஸ்னஸ்ங்க. நான் வந்து நிறையா பேரை மொக்க போட்டிருக்கேன், நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். பேசுறதுதான் என் வாழ்க்கை, ஏன்னா எனக்கு பேசுறதான் பிடிக்கும்.
0: ஸோ நான் இன்னைக்கு பியூட்டிஃபுல் கேம்பெயின்காக எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த கேம்பெயின்?
1: இந்த பியூட்டிஃபுல் கேம்பெயின், பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இத்தனை நாள் எனக்கு தோணவே இல்லை. சொல்லும்போது எங்கள் காலேஜ்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இது வரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்லையே இதை பற்றி. காலங்காலமாக காஜல் வாங்கியிருக்கேன், காலங்காலமாக 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து விஜய் பில் பே பண்ண வச்சுருக்கேன் பாடி ஷாப்பில். திஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் அ வெரி ஹியூஜ் தாட் இன் மீ that I have to create an awareness being in women myself. So with this thought I came to this college, and I feel, you know, every woman here is not a girl, they are women. So they shouldn't be restricted with beauty, and I feel so great, so proud to be a part of this campaign that I'm addressing 200-300 women here.
0: You're such a successful woman. So as a woman, do you think there is obsession about beauty?
1: இப்போ நீங்க obsession with beauty அப்படினு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது, சொல்லலாமா? யா. சோ ஒரு ஊர்ல வந்து ஒரு ரவுடி இருந்தாருங்க. அது வந்து ஒரு சின்ன வில்லேஜ். அந்த ரவுடி வந்து நம்ம சினிமால பாக்குற மாதிரி அடி அடி தடி காசு வாங்குறது எல்லாம். சோ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணாங்க, இந்த மாரி படத்துல வர மாதிரி போட்டு அடிக்கிறது அதெல்லாம் இல்ல. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அந்த ரவுடி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்தாரு, சார் ஐயா என்ன நீங்க மூஞ்சி இன்னைக்கு பார்க்க ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு. அவர் அப்படியே ஒரு 100 மீட்டர் நடந்து போனாரு. போகும்போது இன்னொருத்தர் வந்தாரு, சார் என்ன சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஃபீவரா சார் அப்படின்னு கேட்டார். மூணாவது ஆள்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும் போது மூணாவது ஆள் பாக்குறாரு. அவர் வந்து, சார் என்ன சார் மூஞ்சி உங்க கலையே இழந்துருச்சு அப்படின்னு. சோ இப்படி வரிசையா அவரை பத்தி தாழ்வா பேச பேச ஒரு பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு, சார் என்ன சார் உங்க மூஞ்சி 2 நாள்ல செத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த ஆள் வந்து நிஜமாலுமே 2 நாள்ல செத்துட்டார். சோ தட் இஸ் த இம்பாக்ட் வாட் வி ஹாவ் ஆன் ஆர் செல்ஸ் ஆஸ் பியூட்டி ஆப்சஷன். அண்ட் அது வந்து அவரை எந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னா, ஒரு சாவுற நிலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ திஸ் பியூட்டி ஆப்சஷன் ஹாஸ் லீட் டு லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் லைக் அனரெக்சியா, புலீமியா. சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது, சாப்பிட்றது நிறுத்த முடியல, ஆனால் அது வெயிட் போடும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்டியூஸ் பண்ணி வாந்தி எடுக்கிற கேசஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ஜாஸ்தி இருக்கு. ஸோ பியூட்டின்றது வந்து நம்ம வந்து என்னதான் வந்து நீங்க இப்ப ஒரு பொண்ணு கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பியூட்டினா என்னங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சொல்லுங்க?
0: உண்மையை பேசுறது, ஸ்மைல் பண்ணிட்டே எப்போதும் இருக்கு.
1: ஸ்மைல் பண்ணிட்டே எப்போதும் இருக்கிறது உண்மையை பேசுறது. ஆனா அப்பனா ஒரு பையன் உங்களை பத்தி கமெண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு ஏன் அது ஃபீல் ஆகுது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பியூட்டி கான்சியஸ் அப்படின்றது இருக்கு. நான் வந்து இங்க பியூட்டி கான்சியஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லல, பட் பியூட்டி ஷுட் பி லெஸ்ஸர் அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
0: ஸோ தேங்க்யூ மேம். விஜய் சார், நீங்கள் வந்து போன தடவை வரைச்சே சொல்லியிருந்தீங்க எனக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறச்சே இந்த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸை ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எப்படி நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுறீங்க?
2: பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், நான் பார்க்குறது எல்லாமே பியூட்டி தான். ஐ டோன்ட் சி எனி திங் ஆஸ் சச் பியூட்டி டு பி கிளிக்ட். ஐ சி கிளிக்கிங் ஃபர்ஸ்ட், தென் ஐ சி வாட் த பியூட்டி இஸ். So there is a difference.
0: Okay.
2: In what I say. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு தாட்டும் இல்லாம, எனிதிங் யூ சீ, அது ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி அம்மா கிட்ட தான் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதனால தான் அவர் சொல்ற மாதிரி அம்மா தான் ரொம்ப அழகு. ஏன்னா அம்மான்றவோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை வளர்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லாததே ஒரு அழகு தான். அதனால்தான் அவர் அம்மான்னு சொல்லி சிம்பிளைஸ் பண்ணி சொன்னாரு. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ பியூட்டி.
0: கனகலட்சுமி மேம் வந்து நிறைய சொன்னாங்க விமன் கிட்ட இருக்கிற பியூட்டி ஒப்சஷனை பத்தி. மென் கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: மென்
1: கரெக்டான பர்சன் கிட்ட கேட்டிருக்கீங்க.
2: மென் ஹாவ் ஈக்குவல் ஆங்ஸைட்டி ஓவர் தேர் பாடி அண்ட் தே ஆர் வெரி கான்சியஸ் அபவுட் ஹவு தே ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். நான் இங்கே இப்போ பேசிட்டு இருக்கேன். இப்போது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நீ எங்களை என்னை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருந்திருப்பேன் நான். ஸோ தட் வாஸ் மை ஸ்டேட் தென். ஸோ ஹவு ஐ வுட் டிஃபைன் மை செல்ஃப் அப்படின்னா தெர் ஆர் டூ வேஸ். ஒன்று, நம்மளோட குணத்தால் நம்ம அழகாக இருக்க மாட்டோம். இன்னொன்று, நம்ம உடம்பால் நம்ம அழகாக இருக்க மாட்டோம். இது ரெண்டு தான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன யோசிப்பீங்க சொல்லுங்கள். ஒன்று அடுத்த பற்றி யோசிக்கலாம், இல்லைன்னா உங்களை பற்றி யோசிப்பீங்க. இதுக்கு மேலே என்ன யோசிக்க முடியுங்களா? நாம் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னோட பர்பஸ் என்ன, பர்பஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கிறது தான் வந்துட்டு இன்னும் ஒரு குவாலிட்டியான தாட். ரதர் தேன் திங்கிங் வி நோ தட் வி ஆர் எக்ஸிஸ்டிங் பட் வாட் இஸ் தேர் டு லேர்ன் அபவுட் அவர் எக்ஸிஸ்டன்ஸ், வி ஷுட் நோ வாட் வி டோன்ட் நோ. ஸோ ஐ புட் மை மைண்ட் த்ரூ வாட் ஐ டோன்ட் நோ ரதர் தேன் நோயிங் வாட் ஐ ஆல்ரெடி நோ. My interest is completely different. So when you talk about beauty, I will say knowing about unknown is the beauty. Last time நாங்கள் இங்கே வரப்போ யூ மென்ஷன்ட் அபவுட் பி பியூட்டிஃபுல். எனக்கு வந்துட்டு பசங்க பொண்ணுங்க யூஸ்வலாகவே வந்துட்டு தே ஆர் ஈக்குவலி டேலண்டட். பட் வென் யூ டாக் அபவுட் மெச்சூரிட்டி, விமன் ஆர் பை ஃபார் மெச்சூர் தென் மென். இதை நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதான் உண்மை. நம்ம நேச்சர் ஆஃப் அ ட்ரீ இஸ் க்ரீன், அதை நம்ம எல்லோன்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா க்ரீன் அது. ஸோ நேச்சரே என்னென்னா பொண்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தி. ஸோ இப்போது பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தா அது பொண்ணுங்க தான், பசங்க கிடையாது. ஸோ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், ஸ்விட்சு இந்த இடத்துல போட்டால் லைட் அங்கே ஏறியும் நமக்கு தெரியும், எனக்கு ஸ்விட்ச் எங்கே போட்டோன்னு தெரியும், அதனால தான் இங்கே நான் போட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு கோயிங் டு கைஸ் விட பொண்ணுங்கக்கிட்ட வந்துட்டு வென் ஐ ட்ரை டு சே தே வில் அட்லீஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. பசங்களுக்கு இந்நேரத்துக்கு மெச்சூரிட்டி இருக்காது. 17 வயசு ஒரு பொண்ணுக்கு இந்த காலேஜில் என்கிட்ட இன்னைக்கு காலத்தில் ஒரு பொண்ணு கிட்ட வந்து டவுட்டை கேட்டான், அது பொண்ணு. ஏன்னா அவளுக்கு ஆசை ஒழுங்காக வளரணும், நல்லா வளரணும்னு ஆசை. இதே 17 வயசில் ஒரு பையனை வந்து சொல்ல சொல்லணும்னா அவன் உடனே தான் கேட்பான், மச்சி அந்த ஃபிகர் நல்லா இருக்கா. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கை அண்ட் அ கேர்ள். நான் தப்பு சொல்ல, மெஜாரிட்டி ஆஃப் த பசங்க இப்படி தான். ஏன் நானும் இப்படி தான் இருந்திருக்கேன் என் 17 வயசில். எனக்கு அன்னைக்கு தேதிக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்ன, பொண்ணுங்க எப்படி வழியணும் எப்படி வழியக்கூடாது. திஸ் இஸ் அ வெரி சைல்ட்ஸ் பிளே. ஸோ வென் ஐ லுக் இட் பியூட்டிஃபுல், ஐ வாண்டட் டு பிரிங் அன் அவேர்னஸ் டு எவ்ரி MOP காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ஆசை. பட் த ப்ராப்ளம் இஸ் வென் ஐ டாக் டு 300 women, ஒரு 3 பொண்ணுங்களாவது நான் சொல்கிறது கேட்பாங்க, எனக்கு அந்த சந்தோஷம் போதும். ஸோ ஐ வாண்ட், திஸ் இஸ் நாட் தி எண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஸோ இட் ஹாஸ் லாங் வே டு கோ அஹெட்.
0: Thank you so much for the awareness. Now,
1: adding on to what he said, right? Ponnunga mature, pasanga vandittu the little beyond appadina. So, in the beautiful appadina campaign kaga nanga nariya research pannom. Enna irukku, yaar eppadi pannirukka, oru psychological experiment la conduct pannirukanga. Adha paakumbodhu oru chinna oru line vandu Gopinath theriyum la, niyana na Gopinath. So, he very romba alaga solirundaru. A man is an animal, women is a refined animal அப்படின்னு. ஸோ தட் லைன் ரியலி இன்ஸ்பயர்ட் மீ. ஏன்னா நான் வந்து இத்தனை நாள் வந்து மென்யும் விமனையும் ஈக்குவலாக தான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் நெவர் சீன் விமன் டு பி ஹையர் ஆர் மென் டு பி ஹையர். ஸோ யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா வந்து நான் சொல்ல, வெயிட் பண்ணு, யூ ஃபர்ஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப் தென் அனலைஸ் த கை, டோன்ட் திங்க் யூ ஆர் ஹை. இப்போது இந்த டிவோர்ஸ் கேஸஸ் அந்த மாதிரி சைக்காலஜியாக கவுன்சிலர்ஸ் என்கிட்ட வரும்போது கவுன்சிலிங்காக, ஸோ ஐ ட்ரை டு டெல் தம் போத் ஆஃப் தேம் ஆர் ஈக்குவல். பட் வென் ஐ ஹர்ட் நியானானா கோபிநாத்தோட ஸ்பீச், தட்ஸ் வென் ஐ ஃபெல்ட் ஓகே, மென் இஸ் அன் அனிமல். ஸோ மென்னால் பண்ண முடியும் அப்படின்னா மென்னால் அது பண்ண முடியும். இப்போது மென் பைக் ஓட்டுறான் அப்படின்னு சொன்னால், நானும் பையனுக்கு ஈக்குவலாக பைக் ஓட்டுறேன்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டி கிடையாது. We are meant for different purpose. When it comes together, that is the beauty.
0: So very nicely said. I'm sure நிறைய பேர் வீம்புக்குன்னு சொல்லுவாங்க, நான் இவங்களுக்கு ஈக்குவலா இருக்கேன். ஸோ அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் விமனுக்குன்னு ஒரு பியூட்டி இருக்கு, அதை அவங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கலரிசம் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்றீங்க, நிறைய பேர் கலரிசம்னால லைக் நான் இவ்வளோ நல்ல கலர்ல இல்லை அப்படிங்கறதுனால டீமோட்டிவேட் ஆகி உங்ககிட்ட யாராவது வந்திருக்காங்களா? ஆர் ஹவ் தி ஃபேஸ் ரிஜெக்ஷன்?
1: என்கிட்ட கலர் பத்தி யாரும் வந்ததில்லை, அப்பார்ட் ஃப்ரம் த கேர்ள் ஹூ கேம் டுடே. ஷி சேட் இல்லைங்க நான் கருப்பாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஆனால் நான் கருப்பாக இருக்கேன்ற ஒரே காரணத்தினால வந்து என்னை ஃபோட்டோ கூட யாரும் என்னை போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஷி கேம் அண்ட் சேட். பட் பர்சனலாக இன்னைக்கு தான் ஐ என்கவுண்டர்ட் தட். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைஸ், ஹைட், லுக்ஸ். என்னை ஜட்ஜ் பண்ணவங்க எல்லாருமே வந்து தே தாட் நான் ஸ்கின்னியாக இருக்கேன், நான் ரொம்ப வெள்ளையா இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது பிகாஸ் ஐ எம் ஸ்கின்னி. இது வந்து என்னோட ஒஃபிஷியல் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், திஸ் ஹஸ் ஹேப்பன் டு மீ. அதை வந்து இந்த பியூட்டிஃபுல் கேம்பெயின் வந்து என்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக திங்க் பண்ண வச்சுருக்கு. ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் வருவாங்க, இல்லைங்க நான் ஜிம் போனேன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்போ தான் என் புருஷனுக்கு பிடிக்கும், நான் வந்து எதுக்குங்க இவ்வளோ சீக்கிரம் ஜிம் வரீங்க, இல்லைங்க அவர் கார்பரேட்டில் வேலை பார்க்குறாரு அதனால நான் எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து யூ வில் நெவர் நோ ஹவு டு, யூ வில் ஓன்லி பி ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் தெம், யூ வில் நாட் பி ஏபிள் டு டெல் தம் அ சொல்யூஷன் பிகாஸ் தே ஆர் இன் அ ஃபேமிலி. ஸோ இந்த நீங்கள் அந்த சைஸ் பற்றி அதெல்லாம் பற்றி பேசணும்னா யூ ஹாவ் டு கோ டு திஸ் ஜிம் இந்த மார்னிங் 6 to 7 பார்க்கணும், இல்லைன்னா இந்த 8 to 9 பார்க்கணும். 6 to 7 பொண்ணுங்க உடம்பு, என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என் புருஷனுக்கு நான் அழகாக இருக்கணுங்க, என் புருஷனுக்கு நான் அழகாக இருக்கணும். காலையில் பிள்ளைக்கு சாப்பாடு கட்டி, புருஷனுக்கு சாப்பாடு கட்டி, அவங்களும் வேலைக்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு, திருப்பி சாயந்தரம் வந்து ஜிம்முக்கு போய், ஏரோபிக்ஸ் போய், என்ன இப்போ என்னென்னமோ வந்துச்சு. முன்னாடிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஜிம்மு மட்டும்தான். இப்போது வாட் எவர் யூ நேம் இட் ஹஸ் கம். வை? பிகாஸ் விமன் ஆர் ஃபீலிங் தட் வே. ஸோ ஐ திங்க் this campaign should actually reach to a larger extent.
0: So as a man, இப்போ உங்க சொன்ன மாதிரி மென்னுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, எனக்கு என்னோட ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும், இவ்வளோ அழகா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி அப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி, ஹவு ஷுட் அ விமன் ரியாக்ட், ஹவு டு யூ திங்க் விமன் ஷுட் டேக் இட்? பிகாஸ் இதெல்லாம் வந்து சில சமயம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பேர்டன் ஆயிடுது. ஒரு காலகட்டத்தில் சரி என் ஹஸ்பண்ட்காக நான் இது பண்றேன் அப்படிங்கிறது, ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஐயோ இவ்வளோ பண்ணணுமே இதுக்காக. ஸோ ஹவு டு டீல் வித் தட்?
2: There are two answers. So, one is, நான் முன்ன சொன்ன மாதிரி பசங்களுக்கு மெச்சூரிட்டி பார்த்தாது. ஸோ அவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆல்வேஸ் நீ இப்போ ஒரு குட்டி குழந்தை உங்ககிட்ட வந்து சொல்லுது, அக்கா நீங்கள் இவ்வளோ குட்டியாக இருக்கீங்க, டு யூ டேக் இட் தட் வே தட் வேர் யூ கெட் அஃபெண்டட்?

0: No.
1: No.
0: The same reaction you'll have to give to a guy. அது ஏதோ குழந்தை ஏதோ சொல்லிட்டு போகுது விடு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பையனோட அறிவு அப்படின்றது ஒரு குழந்தைய விட சின்னது, அது புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நீங்கள் ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, பையனை ஆள் மாத்திரம்தான் 10 அடிக்கு வளருவான், அதில் என்ன யூஸ் இருக்குது? மூளை இருக்கணுமே. அப்படி அந்த மூளை இருந்ததுன்னா அவன் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். மூளை இல்லை, அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ ஒரு பையன் வந்துட்டு நீ குள்ளமாக இருக்க, நீ வந்துட்டு ஒல்லியாக இருக்க. ஸோ ஹீ இஸ் ஒன்லி நோயிங் வாட் ஹீ சீயிங். இதுவே ஒரு பச்சை குழந்தைத்தனம். இது உங்களுக்கு எப்படி புரியாமல் போச்சு? இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்களே, இது உங்களுக்கு எப்படி புரியாமல் போச்சு?
1: நிறைய பேர் இந்த கேஸோட வராங்கல்ல, நான் இவருக்காக இது பண்ணணும்.
0: இப்போ when I say a girl she is looking ugly, there are 2 possible ways. One, you'll have to accept it or you can reject it. You have told me the way you can accept it. ஏன்னா அவன் என்கிட்ட சொல்கிறான், அதனால நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்காத ஒத்துக்காத எதுக்கு ஒத்துக்கணும்? உனக்கு நீ யாருன்னு தெரியுமா? யூ நோ த கேப்பபிலிட்டி அண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் வாட் யூ கேன் டூ. டூ யூ நோ ரைட்? தட் இஸ் எனஃப். யூ டோன்ட் நீட் எனி செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் எனி படி, இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எனி ஒன். உன்னால் முடியுமா? போய்கிட்டே இரு, இவ்வளோதான். அவன் சொன்னான், இவன் சொன்னான், இதெல்லாம் காரணம். ஆனால் யார் டிசைட் பண்ணும்? நீ தான் டிசைட் பண்ணும். ஸோ ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நீ அழகாக இருக்குன்னு சொன்னனா உடனே பறக்கானா? அவன் லூஸு, அவன் வளருவான் அப்படி தான். அதே மாதிரி ஒரு பையன் நீ கேவலமாக இருக்குன்னு சொன்னால் உடனே உடஞ்சிக்கலாம், போய் சூசைட்லாம் பண்ண தேவையில்லை. கேவலமான ஒரு விஷயம். யூ ஷுட் நோ வாட் யூ கேன் டூ. உன்னை எவனாவது கேவலமாக பேசுகிறானா, அதில் எப்படி நீ நல்லா பண்ணி நீ பிறலாகி அவன் முன்னாடியே காமிச்சு அவன் மூக்க வட, அது பெரிய விஷயம். கோலத்தனமாக போயிட்டு உள்ளே உட்காராத. ஸோ ஃபார் எனி ரியாக்ஷன் ஒரு பையன் எப்படி உங்ககிட்ட இருக்கான் அப்படின்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் அவன் முதல்ல வளர ஆரம்பிப்பான். ஒரு குட்டி இடத்துல வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிளான்ட் வச்சா தான் அதுவே வளருது, அதே தான் இதுவும். ஸோ த வே யூ பிஹேவ் டு அ கை, ஹி வில் பிஹேவ் டு யூ. தட்ஸ் இட். ஸோ டிட் ஐ?
1: யா, யூ டிட். ஸோ ஐ திங்க் நிறைய பேர் இந்த ப்ராப்ளமில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.
0: வெரி ட்ரூ. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டேக் வாட் தே சே. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள 10 பேர் யாருனே தெரியாமல் வராங்க, நீங்கள் உள்ளே விட்டுருவீங்களா? விட மாட்டேன். அப்போ உங்க டோர் உங்க கையில இருக்குல்ல, வீட்டுக்கே அந்த நிலைமைனா உங்க மனசுக்கு வீடோட உங்களோட உங்களை முக்கியமா இல்ல உங்களோட வீடு முக்கியமா?
1: நீந்தா
0: முக்கியம். சோ உங்க மனசுதான் உங்களுக்கு முக்கியம். யார விடணும் யார விட கூடாதுன்னு யாரு டிசைட் பண்ணும்? நீ தான் டிசைட் பண்ணும்.
2: சின்ன வயசுலேருந்து வந்து சிண்ட்ரெல்லா அழகு வச்சு வந்துட்டு கருப்பா சிங்கமா இருப்பா அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கும் போது ஈவன் த ஃபேரி டேல்ஸ் ஹாவ் அ வெரி ஹியூஜ் இம்பேக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ க்ரோ, ரைட்? 5 வளையாதது 50 வளையாது. 5 நீங்க அந்த விதையை போட்டீங்கன்னா 50 வந்து அது ஆரஞ்சு பழம் தான் கொடுக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ திஸ் பியூட்டிஃபுல் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட் ஃப்ரம் ஸ்மால் ஏஜ்.
1: Thank you so much for coming to my show. It's been a pleasure. நிறைய நம்ம பியூட்டியை பற்றி பேசணும். அப்படியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 டிப் கொடுத்துருங்க எல்லாரும் எப்படி பியூட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம்.
2: ஒரு ரொம்ப சாலிடான 3 டிப்ஸ் ஐ வாண்ட் டு கிவ். யூஸ் இந்தியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். அம்மா ரசிங்க. 3வது, சீயக்காய் யூஸ் பண்ணுங்க.
1: சரி, நீங்கள் சொல்லுங்கள் சார்.
0: பிரச்சனை உலகத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனைன்றது நம்மளோட வி ஆர் இக்னோரண்ட் ஆஃப் எனி திங், இல்லை எவ்ரி திங். வி ஆர் இக்னோரண்ட் அபவுட் எவ்ரி திங். ஸோ ஸ்டார்ட் கெய்னிங் யுவர் நாலேஜ், யூ வில் பி ஃபைன். ஒன்று போதும்.
2: கோ பேக் டு யுவர் பேசிக்ஸ், கோ பேக் டு யுவர் கல்ச்சர்ஸ். ஆர் இந்தியன் ட்ரெடிஷன் ஆஸ் எவ்ரி திங். யூஸ் ஆஃப் டர்மரிக் ஹீல்ஸ் ஸோ மச். Like, but we don't even have a patent for our own turmeric. Patent kaga namo unno sandu pottu irukkom. Adu enga nda aarambikkom? Only when we women start using turmeric and chiyaka.
1: So, what do you think about the beauty contest?
2: Na vandu indha beauty contest pathi address pannirundhen. List of எல்லாமே இட் என்டர்ட் இன் டு இந்தியா ஜஸ்ட் டு பிரிங் அவுட் த ப்ராடக்ட்ஸ் த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் பேண்ட் இன் யூஎஸ் அண்ட் யூகே தட் கேம் டு இந்தியா ஜஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஆர் செல்ஃப் வைல் வி ஃபர்கெட் டு செல் ஆர் ஓன் டர்மரிக் டு பி த பியூட்டி ப்ராடக்ட்
1: I think food for thought, Mari. She ended this nice conversation with thought. I'm sure everybody would have benefited. Thank you so much
0: yes,
1: once ma'am. Again.
0: Thank you.
2: Thank you.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல்
3: கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: ஆச்சு டாக்டர், நேத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க குடின்னு சொல்லி மேலயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது ட்ரெயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல
2: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. இப்போ இருக்கிற காலகட்டத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில தாங்க இருக்காங்க. அண்ட் ஐடி குள்ள வரணும் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ட்ரீம் கூட இருக்கு. அப்படி பாக்குறப்போ நம்மளோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு ஐடி ஃபீல்ட்ல 15 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேர், முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஐடி ஃபீல்டு பத்தின நிறைய டவுட்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் அவர் ஆன்சர் பண்ண போறாரு. அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் ஷேர் பண்ணிக்க போறாருங்க. சோ நம்மளோட இன்னைக்கு இருக்கிறத மிஸ்டர் பாலசுப்ரமணியன், நமஸ்தே சார். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறத நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நான் கேட்க போற க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா?
3: நமஸ்தே காயத்ரி, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு.

0: டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில. ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னு ஆசை, பட் சின்சியரா ட்ரை பண்ணல, பட் ஐ காட் இட். சோ தட் வே ஐ ஹேவ் என்டர்ட்.
1: ஐடி குள்ள வரதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், அண்ட் இப்ப இருக்கிற ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன குவாலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து?
0: இப்போ நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, எஸ்பெஷலி வந்து கிராஜுவேட்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ், இட் கேன் பி ஏ பிஎஸ்சி ஆர் பிகாம். அவங்க மேக்ஸ் ஸ்கில் இருந்தது அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா இருந்தது அந்த டிகிரியில இருந்து அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரி வந்து அவங்க அக்வேர் பண்ணிக்கிறாங்க. ஈவன் பர்சன்டேஜ் கூட 50% இருந்தா போறோம், ப்ரொவைடட் தே ஹவ் டு கிளியர் அன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் அன் இன்டர்வியூ.
1: இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல ஐடி கம்பெனிஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்க?
0: இப்போ பேண்டமிக்ல வந்து ஐடி கம்பெனிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆஃபீஸே இல்லாம, ஒரு லொகேஷனே இல்லாம, ஸ்பேஸே இல்லாம, ஒரு ஐடி கம்பெனி எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற அனுபவம் எல்லா கம்பெனிஸுமே கிடைச்சிருச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்கள காஸ்ட் சேவ் பண்ண முடியுது. இப்போ அந்த லொகேஷனுக்கு வந்து லீஸ்க்கு பில்டிங் எடுத்துக்க வேணாம், பில்டிங்க்கு வந்து மெயின்டைன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இந்த மாதிரி செலவெல்லாம் அவங்களுக்கு கம்மியாகுது. இதனால ஒரு வகையில் அந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சில சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏன்னா அந்த கிளைண்ட் ஸ்பெசிஃபிக்காக கிளைண்ட் என்ன கேட்குறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்ணணும். அந்த மாதிரி சில கம்பெனிஸ் ஃபெயில் ஆகிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, சில கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வருது. ஆனால் அதே சமயத்தில் பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, சின்ன கம்பெனிஸை வந்து அப்படியே அக்வைர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு பேண்டமிக்.
1: ஐடி கம்பெனிஸ்ல இந்த ஒரு விஷயம் எம்ப்ளாயிஸ் கிட்ட லாக் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்வீங்க?
0: எம்ப்ளாயிஸ் லாக் ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் என்ன, ரெண்டு விஷயமா சொல்லலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த ஓவர் எஸ்டிமேஷன் இருக்கு. அது ஆக்சுவலா அது தட் இஸ் நாட் குட். ஓகே, ஸோ ஜஸ்ட் வி ஒர்க் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் ஈக்குவலன்ட் டு அதர் இண்டஸ்ட்ரி irrespective of the other factors. அந்த மாதிரி பார்க்கணும். அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணது நல்லது. அது ஒரு லேக்கிங்காக நான் பார்க்குறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தானா ஒரே ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, எவ்ரி எம்ப்ளாயி ஹாவ் டு அப்டேட் தெம்செல்ஸ். அவங்க நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்த லேக்கிங் இருக்குது. யார் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலையோ, அப்டேட் பண்ணிக்கலையோ, அவங்க ரொம்ப ஸ்பாயில் ஆகிறாங்க. தே ஆர் கெட்டிங் இம்பாக்டட் பை ஐடி இண்டஸ்ட்ரி. யா,
1: இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் ஐடிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நிஜமா, ஹூஎவர் இஸ் அஸ்பைரிங், யாருக்கெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசை இருக்கோ, ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டே பை டே வந்து அவங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் என்ன சாஃப்ட்வேர் இருக்கு, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, அதை நம்ம டெய்லி நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த பேஷன் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தது அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு பெரிய கேட்வே, நிச்சயமா அவங்களால வர முடியும். ப்ரொவைடட் அவங்க டெய்லி வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், டயத்தை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துண்டா அப்படின்னா, பெரிய கேட்வே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஐடி இண்டஸ்ட்ரி.
1: நீங்க ஜாயின் பண்ண போற இந்த ஐடி ஃபீல்டுக்கும் இப்போ கரண்டா ஒர்க் பண்ற ஐடி ஃபீல்டுக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இருந்தா என்ன சேஞ்ச்?
0: நிறையவே சேஞ்ச் இருக்கு. நாங்க ஜாயின் பண்றப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரி கேம்பஸ்லாம் வந்து எல்லா காலேஜுக்கும் போக மாட்டாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் தான் போவாங்க. இன்ஜினியரிங் காலேஜஸும் பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் போவாங்க, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி ரெப்யூட்டட் காலேஜஸ் போவாங்க. ஆர்ட்ஸ் காலேஜுக்குலாம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வரவே மாட்டாங்க, ஐ மீன் மேஜர் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வரமாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கேம்பஸ்க்கே போகிறாங்க. கேம்பஸ் போயிட்டு அவங்க பர்சன்டேஜ் கூட அவங்க பார்க்கறது கிடையாது, அவங்களோட கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு அவங்க ஸ்கில் நாலேஜ் இருக்கு அதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க சூஸ் பண்றாங்க. என்ன எதனால என்ன பேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னா, எதுல வேணா ட்ரைனிங் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலை தான் நம்ம சூஸ் பண்றாங்க.
1: ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அண்ட் எது பெட்டர்னு உங்களுக்கு தோணுது?
0: ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பேண்டமிக்னால. ஸோ அட்வான்டேஜ்னு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரெகுலராக இருந்தா அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியல, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டைவர்ஷன்ஸ் இருக்கு, இதனால வந்து வேலையை முடிக்க முடியல. இது ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்டில் என்னன்னா, டைமே பார்க்காம ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஆஃபீஸ்னு போனோன்னா ஒரு டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால டைம் பார்க்காம

0: ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுவேன். என் நிறைய விஷயத்துல மூணு விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா, உங்க ஃபோக்கஸா இருக்கும், உங்களுக்கு அந்த என்விரான்மெண்டே வந்து பார்த்தா ஒர்க் பண்றவங்க என்விரான்மெண்ட்டோடும் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, டைவர்ஷன் இருக்காது. இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா எர்கனாமிக்ஸ், அதாவது உங்களுடைய சிட்டிங் பாஸ்டர், உட்கார்ற நில, உங்களுடைய சேர், கொடுத்துருக்கிற சேரு, சேரோட ஹைட்டு, உங்க நீங்க எப்படி உட்காரணும், உங்க டேபிள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். இது வந்து ரெண்டாவது ஆஸ்பெக்ட். மூணாவது ஆஸ்பெக்ட் என்னன்னா டைம் பவுண்டா ஒர்க் பண்ணலாம். இப்ப 9 hours 9.5 ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயாச்சுன்னா வீட்டுல போய் நீங்க வந்து ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது, உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஒரு டிமார்க்கேஷன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல இருக்கு. இந்த மூணு விஷயம் நான் சொல்றேன். ஸோ ஐ ஃபீல் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இஸ் மச் பெட்டர்.
1: ஐடி பத்தின அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: ஐடி ஃபீல்டுல டிஸ்அட்வான்டேஜ் என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு ஃபீல்டு, அது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஏரியா விச் ஒருத்தர வந்து லைஃபே இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஏரியா அது. ஸோ ஐடி ஃபீல்டுல டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் நீங்க வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்கள மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த மென்டாலிட்டி சில சமயம் அவங்களுக்கே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. என்ன இதனால அப்படின்னா, ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் நான் சொன்னேன் இதை பத்தி. ஐடி ஃபீல்ட்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றோம், ஐடி ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படின்னா ஒரு ஓவர் எஸ்டிமேட் இருக்கு. என்ன ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்னா, மிச்ச கம்பெனிஸோட ஐடி கம்பெனிஸ் வந்து எல்லா விதத்துலயும் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ராங் பர்செப்ஷன் இருக்கு. அது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் அது. ஏன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஐடி ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னு நிறைய செலவு பண்றாங்க. அதாவது நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதுக்கு மேலே செலவு பண்றாங்க. அப்படி செலவு பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஐடி கம்பெனியா முழுசா புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஐடி கம்பெனியை வந்து சப்போஸ் மார்க்கெட் டவுனா இருக்கு, ரொம்ப ஒரு இன்கம் ஃப்ளோ கம்மியா இருக்கு, ரெவன்யூ லாஸ் ஆப் ஒரு நிலைமையில இருக்கு, போ என்ன பண்ணணும், ஐடி கம்பெனி என்ன வேணா முடிவு பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸை வந்து சாக் பண்ணலாம், ரிசெஷன் சொல்லுவோம். ரிசெஷன் அப்படின்னு என்னன்னா, ஒரு பல்க் ஆஃப் எம்ப்ளாயிஸை வந்து வெளில அனுப்புவாங்க, ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க, ஹைக் இருக்காது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து ரொம்ப கமிட்டடாக, ஓவர் கமிட்டடாக வந்து நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு வாங்கியிருக்கோம், மோர் தேன் நியர் டு நியரிங் 1 crore, ஆர் ஒரு இஎம்ஐ வந்து 50,000 ரூபா 60,000 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து இட் இஸ் அ லேக். So, the people mentality, people working in IT industry, அவங்க மென்டாலிட்டி தான் சில சமயம் வந்து அவங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்த ஒழிய ஐடி ஃபீல்டில் வந்து நான் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே சொல்ல முடியாதனால.
1: தொடர்ச்சியாக ஸ்க்ரீன்ஸ் பார்க்கறதுனால அண்ட் பொசிஷன்ஸ் மாதிரி உட்கார்றதுனால நிறைய பேருக்கு பாடி பெயின்ஸ் வருது அண்ட் கண்ணு ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ அதுக்கான ரெமெடியை சொன்னோம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க?
2: இதுதான் நம்ம வந்து எர்கனாமிக்ஸ் அப்படிமோ. எர்கனாமிக்ஸ் அப்படின்னா உன்னுடைய லொக்கேஷன் எப்படி இருக்கணும், உன்னோட லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து உங்க எந்த லெவல்ல, உங்க செஸ்ட்ல இருந்து எந்த லெவல்ல லேப்டாப் இருக்கணும், உங்க கை பொசிஷன் எப்படி இருக்கணும், உங்க மவுஸ் எந்த பக்கம் இருக்கணும், உங்க சேர் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும், ஹைட்ராலிக்ஸ் பவர் எப்படி சப்போஸ் புஷ் பேக் எப்படினா எந்த அளவுக்கு இருக்கணும், உங்க டேபிள் எந்த எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து இந்த ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணது வி ஆர் காலிங் அஸ் எர்கனாமிக்ஸ். த சேம் வே டெஸ்க்டாப்ல சிபியு எந்த பக்கம் இருக்கணும், மானிட்டர் எவ்வளவு ஹைட்டா இருக்கணும் சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா கழுத்து வலி வரும். ஏன்னா நீங்க எந்ததான் ப்ராப்பரா எக்கனாமிக்ஸ் மெயின்டைன் பண்ணா கூட நம்ம வந்து ஒர்க் ஸ்டைல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவன் அபார்ட் ஃப்ரம் தி சிஸ்டம் லொகேஷன் அண்ட் சேர் பொசிஷன் எவ்ரி திங், நீங்க எப்படி உட்காரணும், ஒரு சேர் நல்ல சேர் நான் கொடுத்தாலும் நீ எப்படி உட்காரணும், ஒரு கான்சியஸா எப்படி உட்காரணும், கான்சியஸா ஒரு பிரேக் எடுத்துக்கணும். அண்ட் சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும், டெவலப்மெண்ட்ல ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றதுக்கப்போ 6 to 7 hours எழுந்துக்கவே மாட்டோம். காஃபி வந்தா கூட காஃபி டேபிள் வச்சிருக்கோம். காஃபி பிரேக் எதுக்கு கொடுக்குறாங்க ஐடி இண்டஸ்ட்ரினா, யூ ஷுட் கோ அவுட் அட்லீஸ்ட் வெளில போயிட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்தா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, டேபிளே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோம், ஸ்நாக்ஸ் டேபிளே சாப்பிடுறோம், நம்ம அந்த இடத்த விட்டு எழுந்துக்கிறதே கிடையாது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா கழுத்து வலி வருது. கழுத்து வலி உடனே வராது, மேபி ஒரு 1 week இப்படியே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா 8th day வந்து யூ வில் கெட் நெக் பெயின், நெக் பெயின், லோவர் பேக் பெயின் வரும், அண்ட் கை எல்போ ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். இதெல்லாம் எதனால அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் ஃபாலோ த ப்ராப்பர் எர்கனாமிக்ஸ் சஜஸ்டட் பை த கம்பெனிஸ். எவ்ரி ஐடி கம்பெனிஸ் ஹாவ் தேர் ஓன் ரூல்ஸ், காமன் ரூல்ஸ் ஃபார் எர்கனாமிக்ஸ், ஹவ் அன் எம்ப்ளாயி ஒர்க்கிங் ஆன் சிஸ்டம் ஷுட் ஒர்க்.
1: ஐடி கம்பெனியில நிறைய பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு இருந்துச்சா, அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இப்போ இருக்கிற இந்த யங் எம்ப்ளாயிஸ், அவர் ரொம்ப வருஷமா இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாமே மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பாவே இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஐடி கம்பெனியில வாட் ஐ பர்சீவ் த்ரீ டிஃபரண்ட் ரீசன்ஸ்னால வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஸ்பெண்டிங் மோர் தன் ஏர்னிங். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு மேல செலவு பண்றீங்க, அதனால ஸ்ட்ரெஸ் வருது. எதனால ஸ்ட்ரெஸ் வருதுன்னா, நீங்க ஆல்வேஸ் யூ ஆர் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் சொசைட்டி அதர் ஐடி மெம்பர் ஹூ இஸ் ஏர்னிங் மோர். அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, நிறைய பைசா போட்டு வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க. ஆனா ரியலி வந்து அது ஒரு அஃபோர்டபுளா உங்களுக்கு வேணுமா தேவையா அப்படிலாம் பாக்குறதே கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா சடனா வந்து ஐடி பூம் ஆகும், டிப்ரெஸ் ஆகும். சடனா வந்து ஐடி மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, மேபி உங்க சேலரி வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கலாம், சேலரி ஹைக் இருக்காது, சம்டைம்ஸ் உங்க வேலையே போக சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இஎம்ஐ கட்ட முடியாம போறது, கட்ட முடியாம போறதுப்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருப்ப எங்க என்னமோ முடிவெல்லாம் எடுத்துக்கிறீங்க. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் மென்டல் ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா, ஒர்க்கிங் உமனுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சப்போஸ் வேலைக்கும் வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போறாங்க. இப்ப என்னதான் வந்து கிரீஷ் குழந்தைகள் பாத்துக்கிறதுக்கு கிரீஷ் எல்லாம் வந்தா கூட, அந்த அவங்க மைண்ட் வந்து அந்த குழந்தைகள் எங்க இருக்கு, என்ன நல்லா பண்றாங்களோ, அந்த குழந்தைய ஒழுங்கா பாத்துப்பாங்களா அப்படின்னு இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, வேலையில கான்சன்ட் பண்ண முடியல. சின்ன ஒரு ஒரு கிரீஸ்ல இருந்து ஒரு போன் கால் வந்தா கூட, மேடம் உங்க குழந்தை சாப்பிடவே இல்லை அப்படின்னு ஒரு போன் கால் வந்தா கூட, அவங்க மைண்ட் அங்கேயே இருக்கு, ஏன் அந்த குழந்தை சாப்பிடவே இல்லை, ஐயோ அதை ஒழுங்கா ஊட்டினாங்களோ இல்லையோ, கொடுத்தாங்களோ இல்லையோ, நான் மாட்டில இங்க உட்காந்துருக்கேனே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. சோ இது வந்து தவிர்க்க முடியாது. ஒன்னு ஐ மீன் மே டியூ டு ஃபேமிலி எக்கானமி அவங்க வேலைக்கு போவேன் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு ஒர்க் லைஃப் பேலன்சிங்னு ஒரு செஷனே கார்பரேட்லாம் இப்ப இருக்கு, ஹவு டு பேலன்ஸ் யுவர் ஒர்க். ஈவன் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, தே ஆர் இன்ட்ரடியூசிங் கிரீஷ் இன்சைட் த கேம்பஸ். தட் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ். ஈவன் இந்த ஒர்க் பண்ற பில்டிங் அடுத்த பில்டிங்லயே கிரீஷ் இருக்கும். சோ தட் இஸ் அ ஒன் திங் விச் இட் இஸ் ஹெல்பிங் த ஒர்க்கிங் விமன் டு டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ். அண்ட் செகண்ட் திங், விமன்ஸ் ஒர்க்கிங் இன் த ஷிஃப்ட் பேசிஸ், அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்ல இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. மார்னிங் 9 o'clock போயிட்டு ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு வரதான் ஷிஃப்ட்ல கம்ஃபர்டபுளா இருக்காங்க. பட் அதே சமயத்துல எல்லா கிளைண்ட்டும் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. யூஎஸ் கிளைண்ட் அண்ட் யூரோப்பியன் கிளைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, யூ ஹவ் டு ஒர்க் இன் தயர் டைமிங்ஸ். அப்ப என்ன இருந்தது அவங்களுக்கு வந்து, தே ஹவ் டு ஸ்ட்ரெச், 6 o'clock போக முடியாது வீட்டுக்கு, 9 o'clock வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும், சம்டைம்ஸ் லேட்டா வரலாம். அப்போ அதனால அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் தட் இஸ் பியூர்லி ஒர்க்கிங் உமன், மேரிட் உமன். இது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கு. தேர்ட் ஸ்ட்ரெஸ் நான் பாக்குற வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜென்ரலா அக்ராஸ் ஆல் ஜெண்டர்ஸ் என்னன்னா, ஸ்கில்ஸ் அப்டேட். அதாவது என்ன பண்றாங்க, இனிஷியலா வந்து ஜாயின் பண்றப்ப அவங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியுமோ அதை பேஸ் பண்ணி வேலை வாங்கிடுறாங்க. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, ஜாவா எனக்கு தெரியும்னு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் வேலைக்கு போயிட்டேன், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சடனா பார்த்தா ஜாவாவோட அப்டேட் வருது, இனிமே நீங்க ஒர்க் பண்ற ஜாவா யூஸ்லெஸ், you have to upgrade yourself to java 3, java 4, java 5 like that. And the one situation la vande, how fast you are updating yourself, adha mukkiyam. Neenga vande java na padichadha irukke na enala upgrade la panikka mudiyadhu abingra pa enna ardu appadina, who is overall updating themselves, they are growing up, and who are all not updating, they are just growing down. Appo whoever are not updating, avanga oru avanga job ke oru vande oru insecurity varudhu. அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தும் தே ஆர் நாட் யூஸ். அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம், கத்துக்கலாம், எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்க ப்ராப்பரா அதை கத்துக்கல அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒன் ஸ்டேஜ்ல கம்பெனி டிசைடிங் டு கோ அவுட் த்ரோ தம் அவுட். அப்போ அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வருது. இதுல என்ன இன்னும் அடிஷனல் மென்டல் ஸ்ட்ரெஸ் என்னன்னா, தே கே நாட் கோ டு அதர் கம்பெனிஸ் அண்ட் ஜாயின் வித் த ஓல்டு ஸ்கில். ஈவன் அ நியூ இவன் இஃப் யூ ஆர் ஜாயினிங் டு அதர் கம்பெனிஸ், யூ ஹாவ் டு கோ வித் த சேம் ஸ்கில். சோ அது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஐடி கம்பெனி வேணாம், நான் வேற கம்பெனிஸ்க்கு போறேன் அப்படின்னு நீங்க போனா கூட வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கணும். தேவைப்படலன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க கொடுத்த வேலையை நீங்க செய்யணும். அப்ப என்ன உங்க சேலரி அப்படியே 50% கம்மியாகும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல அப்படின்னா, நான் வந்து 1 lakh மந்த்லி 1 lakh வாங்கினேன், நீங்க 50,000 தான் தரீங்களே அப்படின்னு நீங்க வந்து அப்போ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அதுல ஒரு அடிஷனல் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதனாலதான் தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ் விச் ஐ சி மென்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் கிரியேட்டட் பிட்வீன் எம்ப்ளாயிஸ்.
1: இந்த ஒரு விஷயம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த விஷயம் சொல்வீங்க?
2: சோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்றாங்க. பிஃபோர் தட் ஐ ஷுட் சே தட் நிறைய விஷயங்கள் ஃபிளெக்சிபிள் டு கோர். அன்லெஸ் கிளையண்ட் ஸ்பெசிபிக்காக வந்து நீங்கள் ஆஃபீஸ் தான் வரணும், இந்த டைம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், எங்கள் நெட்ஒர்க்கில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒர்க் பண்ண வழியை வந்து. அதர்வைஸ் யுவர் டைம் இஸ் ஃபிளெக்சிபிள், யுவர் நெட்ஒர்க் ஈவன் கிளவுட் வந்ததுனால வந்து யூ கேன் ஒர்க் ஃப்ரம் எனி வேர் எனி டைம். ஸோ ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு டெலிவர் யுவர் திங்ஸ் ஆன் டைம், தட் இஸ் அ திங். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் வெரி ஃபிளெக்சிபிள். And trainings also to the extent, even if you don't know anything about the subject, you can learn. Adala irukku. So, improve pannikkanungra aspect la na paathal appadina, the company have to mandate. Enna pandranga appadina, since they have provided every facility at office, anga employees ku vandu veettukku ponungra enname varamaatengar. Veetla irukka, veetla evlo vela irukku, enna, veettukku suppose ponom. இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இது வந்து மேபி ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டியா இருந்தா கூட சம் வே தே ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் யூனோ, இது வந்து நடந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம், 8 hours ஆயிடுச்சுன்னா சம்ஹவ் த கம்பெனி ஹாவ் டு இன்ஃபார்ம் த எம்ப்ளாயிஸ் டு கோ அவுட், யுவர் டைம் இஸ் ஓவர், யூ மே கோ அவுட். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தது அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்சிங் பெட்டர் ஆகும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒர்க் லைஃப் பேலன்சிங் என்னன்னா வீட்டையும் கம்பெனியும் ஈக்குவலா நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும், அதுதான் ஒர்க் லைஃப் பேலன்சிங். அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க, எப்படி ஒர்க் லைஃப் பேலன்சிங் பண்ணிக்கணும் எல்லாம் சொல்லித்தராங்க. பட் அதே சமயத்துல ஒரு ஒர்க் மண்டேனுக்கு ஆபீஸ் போயாச்சுன்னா அந்த ஒர்க் ப்ரெஷர்ல வந்து 7 o'clock நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு, நான் மார்னிங் 8:30 ஆபீஸ் போயிட்டேன், ஈவினிங் 7 o'clock நான் வீட்டுக்கு கிளம்பணும்னு தோணா கூட அப்ப ஜஸ்ட் ஒரு மெயில் வரும், Can you please finish it and go? அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் இருப்ப என்னால் தவிர்க்க முடியல. எனக்கும் தெரியுது அதோட இம்பார்டன்ஸ், எனக்கும் தெரியுது, அதனால தவிர்க்க முடியாம பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா டைம் ப்ரொலாங் ஆகுது. வீட்டுக்கு போனா என்ன ஆகும்னா, சப்போஸ் சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு அப்பா வந்து எங்க கூட பேசணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு டயர்ட்னஸ்ல என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஒரு பேலன்சிங் கம்மியாயிடுது. நீங்க டெய்லி வந்து ஒரு 1 hour குழந்தைகிட்ட பேசுறது வேற, சண்டே இன்னைக்கு ஒரு 3 to 4 hours உட்கார வச்சு பேசுறதுங்கிறது வேற, அந்த ஒரு இது லாக் ஆகுது. ஸோ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இஃப் அன் எம்ப்ளாயி ஒர்க் மேபி மேக்ஸிமம் 9 hours அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஹி ஷுட் கெட் அ மெயில், யூ மே கோ அவுட். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எம்ப்ளாயிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா தே வில் கெட் சம் ரிபரேஷன் தட் தே கேன் பிளான் த ஒர்க் அக்கார்டிங்லி. அந்த ஒரு ஒர்க் இது விஷயம் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: இவ்வளோ நேரம் எங்கள் கூட உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு ரொம்பவே நன்றி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாமே வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் எப்படி ஐடி ஃபீல்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு. எம்ஓபி சமுதாய வானொலியின் இந்த நேர்காணலை பற்றின உங்கள் கருத்துகள் என்ன?
0: இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சேனல் கிடைச்சது எனக்கு. இதனால் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சதுனால ஐ ஹோப் த யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இவர்கிட்ட தான் நம்ம நிறையவே கத்துக்கிட்டோம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஐடி ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் ஆர் நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா crsmop@gmail.com, ஐ ரிப்பீட் crsmop@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு உங்க கருத்துக்களை நீங்க வெளியிடலாம். இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோட டாடா பாபாய் சொல்லிக்கிறது உங்கள் ஆர்ஜே காயத்ரி. அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
4: நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை.
5: உங்க வீட்டுல ஃபேன் லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், வென் வி ஆர் கமிங் அவுட் ஃப்ரம் தட் ரூம், உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: 97.8. வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்மளுடைய தமிழ் இதுல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப யாராவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனையை சொன்னா, நான் கொஞ்ச நேரம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்ன சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்துல உதவலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது தான் மனிதாபிமானத்துடைய முதல் விஷயம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு செய்யறதை விட இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. மனிதாபிமானம், கடமை, இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை சொல்றது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஜாய் ஆஃப் ஷேரிங். ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்ல அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கூட நம்ம வந்து நம்ம அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா, அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க பிரச்சனையை மனசு விட்டு நம்ம பேசுவாங்க நம்ம கிட்ட. அப்போ நம்ம காது கொடுத்து கேக்குறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சோ அது கூட நமக்கு வந்து ஒரு நல்ல உதவிதான். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட இந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டுல வந்து விளையாடிட்டு போட்ட பொம்மைகளை பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ்க்கோ அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. அப்ப குழந்தையிலேருந்தே அந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற பழக்கம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அடிப்படையில நம்ம ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சில நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரச்சனை அப்படிங்கறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒரு பெரியவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட பாதிக்கும். நம்ம கூட இப்ப ஸ்டுடியோல நம்ம எம்ஓபி சில்ட்ரன் கிளப்ல இருந்து 5 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்புக்கு ஏற்படுற சில சில பிரச்சனைகள்ல பத்தி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க பிரச்சனைகளை கேட்கறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அந்த விதத்துல எப்படி உதவலாம் அப்படிங்கறது சிந்திக்கிறது நம்மளுடைய நோக்கம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாராவது அவங்களுக்கு எந்த மாதிரி உதவலான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. அது உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப முதலாவதா நம்ம இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு மாணவிய கிட்ட பேசலாம். உன் பேர் என்னமா?
1: ருக்ஷார்பி.
0: ருக்ஷார்பி, ருக்ஷார்பி அழகா பர்தா எல்லாம் போட்டிருக்காங்க. சோ என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ருக்ஷார்பி?
1: 10th.
0: சரி, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: அப்பா என்ன செய்யறாங்க?
1: டெய்லர்.
0: டெய்லர் சொந்தமா கடை வச்சிருக்காரா?
1: இல்ல, கூலி வேலைக்கு செய்யறாங்க.
0: ஓகே. தினசரி எங்கயாவது போய் கடையில போய் தச்சிட்டு வருவாங்க. அம்மா என்ன பண்றாங்க?
1: வீட்டுலதான் இருக்காங்க.
0: வீட்டுலதான் இருக்காங்க. சரி, என்ன சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இந்த வயசுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன ஏதோ ஒரு கண்ணில வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க?
1: மணி.
0: மணி, காசு, பணம், துட்டு, மணி. மணி, மணி பிரச்சனையா? இல்லையே, பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் அப்படின்னு சந்தோஷம் எல்லாம் வரும். ஓ, என்ன பிரச்சனை சொல்லு? பண பற்றாக்குறை படிக்கிறதுக்கு. ஏன் அப்பா வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்த மாட்டீங்கதா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு படிப்புக்கு? சோ ஏதோ புக் வாங்குறதோ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அவரு கஷ்டப்படுறாரு. சரி, சோ இன்னும் வந்து உனக்கு எந்த விதத்துல உதவலாம், எதாவது உதவி தேவை நீ நினைக்கிற?
1: பொருள்கள் வாங்குறதுக்கான உதவி.
0: படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி, அதானே? சரி, ருக்ஷானா, ருக்ஷானா மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ருக்ஷாபி வந்து சொல்றாங்க, இப்ப அவங்க அப்பா வந்து கூலி வேலை டெய்லருக்கு போறாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கைடோ இல்ல ஏதோ பேனாவோ எவ்வளவு நிறைய செலவுகள் இருக்கும். சோ அந்த மாதிரி செலவுகளை சொல்றதுக்கு தயங்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. சோ அது நமக்கு தெரியுது பாருங்க, நம்ம எவ்வளவு நம்ம விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு இடத்துல வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பேசும் போதும் கேட்கும் போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு மாணவி கிட்ட பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர்
2: என்னமா?
0: ஃபர்சானா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 10th ஸ்டாண்டர்ட்.
0: அப்பா என்ன படிக்கிற? அப்பா என்ன பண்றாரு?
2: ஆட்டோ ஓட்டுறார்.
3: ஆட்டோ ஓட்டுறார்.
0: அம்மா?
3: வீட்டுல.
0: குழந்தைங்க?
2: 3 பேர்.
0: பெண்கள், ஆண்களா?
2: நானு என் தம்பிங்க 2 பேர்.
0: என்ன பிரச்சனை மாவி உங்களுக்கு?
2: எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வந்து புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா மூணு பேருன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்களுக்காக.
0: சோ லோன் ஏதாவது வச்சு வாங்கி படிக்க வைப்பாரா?
2: இல்ல, ஒரு சில டைம்ல வாங்குவோம்.
0: கடன் வாங்கி படிக்க வைப்பாரு?
2: வாங்கி படிக்க வைப்பாங்க.
0: கஷ்டமா இருக்குமா?
2: அந்த டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நீங்க அதுக்கு கை மாற என்ன கொடுக்க போறீங்க அப்பாக்கு?
2: நான் நல்லா படிச்சு அப்பாவை கரைச்சு நான் இது எப்படி சொல்றேன்
0: பெற்றோர்கள் வந்து ஒரு பக்கம் மனவேதனை அடைய மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு கடன் பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். ஆனா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் ஏற்படுத்துது. ஐயோ, நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோமே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே. அதனாலே சில குழந்தைங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க. சில பொருட்கள் புதுசா அவங்களுக்கு தேவை, படிப்புக்கு தேவையான சப்போர்ட்டிவ் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு அட்லஸ் தேவைப்படும், அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படும், அது வீட்டில் போய் சொன்னா அந்த 60 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. அரிசி வாங்கி அன்னைக்கு சாப்பாடு விஷயத்த ஓட்டலான்னு இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளால விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாமே. அடுத்தது இப்போ நம்ம வந்து கூட ஒரு மாணவி கிட்ட பேசினா, அவங்க பேரு எத்தனாவது படிக்கிறீங்க?
2: 10th ஸ்டாண்டர்ட். சோ 10th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே. எத்தனை பேர் வீட்ல?
2: 3 பேர்.
0: என்ன பண்றாரு?
2: டெய்லர்.
0: டெய்லர் கடை வச்சிருக்காரா?
2: கூலி வேலை தான்.
3: கூலி வேலை. கூலி
0: எல்லாம் என்னமா?
2: வேற ஒரு கடையில போய் தினசரி சம்பாதிச்சுட்டு வர்றதுதான்.
0: நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க?
2: 500 ரூபாய்.
0: எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க?
3: 3 பேர்.
0: சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல?
2: ஒரு பேக் வேணும்னு கேட்டா கூட எங்க வீட்டுல 20 தடவை யோசிப்பாங்க. ஒரு அதுக்கு செலவிடுற காசை இன்னொரு விஷயத்துக்கு, சாப்பாட்டுக்கோ இதுக்கோ செய்யலாம்னு நினைப்பாங்க. அப்போ அதை போய் கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி.
0: இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து இலவசமா வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, ஷூஸ் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோட் புக்ஸோ இல்ல வந்து அந்த மாதிரி படிப்புக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுறத வந்து நம்ம அன்றாடம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேக் வாங்கும் போது ஒரு அது வந்து அதுக்கு 20 தடவை யோசிப்பாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படி சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க வீட்டுல எத்தனையோ வந்து ஒரு பேக்கு 4 பேக் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இருக்கும். நல்லா இருக்கிற ஒரு பேக்லயோ இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்க ஒரு ஹேப்பிக்கோ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு யோசிக்கலாம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நான் இப்போ என் கூட ஒரு மாணவன் இருக்கான். இந்த பையன் வந்து நமக்கு ரேடியோக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பையன் தான். அவன் 6வதுல இருந்தே இங்க வந்து ரேடியோ ஷோல வந்து நிறைய பங்கு பெறுவாரு. நான் பேசுற போறது காலிஃப். காலிஃப் எப்படி இருக்க?
4: நல்லா இருக்கியா?
0: சோ நல்லா வளர்ந்துட்ட இப்போ இல்லையா?
4: என்ன
0: உடம்புமா? அவங்க அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டி இருக்காரு. இப்போ வந்து ரிக்ஷா ஓட்டுற முடியல, உடல் சூழ்நிலை சரியில்லை அதனால. சோ காலிஃபுமே உனக்கு நல்லா படிப்பான். காலிஃபில் டீச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. காலிஃப் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன?
4: எங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா கேட்டா தருவாரு, ஆனா சில டைம்ல தருவாரு, கொஞ்சம் தான் தருவாருனா பைசா.
0: படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம நம்ம கூட இன்னொரு ஒரு நேயர் இருக்காரு, குட்டி நேயர். அபினேஷ் எத்தனாவது
2: படிக்கிறேன்?
0: 8th ஸ்டாண்டர்ட். அபினேஷ் நல்லா படிப்பியா?
2: நல்லா படிப்பேன்.
0: சொல்லுங்க அபினேஷ், அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குறாங்க. சோ அம்மாவுடைய சம்பாத்தியத்துலதான் உங்களுடைய குடும்பம். உங்க வீட்டு சூழ்நிலை பிரச்சனை உனக்கு படிப்பு எப்படி பாதிக்குது?
2: அப்புறம் திடீர்னு சமீபத்தில் பென்சில் பேனா அதெல்லாம் வாங்க முடியல. எதுனா எங்கள் மிஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா வேணும்னா நான் அம்மா கொடுக்குற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில சேர்த்து வச்சு வாங்குவேன். அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் செலவும் வைக்க
5: ரொம்ப கனமாக தான் இருக்குது. இப்போ இவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட இதயம் பென்சில் பேனா வாங்குறது கூட நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்ன பென்சில் என்ன பேனா என்னென்னு, ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. அதாவது வந்து ஒரு பென்சில் 5 ரூபாய் அப்படின்னா இப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 பென்சில் தேவைப்படும், பேனா தேவைப்படும். ஒரு பேனா 50 ரூபாய் குறைஞ்சி நல்ல பேனாக்கள் இப்போ கிடையாது மார்க்கெட்டில். ஆனால் வந்து அப்பா கிடையாது, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, 2 குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். படிப்புக்கு அப்படின்னு வரும்போது ஒரு முறைக்கு 2 முறை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க பெற்றோர்கள், வேற வழி இல்லை. எதையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மால வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதை விட நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்வி சுமையை ஏத்துக்க யாராலையும் முடியாது, அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா ஜாய் ஆஃப் ஷேரிங், அதாவது நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10 பென்சில் வாங்கி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற 7 குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம ஒன்னும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடாது. ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு கல்யாணமோ இல்ல வந்து ஒரு திருமண நாளோ இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து ஒரு சின்ன தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா யாராவது நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட முன் வரலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கு. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். இது நேர்கள் நேரம் நெஞ்சை தொட்ட சம்பவம், ஜாய் ஆஃப் ஷேரிங் பத்தி பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி எல்லாம் உதவலாம் அப்படிங்கறது, ஒரு பிரச்சனை எப்படி ஒருத்தருடைய படிப்பையும் வாழ்க்கையும் பாதிக்குது, குறிப்பா குழந்தைகளை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம்.
6: படிக்கணும், நாங்க படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது MOPCR 107.8.
5: MOPN சமுதாய வானொலி 107.8. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு 5 குழந்தைங்க ருப்சானா, பவித்ரா, பர்சானா, அபினேஷ் மற்றும் காலிஃப் நம்ம கூட ஸ்டுடியோவில் இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தில் வறுமை காரணமாக, இவங்க பெற்றோர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக, இவங்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இப்போ நம்மளுடைய நேயர் ஒருத்தவங்க நமக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பரிசு தொகை, ஒரு கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்க வாங்கிக்க போறாங்க. அவங்க வந்து திருமதி ரம்யா மற்றும் திரு ரகுநந்தன், இவங்க இந்த தம்பதிகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில உதவிகளை செய்யறாங்க. இப்ப ரகுநந்தன் அவர்கிட்ட கேட்கலாம், ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தாட் எப்படி வந்தது அப்படிங்கறத கேட்கலாம்.
7: இல்ல எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு,
8: சப்போர்ட் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தேவை, அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சீரியஸா தேவை. படிப்பு இருந்தா நிறைய விஷயம் சாதிக்கலாம் வாழ்க்கையில. சோ மெயினா அந்த ஒரு ரீசன் தான். ஹெல்ப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க வாழ்க்கை பூரா, அதனால நான் இந்த நிலமையில் இருக்கேன். நான் வந்து படிக்க போனேன், படிக்க வச்சாங்க என்ன, நான் எதுவுமே பண்ணல, பேசிக்காக அவங்க பண்ணது தான் எல்லாமே. அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும், சப்போர்ட் தேவை. அவங்க அப்பா அம்மா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, அது அதையும் அதுக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால் வந்து பண்ணுறது அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல.
7: உங்களோட எந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா,
8: எனக்கு இப்போதான் ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்கு. நான் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போது கல்யாணம் நடந்தது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் இப்போது கல்யாணம் ஆன உடனே முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் இது. இது வந்து கல்யாணத்தை விட இது ஒரு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். ஸோ அல்டிமேட்டாக கல்யாணத்துக்காக பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம்.
7: தேங்க்யூ.
5: பார்த்தீங்களா நேர்களே, ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, செய்யறதுக்கு யாரோ இருக்காங்க. ஸோ நம்ம நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு செய்ய முடியாத ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுத்து உதவுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து உண்மையிலே நெஞ்சு தொட்ட விஷயமா தான் இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு இடையா நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான தொகைகளையும் அவங்க வந்து ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நீங்கள், நாங்கள் ஒரு 5 குழந்தைங்களை தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் உங்கள் ஏரியாலே இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை, வெறும் கேஷாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சின்ன சின்ன பொருட்களாக கூட இருக்கலாம். அது விலை குறைந்த பொருளாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலை மதிப்பில்லாத விஷயம் அவங்க கல்விக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த முயற்சியை செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சியோட நல்ல விஷயத்தோட நாங்கள் உங்ககிட்டேருந்து விடைபெறுறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி உதவணும், இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 6512133333 நிகழ்ச்சி எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம். இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
0: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
0: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எதிரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லு, மேலயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஏன், நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி.
2: நம்ம கேட்டுட்டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. ஒருத்தரோட வாழ்க்கையில கல்யாணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு எல்லாருக்குமே தெரியுங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருந்திருக்குதான் நம்ம சொல்லணும். அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிற தலைப்புல நம்ம 5 பேரை கேள்வி கேட்க போறோம். கேட்க ரெடியா இருக்கீங்களா? என்ன கேள்வின்னு யோசிக்கிறேங்க, அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், உங்க பேர் என்ன? உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு?
3: என்னோட பேர் பாலசுப்ரமணியன், எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு.
4: என் பேர் கங்கா, எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது.
5: ஹாய், என் பேர் ஜனனி, எனக்கு மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் ஆச்சு.
6: பேர் மிஸ்ஸஸ் நந்திதா சாய்ராம், மேரேஜ் ஆகி 21 இயர்ஸ் ஆச்சு.
7: என் பேர் ஸ்ரீனிவாசன், எனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆச்சு.
2: உங்களுக்கான முதல் கேள்வி, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்னா நான் இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க.
3: கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவேன், நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவேன், சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணுவேன், டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன் சோஷியல் சர்வீஸ்க்காக, கோவில் போவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சில ஆக்டிவிட்டிஸ் எனக்கு கம்மி ஆயிடுச்சு, பிகாஸ் ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் வித் டைம் வித் மை ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸோட சுத்த முடியல, இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கெலாம் போவேன், இஷ்டத்துக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் பண்ண முடியல.
4: கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், கிச்சன் ஒர்க்கு மற்றபடி ஒர்க்கு எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், அம்மா அப்பா தான் செஞ்சுட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டேன், இப்போ எல்லா வேலையும் பண்ணுறேன்.
5: மேரேஜ்க்கு முன்னாடிக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா, மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும், அப்பா அம்மாவோட இருக்கிறப்போ ஒரு பொறுப்புங்கிறது பெருசாக இருக்காது, ஒரு கேஷுவலாக அம்மா காஃபி கையில் கொண்டு கொடுப்பா, இஷ்டத்துக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் யாரும் சொல்லாட்டாலும் நமக்கே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம பொறுப்பா இருக்கணும், சீக்கிரம் எழுந்திருக்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும், அந்த மாதிரி எனக்கும் வந்தது. அப்புறம் மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தா நிறைய வேலைகளை நாமளே கத்துக்குவோம், அதுவும் அகெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். மித்தபடி இன்னும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கறது வந்து முக்கியமா சாப்பாடு. முன்னாடிலாம் ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப டேஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன், சூடாக சாப்பிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒன்றும் நான் வச்சுக்கல, எனக்கு கொடுத்தாலும் சாப்பிடணும், எதுவும் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, வேணாம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியமாக நான் என்ன மாற்றிக்கிட்டேன்.
8: இந்த விஷயம்னு சொல்ல முடியும், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி தான் போகும். கணவன் ஒரு விஷயத்தில் நமக்காக விட்டு கொடுத்தா நம்ம 10 விஷயத்தில் விட்டு கொடுக்கலாமேன்னு தோணும், அதை நம்ம அச்சீவ் பண்ணி விவாதம்ல கிட்ட அச்சீவ் பண்ணி விட்டு கொடுக்க வச்சிடறோம், அவ்வளவுதான் சிம்பிள்.
9: கல்யாணத்துக்கு முக்கியமாக சேஞ்ச் பண்ணது என்னென்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாப்பினஸ் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான், இப்போ வந்து திங்ஸ் அதர்ஸ் ஆர் ஆல்சோ தேர் இந்த வாழ்க்கைன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கற்றுட்டேன்.
2: உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, ஸ்கூல் படிக்கிறப்பவோ இல்ல காலேஜ் படிக்கிறப்பவோ உங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன் வந்திருக்கும் இல்லையா, நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆம்பிஷன்ஸ் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களால நிறைவேற்ற முடிஞ்சுதா? இஃப் எஸ் அப்படின்னா என்ன ஆசை இருந்துச்சு, நீங்க என்ன நிறைவேற்றீங்க? இஃப் நோ அப்படின்னா என்ன நிறைவேற்ற முடியல, ஏன் நிறைவேற்ற முடியல?
3: ஸ்கூல் டேஸ் காலேஜ் எனக்கு ஆம்பிஷன் இருந்தது, ஐ வாண்ட் டு பிகம் அ சோல்ஜர், இல்லை மிலிட்ரியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அக்கா என்சிசிலாம் போனேன், அதுக்கு வந்து மேபி என்னோட என்சிசிலேயே ஒரு பிரேக் வந்தது, ஸோ அதனால் அது பண்ண முடியல. அதை வந்து எனக்கு பெரிய ஆம்பிஷன்லாம் ஒன்றும் கிடையாது, இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆம்பிஷனே ஆரம்பிச்சது. ஸோ ஐ வாண்ட் டு ஏர்ன் மோர், நல்ல உத்தியோகம் பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், ஆம்பிஷன் எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்தது. மேரேஜ் பண்ண பெரிய ஆம்பிஷன் ஒன்றும் கிடையாது.
4: ஸ்கூல்லையும் சரி காலேஜ் லைஃப்லையும் சரி நல்லா படித்து நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சேன், அதே மாதிரியே நல்ல வேலையும் கிடைச்சிது. கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணேன், ஆனால் வந்து நானே வந்து என்னோட சாய்ஸ்னால அந்த வேலையை நான் விட்டுட்டேன்.
5: எனக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ பார்த்தா எனக்கு என் பெருசா ஆம்பிஷன் கோல் அப்படின்னு எதுவும் கிடையாது. எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு ஃபேமிலியில நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கேர்ளா இருக்கணும். எங்க அம்மா எப்படி இருந்தா நான் பார்த்தேன், அந்த மாதிரி எங்க அம்மா மாதிரி நான் இருக்கணும். ஒரு ஃபேமிலி இப்படி வச்சுக்கணும், வீடு இவ்வளவு அழகா வச்சுக்கணும், ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் நான் இருக்கணுமோ அப்படி ஆசைப்பட்டேன். அதை நான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதுல எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ என்ன ஆசைப்பட்டேனோ அதை பண்ணிட்டு இருக்கேன்.
6: பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும்னு ஆசை. நம்பர் டூ வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அட்லீஸ்ட் ப்ளே ஸ்கூலாவது ரன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. சிச்சுவேஷனா என்னன்னு தெரியாது, பண்ண முடியல, அவ்வளவுதான்.
9: நான் என்ன ஆம்பிஷன் நான் வச்சுட்டு இருந்தேனோ அந்த ஆம்பிஷனை ஐ திங்க் அச்சீவ் பண்ணிட்டே இருந்தா, அச்சீவ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவேன் நான். என்னோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆம்பிஷன் டெஃபினட்டா ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருந்தது. ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணேன். 40 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். 45 வயசுல ரிட்டையர் ஆயாச்சு. கல்யாணமோ நாட் கல்யாணமோ டிடன்ட் மேட்டர்.
2: மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, எந்த விஷயங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால இதெல்லாம் பண்ண முடியலப்பா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க எந்த விஷயம்னு சொல்வீங்க?
3: இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மி. நான் ஏர்னிங்ஸ் வந்து எங்கள் அப்பாட கொடுத்துருவேன். அவராக பார்த்து மாதம் மாதம் 100 ரூபா கொடுப்பாரு எனக்கு. ஸோ ரொம்ப செலவுக்கு எனக்கு பண்ண முடியாதனால செலவு பண்ணுங்கிற எண்ணமும் வராது, பிகாஸ் சம்பளம் கம்மியான. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஆஸ்பிரேஷன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் செலவு பண்ண ஆசை, நல்ல செலவு பண்ண, நிறைய செலவு பண்ணேன். ஃபேமிலிக்காக நிறையா செலவு பண்ணேன், எனக்காக நிறையா செலவு பண்ணேன். அது வந்து ஸோ ஸ்பெண்ட் இன்னும் ஹேஸ் பிகம் இன்க்ரீஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ்.
4: கல்யாணத்துக்கு முன்னாடி ரிலேட்டிவ்ஸோட எனக்கு அவ்வளோ பாண்டிங் கிடையாது. எங்கள் அம்மா சைட்லேயும் சரி அப்பா சைட்லேயும் சரி ஒரு அளவுக்கு தான் இருந்தது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் என் நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ் வித் இன் மை பிளேஸ் இட் செல்ஃப் அண்ட் ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங் ஆல் த மொமெண்ட்ஸ் வித் தம் ஈவன் நவ்.
5: கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணினேன்னு பார்த்தா சீக்கிரம் காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும். 7 மணிக்கு மேலே எங்கள் அப்பா என்னை தூங்க விட்டதில்லை, மத்தியானம் தூங்க விட்டதில்லை, பிகாஸ் அது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறத எங்கள் அப்பாவோட எண்ணம். அது கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்தா ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலையை. ஸோ மெயினாக அது ஒன்று. பெரிய டிஃப்ரென்ஸாக வேறு எதுவும் நான் அதுக்கப்புறம் பண்ணேனா, எனக்கு ஆக்சுவலாக எனக்குன்னு போய் நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு என்றைக்குமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் ஆட்டோமேட்டிக்காக அதே தான் எடுத்துக்குவேன், பிகாஸ் எனக்குன்னு அதில் விருப்பம் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆட்டோமேட்டிக்காக என் பசங்களுக்கு எடுக்கணும் இல்லை எனக்கே எடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி ஆச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாப்பிங் போகிறதுங்கிறது

0: So I helped her to pass 12th examination in accountancy. That was an unforgettable moment. And she presented a watch to me. That was a great moment for me. Unforgettable moment. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா என் ஃபேமிலியை வந்து நான் வந்து ஃபாரின் கூட்டு போனேன். ஈவன் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஐ வாஸ் நெக்ஸ்ட் சி ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நம்ம குடும்பத்தை ஃபாரின் கூட்டு பார்த்து குட்டீஸ்லாம் ரொம்ப குட்டி பசங்க எல்லாரும் அப்படியே ஃப்ளைட்டை பார்த்து அப்படியே ரொம்ப குஷியாக இருந்தாங்களா எல்லாம் பார்க்கவே ஹாப்பியாக இருந்தது. ஒன்ஸ் அந்த சார்ஜ் காரில் இறங்கி அவள் அந்த காரில் கூட்டு போனது அதெல்லாம் great moment. எங்கெல்லாம் கூட்டு போகணும் ஆசைப்பட்டேனோ அங்கெல்லாம் கூட்டு போனேன். Even in Grenoble, I just brought them there when I stayed when I was in 2011. That was a great moment.
1: கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவோட இருந்த ஒரு ஒரு மொமெண்ட்டுமே எனக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் தான். கல்யாணத்துக்கு அப்புறம்னு பார்த்தா அப்படின்னா எனக்கு என் முதல் பொண்ணை பார்த்ததும் ஒரு பெரிய ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் அவள் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் யூனிஃபார்மில் அந்த பினோஃபார்மோட அந்த எல்கேஜிக்கு போன மொமெண்ட் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்கு. தட் இஸ் மை ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அண்ட் தட் வில் பி மை ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்.
2: ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா எல்லா நாளும் ஹாப்பியாக தான் இருந்தேன். அதில் முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு காலேஜ் டேஸில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சதும் கிடையாது. காலேஜ் டேஸில் தான் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, பஃப் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயம் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுலேயும் ரக்ஷாபந்தன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எங்களுக்கு ராக்கி கட் நாங்கள் அவங்களுக்கு ராக்கி கட்டுறதும் அவங்க எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறதும் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான முடிஞ்சது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லணும்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்தது ஃபர்ஸ்ட். அது என்ன சொல்றது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அதில் முக்கியமாக கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றதை விட அந்த மிட்ல நான் அவரை மீட் பண்ணது, அவர்கிட்ட பேசினது, பழகுனது அந்த மிட் பீரியட் அதுதான் என்னோட லைஃப்லேயே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அந்த ஒரு 1.5 மாதம். ஸோ அதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மிட் பீரியட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என் லைஃப்ல.
3: பிஃபோர் மேரேஜ் 15 இயர்ஸில் சினிமா சான்ஸ் கிடச்சிது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது பட் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஹாப்பி மூமெண்ட்டான்னு தெரியாது பட் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் ப்ரெக்னென்ட் ஆன மூமெண்ட் ஹாப்பி மூமெண்ட்.
4: கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த விஷயம்னா சிஏ பாஸ் பண்ணது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த விஷயம்னா வென் அனீஷ் பிறந்தது.
5: அடுத்த 5வது கேள்வி, என்ன விஷயங்கள்லாம் நீங்க ஒரே மாதிரி இருக்கீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா எந்த விஷயங்கள்ல சொல்றீங்க?
0: என்னோட பாலிசி, ஐ எம் டீ டோட்டலர். நான் ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஆன் ப்ராக் பண்ண மாட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான் இதுவரை நீடிய வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது சின்ன வயசுலேயும் பஜன்ஸ் பிடிக்கும். அந்த பஜன் இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு. அது என்ன சந்தோஷம் அப்படின்னா நான் மட்டும் பஜன் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என் குழந்தைங்களும் பண்ணது, ஃபேமிலியும் பண்ணுறாங்க, கோவில் போவேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரே விஷயம் மாறாமல் இருக்கிறதுன்னா ஐ எம் டீ டோட்டலர்.
1: கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போவேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் அதே தான் பண்ணிட்டுருக்கேன்.
2: கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போவுமே பார்த்தா எனக்கு வந்துட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட பேசணும், பழகணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்பா அம்மாவோட இருந்தப்பையும் சரி இல்லை இப்போவும் சரி, நான் அந்த ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட நான் எப்படி இருக்கணும்னா ஓப்பனாக இருப்பேன். முன்னாடி அப்படி தான் இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தில் நான் ஓப்பனாக இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்க அன்பாக இருக்கணும், அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது நான் தேஷம் போடாமல் நடிக்காமல் எப்போவுமே என்ன நானாக இருப்பேன், முன்னாடி சரி இப்போவும் சரி.
3: பிஃபோர் மேரேஜ் மியூசிக் பஜன்ஸ் மெயினாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தாலும் அகெயின் ஐ ரீஸ்டார்டட். இப்போ ஃபுல்லி இன்வால்வ்ட் இன் பஜன்ஸ் அண்ட் மியூசிக்.
4: சோம்பேறித்தனம் அப்பையும் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இன்னையும் மட்டும் என்னை யாரும் நீ கஷ்டப்பட்டு வேலை பண்ணன்னு திட்டவே முடியாது, அப்படியே தான் இருக்கேன் நான் அதில்.
5: 6வது கேள்வி, ஒரு விஷயத்துக்காக நான் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடியா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா? எந்த விஷயத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அண்ட் யாருக்காக பண்ணீங்க?
0: எனக்கு வந்து ரொம்ப வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஆசை கிடையாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை கிடையாது, என்னோட பாத்தே ஸ்பிரிச்சுவல் பாத்துல போயிடலாம் அப்படிதான். அதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட வந்தது, ஒரு சுவாமிகள் வந்திருந்தார் அவ கூட போயிடலாம் கூட தோணுது சின்ன வயசுல. ஸோ அந்த அந்த ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஈடுபட்டு இருந்தேன். அதனால பெரிய ஆஸ்பிரேஷன் கிடையாது, மேரேஜா வேணாம், ஏதோ வயிற்று பொழப்புக்கு சம்பா சாப்பிட்டுக்கலாம் அப்படிதான் இருந்தேன். ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த தாட் அப்படியே எனக்கு சாக்ரிஃபைஸ் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபேமிலிக்காக உழைக்கணும்.

0: என்ன பிகாஸ் நம்மளை நம்பி குழந்தைகள் வந்திருக்காங்க, அப்பா ஒய்ஃப் வந்திருக்கா அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் எனக்கு அப்படியே சாக்ரிஃபைஸ் ஆயிடுச்சேன். இனி வரைக்கும் பார்த்தா அந்த விஷயம் எனக்கு இன்னும் கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கு. ஏன் அந்த பாத்திரம் நினைப்போம், அது வந்து நம்ம கையில் இல்லைன்னு தெரியும் எனக்கு, அது பகவான் விதிக்கிறது தான், இருந்தாலும் அது சாக்ரிஃபைஸ்னு சொல்லலாம்.
1: எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட வேலை, நான் வேலை செஞ்ச அட்மாஸ்பியர். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுனால ஒரே காரணத்துக்காக அந்த வேலையை விட வேண்டிய நிலைமை. அந்த டீமே நான் கம்ப்ளீட்டா மிஸ் பண்றேன் இப்பயும்.
2: சாக்ரிஃபைஸ் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அது பெருசாக தெரியல, பிகாஸ் நம்ம ஆசை இருக்கும், ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு தெரியாது. பட் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அந்த சாக்ரிஃபைஸுங்கிறது வருது, ஏன்னா இன்னொருத்தவங்களுக்காக நம்ம செய்கிறது. அப்படி பார்க்குறப்போ நான் நிறையா விஷயங்கள் பசங்களுக்காக விட்டு கொடுத்து போவோம், ஹஸ்பண்ட்காக விட்டு கொடுத்து போவோம். பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஃபாரின் போன போது எனக்கும் போகணும்னு ஆசை, என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும்னு. பட் வயசான மாமியார் மாமனார் அண்ட் சின்ன பசங்க ஸ்கூலு, ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் தனியாக ஃபேமிலியை மேனேஜ் பண்ண வேண்டி வந்தது. ஸோ அவர் கூட அங்கே போயிட்டு என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதது எனக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் தான் எனக்கு அது.
3: பிஃபோர் மேரேஜ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ காலேஜ். ஆஃப்டர் மேரேஜ் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஐ ரிசைன்டு மை ஜாப். ஐ ஃபுல்லாக கேரியர்ன்றதை விட்டுட்டேன் என் ஃபேமிலிக்காக.
4: அப்படி ஒன்றும் பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி தெரியல எனக்கு. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஊர் சுற்றிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது, பட் இருந்தாலும் நான் சுற்றின்னு தான் இருக்கேன் நான். ஸோ பெரிய சாக்ரிஃபைஸ் சொல்ல முடியாது.
5: ஏழாவது கேள்வி, சின்ன வயசுலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணியிருந்தா இப்போ எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க?
0: எஜுகேஷன் மெயினாக, என்ன டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எஜுகேஷனில் வந்து நான் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த சுச்சுவேஷனில் வந்து என்னால் நினச்சி நான் என்னால் பண்ணிருக்க முடியும். நான் நினைக்கிறதே இப்போ நல்லா பண்ண முடியல, அது காரணம் என்னென்னா நான் வந்து எஜுகேஷன் நான் ஒழுங்காக படிக்கலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். தட் வாஸ் அ பாட்டில் நெக். ஸோ தட் இஸ் அ மெயின் திங்.
1: சின்ன வயசில் என்றைக்குமே சீக்கிரமே ஏந்துன்றது இல்லை, எப்போதுமே லேட்டாக தான் ஏந்துப்பேன். அந்த ஹேபிட் சின்ன வயசுலேருந்தே இருந்திருந்தா இப்போ அதே மாதிரி ஏந்துன்றிருந்துருக்கலாம். பட் இப்போ என்னென்னா அலாம் வச்சா மட்டும்தான் சீக்கிரம் ஏந்துக்க முடியுது.
2: முன்னாடியிலேருந்து பார்த்தா எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு பெரிய ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது. நான் பாட்டு ஏதோ பண்ணுவேன், போவேன், வருவேன். அது இல்லாமல் இன்னும் ஒரு ஆர்வம் காட்டி அந்த ஒரு போல்ட்னஸ், ஏதாவது ஒரு கற்றுக்கணுன்னா ஒரு ஒரு பயம் வரும் எனக்கு. அந்த பயம் இல்லாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் போல்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய விஷயங்களை இப்போ நான் கற்றுருப்பேன், இன்னும் நிறையா சாதிச்சிருக்கலாம். அந்த ஒரு பயம், அந்த ஒரு பயம் வந்து எனக்கு எப்போவுமே ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டெவலப் ஆச்சு, பட் ஸ்டில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த போல்ட்னஸ் இருந்துச்சுன்னா இருந்திருந்ததுனால் வண்டி கத்துக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் சின்ன வயசுல பயந்து பயந்து பயந்து நான் போஸ்ட்போன் பண்ண விஷயம் இதெல்லாம் லேட்டர் ஆன் கத்துக்கிற போது அதுல ஒரு பயத்தோட ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருந்துச்சு. அதே சின்ன வயசுல கத்துருந்தோம் அப்படின்னா அதுல நின்று நிறைய பண்ணிருக்கலாம், நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம், மக்களை ஹேண்டில் பண்றக்கலாம். அந்த ஒரு பயம், அந்த பயத்தை முன்னாடியே விட்டுருக்கணும், அது இன்னும் தொடர்கதியா இருக்கு எனக்கு.
3: கொஞ்சம் ஹெல்த் கேரில் எடுத்துன்றது ஒழுங்காக இருந்திருந்தா இப்போ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடிக்கடி வீக் ஆகிடுறது அதுதான் பிரச்சனை.
4: ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், என்னதான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னு நம்ம இப்போ ஒர்க் பண்ணாலும் இது பண்ணாலும் சின்ன வயசில் வந்து பர்டிகுலர்லி இந்த படிக்கிற டயத்தில் படிப்பு படிப்பு படிப்புன்னு பற்றி ஃபிசிக்கல் ஃபிட்னஸை கோட்டை கோட்டை விட்டது இப்போ எவ்வளோ முட்டின்றாலும் கொண்டு வரது கஷ்டமாக தான் இருக்குது.
5: எட்டாவது கேள்வி, அதாவது இந்த நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற வந்து பசங்களுக்கோ இல்லை பொண்ணுங்களுக்கோ ஒரு அட்வைஸ் பண்ணணும், அதாவது இப்போத்தேந்து இதை நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு காமன் அட்வைஸ் நீங்கள் சொல்லுவீங்க?
0: விட்டு கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்துலயுமே வந்து நான் தான் கரெக்ட் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்களே கரெக்டா இருந்தா கூட அடுத்தவன் தப்பா இருந்தா கூட சில சமயம் ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிறதுக்காக ஸ்பாயில் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க சாரி கேட்ட தப்பு கிடையாது. இவந்தோ நீங்க தப்பே பண்ணாட்டா கூட சாரி கேட்ட தப்பு கிடையாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆனும், ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம், நல்ல பழக்கங்கள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணங்கள் இருப்பாங்க ஃபேமிலி போனதுக்கு அப்புறம். எல்லாரோடையும் அனுசரிச்சு போகணும் அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இவர் இப்படிதான், இவர்கிட்ட இப்படிதான் பழகணும், இவர் இப்படிதான், இவர்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு இருந்தா நல்லா இருக்கும். நான் இப்படிதான் இருப்பேன், என்ன மாத்திக்க முடியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஃபேமிலி லைஃப் ரொம்ப கஷ்டம்.
1: ஒருத்தர் இன்னொருத்தருக்காக அவசியமாக காம்ப்ரமைஸும் பண்ணணும், விட்டும் கொடுக்கணும். இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மேரேஜ் லைஃப்பில் ரெண்டு பேருக்குமே ஹாப்பினஸ் இருக்கும்.
2: இப்போது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, ரெண்டு பேருமே லைஃப் லாங் சேர்ந்தாச்சு, லைஃப்பில் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா ஒத்துமையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், பாய் டாமினேட் பண்றதோ ஒரு கேர்ள் டாமினேட் பண்றதெல்லாம் இல்லாம ஒரு சமயம் பாயோ ஒரு சமயம் கேர்ள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போடுறோம் போனா லைஃப் நல்லா இருக்கும். ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, இந்த காலத்தில் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது. பட் அதில் டாமினேஷன் இல்லாமல் ஈகோ இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தப்பு பண்ணாங்கன்னா ஈஸியாக அதை தொடச்சி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா யாரோ ஒருத்தர் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் யார் தப்பு பண்ணாலும் இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா லைஃபை சூப்பராக இருக்கும். லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சின்ன தப்புகளெல்லாம் கண்டுக்காமல் அவங்கவுங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த இன்னொருத்தருக்கு அவங்க அப்பா அம்மா முக்கியம், அந்த மாதிரி விட்டு கொடுத்து போங்க. ஸோ மெயினாக என்ன இவ்வளோதான், விட்டு கொடுத்து போனால் லைஃப் நல்லா இருக்கும். ஈகோ வேண்டாம், டாமினேஷன் வேண்டாம்.
3: அட்வைஸ்னா கேர்ள்ஸ்லாம் இப்போத்துலேருந்தே வீட்டு வேலையும் கரியரையும் எஃபிஷியண்ட்டாக பண்ண பழகின்ட்டா ஆஃப்டர் மேரேஜ் அது ஒரு பெரிய இதுவாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது. யூ வில் கேன் மேனேஜ் போத்.
4: ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்லுங்க சார், நீயே பி யுவர் செல்ஃப். செகண்ட், உனக்கு தகுந்தா ஹூ ஓவர் த பர்சன் மேபி பிகாஸ் எங்க சார் ஓ சௌரியத்துக்கு அவன் மாற போகிறது இல்லை. இந்த லேர்ன் ஒரு ஹேபிட்டை அழகாக சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, லேர்ன் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அது அப்படி தான், இது இப்படி தான், அது மாதிரி ஓடுற மாதிரி ஓடின் இருக்கட்டும். அந்த பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னார்னா லைஃப் வில் பி பீஸ்ஃபுல்.
5: இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அஞ்சு பேரோட கல்யாண வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் மாற்றம் பண்ணிக்கிட்டாங்க, என்னெல்லாம் மாற்றம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அது யாருக்குமே கேட்டுக்கணும்னு தோணாதுங்க. ஆனால் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க என்ன கடந்து வந்தாங்க அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா நமக்கு கேட்டுக்கணும் அப்படின்னு தோணும். அவங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போதுலேயே மைண்டில் வச்சுக்கோங்க, வைல் இட் இஸ் வைஸ் டு லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் வைசர் டு லேர்ன் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு ஒரு வாரன் சொல்லியிருக்காரு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம ஒன்று லேர்ன் பண்ணுறது புத்திசாலித்தனம் அப்படின்னா, அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டால் அது ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான விஷயம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அஞ்சு பேர் கிட்டேருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், மேரேஜ் அப்புறம் எப்படி நடந்துக்கணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னோ இல்லை நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினீங்க அப்படின்னா crsmop@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸோ டாடா பாபாய் சொல்லிக்கிறது உங்கள் ஆர்ஜே காயத்ரி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.
6: நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை. நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: Do you still want to risk your life by traveling on a footboard? Think again.
8: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
9: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து இந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே,

0: பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை
1: You are listening to MOP Vaishnav.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று ஏங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும்
4: சமுதாய வானொலி 107.8. நான் அப்ராஜிதா, ஃபர்ஸ்ட் இயர் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் மாணவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம இசையோட ஒரு வித்தியாசமான பகுதியை பார்க்க போறோம். ஒரு படம் வெளியேறதுக்கு முன்னாடி அதனோட பாடல்கள் தான் முதல்ல வெளியேறும். அதுலயே நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த படத்துல என்ன வரப்போகுது, என்ன மாதிரி படம் அது அப்படின்னு. அந்த வகையில இந்தியாவில மட்டும்தான் திரைப்படங்களுக்கு பாடல்கள் உண்டு. அட்லீஸ்ட் 4-5 சாங்ஸ் அது ஒரு படத்துல இருக்கும். வேற ஃபாரின் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா பாடல்களே இருக்காது. இசை மற்றும் இசையோட மற்ற பரிமாணங்களை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்திருக்காங்க, பங்கஜ் மற்றும் ஸ்ரீதர். இவங்க ரெண்டு பேரும் சென்னையில லாயலா காலேஜ்ல இருந்து படிச்சவங்க. காலேஜ் டைம் போதே இவங்க ரெண்டு பேரும் ஒரே பேண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப ரெண்டு டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருக்காங்க. பட் தே ஸ்டில் வர்க்கிங் டுகெதர். பங்கஜ் அவர்கள் ஒரு பாடகர் மற்றும் ஒரு கிட்டாரிஸ்ட். இவர் மாயா என்கிற பேண்ட்ல லீட் கிட்டாரிஸ்டா இருந்தாரு. இந்த பேண்ட் ஐஐடி சாரங்ல 2010 வின்னர்ஸ். இவர் ரீசெண்டா சாலிகிராமம்ல ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. இவர் பழையங்காலத்து நடிகர் திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய பேரன். ஸ்ரீதர் அவர்கள் ஒரு பிலிம் எடிட்டர். இவர் ஃபேமஸ் பிலிம் எடிட்டர் மிஸ்டர் ஆண்டனியோட ஒரு 4 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் பிரசென்டா ஒரு ஃபீச்சர் பிலிம்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டைட்டில் ஒன்றும் டிசைட் ஆகல, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. சோ எனிவே, மூவிங் ஆன் டு தெம், மிஸ்டர் பங்கஜ், கேன் வி நோ மோர் அபவுட் யூ? வாட் இஸ் மியூசிக் மீன் டு யூ? அங்கிருந்து ஆரம்பிப்போம்.
5: Music kindrathu, it is something that we all have within us. Ellarum solra badhil dhaan adhu, but ana I really mean it. It is something that you create. Nee onakkulla, not only you, anybody in this planet, it makes them happy. It can bring you out of anything. Mm-hmm. If you are in a depression or whatever, it's actually a medicine. So andha mari or aspect la irundhu kuda paakalam. But according to me, music is everything for me. So whenever I'm bored, whenever I'm tired, or whenever I'm happy, or whenever I'm sad, I just take my guitar and I just start playing something.
4: Or a typical singer, musician, mariye pesirkeenga. Romba alaga sonnara music pathi. So ipo present music trend pathi neenga enna nenikireenga?
5: Present music trend is நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் தட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட், சோ மெனி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், சோ மெனி டிஃப்ரெண்ட் பிஎஸ்டிஸ் பிளக்இன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், நிறைய விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. முன்னாடிலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பட் முன்னாடி இருந்த அந்த மியூசிக் அந்த ஒரிஜினாலிட்டி இப்போ கிடையாது. முன்னாடி அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே டேக்ல எடுக்கிறது, எம்எஸ்வி சார் டைம்ல இருக்கிற அந்த ஃபீல்லாம் இப்போ கிடையாது. பீப்புள் ஆர் ஸ்டில் ட்ரைங், பட் தேர் நாட் ஏபிள் டு பிரிங் தட் அந்த ஒரிஜினல் ஃபீல் கொண்டு வர முடியல. ஸோ அதை வந்துட்டு டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு அப்படியே கோப்பிங் அப்.
4: ஸோ இது திஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த சாங்ஸ் டுடே, ரைட்? ஸோ 60s 80s வந்த சாங்குக்கும் இன்னைக்கு வந்ததுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் குட் பி டெக்னாலஜி.
5: Yeah, definitely, yes.
4: Yeah,
5: definitely.
4: And the change in the genres and everything could be because of
5: genres that? Genres, in pata, it is all the same.
4: Okay.

0: சி இஃப் இட் இஸ் லவ், ஒரு பொண்ணை வந்து ஒருத்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் அப்படின்றப்ப அவனுக்குள்ள ஒரு லவ் ஃபீல் வருது அப்படின்றது. அந்த காலத்துலயும் அதே தான், இந்த காலத்துலயும் அதே தான்.
1: முன்ன வயலின் வாசிச்சது, இப்போ மெட்டல் கிட்டாரிஸ்ட் வாசிக்கிறாங்க.
0: மெட்டல் கிட்டாரிஸ்ட் அவ்வளவுதான், ராக் ஸ்டைல் வாசிக்கிறாங்க.
1: ஓகே,
0: தட் இஸ் ஆல் தி சேம்.
1: ஓகே,
0: பட் வி லூசிங் சம்திங் சம்திங் அது எதர் இஸ் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது.
1: சோ இப்போ மெலடிஸ் கேட்கலாம் அப்படினா நீங்க 60s 80s மெலடிஸ் கேப்பீங்களா இல்ல யூ பிரெஃபர் டுடேஸ் சாங்ஸ்?
0: மெலடிஸ் கேக்குறது அப்படினா ஐ பர்சனலி பிரெஃபர் MSV சார் மியூசிக், தென் ராஜா சார் மியூசிக் கேப்பேன். பட் ஐ எம் என்ன சொல்ற மோர் அட்டாச் டு MSV சார் மியூசிக் அண்ட் ரஹ்மான் சார் மியூசிக். ரெண்டு பேரோட மெலடிஸ்மே ஐ திங்க் இட்ஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்.
1: நீங்க சொல்லுங்க ஸ்ரீதர், இவர் பாடி நீங்க கேட்டிருக்கீங்களா? பேண்ட் பத்தி ஏதாவது சொல்லுங்க. காலேஜ் டைம்ல இருந்து
2: பாடாம தான் நான் கேட்டது இல்ல, பாடி நிறைய தடவை கேட்டிருக்கேன்.
1: ஓகே,
2: ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10-12 hours நாங்க
1: ஒர்க் டுகெதர். ஓகே,
2: ஸ்டுடியோ.
1: ஓகே,
2: சோ
1: அண்ட் டியூரிங் காலேஜ் டேஸ் உங்க பேண்ட் பத்தி?
0: காலேஜ் டேஸ் வி ஹேட் எ பேண்ட், வி
2: விளையாட ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க.
0: நம்ம விளையாட ஆரம்பிச்சது பாசிட்டிவ் கர்ஸ்ன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் எ பேண்ட். அதுல வந்துட்டு ஸ்ரீதர் யூஸ் டு பிளே த ட்ரம்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஆன் த வோக்கல்ஸ் அண்ட் கிட்டார்.
2: ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டுல லைட் மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், அண்ட் தென் லேட்டர் அன்வைண்ட் சென்டர்.
0: We started playing so many places. Okay. Then we started playing Western. Sridhar got best percussionist award in Unwind Center.
2: 2009.
0: 2009.
2: Oh,
1: nice. 2008. Okay. So now, how is it working together? Like now you have a official studio.
0: Yeah.
1: And he's an editor. So how is it working together? Do you see any changes?
0: No, it is still the same.
1: Still the same.
0: And we catch up before going to the studio. Okay. Meet பண்ணிட்டு பேசிட்டு டீ சாப்பிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டுடியோக்கு போயிட்டு ஹில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் எடிட்டிங் சைட்ல. ஹில் ஹேவ் சம் ப்ராஜெக்ட் என்னோட சைட்ல, நான் உட்காந்துட்டு டிசைன் சம்திங் கிட்ட எடுத்துட்டு ஏதாவது டியூன் போட ஆரம்பிச்சுட்டு தென் ஐல் ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் ஒர்க். அந்த மாதிரி ஒர்க் போயிட்டே இருக்கும். அகைன் வீல் ஆல் மீட் ஃபார் லஞ்ச். அப்படியே இட் இஸ் வி ஒர்க் அண்டர் த சேம் ரூஃப்.
1: ஓகே,
0: சோ தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ்.
1: யா, சோ யூ கீப் டுயிங் சம் டியூன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. சோ யூ ஆர் இன்டு கம்போசிங் னு சொல்லலாமா?
0: கம்போசிங், ஹேவ்
1: யூ கம்போஸ் எனி சாங்ஸ்?
0: எஸ் ஐ ஹேவ். பட் நான் என்ன சொல்றது, கம்போசர் னு சொல்லிக்கக்கூடிய தகுதி எனக்கு இன்னும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ எம் டெஃபினெட்லி
1: அதுங்களை பாடச்சு கேட்போம்.

0: கேரக்டர்ஸ்.
1: ஒரு பாடல்லையே எங்களை கொள்றீங்களே, உங்களை இன்னும் நிறைய பாட வைக்கலாம்னு பாக்குறோம். சோ வாட் டு யூ ஆக்சுவலி திங்க் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது வாட் இஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட்? இட் சவுண்ட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் யூத்ஃபுல் டு அஸ். சோ வாட் இஸ்
0: ஐ பர்சனலி ஃபீல், நான் கம்போஸ் பண்ற மியூசிக் வந்துட்டு இட் ஷுட் மேக் சம்வன் ஹாப்பி நினைப்பேன். சோ ஐ டோன்ட் இக்னோர், பட் ஐ பிரிஃபர் பிளேசிங் ஆல் மேஜர் கார்ட்ஸ். அந்த மாதிரி ஐ வாண்ட் மை டியூன் டு பி ஹாப்பி.
1: Okay.
0: So that is not always good. It is not good for a composer. He should be versatile.
1: Okay.
0: But enak personally pidichathu vandu I want my tune to be really happy, and not just happiness. It is about love. It is about everything. It is about friendship. It is about everything that brings happiness to you.
1: Mm-hmm. So you say all this makes you compose a song?
0: Yes, definitely. Okay. All this and more.
1: So Sridhar, neenga solunga ungala pathi, what made you choose this field?
2: பேசிக்கலாம். நாங்கள் வந்து பேண்டில் ட்ரம்மராக நான் இருக்கும்போது ஆக்சுவலாக பெரிய வெளிலனா பெரிய ஸ்கோப் இல்லை அவ்வளோ, ஏன்னா சிவமணி பெரியாலாம் வந்தார் இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வர முடியாது அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளேயே ஒரு தப்பான எண்ணம் தான் அது. ஆக்சுவலாக எனக்கு என்ன நானே வந்து டிகிரேட் பண்ணிக்கிற மாதிரி அது அது இருந்ததுனால. ஸோ தென் தேர்ட் இயர் ஒரு ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஒரு பேப்பர் ஆக்சுவலாக எங்களுக்கு இருந்தது வேலையில். ஸோ அதில் வந்து இதுனா எங்களுக்கு எதுவுமே மார்க் கொடுக்காது, ட்ரம்ஸாக இருக்கட்டும் ட்ரம்ஸ் வசதியாக இருக்கட்டும் சிங்கிங்காக இருக்கட்டும் எதுவுமே மார்க் கொடுக்காது. ஸோ வி நீட் டு சூஸ் சம்திங், அதாவது கேமரா வந்து எடிட்டிங் அட்வர்டைசிங் அந்த மாதிரி. எனக்கு கேமரா பற்றி பேசிக்கலாக எதுவும் தெரியாது.
0: அதாவது நாங்கள் ஜாயின் பண்ணும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி காலேஜில் சேரும் போதே வந்துட்டு மியூசிஷியனா நீங்கள்லாம் விஸ்காம் போயிடுங்க அப்படின்னா நான் நினச்சேன்
2: மியூசிக் சொல்லலை.
0: ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ பட் ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது மியூசிக்ன்றது இட் இஸ் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன். இட் டசன்ட் மேக் சென்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன்.
2: ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் காலேஜ் சேரும்போது வேற ஒரு இதெல்லாம் சேருவாங்க, இன்ஜினியரிங் விஸ்காம். பேசிக்கா பார்த்தா விஸ்காம்னா ஆக்சுவலா வந்து எங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது, ஒரு ஆக்சுவலா ஒரு ஏதோ ஒரு நாங்கள்
0: கிட்டார் வாசிக்க தெரியும் ட்ரம்ஸ் வாசிக்கிறதுனா ஓடி போடுவாங்க, அவ்வளோதான், வேற ஒரு அட்வான்டேஜும் இல்லை.
2: ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண வேண்டியது. பட் பேசிக்கா நான் வந்து எடிட்டிங் ஒரு மல்டிமீடியா கிளாஸ்ல வந்து படிச்சிருக்கேன். பேசிக்கா ஒரு ப்ரீமியர்ன்ற ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் ஒன்று படிச்சிருக்கேன். ஸோ அதோட இது இருந்ததுனால பட் ஸோ அட்வான்ஸாக நான் ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு பர்சன் கிட்ட நான் இன்டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நான் வந்து ஆண்டனி சார் தான் நான் சூஸ் பண்ணது. ஸோ கண்டிப்பாக அது வந்து 2 months அது ஒரு பெரிய பேப்பர்ன்றதுனால ஸோ நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அவர்கிட்ட போய் நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்புறம் அசிஸ்டண்ட்டாகி ரொம்ப நிறைய விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் நான். பட் இன்டர்ன்ஷிப்லேயே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பிளேஸ் எனக்கு ஒர்க் பண்ணுறது. அவரோட கரெக்டான ஒரு சிங்கில் இருந்தது. ஸோ சிங்க்னு எடிட்டிங் வார்த்தையை நான் யூஸ்
1: பண்ணுறேன். You mean to say you learnt a lot from him?
2: Yeah.
1: Unga experiences konna solunga avaroda, since he's a very famous editor we would like to know more.
2: Actually na avaroda or fan nu solla, so adanalaga na poi join panna. Nariya editors na try panna internship kaga, பட் எனக்கு மைண்ட்ல வந்து இவர் கூட தான் போய் ஜாயின் பண்ணணும்னு போயிட்டு இருந்து. இவர் ஆக்சுவலா என்னால ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் பார்க்க முடியல போய் இன்டர்ன்ஷிப். ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு எடிட்டர் கிட்ட போனேன், அங்கேயும் வந்து அவரை பார்க்க முடியல. ஸோ சரி ஓகே, இங்க தேர்டா இங்க ட்ரை பண்ணணும்னு திருப்பி வந்தேன். ஒரு ஈவினிங் போய் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா பிடிச்ச ஒரு ஆள் கிட்டே போயிட்டு நம்ம எல்லாமே கத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் போயிட்டு ஆவிட ஒரு சாஃப்ட்வேர், அது எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதை நான் ஒரு 2 months கோர்ஸாக பண்ணிட்டு அது எனக்கு நல்ல வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது நான் பேசிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து கற்றுக்காம ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஃபீல்டை சூஸ் பண்ணேன்.
1: ஓகே. ஸோ ஸ்ரீதர் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு படத்துக்கு படத்தொகுப்பாளரோட வேலை எவ்வளோ முக்கியம்?
2: ஒரு படத்துக்கு எடிட்டரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஷேப் அப் பண்ணுறதே அவங்களோட ஒரு இதுதான், மியூசிக்காக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும். பட் வந்து எடிட்டிங் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன், பிகாஸ் நான் எடிட்டர்னால சொல்ல, பேசிக்காக நான் வந்து எடிட்டிங்கில் இல்லைனா கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு படம் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ண வேணாமா, இப்படி பண்ணாதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆடியன்ஸோட மிங்கிள் ஆகி நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு ஃபீல்டு இது.
1: ஸோ
2: நாங்கள் வந்து நான் வந்து எடிட்டர், நான் இந்த டேபிளில் உட்காந்துட்டு இருக்கேன், நான் இப்படி தான் பண்ணி ஆகணும், எல்லாரும் பார்க்கணும்னு நான் சொல்ல முடியாது.
1: A very big difference from the input that you get and neenga finally produce pandra and the final output of the movie. So is there a very big difference and the raw film varadhu neenga final process pandradhukku difference nariya irukum?
2: Aama kandipa. ஆக்சுவலா வந்து இப்ப டைரக்டர்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட வச்சு அவங்க ஒரு மைண்ட்ல வச்சு ஒன்னு ஷூட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த இது ரஷஸ் வந்து எங்க கிட்ட வரும்போது அது வேற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் நாங்க. சோ அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதுதான் இருக்கும். ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க், மூவி பண்றதுன்றது ஒரு டீம் ஒர்க். அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபீல்ட்ல வந்து அவங்கவுங்க சஜஷன்ஸ் கொடுக்கும்போது அதை கேட்கணும், கேட்டு அவங்க பண்ணாதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும் அவங்க. ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னால தான் வந்து பெஸ்ட் அவுட்புட் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எடிட்டிங் முடிஞ்ச உடனே வந்து ஆர்ஆர் இருக்கு. ஸோ சவுண்ட் மிக்சிங், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னா இருக்கு. ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு ஒரு ஷார்ட்டோட டிரான்சிஷன்ல கரெக்டாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அந்த டிரான்சிஷனே வேற மாதிரி ஆகிடும். நான் வந்து எடிட்டர்ஸ் மேலே மிஸ்டேக் இருந்தால் அந்த கட்டில் கூட அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸில் அவங்க பார்த்து ஒரு டிரான்சிஷன் போட்டாங்கன்னா அது வேற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்கு. பட் எடிட்டிங் நான் சொல்லுவேன் ஒரு 70% 80% கிட்டத்தட்ட வந்து ரொம்ப
1: இம்பார்ட்டன்டான. சோ பங்கஜ் சொல்லுங்க, MSB உங்களோட ஃபேவரட் அப்படினு சொன்னீங்க, அவரோட பாடல்கள்ல உங்களோட ஃபேவரட் ஏதாவது ஒன்னு வாசி காமிக்க முடியுமா?
0: டெஃபினெட்லி. அந்த டைம்ல வந்த சாங்ஸ் எல்லாமே என்ன சொல்றது, இப்போ ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் அப்படினா இட் வில் ஆல் ஜெல் டுகெதர், மோஸ்ட் ஆஃப் देम வில் ஜெல் டுகெதர்.
1: ரைட் ரைட். ஓகே.
0: சோ ஐ வுட் லைக் டு கம்பைன் டூ சாங்ஸ், ஒன் ஹிந்தி சாங் அண்ட் ஒன் MSB சார் சாங்.
1: ஓகே. ஷூர்.
0: This is MSB sir's song. I'll start with that. Okay.

0: So it is very similar, both these songs.
1: Right.
0: Yeah, it creates the same, almost, mood, yeah, it creates the same kind of mood.
1: So, let's go for a small break, and we're going to be talking more about Pankaj and Sridhar, and we'll be back. Welcome back. இது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம இங்க பங்கஜ் மற்றும் ஸ்ரீதர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீதர், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எடிட்டிங்கும் பழையங்காலத்து எடிட்டிங்கும் ஹவ் ஹேஸ் த டெக்னாலஜி சேஞ்ச்ட்?
2: ஆக்சுவலாக முன்னாடி பண்ணிட்டு இருந்த எடிட்டிங் வந்து லீனியர் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது நான் லீனியர். என்ன டிஃபரன்ஸ்னா, லீனியர்னா ஆக்சுவலாக நெகட்டிவ் கட்டிங் அது. இப்போ நெகட்டிவ் கட்டர்ஸாக இருக்கிறவங்க தான் முன்னாடி வந்து எடிட்டர்ஸாக இருந்தவங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபிலிமோட எடிட்டர் அப்படின்னாலே இப்போ நெகட்டிவ் கட்டராக இருக்கிறவங்க தான் அவங்க. முன்னாடி இருந்த எடிட்டிங் லீனியர் எடிட்டிங்க்கும் இப்போ இருக்கிற நான் லீனியருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்சுவலாக அது வந்து ப்ரெஷர் எங்களுக்கு கம்மி பண்ணுது. அண்ட் தென் வந்து ஒரு ஒரு வந்து வேலையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க வைக்குது. ஸோ முன்னாடினா மேக்ஸிமம் ஒரு ஒரு சாங் இல்லை ஒரு ரெண்டு சீன் கட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ பிகாஸ் அவங்க ஃபிலிமில் பார்த்து பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ ஒரு அவுட் மார்க்கில் கட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு நல்ல அவுட் புட்டே கொடுக்க முடியுது எங்களால்.
1: யூ சே திஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் டு எடிட்டர்ஸ், இட் மேக்ஸ் யுவர் வர்க் ஈஸியர்.
2: அப்படி சொல்ல முடியாது. இப்போ நெகட்டிவ் கட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அது அட்வான்டேஜ், எங்களுக்கு இது அட்வான்டேஜ். ஸோ இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போகணும். இப்போ நாளைக்கே வந்து வேற ஏதாவது திருப்பி வந்து லீனியர் தான் வந்து இதுவாதுன்னு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும், அப்டேட் ஆகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான். இதனால எங்களுக்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா கிடையாது.
1: நீங்க சொல்லுங்க, நீங்க ஸ்டேஜ்லயே முத முதல்ல பாடின பாட்டு என்ன? எங்களுக்காக இப்ப கொஞ்சம் அதை பாடி காமிக்க முடியுமா? அதை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸஸ்.
3: The first song, school padikkum bodhu, I used to be really nervous about getting on stage. Then I came up with this song. This was the first song that I...

ரொம்ப அழகா பாடினீங்க. இப்போ நிறைய படங்கள்ல நிறைய பாடல்கள்ல வந்துட்டு வயலின், தப்லா, சாக்ஸோன் இதெல்லாம் ஒரு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப புன்னகை மன்னன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வயலின் ஹஸ் பிளேட் அ வெரி மேஜர் ரோல் அண்ட் ஃபியூ சாங்ஸ். சோ அந்த மாதிரி கிட்டார் பேஸ் பண்ண சாங்ஸ் இப்போ என்னென்ன பொன்னிலாவே, நிலாவேவா, அந்த மாதிரி பாட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ஏதாவது ஒன்னு பாடி காமிக்க முடியுமா? சின்ஸ் யூ ஆர் அ கிட்டாரிஸ்ட்.

யா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மேஜராக வச்சு எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஒரு ஒரு சாங் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ராஜா சாரோட மெலடிஸில் நிறையா சாங்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இளையநிலா, இனிய பொன்னிலாவே, ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்க்கெலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஒரு மேஜரான ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் எ சாம்பிள்.

0: It's been very long since I played the solo. So yeah, that's about it.
1: ராஜா சாரியும் நீங்க ஸ்டுடியோக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. தட் வாஸ் வெரி வெரி நைஸ், எஸ்பெஷலி யுவர் சோலோ வாஸ் பிரில்லியன்ட். இந்த மாதிரி நாங்களே வந்துட்டு இன்னொரு 10 தடவை இதை பாடிக்காவீங்கன்னு கூட கேட்போம். இந்த மாதிரி நீங்க பாடின பாடல்கள் எதுக்கா உங்களுக்கு மேக்சிமம் அப்ளாஸ் கிடைச்சு, இல்ல ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஏதாவது கிரௌட்ல கேட்டிருக்காங்களா அந்த பாடல்?
0: Okay, this was once in DG Vaishnav when college band Positive Curse on the tour, we had to perform for this event called Iris, where Benny Dayal sir was the judge. So we got the first place. அப்போ வந்துட்டு ஒரு மெட்லி மாதிரி பண்ணோம். ஸ்டார்டட் ஆஃப் வித் ஜனனி ஜனனி அண்ட் இட் வென்ட் ஆன் டு அம்மா என்று அழைக்காத, அப்புறம் வந்து காற்றில் ஒரு கீதமே போயிட்டு தென் ஃபைனலி வி கேம் டு திஸ் சாங். ஸோ ஐ ஜஸ்ட் அந்த ஃபைனல் சாங் மட்டும் ஐ ஜஸ்ட் பிளே.

0: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்ல ஒரு வண்டர்ஃபுல் சாங் இல்லையா, அது ரொம்ப அழகா பாடி காமிச்சீங்க. உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாரு பங்கஜ்? அவரோட அவங்களோட பாட்டு ஏதாவது உங்களுக்கு பாடி காமிக்க முடியுமா?
1: ஃபேவரட் சிங்கர் ஐ லைக் சோனு நிகம். திஸ் இஸ் ஒன் சாங் ஐ ரியலி லைக், தமிழ் சாங், ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல.

0: படங்கள்ல வந்துட்டு பிளேபேக் சிங்கர்ஸ் தான் வந்து நிறைய நோட்டீஸ் பண்றோம். பட் அதே இடத்துல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ஒரு இமோஷனல் ஃபீலிங்க வெளிப்படுத்துறதோ அதெல்லாம் நம்ம ரொம்ப நோட்டீஸ் பண்ணதில்ல. சோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராமினா வச்ச சில சீன்ஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எஸ்பெஷலி கிட்டார்.
1: ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் மெயினா வச்சுட்டு நிறைய படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், கண்டு கொண்டேன் படத்தில் வந்து மம்முட்டி ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து ஹீல் கெட் திஸ் தஞ்சாவூர் தம்பூரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பாரு. ஸோ அதை வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து எடுத்து ஷீல் ஸ்டார்ட் லேர்னிங் மியூசிக். ஸோ அப்போ அந்த தட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேட், இட்ஸ் நாட் அ சாங் அஸ் சச், பட் இட்ஸ் எ நைஸ் பிட்.

0: வெரி வெல் சார், தட் வாஸ் அ பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள். சோ நீங்க கர்நாடிக் மியூசிக் கூட கத்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களோட ஃபேவரட் ராகம் ஏதாச்சும் எங்களுக்கு வாசி காமிக்க முடியுமா?
1: Yeah, sure. I learned Carnatic singing for a few years and I like this particular raga. It's called Hamsanadam.

நாங்கள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம். இட்ஸ் அ கிளாசிக்கல் சாங்னு சொல்லலாம். இட்ஸ் அ கிளாசிக்கல் சாங். அதில் எப்படின்னா, வென் ஐ வாஸ் பிளேயிங் ஃபார் திஸ் பேண்ட் கால்ட் மாயா, ஐ ஹேட் டு பிளே கிளாசிக்கல் சோலோஸ் இன் மை கிட்டார், விச் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிட்டார் பிரசன்னா, இஸ் அன் அமேசிங் கிட்டாரிஸ்ட். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். ஹி பிளேஸ் த கிளாசிக்கல் சோலோஸ் இன் இஸ் எலக்ட்ரிக் கிட்டார். ஸோ அந்த மாதிரியான சோலோஸ் ஐ ஹேட் டு பிளே கிட்டாரில் வென் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் பேண்ட். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம், அழகேன்னு சொல்லிட்டு ஐஐடியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த சாங். அண்ட் நாங்கள் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம், இல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இட் கோஸ் லைக் திஸ்.

0: ஸோ அந்த மாதிரியான சோலோஸ் ஐ ஹேட் டு ப்ளே.
1: That is very interesting. So, அது உங்களோட ஓன் காம்போசிஷன் இல்லையா? இப்போ ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா, இப்போ எல்ஆர் ஈஸ்வரி அம்மா வாய்ஸ் இல்லனா சீர்காழி சிவசிதம்பரம் அவரோட வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு கிட்டாருக்கு ரொம்ப சூட் ஆகாதோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாட் ஆர் த பெஸ்ட் வாய்ஸஸ் தட் ஆக்சுவலி சூட் தி கிட்டார்?
0: See, there's nothing like that, okay? இப்போ கிட்டார் எடுத்துக்கிட்டா இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படிப்பட்ட வாய்ஸோட வேணாலும் ஜெல் பண்ண முடியும். திங் இஸ் த கம்போசர் ஆர் த ப்ரோக்ராமர் ஷுட் நோ ஹவு யூ ஷுட் பிளெண்ட் வித் த வாய்ஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ். இப்போ சீர்காழியோட சாங்கே நான் ஒன்று காமிக்கிறேன், எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவோட சாங் ஒன்று காமிக்கிறேன். ஸோ யூ கேன் சி ஹவு தேர் வாய்ஸஸ் ஐ மீன் தேர் டியூன்ஸ் வில் ஆல்சோ ஜெல் வித் த கிட்டார். ஸோ திஸ் சாங் இஸ் ஃப்ரம் வெரி ஓல்ட் மூவி அகத்தியர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் சீர்காழி சார் பாடின ஒரு சாங்,

ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த வாய்ஸஸ் ஓகே. ஸோ என்ன மாதிரி சாங்னாலுமே என்ன ப்ராக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன இட் கோஸ் வித் த டியூன். த கிட்டார் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் கேன் கோ வித் எனிபடி, எனி வாய்ஸ். பட் இன் பர்டிகுலர் இஃப் யூ வாண்ட் டு சூஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா ரஹ்மான் சரோட வாய்ஸ் வந்து இட் இஸ் லைக் அமேசிங். இட் கோஸ் ரியலி வெல் வித் ஜஸ்ட் ஒன் கிட்டார்.

0: சூட் ஆகாதோ அப்படின்னு சொன்னதுக்கே ரெண்டுமே ரொம்ப அழகா பிளே பண்ணி பாடியும் காமிச்சிட்டீங்க. தட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏ ஆர் மன் சார், அவரோட வாய்ஸ், ஐ திங்க் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் வில் சூட் ஹிஸ் வாய்ஸ். வெரி நைஸ். ஸோ இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க தாத்தா அவர்கள் நடித்த படத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அதை எங்களுக்கு கொஞ்சம் பாடி காமிக்க முடியுமா?
1: ஓகே, தாத்தாவோட பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு பார்த்தா ஏரிக்கரையின் மேலேன்னு ஒரு சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாத்தாவும் தேவிகா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க டிஎம்எஸ் சார் வாய்ஸில். இட் கோஸ் லைக் திஸ்.

0: அழகா இருந்தது இல்லையா அந்த காலத்து பாட்டுலாம் நீங்க ரொம்ப அழகா பாடி காமிச்சீங்க. தேங்க்யூ. இப்போ கிட்டார் வந்துட்டு ஏன் எப்பயுமே ஒரு அடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்டா தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க, ஏன் அது எந்த பாட்டிலுமே ஒரு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்ததே கிடையாது? இஸ் இட் பிகாஸ் இட்ஸ் அ ஃபாரின் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அதனாலயா இல்ல எதனால?
1: இல்ல அப்படின்னு கிடையாது. ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது ஒரு சைடு இருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சி கிட்டார்னு இல்லை எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே வி ஹாவ் ப்ரையாரிட்டிஸ். பட் இப்போ ஃபில்ம் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கிட்டார் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தா இல்லை ஃப்ளூட் மட்டும் வாசிட்டு இருந்தா வயலின் மட்டும் வாசிட்டு இருந்தா எவ்வளோ நேரம் ஒருத்தர் உட்காந்து கேட்பாங்க சொல்லுங்க. சரி, இப்போ வி நோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வென் வி கீப் பிளேயிங் இட் அண்ட் வென் வி லிசன் டு இட். பட் எல்லாருக்குமே அப்படி கிடையாது இல்லை. இப்போ ஒரு சாங் இருக்குன்னா அந்த சாங் வந்துட்டு இப்போ எஸ்பிபி சாரே இருக்கட்டும் ஹரிஹரன் சாரே இருக்கட்டும் அப்படியே ஒரு ஹம்மிங் பாடிக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்க முடியும் சொல்லுங்கள். அதில் ஒரு லிரிக்குன்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த லிரிக்கில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சேரும் போது தான் இட் பிகம்ஸ் ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ அந்த ஒரு சிஸ்டமில் தான் இப்போது இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் மூவிங் ஆன். ஸோ வந்துட்டு வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார்னு கிடையாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்குன்றது ஒரு ரொம்ப நேரம் யூ கெனாட் டியூன் இன் டு இட். ஐ மீன் யூ கெனாட் ஃபோக்கஸ் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியாது. தட் இஸ் வாட் ஐ திங்க்.
0: That was very well said. Definitely true. So, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது என்ன ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் லேர்னிங் திஸ் கிட்டார், திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? உங்களுக்கு எப்படி வந்தது இந்த கிட்டார் கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்?
1: இப்போ யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வர ஜென்ரேஷன் வந்துட்டு தேர் மோர் இன்ட்ரெஸ்டட் டு பிளே த கிட்டார். இப்போ அது என்ன ஒரு கிரேஸ்ன்னு தெரியல. வர இப்போது மூவிஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த கிட்டார்ன்ற ஒரு எலிமெண்ட் வந்துட்டு நிறையா எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ் இட் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு கேரி அண்ட் ஈஸி டு டியூன் அண்ட் டக்கு டக்குன்னு அப்படியே வச்சுட்டு ஒரு கார்டு அசிக்கலாம் இது பண்ணலான்ற மாதிரியா அப்படின்றதுனாலையான்னு தெரியல. பட் இட் இஸ் அ குட் திங். அண்ட் டு பி ஃப்ராங்க், நான் கிட்டார் எப்படி வாசிக்கணும்னு கற்றுக்கவே இல்லை. ஆஸ் இன் ஒரு டியூட்டர் கிட்டே போயிட்டு ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு நான் கற்றுக்கல. I really wanted to play that particular instrument because I like the sound of it. School la vandittu my friend Adi used to play the guitar. Appo vandittu I used to sing just vocals mattum. Then avan vaasikkum bodhu apdiye and the sound of the strings that I felt it in my heart and I wanted to learn or rhythm apdiye background la rhythm play pandrathu mattum adu kattukanum அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஆதியோட அப்பா வந்துட்டு ஹி யூஸ் டு டீச் மீ பேசிக்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு வாசித்தது வந்து ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு சம்மர் ஆஃப் 69 வாசித்தோம் பிரையன் ஆடம்ஸு. ஸோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தென் ஐ ரெஃபர் டு லாட் ஆஃப் புக்ஸ். அப்புறம் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எப்படிலாம் டெக்னிக்ஸ் கிட்டார் எப்படிலாம் அந்த கார்ட்ஸை வந்து எப்படி ஈஸியாக பிடிக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னிக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தென் ஐ யூஸ் டு கீப் ப்ராக்டிஸிங் பிஃபோர் எவ்ரி ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டேன். சி தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு டெல் டு த இப்போ வர ஜென்ரேஷனுக்குலாம்.
0: வண்டர்ஃபுல். ஸோ இப்போ இருக்கிற லேர்னர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வுட் யூ டீச் கிட்டார் இஃப் சம்படி வுட் லைக் டு லேர்ன்?
1: பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கிளாஸுக்கு போனோம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் பேசிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். யாருனாலுமே ஐ வில் டெஃபினெட்லி பி வில்லிங் டு டீச் த பேசிக்ஸ். இந்த மாதிரி பேசிக்கான கார்ட்ஸ், பேசிக்கான ஸ்கேல்ஸ், ப்ராக்ரெஷன்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தே வில் ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் அண்ட் தே வில் ஹாவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஆன் தேர் ஓன். தட் இஸ் வாட் ஐ திங்க்.
0: வெரி ட்ரூ, ரைட்? ஸோ சொல்லுங்க பங்கஜ், ஃபைனலி உங்களோட மியூசிக்கல் கேரியர் அது எப்போ ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்தது? யுவர் அவார்ட்ஸ் அப்ரிசியேஷன்ஸ் நடுவில் நிறைய வாங்கியிருப்பீங்க ஐ அம் ஷூர். ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: ஐ ஸ்டார்டட் மை மியூசிக்கல் கேரியர் வென் ஐ வாஸ் 7 years old 1996. அப்போ வந்துட்டு ஐ ஸ்டார்டட் கர்நாடிக் மியூசிக். சுக்கலிங்க பாகவதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கர்நாடிக் வோக்கல் கிளாஸ் எடுப்பார். அப்போ வந்துட்டு ஐ லேர்ன் ரொம்ப பேசிக்கான சிங்கிங் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குமார் வல்சல் அப்படின்னு சொல்லிட்டு வென் ஐ வாஸ் 15 years old அவர்கிட்ட நான் ஐ காட் ட்ரெயின்ட். வோக்கல்ஸ் மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன். கிட்டார் நான் வந்து முறையாக கற்றுக்கல. அப்போலேருந்தே வந்துட்டு செவரல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாம் ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மகாலிங்கபுரம் ஐயப்பன் டெம்பிளில் 2003 ஒரு கச்சேரி மாதிரி பண்ணேன். ஸோ ஒரு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வந்துட்டு கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சது. ஐ ஜஸ்ட் யூஸ் டு டேக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி இன்டர்நெட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஐ ரெப்ரசென்டட் மை ஸ்கூல் ஃபார் அ கல்ச்சுரல் ஈவெண்ட் வென் ஐ வாஸ் இன் தி 11th ஸ்டாண்டர்ட். மை மியூசிக்கல் ஜேர்னி கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு காலேஜ் டேஸ் வரைக்கும். ஐ வாஸ் இன் த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் லாயோலா காலேஜ். ஐ வாஸ் த லீட் கிட்டாரிஸ்ட் பிளஸ் வோக்கலிஸ்ட் அண்ட் ஸ்டூட் ஃபார்வர்ட் ஃபார் மை காலேஜ் அஸ் வெல். வி ஹேட் அ பேண்ட், இட் வாஸ் கால்ட் பாசிட்டிவ் கர்ஸ். வி இனிஷியலி ஸ்டார்டட் அவர் கேரியர் பை கம்பைலிங் அவர் ஒர்க்ஸ், யூ நோ, ஃபார் செவரல் ப்ராஜெக்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், மியூசிக் வீடியோஸ் எல்லாத்துக்குமே வி யூஸ் டு அப்படியே மியூசிக் போட ஆரம்பித்தோம். காம்படிஷன்ஸ்ன்றது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹேட் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. வி வேர் தி அஃபிஷியல் வெஸ்டர்ன் பேண்ட் ஃபார் லாயலா 2008 to 2009. Then we were the composers for the Ovations Western theme track for our college for the same year. அதுக்கப்புறம் ஐஐடி சாரங்கில் ப்ளே பண்ணியிருக்கோம். எஸ்ஆர்எம் மிலான், டிஜி வைஷ்ணவ்ஸ், ஐரிஸ், விஐடி, டபிள்யூசிசி, நிறையா காலேஜஸ் போயிட்டு நிறையா ஈவெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கோம். அஸ் அ பேண்ட் வி வேர் வெரி சக்ஸஸ்ஃபுல். இண்டிவிஜுவலாக நான் சொல்கிறத விட பேண்டாக நான் வந்து நிறையா ஐவ் சீன் சக்ஸஸ். அது இல்லாமல் நிறைய ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸும் பண்ணியிருக்கோம். அன்வைன் சென்டரில் வி ஹவ் பெர்ஃபார்ம்ட், லாயலா இக்னைட்டில் ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டெலாமெரிஸோட நக்ஷத்ராவில் வந்துட்டு வி ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பெர்ஃபார்ம் வித் பெனி, ராகுல் நம்பியார் அண்ட் திஸ் கான்டெம்பரரி பேண்ட் விச் இஸ் வெரி பாப்புலர் நவ், யோதகா, அவங்க எல்லாருமே வந்துட்டு வி ஆல் பெர்ஃபார்ம்ட் ஆன் த சேம் ஸ்டேஜ். லேட்டர் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு திஸ் ஃபியூஷன் பேண்ட் கால்ட் மாயா, where we started composing tracks of the genre Hindustani, Carnatic and Western. We tried fusing them together with a touch of cinematic grooves. அதுக்கப்புறம் மாயா was very successful. We were the proud winners for IIT 2010 and several other events for the same year. Again, we were the winners for Loyola Ignite 2011. அதுக்கப்புறம் அப்படியே நிறைய ஷோஸ் அந்த ஏப்ரல் வரைக்கும் 2011 வந்துட்டு we were going on stage and we were participating. We were really active. Later, I got into Srini Shakti, the super singers. அவங்களோட பேண்டில் வந்துட்டு வி ஸ்டார்டட் பிளேயிங். எஸ்ஆர்எம்ல வந்துட்டு எஸ்ஆர்எம் வடப்பள்ளியில் வி டிட் அ ஷோ. ஸோ தட் வாஸ் ஆல்சோ வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் யா, தட் இஸ் அபவுட் மை கரியர் அண்ட் மை சக்ஸஸ் த்ரூ அவுட் திஸ் மியூசிக் ஃபீல்ட்.
0: ஸோ எடிட்டிங்னா ரொம்ப பொறுமை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பொறுமை இருக்கிறவரா நீங்க?
2: கண்டிப்பா பொறுமை எனக்கு ஆக்சுவலா வந்து பேசிக்கா பர்சனலா பார்த்தா பொறுமை கிடையாது.
0: பங்கஜ் சிரிக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம் எது சிரிக்கிறாருன்னு.
2: இல்ல, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. கூட நிறைய நாங்களே நிறைய ஷார்ட்
3: இஸ் வெரி பேஷண்ட். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், உட்காந்து ஒரு ஒரு ரஷ்ஷா எடுத்து ஒரு ஒரு கேம்ல எத்தனை கேம்ல எடுக்கிறாங்கன்னு தெரியாது. எல்லா ரஷ்ஷுமே எடிட்டர் கிட்ட வந்துடும், அப்படியே கொட்டிடுவாங்க. வந்து அதுல இருந்து யூ ஹாவ் டு செலக்ட் நான். தட் இஸ் தட் இஸ் வெரி
2: வந்து பங்கஜ் சொன்ன மாதிரி அது வந்து ரஷ்ஷன் நல்ல ஒரு எடிட்டர் வந்து ஸ்டடி பண்ணாதான் அதுல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நல்ல ஷாட் மாட்டோம். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் கொடுக்க முடியல அப்படின்னா அது வேஸ்ட். அது ஸோ ஃபுல்லா வந்து ஸ்டடி பண்ணிட்டு கரெக்டான ஒரு அவுட் புட்ல நம்ம வந்து இது பண்ண வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது அது நல்லா இருக்கும். அது ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஒர்க். அது வந்து கஷ்டமான ஒர்க்கு, பேஷன்ஸ் கண்டிப்பா வேணும். அந்த ஒர்க்கு கண்டிப்பா பேஷன்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து எடிட்டிங் டேபிள் வந்து ஒரு போரிங்கான டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வெளில இருந்து பாக்குறவங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ் இப்பதான் வந்து எடிட்டிங்னால என்னன்னு தெரிய வருது பாக்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும். ஸோ அது போரிங்கான டேபிள்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த ஒர்க் பிடிச்சதுனால நான் சொல்ல முடியாது. பட் நானே வந்து வெளில இருந்து பார்க்கும்போது அது ஒரு போரிங்கான டேபிள் தான் நினைச்சேன். என்னன்னா அது வந்து எடிட்டர் இருப்பாரு, டைரக்டர் இருப்பாரு, அவ்வளவுதான். உள்ள என்ன போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. படம் முடிஞ்சு

0: இல்லையா எதுக்குமே தெரியாது. அதே மாதிரி கூட இருக்கிற டைரக்டரே வந்து ஒரு சில ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கே ரொம்ப போர் ஆயிடும். பட் என்ன பண்றது, அவங்க டைரக்டர் உட்காந்துதான் ஆகணும் கூட, அவங்க வேணான்னு சொல்லிட்டு போக முடியாது. சோ இந்த ஒரு இதுல அந்த மைண்ட் செட்ல தான் எல்லாரும் அது போரிங்கான டேபிள் அப்படின்னு. பட் நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு.
1: சோ பேஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
0: ஆமா கண்டிப்பா இந்த
1: ஃபீல்ட்ல.
0: யா
2: பாடல்
1: ஏதாவது பாட முடியுமா இப்ப எங்களுக்கு?

0: இருக்கியா?
1: ஸோ நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டோம், யூ நாட் 21 எனி மோர்.
0: டெஃபினெட்லி ஓல்டர் தென் தட்.
1: நீங்கள் எடிட்டிங்கில் இப்போ பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இப்போ ஸ்பாட் எடிட்டிங் அப்படின்லாம் ஏதோ சொல்கிறாங்க புதுசாக.
2: முன்னாடி ஃபிலிம்ல ஷூட் பண்ணிட்டு இருப்போம். அதாவது முன்னாடினா ரொம்ப இல்ல, பிஃபோர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு சொல்லலாம். ஃபிலிம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து ஷூட் பண்ணுவாங்க, ஃபிலிம்ல தான். ஸோ இப்போ வந்து டிஜிட்டலா அது எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஷூட்டிங் வைஸ் பட்ஜெட் அவங்களுக்கு பார்த்தா அது கம்மி அப்படின்றது எல்லாத்தையும் தவிர, எங்க சைட்ல இருந்து பார்த்தா அது வந்து எங்களுக்கு வந்து ஒர்க் லோட் கம்மி. ஆக்சுவலா ஃபிலிம் ஆயிட்டு திருப்பி எங்ககிட்ட வந்து டெலிசினி ஆயிட்டு டிஜிட்டைஸ் நாங்க பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்டா நாங்க டிஜிட்டல் இப்ப ரெட் அந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அதுல ஷூட் பண்ண உடனே எங்களுக்கு ரஷஸ் வராம இருக்கும். முன்னாடி ஸ்பாட் ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து ஃபிலிம் இருக்கும் போதே. பட் எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன், அது யூஸே இல்லாம இருக்கும். சும்மா டைரக்டர் வந்து ஸ்பாட் ரைட்டிங் பண்ணா ஒர்க் சீக்கிரம் முடிச்சிடலாம், அது தப்பான ஒரு இது. இது அப்போ வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் எடிட்டிங் டேபிள் திருப்பி வரும்போது அதை நீங்க மேட்ச் கட் திருப்பி பண்ற மாதிரி தான் இருக்கும், அதே ஒர்க் நடக்கும். சோ நீங்க இங்க வந்து பண்ணிடலாமே, அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்க ஆங்கிள்ஸ் ஏதாவது எடுக்கணுமா, வந்து வேற டேக் ஏதாவது போகணுமா, சோ அந்த மாதிரி பர்பஸ் தான் யூஸ் ஆச்சு. பட் இப்போ இருக்கிற ஸ்பாட் ரைட்டிங் வந்து நீங்க ஓகே ஆக்சுவலா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க ஸ்பாட்டுக்கு போனா ஒரு ஷூட்டிங் ஒரு சைடு நடக்கும், நீங்க ஒரு சைடு வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க வந்து வந்து ஒரு 1 month 25 days ஒரு மூவியை முடிச்சிடலாம். கரெக்டான ஒரு டைம் ஸ்பீட்ல
1: போச்சுன்னா. So Pankaj, neenga solunga, how important is the sound designer for your studio or in today's films?
3: Sound designer nu paatha it is not just sound designer, programmer ah irukatum or whatever or recording engineer ah irukatum, they are all very important in a studio. Plus ipo naanga we are looking for people who has to be qualified in every field. Ipo na vandu console table la dhaan ukkarven, na vandu voice room la poi na set panna maten, mic set panna maten appo solla koodadhu. அந்த மாதிரி இருந்தா ஹீஸ் அண்டர் குவாலிஃபைட், ஹீ ஷுட் நோ எவ்ரி திங். பிளஸ் தெர் ஆர் சோ மெனி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். சி தேர்ஸ் அ ப்ரீ ஆம்ப், தேர்ஸ் அ சவுண்ட் கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. மியூசிக் கனெக்டடா, மியூசிக் ரிலேட்டட் நிறைய விஷயம் இருக்கு. அந்த கன்சோல் டேபிளில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுன்றது நாட் எனிபடி கேன் டூ தட். ஸோ த ப்ரோக்ராமர் ஆர் த டிசைனர் ஹீ ஹேஸ் டு டூ தி என்டையர் ஜாப். ஒரு மியூசிக் டைரக்டர் வராரு, வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் கேன் ஆல்சோ பி எ ப்ரோக்ராமர், அவர் உட்காந்துட்டு அவரோட டியூன் அவரே போட்டு கம்போஸ் பண்ணி பண்ணுற அந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, ஹி இஸ் வில்லிங், ஹி இஸ் காட் அ ப்ராஜெக்ட், அவருக்கு அவர் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்றாரு. பட் அவர் கீபோர்டு வந்து அவ்வளோ வாசிக்க தெரியாது, ஹி இஸ் அ கிட்டாரிஸ்டா இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் இருக்கலாம், ஆனால் அவர் மைண்ட்ல டியூன் இருக்கு. ஸோ ஹி வில் எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன் அண்ட் எவ்ரி திங் டு த ப்ரோக்ராமர் அண்ட் ஹி வில் ஆஸ்க் ஹிம் டு ஒர்க் ஃபார் ஹிம்.
1: ஓகே,
3: ஸோ திஸ் இஸ் த டியூன், ஏதோ ஒரு சாம்பிள் ஒரு டியூன் மாதிரி சொல்லிட்டு அதை நீங்க வந்து டெவலப் பண்ணுங்க. நெஞ்சுக்குள்ளே ஒன்று நுழைந்ததே ஏன் என்று புரிந்ததே, காதல் என்று தோணுதே நாம் என்று ஆனதே. So this is one sample tune.
1: Nice. Okay.
3: In the sample tune வந்துட்டு இதுக்கு வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு So I being a musician, I just do that. Okay. Either keyboard la vandittu the programmer has to do, sir idu okay va appdi kepanga. So the music director will
1: so everything can be done by the music director. Definitely a sound designer, a programmer.
3: Yeah, the programmer is... he should also be a music director.
1: Okay.
2: பங்கஜ் சொன்ன மாதிரி சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா தேவைப்படுது இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம வந்து நிறைய மொக்கையா பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் கட் பண்ண போறது சந்திரமோகன் சார் தான். சோ அவரோட பிளேஸ்ல இருந்து பாக்கும்போது அது வந்து ஒரு ஒரு இதுதான் ஃபைனல் அவுட்புட் நம்ம பாக்கும்போது, அப்பா சவுண்ட் இன்ஜினியர் இவ்வளவு யூஸ் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும்.
1: So, இப்போ எம்ஓபி காலேஜ்லயே பாத்தீங்கன்னா கூட வி ஆர் ஸ்டடிங் அபவுட் பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா, ஸோ ஆடியோகிராஃபி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். வாட் கைண்ட் ஆஃப் ஃபியூச்சர் டு யூ திங்க் வி ஹாவ் இன் திஸ் ஃபீல்ட்? ஸோ இப்போ உங்க ஸ்டுடியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்படியே உங்க ஸ்டுடியோ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், வீல் நோ மோர் அபவுட் இட்.
3: ஷூர். See, you all are media students, okay? Mm-hmm. So, உங்களுக்குள்ளெல்லாம் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் வி செட்டிங் அப் ஸ்டுடியோ.
1: ரைட்.
3: ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வென் யூர் மேக்கிங் மியூசிக் வீடியோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஆட் ஃபிலிம் எதை எது நீங்கள் பண்ணாலுமே யூ வில் ஹாவ் டு கோ அண்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் யுவர் பர்டிகுலர் வாட் எவர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றது இட் இஸ் அ வெரி பிக் ஃபீல்ட். இப்போ ஒருத்தங்க போன ஒரு படம் எடுத்துட்டாங்க, கேம் எடுத்துட்டு போய் எடுத்துடலாம். ஓகே, படம் எடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி வெளியில கொண்டு வருது, அது எடிட்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. எடிட்டிங்ற ப்ராசஸ் முடிஞ்சோடனே அதுக்கு வந்து டப்பிங் பண்ணோம், டப்பிங்ன்ற ப்ராசஸ் முடிஞ்சோடனே திருப்பி எடிட்டிங் கொண்டு வந்து சிங்க் பண்ணோம் அந்த டப் பண்ண ஆடியோவை. அப்புறம் மொத்தமா எடிட்டிங்லேருந்து ஒரு அவுட் எடுத்து கொடுத்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணோம். திருப்பி மியூசிக் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட போயிட்டு எடிட்டர் தான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட் கொடுப்பாரு. இன்கேஸ் யூ வாண்ட் டு டூ அ டிடிஎஸ் மிக்சிங் 5.1 சேனல் மிக்சிங் மாதிரி பண்ணோம்னா அகெயின் யூ வில் ஹேவ் டு டேக் தட் அவுட் டு அ டிடிஎஸ் ஸ்டுடியோ. இதுக்கு நடுவில் கிரேடிங்னு ஒரு மேட்டர் இருக்கு, கலர் கரெக்ஷன் ஒரு மேட்டர் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி வேர் திங்கிங், ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு எடுக்கிறது ஈஸியாக எடுத்துருவோம், அதை ப்ராசஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்து நெட்ல யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்குள்ள தலை சுத்திக்கல வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வி தாட் வி வாண்டட் டு வி ரியலி வாண்டட் டு செட் அப் சம்திங் அண்டர் த சேம் ரூஃப். ஓகே, ஸோ வி ஹேவ் எடிட்டிங், வி ஹேவ் டப்பிங், வி ஹேவ் ரெக்கார்டிங், வி ஹேவ் டிசைனிங், போஸ்டர் டிசைனிங், வி டூ ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசைனிங் ஒர்க்ஸ் ஆல்சோ. பிளஸ் வி ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன் த 5.1 ஸ்வீட், அந்த இதுல வி ஹேவ் அ பிளேஸ் ஃபார் தட். So, and the work LMA we undertake and we do.
1: In your studio.
3: Yeah, in my
1: so, in studio. So, Sridhar avar kuda help panvaru.
3: Yeah, we're all working together. Yeah.
1: Okay, well, that's very nice. So, how can we contact you? Like if,
3: contact details, and we have a landline.
1: Okay.
3: 044-4503-0304.
1: Okay.
3: That's 044-4503-0304.
1: Mm-hmm.
3: And mobile number 9884-7447. And we have a Facebook page also. www.facebook.com/dynamicsthestudio.
1: Okay.
3: So, yeah. You can get in touch with...
1: Facebook na solitinga, so it's more easier for us to contact
3: easy,
1: you.
3: Yeah. Right.
1: Okay, thank you very much.
3: Yeah, I would like to play a song.
1: Okay,
3: it's not
1: sure.
3: What you think.
1: Okay. Is it about love?
3: It's not about love. Okay, it's about something else.

0: இப்போ காலேஜ் ட்ரெஸ் கோடு இது அதுவும் நியூஸ் வச்சு ரொம்ப சிச்சுவேஷனலாக ஒரு பாட்டு கொடுக்குறீங்க நீங்க. இது யாருக்கு டார்கெட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அதுவும் எம்ஓபி காலேஜ்ல உட்காந்து இந்த பாடல நீங்க பாடிருக்கீங்க. எனிவே தட் வாஸ் வெரி வெரி நைஸ்
1: அண்ட்
0: ஃபியூ மோர் சாங்ஸ் டு அவர் லிசனர்ஸ். ஐ அம் ஷுர் நோ ஒன் கேன் ஸ்டாப் லிசனிங் இஃப் யூ கான் சிங் லைக் திஸ். எனி லேட்டஸ்ட் சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸ் தட் யூ வுட் லைக் டு

0: உன்னை காணாமல், உன்னை காணாமல், உன்னை காணாமல், உன்னை காணாமல்.
1: உங்களை பார்க்க முடியாம லிசனர்ஸ் எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க. சோ பங்கஜ், உங்களோட ஸ்டுடியோ டைனமிக்ஸ், குட் லக் வித் தட்.
2: Thank you so much.
1: And Sridhar, thank you so much for being here.
3: Yeah, thank you so much for inviting us.
2: Yeah, thanks for inviting us.
1: Thank you for being here. We would like to see more work of yours. Definitely, unga studio romba helpful a irukum nenikiren enga college students ku.
2: Students ellarkume we have special discount packages and everything. You can contact us for more.
1: Definitely.
4: Listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

0: வித்யா.
1: ஆ சொல்லுங்கம்மா. நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில பெண்மனம் பேணுவோம் நிகழ்ச்சிய உன் ப்ராஜெக்ட்காக கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அதோட செகண்ட் எபிசோட் போடுறாங்க, கேட்க தயாரா?
2: நிச்சயமாமா. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மனநலம்னா என்ன, குறிப்பா பெண்களுக்கான மனநல பிரச்சனைகள் என்ன, அதோடைய அறிகுறிகள், எக்ஸ்பர்ட்ஸ் இன்டர்வியூன்னு நிறைய கேட்டோம். இந்த செகண்ட் எபிசோட் ப்ரோமோவையும் நான் கேட்டேமா. இளம் வயதினர், அதாவது டீனேஜ் வயசுல உள்ளவங்களுக்கு உள்ள மனநல பிரச்சனைகள், அதுலயும் குறிப்பா இளம் வயது பெண்களுக்கான மனநல பிரச்சனைகள் பத்தி இந்த எபிசோடோட நேர்காணல் பகுதியில சொல்றதா ப்ரோமோல கேட்டமா. வரப்போற இந்த எபிசோட்ல ஏன் வயசு பெண்களோட மனநல பிரச்சனைகள் பத்தி பேச போறதுனால அதை கேக்குறதுக்கு நான் கொஞ்சம் சூப்பர் எக்ஸைட்டடா தான் இருக்கேன். வாங்கம்மா கேக்கலாம்.
1: இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 டியூன் இன் பண்ணிட்டேன்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கும் SCG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மன ஆரோக்கியங்கிறது நம்மளோட ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்வுக்கும் அடிப்படையான ஒரு விஷயங்க.

0: மேலும் இந்த மன ஆரோக்கியம்னால நம்ம வாழ்க்கையில் சமூக மற்றும் பொருளாதார நிலைகள் பெரிதா பாதிப்படையறத நம்ம பாக்குறோம். மனிதர்களோட மன ஆரோக்கியத்திற்கும் முழுமையான வளர்ச்சிக்கும் எது அடித்தளமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அது கட்டாயம் அவங்களோட குழந்தை மற்றும் இளமை பருவம் தான் இல்லையா? ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பொதுவா மனிதர்களுக்கு தங்களோட 25 வயதுக்கு முன்னரே மனநல பிரச்சனைக்கான அறிகுறிகள் தென்படும் சொல்றாங்க. அதிலும் குறிப்பா 11 முதல் 18 வயதில் உள்ளவர்களிடம் இது அதிகமாகவே தென்படும் சொல்றாங்க. இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மனச்சோர்வு மற்றும் ஆன்சைட்டி அதாவது பதற்றம் போன்ற மனநல பிரச்சனைகள் ஒருத்தரோட குழந்தை பருவத்துல அதிகரிக்கிறதாகவும் இளம் பருவத்துல அது உச்சத்தை அடைய வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. வளர் இளம் பருவம் சொல்லக்கூடிய அதாவது டீனேஜ் காலகட்டத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட உடல்நிலை மட்டும் மாறுதலுக்கு உள்ளாகிறது இல்லைங்க, அவங்களோட மனநிலையும் நிறைய மாறுதலுக்கு உள்ளாகுது. உலகமெங்கும் உண்டாகும் மனநலம் சார்ந்த நோய்கள்ல பாதி அளவு நோய்கள் 14 வயதிலேயே தொடங்குவதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்கிறது உலக சுகாதார நிறுவனம். இதை கேட்கும் போது உண்மையிலேயே எவ்வளவு அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்கு. ஆண்களோ பெண்களோ எந்த பாலினமா இருந்தாலும் அவங்களோட மனநலம் பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேயே அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு நோயோ குறைபாடோ இருந்தாலும் அதை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிஞ்சிட்டோம்னா பிற்காலத்துல வர பெரிய அபாயங்களையும் இழப்புகளையும் நாம தவிர்க்கலாம். மனநலம் சார்ந்த குறைபாடுகள், கோளாறுகள் மற்றும் நோய்கள் பொறுத்த வரையில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அந்த அடிப்படையில பெண்களின் மனநலத்தை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நிலையில நாம இருக்கோம்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இளம் பெண்கள் இடையே அதிகமாக காணப்படுது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பெரும்பான்மையான சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், சைபர் புல்லிங் சொல்லக்கூடிய வலைதள பரிகாசங்கள், இன்அடிகேட் ஃபேமிலி சப்போர்ட் அதாவது குடும்ப ஆதரவற்ற நிலை, சொசைட்டி அண்ட் கல்ச்சுரல் ஸ்டிக்மாஸ் அதாவது சமூக மற்றும் கலாச்சார கலங்கங்கள், இப்படி பல காரணங்களால இளம் வயதிலேயே பெண்கள் அதிக அளவுல மனநல பாதிப்புக்கு ஆளாகுறாங்கன்னு நம்ம கேள்விப்படுகிறோம். இது அவங்களோட மன ஆரோக்கியத்துக்கு ஒரு நீடித்த பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நேர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில ஒரு வானொலி நாடகம் கேட்க போறோம். இந்த காலத்து இளைஞர்கள் மத்தியில மொபைல் அடிக்ஷன் அதிகரிச்சு வர்றதுனால குறிப்பா டீனேஜர்ஸ் மத்தியில அதிக அளவிலான மனநல பிரச்சனைகளை அது உண்டாக்குறதா நம்ம கேள்விப்படுறோம். இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வானொலி நாடகத்தை உங்களுக்கு நாங்க வழங்க இருக்கோம். இத கேட்டுட்டு அடுத்த பகுதிக்கு நாம போலாம். வாங்க நேர்களே.
1: ரேஷ்மா, ரேஷ்மா, ஜானகி பாட்டி வந்திருக்காங்க பாரு, நிக்கறாங்க பாரு, வந்து பாரு. எவ்ளோ வாட்டி அம்மா உன கூப்பிடுறேன், இங்க பாரு, ஜானகி பாட்டி வந்திருக்காங்க, ஒரு ஹாய் சொல்ல மாட்டியா? அந்த போனே நோண்டிட்டு இருக்க, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டாதான் என்ன?
0: போங்கம்மா, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் மொபைல் யூஸ் பண்ணும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு.
2: ரேவதி, விடு விடு, நான் பேசிக்கிறேன்.
1: அப்படி இல்ல பெரியம்மா, யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்றதே இல்ல, மரியாதையே குடுக்கறது இல்ல. அந்த மொபைல் அப்படி என்னதான் பாப்பாங்கன்னே தெரியாது, எந்த வேலை சொன்னாலும் செய்யறது இல்ல, படிப்புல கூட மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. இந்த ஓவர் போன் யூசேஜாலதான் எல்லாமே.
2: ரேவதி, புரியுதுமா, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இது நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, பல பேர் வீட்டுல, குறிப்பா குட்டி பசங்க இருக்கிற வீட்டுல இதே பிரச்சனை தான்.
1: நாங்க ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு ஏதோ நாங்க ரெண்டு பேருமே பிஸியா இருக்கிறதுனால அவளை என்கேஜ் பண்ணணுமேனு மொபைல் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவளுக்கு அது வந்து ஒரு டைம் பாஸா இருக்கட்டும்னு நினைச்சோம். ஆனா இப்ப பாருங்க, அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கு. இதனால டெய்லியும் வீட்டுல சண்டை தான் வந்துட்டு இருக்கு. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டோம் பெரியமா, மொபைல் ஒளிச்சு வச்சு பார்த்தோம், எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியாச்சு, திட்டியாச்சு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, ஒன்னும் வேலைக்காகல. அதனாலதான் இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேன் பெரியமா. நீங்க தான் பெரியமா அவகிட்ட எப்படியாச்சும் பேசி அதை புரிய வைக்கணும்.
2: கண்டிப்பா ரேவதி, நான் ரேஷ்மா கிட்ட கண்டிப்பா பேசுறேன். ஆனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நீங்க இவ்ளோ சொல்லியும் கேட்காதவ, நான் மட்டும் சொன்னா உடனே முழுமையா மாறிடுவான்னு நம்ம நினைக்க கூடாது. என்ன கேட்டா, நீ சொல்ற அறிகுறியெல்லாம் பார்த்தா அவ மொபைல் நிறைய யூஸ் பண்றது மட்டும் இல்ல, மொபைல்க்கு அடிக்ட் ஆயிட்டாலும்னு எனக்கு தோணுது. அவளை ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட், அதாவது குழந்தை மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிட்டு போறதுதான் இதுக்கான சொல்யூஷன் நான் நினைக்கிறேன்.
1: ஏன் பெரியமா, நம்மளே பேசி இத சரி பண்ணிக்க முடியாதா?
2: அது முடியும் ரேவதி, ஆனா நீ சொல்ற அறிகுறியெல்லாம் பார்த்தா அவ அந்த ஸ்டேஜ கடந்துட்டாலும்னு தோணுது. இப்ப அவளுக்கு தேவை கவுன்சிலிங் தான். எப்படியாவது அவகிட்ட பேசி நம்ம சம்மதத்தை வாங்கிடலாம். நம்ம இவளோட சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போலாம். இந்த மாதிரி விஷயங்களை டீனேஜர்ஸ் மத்தியில நம்ம ஆரம்பத்திலே தடுக்கலனா பிற்காலத்துல அதுவே அவங்களுக்கு பல பிரச்சனைகளை வழிவகுக்கும். பயப்பட வேணாம், நம்ம கண்டிப்பா ரேஷ்மாவை இதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம்.
1: சரிங்க பெரியமா.
0: என்ன நேயர்களே, இந்த வானொலி நாடகத்தை கேட்டீங்களா? இளம் பருவத்தினர் மொபைல் போனுக்கு எவ்வளவு தூரம் அடிமையா இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆரம்ப காலகட்டத்துல இது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு விஷயம் தானே, டைம் பாஸ் தானே நினைக்கிற இந்த விஷயம் பிற்காலத்துல அதுவே அந்த குழந்தைங்களுக்கு அடிக்ஷன் ஆகி பல பின் விளைவுகளை ஏற்படுத்துறத நம்ம பாக்குறோம். ரேஷ்மா ஒரு சின்ன உதாரணம் தான். ரேஷ்மா போன்ற பல இளம் வயதினர் மொபைல் போன் பயன்பாட்டுக்கு அடிமை ஆகறத நம்ம கண் கூட பாக்குறோம். நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி மொபைல் போன் அடிக்ஷன் இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, காலம் கடத்தாம அவங்களுக்கு அதோட பின் விளைவுகளை பக்குவமா புரிய வைக்க முற்படணும். ஒருவேளை நம்மளோட முயற்சிக்கு பலன் கிடைக்கலனா, மேலும் காலம் கடத்தாம அவங்கள ஒரு சைக்காலஜிஸ்ட் அழைச்சிட்டு போக வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாகும். நேர்களே, நம்ம சமுதாயத்துல இளம் வயது பெண்கள் எந்த மாதிரியான மனநல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சமுதாயத்துல உள்ள சில பெண்களிடம் சில கேள்விகளை கேட்டோம். வாங்க நேர்களே, அவங்க கருத்துக்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
3: என் பேர் ஆசிஃபா. நான் டீனேஜ்ல இருக்கும் போது கம்பேர் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப பாதிச்சுது. என்னை எப்பயுமே கம்பேர் பண்ணியே பேசுவாங்க. எதிரில் இருக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, அவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணி பேசும்போது அது ரொம்ப நம்மளை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும், பட் அதை பார்க்காம நீ அவங்க இப்படி பண்றாங்க, நீ ஏன் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லியே பேசிக்கிட்டு இருப்பாங்க.
4: ஹாய், நான் அக்ஷிதா. நான் டீனேஜில் ஃபேஸ் பண்ண மேஜர் மென்டல் பிரேக் டவுன் எதுவாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட அட்லீஸ்ட் கனெக்டடாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்ச பட்சத்தில் அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னா அப்போ சுற்றிட்டு திடீர்னு வந்துட்டு அவங்கெல்லாம் இல்லை, நம்ம லைஃப்பில் கண்டுக்கவே இல்லை அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இட் வாஸ் ஹார்ட் ஃபார் மீ டு கெட் அவுட் ஆஃப் இட். ஆனால் எப்படி வெளில வந்தேன், எப்படி நான் என்னை சரி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, யார் என்னை ரொம்ப கேர் பண்ணாங்களோ அவங்க கூட போய் பேசுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நானே வெளில வந்துட்டேன்.
5: ஹாய், என்னோட பேர் லீலா. ஸோ நான் டீனேஜரில் மேஜராக ஃபேஸ் பண்ண ஒரு மென்டல் பிரேக் டவுன் ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னா டெவலப்பிங் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது, அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் அபவுட் மை பாடி. என்னோட உடம்பை பற்றியான நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது, பாடி ஹேராக இருக்கட்டும், ஸ்லைட்டாக ஒபீஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு என்னோட ஐடென்டிட்டியை ரொம்ப ஷேப் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தேன், ஒரு மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீமாக இருந்தது. பட் தென் சம்ஹவ் இப்போ நான் அதை ஓவர் கம் பண்ணதுக்கு ரீசன் வேர் மை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ நான் எடுத்துட்டு வந்த ஒரு சில பிராக்டிசஸ் லைக் யோகா, மெடிடேஷன் ஆல்சோ ஹெல்ப்.
0: தொடக்கத்துல சொன்ன மாதிரி இளம் வயதினர் மனநல பாதிப்புக்கு ஆளாகிறதுக்கு பல காரணங்கள் சொன்னோம். அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், சைல்ட் அபியூஸ், சைபர் புல்லிங், பியர் பிரஷர், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இப்படி நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொன்னோம். இது கூட இன்னும் பிற காரணங்களால இளம் வயதினர் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகறாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப பிரச்சனைகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அதற்கான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? இன்றைய நேர்காணல் பகுதியில இளம் பருவத்தினர் எந்த மாதிரியான மனநல நோய்களுக்கு ஆளாறாங்க, அதற்கான அறிகுறிகள் என்ன, தீர்வுகள் என்ன, அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்
6: இப்ப இந்த நிகழ்ச்சியில. அடுத்து வரப்போகிற நேர்காணல் பகுதியில பிரபல சைக்காலஜிஸ்ட் வந்தனா அவர்களின் நேர்காணலை இப்பொழுது கேட்கலாம். நேர்களே,
1: மேம், இந்த காலகட்டத்துல இளம் பெண்கள் ஆர் டீனேஜ் பெண்கள் எதிர்கொள்ற ரொம்ப பொதுவான மனநிலை சவால்கள் என்னென்ன மேம்?
7: இந்த காலத்துல டீனேஜ் பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு முக்கியமா வர்றது கேட்ஜெட். எல்லாரும் ஃபோன் ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து டீனேஜ் பெண்கள் மத்தியிலையும் வருது. ஸோ இப்போ இந்த ஃபோன் எக்ஸஸா யூஸ் பண்றதுனால அதை சார்ந்து மனநல பிரச்சனைகள் என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசிவ் ஃபோன் யூசேஜ் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஸ்லீப், தூக்கமின்மை. ஸ்லீப் குறையும் போதே வந்து நிறைய ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் வருது. அப்போ நிறைய ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் வரும்போது இவங்களுக்கு தான் எக்ஸஸா ப்ரீமென்சுரல் சின்ரோம், ப்ரீமென்சுரல் கண்டிஷன், பிஎம்எஸ் கண்டிஷன் அப்படிங்கிற போது இரிட்டபிலிட்டி வந்து டீனேஜ் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப கன்சர்ன்டா அவங்க பாடியை பத்தி இருக்கிறதுனால கரெக்டான நியூட்ரியன்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் எடுக்கிறது இல்லைன்னா, நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன் ஆல்ரெடி டி டெபிசிட்ஸ் இருந்தாலே டிப்ரெஷன் வரும். இன்னைக்கு டி டெபிசிட்ஸை தாண்டி பி 12 டெபிசிட்ஸ் அப்படின்னு இருக்கு. வைட்டமின் பி 12 டெபிசிட்ஸ் வந்து ரொம்ப காமனா அமாங் டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் விமனுக்கு நடுவில் இருக்கும்போது அதுவுமே டிப்ரெஷன்ல எடுத்துட்டு போய் விடுறது. ஸோ இந்த மாதிரியான காமன் விஷயங்கள் டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து மெயினா ஃபேஸ் பண்றாங்க.
1: டீனேஜர்ஸ் ஒரு பக்கம் எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் மறுபக்கம் நீங்க சொன்ன மாதிரி உடல் தோற்றம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களோட கல்வி சாதனைகள், இல்ல ஊடக அழுத்தங்கள், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இளம் பெண்களோட மென்டல் ஹெல்த்தை எப்படி பாதிக்குதுன்றத பத்தி சொல்லுங்க மேம்.
7: கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஹை அச்சீவர்ஸ், ஹைலி ஆம்பிஷியஸ் இந்த இதுல இருக்கும்போது நிறைய கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா மூலியமா நிறைய அவங்க வந்து கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விமன் வந்து மல்டி டாஸ்கிங், அப்போ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் டீனேஜ் கேர்ள்ஸ் ஆன்வர்ட்ஸ். இல்லை காலேஜ் போகும்போது இந்த கிளாஸ் பண்ணணும், இந்த விஷயத்துல இருக்கணும், இதுல இருக்கணும், அதுல இருக்கணும், அவங்க மல்டி டாஸ்க் பண்ணும் போதே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ பண்ணாலும் திஸ் இஸ் நாட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. பிளஸ் அவங்கள பத்தியான ஒரு செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, சுய மதிப்பு அவங்கள பத்தி. ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐ எம் நாட் குட், ஐ எம் நாட் குட் லைக் அதர்ஸ், ஐ எம் நாட் ஈக்குவலி டேலண்டட் லைக் அதர்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு பொதுவாக எல்லாருக்கும் என்னன்னா சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால இம்பல்சிவா அவங்க ஒரு விஷயத்த நாடி போகும்போது, சி எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு இல்லையா, யூ கான்ட் ஜம்ப் ஆர் லீப் இம்மிடியட்லி. பட் இவங்களுக்கு அந்த ஒரு பொறுமை இல்லாததுனால என்ன ஆகுது, அவங்க வந்து சென்சிட்டிவிட்டினால அப்செட் ஆயிடுறாங்க. அப்செட் ஆகி டிப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு என்ன தோணுது, ஐ எம் நாட் குட் ஆஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது. டிப்ரெஷனுக்கு ரொம்ப முக்கியமான லைன் இது, ரொம்ப முக்கியமான செல்ஃப் பிலீஃப் இது என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் குட், ஐ எம் நாட் குட் லைக் அதர்ஸ். ஸோ எப்போ இந்த செல்ஃப் கம்பேரிசன் லூப் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அப்போவே அவங்களுக்கு உள்ள வந்து தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். இந்த தாழ்வு மனப்பான்மை தான் வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும். ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணுச்சுன்னா அது டிப்ரெஷன்ல எடுத்துட்டு போய் விடும் அவங்கள.
1: மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்களை அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல டீச்சர்ஸ், அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படிலாம் ஆதரவு அளிக்கிறது, அப்படி அவங்க ஆதரவு அளிச்ச ஒரு டீனேஜரை பத்தின ஒரு சக்சஸ்ஃபுல் கேஸ் ஸ்டோரி எங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா மேம்?
7: சரி, இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இன்னைக்கு ஒரு டீனேஜர் வந்து இதை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயும் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க குரு தான் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஆக்சுவலி டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ இதுல நிறைய காரணங்கள் இருக்கலாம். இப்போ டீனேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், அவங்களுக்கு பாடி இமேஜ் பத்தி டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், அண்ட் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம், இல்ல எக்ஸாம் ஆங்ஸைட்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது இருந்தாலும் ஐ திங்க் டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க, அண்ட் டீச்சர்ஸும் கரெக்டா கைட் பண்றாங்க. ஸோ இதை கைட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கூட்டிட்டு வரும்போது நான் சொன்ன அந்த முக்கியமான பாயிண்ட் இருந்தது இல்லையா, ஐ எம் நோ குட் அப்படிங்கறத அழகா எரேஸ் பண்ணிட்டு, யூ ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ், யூ ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் திங்ஸ்ங்கிறத வந்து ஒரு டீச்சர் மூலியமா ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா வந்து நாங்க ட்ரீட் பண்ணி அமைச்சிருக்கேன்.
0: உலக மக்கள் தொகையில அஞ்சுல ஒரு பங்கு கொண்ட இந்தியா உலக அளவுல அதிக எண்ணிக்கையிலான இளம் பருவத்தினரை கொண்டுள்ள நாடா விளங்கிட்டு இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா உலக அளவுல அதிக இளைஞர்கள் தற்கொலை விகிதம் எந்த நாட்டுல அதிகரிச்சிட்டு இருக்குன்னா அது இந்தியாலன்னு சொல்லும் போது உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயமா இருக்கு. நாங்க இந்த நிகழ்ச்சியில இந்த 2வது அத்தியாயத்தை இளம் வயதினரின் குறிப்பா பெண்களின் மனநல பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே மேற்சொன்ன இளைஞர்கள் குறித்த இந்த கவலைக்குரிய ஆய்வறிக்கைகள் தான். என்ன நேயர்களே, இந்த அத்தியாயத்தை கேட்ட நீங்களும் உங்க இல்லங்கள்ல உள்ள பருவம் மற்றும் இளம் வயதினரிடையே மனநல பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட ஆரம்ப கால அறிகுறிகளை கண்டுபிடிச்சு முறையா அவங்கள மனநல ஆலோசகர்கள் கிட்ட கூட்டிட்டு போவீங்கன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள அத்தியாயத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். என்ன வித்யா, நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வயது கேட்ட விஷயங்களை தான் இந்த 2வது அத்தியாயத்துல பேசியிருக்காங்க. இது உன்னோட ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, உனக்கும் ரொம்ப பயனுள்ளதான் இருந்துச்சு நான் நம்புறேன்.
2: ஆமாமா, கண்டிப்பா நானே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த அத்தியாயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. நீங்க சொன்ன மாதிரி என்னதான் இத ப்ராஜெக்டுக்காக கேட்க ஆரம்பிச்சாலும் அது நம்மளோட எவ்வளவு கனெக்ட் ஆகுதுலமா.
0: ஆமா வித்யா, கரெக்டா சொன்ன. அடுத்த அத்தியாயத்தை கேட்க நானும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன்.
8: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை
4: சந்திக்கும் அபிமான எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ, எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய அபிமான நிகழ்ச்சி. வாரம் வாரம் நம்ம சந்திக்கிற தொண்டு நிறுவனங்களுடைய சேவைகள் பற்றி. இப்ப இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து தொண்டு நிறுவனம் என்ஜிஓ யாருன்னு கேட்டீங்கன்னாக்க, தி நியூ லிபரேஷன் எஜுகேஷன் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். அங்கிருந்து அவங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு எலிஜா ஜான் மேத்யூ இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டீட்டெயில்டாக நம்ம அந்த பேட்டியில் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். சார், இந்த நியூ லிபரேஷன் எஜுகேஷன் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க?
5: பேசிக்கலி இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு என்ஜிஓ. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட கல்விக்கு முன்னேற்றத்துக்காக நாங்கள் பயன்படுத்துறது. இட் இஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ். அதாவது கார்பரேஷன் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் வந்து எங்கள் கூட வந்து எஜுகேஷன் சம்மந்தமான கிளாஸஸ் நாங்கள் தயார் செய்யறது.
4: ஓகே, இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது?
5: லீடுனால இதை விடுதலை கல்வி பொருளாதார முன்னேற்ற அறக்கட்டளை அது 1986 ஆரம்பித்தது. அதுலேருந்து இந்த இயர் 2000 ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணி இருக்கிறேங்க. இதில் தலைப்பு ஆயிட்டு நான் 95 இது பண்ணினே இருக்கிறேன்.

0: பேசிக்கலி நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் இருந்தாலும் என்னுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் ஓன் இன்ட்ரெஸ்டால நாங்கள் இது மக்களுக்காக கல்வி எப்படி அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எப்படி கல்வி பயன்படுத்தலாம் அதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஐடியா கொடுக்கும். ஏன்னா எங்கே பெற்றவங்க அதாவது லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாதா இன்னொரு கேள்வி வந்து மனசில் எப்போவுமே வந்துருந்தது. அதனால இதுக்கு எனக்கு நிறைய வெல்விஷர் சப்போர்ட் பண்ணி அதனால இது
1: மிச்சவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச கல்வி மாதிரி கிடைக்கல அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டறிஞ்சிங்க?
0: நான் மெட்ராஸில் வரும்போது 94 வரும்போது நான் கேம் அஸ் அ கிராஃபிக் டிசைனர் ஸ்டூடெண்டாக வந்துட்டு நான் இது பண்ணும்போது நான் ட்ரிப்ளிகேனில் ஏரியாவில் தான் தங்கி இருந்தது பேச்சுலர்ஸ் மேன்ஷன். அப்போ அங்கே மழை வரும்போதும் இல்லைனா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் வரும்போதும் நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த தெரு ஓரமெல்லாம் அவங்க வீடாக இருந்ததும் அவங்க நிறைய பேரோட ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் எல்லாம் மழையில் நனைஞ்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது இட் இஸ் 94 ஃப்ளட்ஸ் ஒரு மழை வந்தாலே ஃப்ளட்ஸாக வந்து எந்த சாக்கடை தண்ணியெல்லாம் மிக்ஸ் கலந்து வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டது நான் தெரிஞ்சுது. அது இல்லாமல் நான் காலேஜ் கல்லூரி இந்த நிறைய கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நிறைய எம்டிசி காலேஜ் டு குருகுல் தியாலஜிக்கல் காலேஜ் டு ஐ மீன்ஸ் மெட்ராஸ் ஸ்கூல் சோஷியல் ஒர்க்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸாக மிங்கிள் பண்ணி அவங்க எஜுகேஷன் ஸ்கூல்கள் கார்பரேஷன் ஸ்கூல்லாம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது நிறைய ஒரு இவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நான் அந்த டைமில் மீன்ஸ் இது இட் இஸ் இம்ப்ரூவ்ட் அலாட் ஐ மீன்ஸ் நான் இப்போ சொல்ல மாட்டேன் இப்போ கூட அது மோசம் ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பெற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. எங்கள் பையனா எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வேலை காண்பணும் அவங்க சம்பாதிச்சுட்டு வரணும் அந்த மாதிரி நோக்கம் தான் இருக்குது. அவங்க படித்து நல்லா பெரிய ஒரு நல்ல ஒரு அறிவாளி அல்லனா ஒரு பொறுப்பான லைஃப்பில் சூஸ் பண்ணுறது ஸ்கில்ஸ் சூஸ் பண்ண முடியும் அல்லது ஒரு மேனேஜராக இல்லைனா ஒரு போஸ்டாக மாறதுக்கு அவங்க சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க ஐடியாஸே கிடையாது. ஆக்சுவலி தே ஹாவ் டு மேக் மணி தட்ஸ் ஓன்லி த திங். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னோட பாருங்க என்ன பெற்றவங்களை எப்படி எங்கள் ஸ்கூலில் நல்லா ஸ்கூலில் சேர்த்து விட்டதோ அல்ல படிப்பு முக்கியமாக கொடுத்ததோ இவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் பெற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதனால ஏன்னா கல்வியின் ஃபியூச்சர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் இருந்தனால அதனால அது மாதிரி ஐடியாஸ் நான் வந்தது.
1: ஓகே, பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. கார்பரேஷன் ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த சர்வசிக்ஷா அபியான் மூலமாக அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வந்து கல்வி கிடைக்குது. ஸோ உங்களுடைய பணி வந்து சென்னையில் தேவை இருக்கா அதுக்கு?
0: ஆமாம், ஆக்சுவலாக பார்க்கும்போது லீடோட ப்ரொஜெக்ட் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு சென்னை மட்டும் இல்லை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கல்யாணபுரம் என்ன ஊரில் இருந்தது செய்யார் காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்க காஞ்சி செய்யார் என்ன இடத்துல கூட எங்கள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்கூல்ஸ் இருந்தது. சூளமேட்டில் இதை மாதிரி இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இங்கேயெல்லாம் பார்க்கும்போது எஜுகேஷன் அவ்வளோ அளவில் கல்வி அதுக்கு அவ்வளோ இல்லை இவங்களுக்கு சேரலை மீன்ஸ் நாட் பெனிஃபிட்டட் தேம். ஸோ இந்த மாதிரி காரியத்தில் இருக்கும்போது ப்ராப்பராக எப்படி வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். அதாவது நாங்கள் நான் எங்கே பிலீவ் பண்ணுறதுன்னா ஆல்டர்னேட்டிவ் மீடியா ஆஃப் எஜுகேஷன் அதாவது ஆக்டிவிட்டி
1: பேஸ்ட் கல்விக்கு
0: மாற்றம் ரெகுலராக நாங்கள் படித்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் லைஃப் சயின்ஸே கிடையாது ஐ மீன்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகுதில்லை. இப்போ ஆக்டிவிட்டி பேஸ்ட் இல்லைனா இந்த ஆல்டர்னேட்டிவ் மீடியா ஆஃப் எஜுகேஷன் வழியே ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அவங்களோட எபிலிட்டி ப்ரைஸ் அவங்க சூஸ் பண்ணி அதுக்காக டெவலப் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் அ பெயிண்டர் வாண்ட் டு பிகம் எ கிராஃபிக் டிசைனர் ஆர் மேபி அ குட் டிசைன் ஆர் மீன்ஸ் எ கார்பென்ட்ரி விச் சஸ்டெயின் தெம் டு லீவ் இன் அ லைஃப். இப்போ டென்த்து முடித்த அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு டென்த் முடித்த ஸ்டூடெண்ட்டை நம்ம தெருவில் விட்டனா தனியாக நீ இதுதான் நீ பண்ணி தொழில் கண்டுபிடிக்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட என்ன தொழில் இருக்கும்? ஸோ வி ஹாவ் டு ஹாவ் இன் எஜுகேஷன் சிஸ்டம் வித் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸோ தட் தே ஹாவ் சஸ்டெயினபிள் இன் தேர் லைஃப் ஸ்கில்ஸ் ஸோ தே சர்வைவ் வித்தவுட் எனிபடிஸ் ஹெல்ப். ஸோ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கொண்டு வரணும். அந்த அந்த அக்கறையில் தான் நாங்கள் வில்லேஜ் ப்ரொஜெக்ட்ஸ் ஆரம்பித்தது. அது கொஞ்ச நாள் ஓடுனது. அதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஆயிட்டாரு. அவங்க டெய்லரிங் டைப்ரைட்டிங் கிளாஸஸ் எம்ப்ராய்டரி ஃபைல் ஃபோல்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் லேண்ட்மார்க் மாதிரி கடையில எல்லாம் நாங்கள் வித்திருந்தது. ஸோ இது கண்டினியூ பண்ணினேன்.
1: இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங்ல அவங்க வந்து என்டர்பிரினர்ஸாக வந்து டெவலப் ஆயிட்டாங்களா?
0: ஆமாம், நிறைய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டென்ஷன் சொன்ன மாதிரி 86 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்ஷன் படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 12th முடிச்சிருக்கு. இதெல்லாம் பண்ண டைம்ல நாங்கள் இது சம்மர் கேம்ப் மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரிஸ் ஹேண்டிகிராஃப்ட் பேப்பர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பண்றதுக்கு
1: மாணவர்களுக்கு.
0: அப்ப அதுல இருந்து அவங்க கம்ப்ளீட் டிகிரி எல்லாம் படிக்காம போக முடிச்சுங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலக்ட் பண்ண முடியும். அந்த செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மெயின் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க இப்போ பேப்பரால் நியூஸ் பேப்பரால் நிறைய ஆர்டிகல்ஸ் அதாவது பாஸ்கெட் லேம்ப் ஷீட்ஸ் கீ கோஸ்டர்ஸ் பென் ஹோல்டர்ஸ் இது மாதிரி நாங்கள் தயார் செய்தது. இப்போ நிறைய கடைகளில் கொடுக்குது, எக்ஸிபிஷன்ஸ் கொடுக்குது. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் இந்த எம்ஓபி பஜாரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருந்தது. அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஐ மீன் நிறைய சேல்ஸ் ஆகுது. அது ஒரு என்டூஸ்டிக் முடிஞ்சது.
1: அவங்க செய்கிற பொருட்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் வழிகாட்டுறீங்க?
0: வழிகாட்டுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரெயின் பண்ணுறதுங்க, அவங்களே ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி அதாவது ஒரு கூட்டுரிமை
1: ஃபெடரேஷன்
0: மாதிரி. அப்போ எல்லா பண்ணுறவங்களும் விற்கும் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கும் அது பெனிஃபிட் அவங்களுக்கே செய்கிறது. இப்போ இன்வெஸ்ட் பண்ண நியூஸ் பேப்பர் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எஸ்எம்எஸ் வழியாக மக்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டும் வெல்விஷர்கிட்ட சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவார் எங்களுக்கு இவ்வளோ கிலோ பேப்பர் இருக்கு. அவங்க கடையில் போட்டிருந்தானா ஒரு கிலோவுக்கு 6 ரூபா கிடைக்கும்.
1: இப்போ டொனேஷன்
0: மாதிரி எங்களுக்கு வரும்போது இவங்க அதை வச்சுட்டு பாஸ்கெட்ஸ்
1: ரா மெட்டீரியல்ஸ் ஆன அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு உதவுறாங்க.
0: ஆமாம், பாஸ் 2 வருஷமா இது செய்து இருக்குது. டில் டுடே வி ஹவ் நாட் பாட் எனி நியூஸ் newspapers.
1: Oh, okay.
0: We have been donated by newspaper. அது வச்சு நாங்க ப்ராடக்ட்ஸ் அனுப்பி அவங்களுக்கு gift ஆக காம்ப்ளிமெண்டரி கொடுக்குறது. இல்லாமே நாங்க
1: ஆர்டர்ஸும் கொடுப்பாங்க இல்லையா?
0: ஆர்டர்ஸ் கொடுக்குறாரு. எங்க கார்பரேட் ஆர்டர்ஸ் லைக் ஃபார் பென் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிபிஓ கம்பெனிக்கு எல்லா டேபிளிலும் ஒரு பென் ஹோல்டர் வேணும், ஒரு ஒரு வேஸ்ட் பாஸ்கெட் வேணும். நாங்கள் எங்க அது மாதிரி ஆர்டர் வரும்போது நாங்கள் பயன் பண்ணுறது. இது இல்லாமல் பெங்களூர் ஊட்டி இது மாதிரி இடத்துல இருக்கிற பேப்பர் விச் இஸ் நாட் பயோடிகிரேட் விச் இஸ் பயோடிகிரேடபிள் environment based
1: yeah it's for global warming
0: yeah,
1: also
0: okay.
1: okay sir ipo inda product vandha cost vandu ipdi avangala idu vechi avangala vikkrathu avangalukku adu kattupidi aagudha?
0: ஆமா, பிகாஸ் வி கேவ் அவங்களுக்கு இந்த பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது மாதிரி நாங்கள் கைட் பண்ணுவோம். எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இஃப் வி பை த மெட்டீரியல்ஸ் வாட் இல் பி காஸ்ட், ஹவு மச் அவர் இட் டஸ்
1: ப்ராஜெக்ட் எப்படி ஒரு காஸ்டிங் எப்படி வைக்கிறதுன்னு
0: சொல்லி கொடுக்குறது. அதாவது ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் டு மேனுஃபேக்சர் ஏ பாஸ்கெட் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வாட் சுட் பி யுவர் ப்ராஃபிட் ஆஃப் செல்லிங் இட். அப்போ இதில் அட்லீஸ்ட் 20-20% ப்ராஃபிட் இல்லைன்னா இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் செல்லிங். ஸோ அது வச்சு அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்களே பிரைஸ் பண்ற. இட் இஸ் நத்திங் டு டூ வித் மை பர்சனல் இன்டர்வியூஸ். சின்ஸ் ஐ எம் எ கிராஃபிக் டிசைனர் ஐ ஹாவ் திஸ் ஐடியா ஆஃப் டீச்சிங் தெம் ஹவு டு யூட்டிலைஸ் திஸ் பேப்பர் அஸ் எ மீடியா ஃபார் மேக்கிங் அஸ் எ ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட். ஸோ தட் இஸ் பீன் டன் லைக்.
1: ஓகே, இப்போ அந்த மாதிரி வந்து அவங்க விற்கும் பட்சத்தில் அந்த பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி அண்டர் பிரிவிலேஜ் இல்லை பேப்பரில் செய்கிற பொருட்களை வந்து அதிக அளவில் வாங்கி அவங்க பயனடைகிறாங்க இல்லையா?
0: மார்க்கெட்டிங் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைனா இட் இஸ் நாட் ரீச் டு தட் லெவல், பட் இட் இஸ் த்ரூ வாய்ஸ் மவுத் மவுத் ஐ மீன் எஸ்எம்எஸ் லைக் வி ஹவ் இன்ஃபார்ம் பீப்புள் லைக். அதனால அவங்க தெரிஞ்சவங்களும் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இது லீடில் வெப்சைட்டில் கூட போய் நான் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை ஆர்டர்ஸ் வேணாலும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன்ட்லி வி ஹேட் இஸ் இன்ஃபோசிஸ் கம்பெனி இங்கே கேட்டிருக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கு. இது வச்சு நாங்கள் ஆர்டர் அட்லீஸ்ட் 1 month இன் அட்வான்ஸ் வீ ஆஸ் தம் டு கிவ் அன் ஆர்டர். ஸோ வி கிவ் அ காஸ்ட் ப்ரைசிங் ஸோ இட்ஸ் அப் டு தெம் டு கிவ் அஸ்.
1: சரி சார், இந்த உங்களுடைய ட்ரைனிங் வந்து இந்த மாதிரி பேப்பரில் வந்து இந்த பேஸ்கெட் பண்ணுறதோ பென் ஸ்டாண்ட் பண்ணுறது அப்புறம் ஃபைல்ஸ் இல்லையா ஃபைல் ஹோல்டர் பண்ணுறது
0: டீ கோஸ்டர்ஸ் ஃபைல் ஹோல்டர்.
1: ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து செலக்டட் அந்த உங்களுடைய ஏரியாவில் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை எனி அண்டர் ப்ரிவிலேஜ்டு குரூப் தே வாண்ட் this kind of training will you can support
0: so
1: them?
0: So far, Almar Yarme approached Pandla. First, because we also gave terracotta jewelry workshop for the children as a youth and children. So after a particular time, because it's very interesting to know. இது பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கு, பேப்பர் செய்திருங்களா, இது மாதிரி இது மண்ணில் செய்திருங்களா, டெரக்கோட்டா ஜுவல்லரி செய்திருங்களா, இது மாதிரி அந்த என்தூசியாஸ்டிக்ல கொஞ்சம் கிளாஸ்க்கு வருது. மட்டும்தான் இல்ல, அது பயன்படுத்தாம போகும்போது எங்களுக்கும் கஷ்டம், சொல்லி கொடுக்கவங்களுக்கு
1: ஆர்வத்தில் மட்டும் வர்றவங்களை விட அதை ஒரு தொழிலா எடுத்து ஒரு சீரியஸா எடுத்து வர்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுப்பீங்க. இதுக்கு ஏதாவது ஃபீ வாங்குறீங்களா இல்ல? இது இலவசம்.
0: இட்ஸ் வெரி டோட்டலி ஈவன் டியூஷனா இருந்தா சரி, டைப்ரைட்டிங் டெய்லரிங் கிளாஸா இருந்தா சரி, இதெல்லாம் நாங்க ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறீங்க.
1: ஓகே ஓகே சார், நீங்க காஞ்சிபுரம் அந்த செய்யாறு பகுதியிலிருந்து எப்படி வந்து சென்னைக்கு?
0: சென்னையில ஆரம்பிச்சிருந்தேன். பிகாஸ் ஒன்ஸ் வி வென் இது ஆரம்பிக்கும் போது எங்க இது வாலண்டியர்ஸ் வந்தது பச்சைபாஸ் காலேஜ் படிக்கிறவங்க, லேலா காலேஜ் படிக்கிறவங்க, கல்லூரி மாணவர்கள் தான், அவங்க தான் இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணி இது மாதிரி ஒரு டியூஷன் நடத்தலாம், அதுக்கு மோட்டிவேட் பண்ணி நாங்க ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்டட் பிளேஸ் டெரஸ் எடுத்துட்டு அது குடிசை போட்டுட்டு அதுல பிளாக் போர்டு எல்லாம் செட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இப்போ அதெல்லாம் மாத்தி இப்போ கும்பகோணம் நிகழ்ச்சினால நாங்கள் எல்லாம் இது ஆலையில் மாற்றி வந்துட்டு நாங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக பண்ணி வாடகைகள் இருக்கிறீங்க. அப்போ இந்த மாணவங்கள் ஒருத்தர் சேயாரில் இருந்தது, ஒருத்தர் திருவண்ணாமலையில் கல்யாணபுரம் என்ன ஊரில் இருந்தது, அவங்க மோட்டிவேட் பண்ணி எங்கள் ஊரில் ஆரம்பிக்குங்க சொல்லி அப்போ தான் நாங்கள் டெவலப் ஆகி சூளமேட்டிலேருந்து ஆரம்பத்திலே இருந்தது. ஈஸ்ட் நமசேபுரம் பகுதியில் இந்த ஸ்லம்ஸ் ப்ராஜெக்டில் ஆரம்பத்திலே இருந்தது. இப்போ அதனால தைரியமாக சொல்ல முடியும்னா அங்கே இருக்கிற நிறைய யூத்ஸும் இது எங்களால் பெனிஃபிட்டாக இருக்கு.
1: ஓகே ஓகே சார், அந்த சூளிமேடில் வந்து நீங்கள் என்னென்ன திட்டங்கள் போட்டீங்க, எப்படி அந்த மக்கள் உங்களை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டாங்க?
0: நாங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் பசங்க மாணவங்களுக்கு கிளாஸ் எடுக்குது, மாணவி மாணவங்களுக்கு கிளாஸ் எடுக்குது. அது ஃபஸ்ட்டு பெற்றவங்கள் வரும், எங்கள் பையனை சேர்த்துடுங்க டியூஷன் சென்டர் சேர்த்துடுங்க சொல்லும்போது நாங்கள் அது கூட ஒரு சர்வே எடுக்குவார். சர்வேன்னு சொன்னால் அவங்க பர்சனலாக அவங்க ஃபேமிலியில் வீட்டில் சந்திப்பிட்டு குவஸ்டின்ஸ் கேட்குவார், இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாங்களா, எதுக்கு நீங்கள் டியூஷன் காண்பணும், பர்சன் நீங்களால் பார்க்க முடியாதுங்களா, இது மாதிரி கேள்வியை கொடுக்கும்போது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும்போது நாங்கள் சொல்லுவார் அட்லீஸ்ட் ஃபார்ம். நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ரீதியில் அதாவது ஷுட் பி கிவன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் அ ப்ராப்பர் எஜுகேஷன். ஸோ அதனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இந்த அறக்கட்டளை மூலமாக நாங்கள் செய்கிறோம்.
1: சார், நான் வந்து சமீபத்தில் அந்த ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது, அந்த சூளிமேடில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு வந்து அவங்களாவே வந்து ஒரு நிகழ்ச்சிகள்லாம் தயாரித்து அதை வந்து இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியாவை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஐ திங்க் அதை கூட நீங்கள் தான் வந்து எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இந்த லாஸ்ட் சம்மர் கேம்பில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் நாங்கள் ஒரு சம்மர் கேம்ப் நடத்தியிருந்தோம். அதில் 35 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டின ஸ்டூடெண்ட்ஸ் பங்கு சேர்ந்தது. நாங்கள் ஆக்சுவலாக பண்ணது கம்யூனிட்டி ரேடியோ ஒர்க் ஷாப் தான் கொடுத்துருந்தது.
1: அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி ரேடியோ பற்றின அவேர்னஸ் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா?
0: இல்லை, நாங்கள் வி ஹேட் கிவன் நாங்கள் சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரி ஆஃப் ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸ் வீடியோ டாக்குமெண்ட்ரிஸ் பேப்பர் நியூஸ் ஆர்டிகல்ஸ் விச் இஸ் ஹேப்பன்ட் இன் கேரளாவில் இந்த பஞ்சாயத்து லெவலில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ எங்கள் ட்ரெயினர்ஸ் பண்ணுறது கம்யூனிட்டி ரேடியோ ப்ரோக்ராம் நடத்துது பஞ்சாயத்து வித் ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா. ஸோ பஞ்சாயத்து லெவல் பண்ணும்போது அதே மாதிரி நாங்கள் சூளமேட்டில் பகுதி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினது, அது வச்சு நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் தயார் செய்து ஃபைவ் டே ஒர்க் ஷாப் நடத்தியிருந்தோம். அது ஆர்டிக்கல் தான் இந்த ஹிந்து பேப்பரில் கவர் பண்ணியிருந்தோம்.
1: ஓகே, இப்போ இந்த கம்யூனிட்டி ரேடியோனால இந்த மாதிரி அண்டர்பிரிவிலேஜ்டு குரூப்புக்கோ சில்ட்ரன்கோ இந்த மாதிரியெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப அவங்களை இன்னும் ஆர்வமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ஃப்ரம் த சில்ட்ரன்.
0: நாங்கள் ஆக்சுவலாக கொடுத்தது டெக்னிக்காக ஹவு ஏ கம்யூனிட்டி ரேடியோ நிகழ்ச்சிகள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க தான் இந்த மூணு குரூப்பாக தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அன்வி பண்ணிவிட்டு அவங்க நாடகம் ஆகிட்டோம், டிஸ்கஷன் ஆகிட்டோம், நியூஸ் ஆகிட்டோம். அவங்க பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் எடிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். எதுக்கு இப்படி நேரோகாஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ராட்காஸ்டிங். ப்ராட்காஸ்டிங் இஸ் சம்திங் வித் கம்யூனிகேஷன், வாட் எம்ஓபி வைஷ்ணாஸ் டூயிங் இட். நேரோகாஸ்ட் பண்ணும்போது பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஹாஸ் பீன் யூஸ்ட். அதாவது சின்ன ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சுட்டு ஒரு மீட்டிங் கூட்டு வந்துட்டு அவங்கள இதை கேட்க வச்சுட்டு அவங்க கேட்கும்போது அதில் வச்சு டிஸ்கஷன் பேனலாக பண்ணிட்டு பெற்றவங்களும் அவங்க இருக்கிற லோக்கல் மக்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இவங்களெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களோட ஐடியாஸ் கொள்ளும். அதுதான் நேரோகாஸ்டிங். இப்போ இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க, இப்போ எதுக்கு நான் இங்கே இப்படி பண்ணும்போது நீங்களே உங்கள் ஏரியாவோட பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணால் நீங்களே அதுக்காக நம்ம என்னென்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியும்னா நம்ம ஐடியாஸ் கொடுக்க முடியும். அதாவது அரசாங்கங்களுக்கும் இல்லைனா லோக்கல் ஏரியா மக்களுக்கும் இதை எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் குப்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி குப்பா கேன் பி செக்ரிகேட்டட் அல்லங்கி நல்லா ரீதியில் பயன்படுத்தலாம். ஹவு கேன் வி ஆர்கனைஸ் இட் ப்ராப்பர் செக்ரிகேஷன் வே, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க. எதுக்கு குப்பா போடக்கூடாது, தெருவில் போடக்கூடாது, இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
1: நீங்கள் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து அந்த மாணவர்கள் வந்து பண்ணதெல்லாம் வந்து எப்படி இம்பேக்ட் வந்து ஏற்படுத்துச்சு அவங்க அந்த குரூப்பில் இருக்கிற?
0: நாங்கள் இது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்தோன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் சிடி அதை ஃபைனல் ப்ராடக்ட் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி
1: அவங்களே தயாரிச்சாங்க.
0: அவங்களே வி ஓன்லி ஹெல்ப் தெம் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்டிங். அவங்க டிஜிட்டல் ரெக்கார்டு அவங்க கையில் கொடுத்தாச்சு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி அவங்க தான் எல்லாமே போய் இன்டர்வியூ எடுத்தது மக்கள்கிட்டும். இதெல்லாம் ஃபைனல் ப்ராடக்டாக இந்த வாய்ஸ் எல்லாம் எரர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் எடிட் பண்ணி அவங்க அவங்கள முன்னாடியே சிஸ்டத்தில் காட்டினா சிம்பிள் சிஸ்டம் சிம்பிள் டவுன்லோடபிள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அது வச்சு அவங்கள திரும்பி இது பண்ணும்போது தே தெம்செல்ஃப் கிரியேட் அன் அவேர்னஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வை கார்பேஜ் இஸ் டு நாட் பி புட் இன் த ரோட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஹேபிட் வைஸும் ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கும்போது அந்த ஏரியா மக்கள் இட் இஸ் பிகம் அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். லைக் அது அவங்களே இதுக்காக என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ண முடியும். ஏன்னா டுமாரோ ஜென்ரேஷன் இவங்ககிட்ட தான் இருக்குது. இந்த யூத்ஸ் இந்த சில்ட்ரன் தான் யூத் ஆகும் இதுக்கு நாளைக்கு வரும். இப்போ இவங்ககிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்தோன்னா ஆல்சோ பி பிளானிங் டு ஹாவ் திஸ் 20 ஒர்க் ஷாப் ஆன் கம்யூனிட்டி ரேடியோ, நாட் ஒர்க் ஷாப், 20 ப்ரோக்ராம்ஸ் ஆன் கம்யூனிட்டி ரேடியோ ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் செப்டம்பர் மந்த் ஆன்வர்ட்ஸ்.
1: பட் அவங்களே தயாரிப்பாங்க,
0: அவங்களே தயாரிப்பாங்க. வி கிவ் த இஷ்யூஸ் லைக் குட் பி அன்
1: என்வயர்மென்ட். மக்கள் இருப்பாங்க சார் அந்த
0: ஏரியாவில்? சுருக்கமாக சொன்னோன்னா அட்லீஸ்ட் 1500 voters it's okay. Appo at least 5 member in a family nu sollalam.
1: Okay 1500 makkal irukanga avangalude prachanigala avangale tayarichu adha vandu broadcast pandra alavukku avangala tayar pannirukinga. Avangalude perumbalana main problems enna nenikireenga?
0: One is a proper infrastructure, housing illa kedaiyadhu, thanni prachana nariya.
1: They are in andha madri indha kudisaila irukravangala illa the slum clearance board la irukra flats?
0: Illa chula east namashapuram anga slums clearance board kedaiyadhu, ellame kudisada irukku. Nariya perku sondamana edam kedaiyadhu, temporary shedding, temporary facilities adha irukku.
1: Okay and the infrastructure the main ah illa ungalku?
0: Ama adhu adukku innum sollum we have so many examples of other NGOs who doing on this housing scheme la for a Trivandrum based NGO called Cosford, which is founded by Laurie Baker, famous architect. He has done a low cost housing. How can a slum in slum ella kudise epdi nalla reethila மாற்ற முடியும், ஒரு நல்ல ஒரு ஏரியா மாற்ற முடியும். ஏன்னா ஸ்பேஸ் கேன் பி சேவ்ட், வி கேன் யூஸ் ஃபார் ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம், தே கேன் பி பார்க்ஸ். ஸோ இது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் என்னோட ஐடியாஸ் இருந்தது. மீன்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட் பிகாஸ் எல்லா ஃபேமிலியையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா ஃபேமிலிக்கும் சன்லைட் கிடைக்கணும், எல்லா ஃபேமிலிக்கும் காற்று வசதி இயற்கை காற்று வரணும், இது மாதிரி ஐடியாஸ் நம்ம பில்டிங் பிளான் பண்ணும்போது யூஸ் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் பெனிஃபிட் ஆகும். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் கூட டெவலப் ஆக முடியும்.
1: ஓகே இப்போது பெரும்பாலான பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி எவ்வளோ வந்து நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு பண்ணாலும் முதல்ல ஒன்று அவங்களுக்கு அன்றாட அவங்களுடைய அடிப்படை தேவை, அதாவது அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கணும், அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வருமானம் வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இது இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களை வந்து டியூன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொழுதுபோக்கு சாதனங்கள், அதாவது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் அந்த தொலைக்காட்சிக்கு அதிக முக்கியத்துவம், சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற அந்த மென்டாலிட்டியை மாற்றி ஒரு கம்யூனிட்டி ரேடியோவை வந்து மூலமாக சொல்ல வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்கள மனசை வந்து தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் கவுன்சிலிங்லாம் கொடுத்தீங்க?
0: நாங்கள் கம்யூனிட்டி ரேடியோவில் வேறு இன்னொரு ஐடியாஸ் நாங்கள் நான் பார்க்குறது என்னென்னா, டூ நல்ல சினிமா இப்போ கமர்ஷியல் மூவிஸ் கூட நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணீர் தண்ணீர் நிறைய நல்ல மூவி இருக்குது, உன்னால் முடியும் தம்பி ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் அவங்களே பார்க்கும்போது நல்ல காரியங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊரில் இதுமே ஏன் நடக்கும், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒத்துழைமையாகி சேர்ந்து வந்து ஒரு இஷ்யூஸை நேரிட முடியும். இப்போ சைல்டு மேரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ட்ராப் அவுட் ஆஃப் சில்ட்ரன், இதெல்லாம் ஏன் படிக்கக்கூடாது, ஏன் கல்யாணம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணணும், இது மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது எங்களால் முடிஞ்சது, அது பெரிய காரியங்க தான். ஏன்னா அது வில்லேஜாக இருந்தாலும் சரி இது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணும்போது, இப்போ அதே டைமில் அவேர்னஸும் என்டர்டெயின்மெண்ட்டும் எல்லாம் குழந்தை சேரும்போது எதுக்காக பண்ணும்போது ஐடியா வரணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது இட் இஸ் ஈஸி பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள், அது அந்த மாதிரி நான் நம்பிக்கிறேன். அது மாதிரி நடக்கணும்.
1: உங்களுடைய ஃபியூச்சரில் இன்னும் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க?
0: இப்போ எங்களுக்கு ரெண்டு மூணு பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்கஷனில் இருக்குது. ஒன் இஸ் திஸ் ஒர்க் ஷாப், ஐ மீன்ஸ் மீடியா எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் ரெசிடென்ஷியல் கைண்ட் ஆஃப் திங், விச் ஆல்சோ ஃபார் ட்ரைபல் சில்ட்ரன் இன் மேகமலை ஏரியா, தட் இஸ்
1: வேர் இஸ் இட்,
0: தேனி, நியர் தேனி டிஸ்ட்ரிக்ட், யா Kampam Thane district. So one is there, one is planning to have in Vello.
1: Okay.
0: Other for children of the prisoners. Okay. See, there is a lot of issue, emotional, yes, attachment, okay, towards, okay, it. Just because my parents had committed X number of crimes, it is not my responsibility to suffer because my parents had done it. So petrangal paakumbod pasangal paakumbod enga thappu kedaiyadhu.
1: Appo andha maadhiri kuzhandhigalukku vandu kalvi kedaikudha?
0: Kalvi kedaikudha illa nu sollena adu survey mode da irukku. It means we are getting surveyed on it. Appadi irundha padren enna Bangalore paakumbod Karnataka illa adhu maadhiri schools irukku, prisoners fellowship, prisoners children sonnaan. Appo andha maadhiri irukum avangalukku at least for satta prakaram 5 years வேற அம்மா தாய் கூட குழந்தை இருக்கலாம், அதுக்கப்புறம் தான் அவங்க மாறணும். அப்போ அது கழிச்சு யார் அவங்க எடுக்க முடியும்? இப்போ ஒரு அம்மாவோட கூட இருக்கிற குழந்தை 5 வயசு கழிச்சு வெளியில் பிரிசனுக்கு வெளியில் போனோம், செல்லுக்கு வெளியே போனோம்னா அவங்க யார் பார்க்குவார், அவங்க சொந்தக்காரர் யாருமே பார்க்க மாட்டார், இது மாதிரி அந்த சுச்சுவேஷன் அனாதாய் போயிடும். அப்போ அந்த பத்திரங்களுக்கு எப்படியோ அந்த பசங்களை கூட்டு வந்து ரெசிடென்ஷியல் பாயிண்ட் ஆஃப் செட்டப்பில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ரெகுலர் கல்வி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனா வழியா இல்லை ரெகுலர் கல்வி கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. We are still working on it. And also,
1: இந்த மாதிரி நீங்க வந்து அந்த சிறுத்தை பள்ளியிலேருந்து வெளிவர்றாங்க இல்லையா குழந்தைகள், குழந்தையா இருக்கும் போதே கிரைம்ஸ் பண்ணி அந்த சிறுத்தை பள்ளி, இன்ஸ்டெட் ஆஃப் ஜெயில் தேர் கோயிங் ஃபார் த சிறுத்தை பள்ளி, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பிரிசன்ல இருக்கிற தவறு செய்தவர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க பண்றீங்க,
0: பெற்றவங்க சொல்லுவாங்க நீ டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும், இது மாதிரி ஐடியா வரும். ஏன்னா நான் பார்க்கும்போது என்னோட கலை ஐ மீன்ஸ் ஆர்ட் ஓவியம் த மெயின், பிகாஸ் ஹவு கேன் வி கம்யூனிகேட் எஜுகேஷன் த்ரூ ஆர்ட். தெர் ஆர் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் பெங்களூர் கால்டு சீதா, they are doing with the famous artist who teach in the painting mugalama eppadi education file padth mudi. There's an organization in Kerala in Wayanad district called Kanav. It is about folk song and artist for tribal children. How can media, I mean this art, can be used as a education to point education. So idellame kalandu kondu vanda or alternative education kondu vanda ella student ku avangalkai interest prakaram ellathukku or advice kodukana. What we giving a general education of this, not giving a specific according to the talents of the child, because some are good in mathematics, we should give a proper education on mathematics so that they are well developed.
1: குழந்தையோட தனித்திறமை அண்ட் டேலண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை நர்ச்சர் பண்ணி அதன் மூலமா அவங்க வந்து ஒரு வெற்றியாளராக மாறுறது. பட் அது வந்து நீங்க ஒரு நார்மல் ஸ்கூல்லயோ இல்ல நார்மல் அந்த பள்ளி திட்டத்துல, நம்மளோட பள்ளி திட்டத்துல நிறையவே இப்போ அந்த ஆசிரியர்களும் சரி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் சரி அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கு நிறைய இது இருக்குங்களே இப்போ.
0: யா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி கீழ ஓப்பன் ஸ்கூல், நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் வழியா நிறைய ப்ரோக்ராம்ஸ்
1: பண்றாங்க.
0: இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரெகுலரா 10 இயர்ஸ் காலேஜ் ஸ்கூல் போகாம ஆல்டர்னேட்டிவா படிச்சுட்டு 10th இயர்ல ஒரு ஓப்பன் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணனா அது இஸ் ஈக்குவல் டு த 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ரெகுலர் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. அப்போ ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் இட் இஸ் பிகாஸ் ரெகுலர் நான் என்ன பண்றது ட்ராப் அவுட் ரேட்ஸ் இது கம்மி பண்ண முடியும். ஏதோ ரீசன்ஸ், இப்போ மேக்ஸ் எங்க டீச்சர் சொல்றது புரியாம இருந்திருக்கலாம், சயின்ஸ் எனக்கு பிடிக்காது விஷயம், இது மாதிரி பண்ணி பசங்கள் இல்லைங்க கட்டமாயம் பண்ணி நம்ம ஸ்கூல் அனுப்பும் போது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாம எதுக்காக பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு அவங்க ட்ராப் அவுட் பண்ணுவார். இல்லைன்னா ஸ்கூலில் ஏன்னா எங்க சூலமேட் பகுதியில் சொல்லும் போது நிறைய பெற்றவங்களும் தே வர் ரன்னிங் ஃபார் தட் பிரெட். ஆக்சுவலி அவங்க டெய்லி வேஜஸ் பண்றீங்க இந்த பூ சில விற்கிறது, ரயில்வே ட்ராக் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பூ விற்குது, பழங்கள் விற்குது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிக்ஷா ஓட்டுறீங்க. இவங்க மக்களுக்கு இவங்க பசங்களுக்கு அவங்க டைம் கிடைக்காது, ஃபேமிலிக்கு இன்வால்வ் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்காது, பசங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எஜுகேஷனை உட்கார்ந்து நீங்கள் பண்ணுறீங்களா படிச்சிங்களா கேட்கறதுக்கும் ஒன்றும் டைம் கிடைக்காது. இப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் ஹேபிட்டு இந்த எஜுகேஷன் இது ஒன்றும் வராமல், அப்போ அந்த நேரத்தில் எங்கள் மாதிரி அறக்கட்டளை மூலமாக இது வாலண்டியர்ஸ் மூலமாக இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இதை ஸ்கூலில் கார்பரேஷன் ஸ்கூலோட ட்ராப் ரேட்ஸ் கம்மி பண்ண முடிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் இப்போ சூலமேட்டில் சர்வே எடுத்தாலும் தெரியும் 16 இயர்ஸ் தேர் லாட் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ். இப்போ இவங்களெல்லாம் ஏன் பண்ண முடியலன்னா இவங்களுக்கு எக்கனாமிக்கல் ஃபெசிலிட்டிஸில் தனியாக சம்பாதிக்க முடியலன்னா நம்ம எப்படி இங்கே ஊரில் இருக்க முடியும், அது மாதிரி ஐடியாஸ் வந்து சிலவங்களெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஜாப்க்கு போகுது, பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து. அப்போ இவங்களெல்லாம் நம்ம நான் எங்கள் மூலமாக ஒரு அளவு வர இவங்க கண்டினியூ ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க, இது மாதிரி கொடுத்துட்டு அவங்க மேல் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அப்போ தே கெட் என்கரேஜ், ஒன் இஸ் டு டீச் இன் த ஆர்கனைசேஷன், அதே மாதிரி அவங்களும் படிக்கிறதுக்கு இப்போ அவங்க இப்போ படிக்க முடிஞ்சது. அப்போ ஸோ தே டோன்ட் ஹாவ் அன் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். ஸோ வி கிவ் அ ஸ்டைஃபண்ட், வி கிவ் அ சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ தட் தே ஹாவ் சம்திங் ஆஃப் தேர் ஓன் டு ஸ்டடி ஃபர்தர். ஸோ அவங்களுக்கு இப்போ இன்கேஸ் தே ஹாவ் டு பே அ காலேஜ் ஃபீஸ் ஆர் சம்திங் தட் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்போ அது மாதிரி இருக்கும்போது இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல் ஆக முடியும்.
1: சார், இப்போ உங்களுக்கு நிறைய வந்து அந்த கம்யூனிட்டியில் இப்போ போய் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த குழந்தைங்களுக்கு டியூஷனாக இருக்கட்டும் இல்லை இந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் அந்த எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ட்ரைன் அதெல்லாம் யார் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க?
0: விமென்ஸ், ஆக்சுவலி விமென். இப்போ ட்ரெயின்டு விமென் இருக்காங்க, அப்புறம் டென்த் இதில் முடித்து அப்புறம் 12th முடித்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்து கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு இன்னும் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க என்ன ஸ்கில், சிலவங்களை வெரி குட் ஸ்கில் தே ஹாவ் ஹாவ் சீன் தட். ஸோ அவங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்க மிஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க மற்றவங்களுக்காக ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா உன்னால் சொல்ல முடியும். இப்போ இது இந்த பாஸ்கெட் பார்க்கும் பேப்பர் பேஸ் பாஸ்கெட் பண்ண நான் ட்ரெயின் பண்ணி ஒரு லேடி தான் ட்ரெயின் பண்ணேன் நான். அப்போ அவங்க இப்போ எங்கள் கூட ஸ்டாஃபாக இருக்குது, அவங்களே பெரிய ட்ரைனிங் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நிறைய 3-4 பேர் சேர்ந்துட்டு அவங்க ப்ரொடக்ட்ஸ்லாம் தயார் செய்தது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ட் இட்ஸ்எல்ஃப், நம்ம ப்ராடக்ட் பார்க்கும்போது இந்த குவாலிட்டி ஹஸ் இம்ப்ரூவ்ட், நிறைய வைட் ரீஜனில் எடுக்க முடியும்.
1: உங்களுக்கு வந்து இந்த சியோசா அப்படிங்கிற அமைப்பு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க?
0: சியோசான்னு சொல்லும்போது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்கனைசேஷன் ஃபார் சர்வீஸ் அண்ட் அட்வொகசி, இது மாஃபோன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் ஆர்கனைசேஷனோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு விங் தான். சியோசா மூலமாக தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடிஞ்சதும், இந்த எம்எம்பி பசாரில் வந்து முடிஞ்சதும், அதே மாதிரி சேவா மேலாம் இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துது. இது நெட்ஒர்க்கிங் ஆஃப் என்ஜிஓஸ், அதாவது எங்கள் மாதிரி நிறைய என்ஜிஓஸ்க்கு நெட்ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கும் அவங்களால கோஆர்டினேட் பண்ணுறது. அதே மாதிரி அவங்க திஷா ஸ்காலர்ஸ், அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனோட பெஸ்ட் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கார்பரேட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ எங்களை நாங்கள் மெம்பராக இருக்கிறதுனால இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெட்ஒர்க்கிங் மூலமாக கிடைக்குது.
1: இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது ப்ராடக்ட்ஸுக்கு?
0: நிறைய பேர் இது எங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் அது பயோடிக்ரேடபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இருக்குது, இதனால தான் 95 ஃபன் வாங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் பாஸ்கெட், பிளாஸ்டிக் வேஸ்ட் பாஸ்கெட் வாங்கினோன்னா இந்த ரேட்டாக இருக்கும், எங்களோட பாஸ்கெட் வாங்கினா இந்த ரேட்டாக இருக்கும். எங்கள் ரேட்டில் அதிகமாக இருக்கு சொன்னால் அது காஸ்ட் இருக்குது, அதில் ஒர்க்மேன்ஷிப் இருக்குது, ஸ்கில் டெவலப் ஐ மீன் ஸ்கில் யூஸ் பண்ணியிருக்கு, ஹியூமன் ஸ்கில் மட்டும் மிஷினாக பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்காக இருக்குது, அது எங்கள் ஏற்கனவே தெரியும் இயற்கைக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்போ வி ஹாவ் ஃபர்ஸ்ட் யூ ஐடென்டிஃபை த எஃபோர்ட் டேக்கன் இன் டு த மேக்கிங் அ கிரியேட்டிங் அன் ஆர்ட் ஏ ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஸோ அது மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் இது பார்த்து வாங்க வருது.
1: இதை எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்களா?
0: ஸோ ஃபார் நோ, இல்லை
1: இல்லை. இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குழுக்கள் மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி அமைச்சு பணியாற்றாங்களா உங்கள் அமைப்பு உங்கள் கூடையும் கீழே?
0: எங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இல்லை, ஏன்னா நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். எங்கள் ஐடியாஸ் என்னன்னு சொன்னால் இனி ஒரு ஒருத்தர்கிட்ட காம்படிஷன் வைக்கிறது ஐடியா கிடையாது. இப்போ எங்களால் நல்லா ரீதியில் சூளமேடில் மற்ற ஏரியாவில் பண்ணுறதுனால இந்த அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலாக வி ஆர் நாட் இன் அ காம்படிஷன் பிகாஸ் நாங்கள் எல்லாம் செய்தது கமிட்மெண்ட். அதாவது நான் கேரளாவிலேருந்து இங்கே வந்துட்டு கிராஃபிக் டிசைன்ஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணி why I took as a social work as my profession, because adellam paakumbodhu it's a motivation factor which number engal kedaikamadhu mattungal kedaikudadu. I mean enga kedaikam enga kedaikam kedaikilla and the programs mattunga kandipa kedaikano, so and the opportunities kedaikana and the ideas vechu mattumda naanga idu pannirukku. Appo so there should be a skill development, there should be an education system, awareness, everything can be linked into it.
1: சார், இப்போ சென்னையில் வந்து வேற ஏதாவது பகுதியில் நீங்கள் பண்ணுறதுக்கு திட்டம் வச்சுருக்கீங்களா?
0: வி ஆர் பிளானிங் டு அடுத்த ஸ்லம்ஸ் இல்லை ஏரியாஸ் இல்லை. இப்போ ஈஸ்ட் ரமேஷாபுரம் சொல்லும்போது இட் இஸ் சரௌண்டட் பை டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்லம்ஸ், அதாவது ஸ்டாலின் நகர், அவயபுரம், சௌராஷ்டிர நகர், கிழக்கு ரமேஷாபுரம், சூளமேட்ல, இது சரௌண்ட் சும்னி ஸ்லம்ஸ் ஹேம்லெட்ஸ் இந்த. ஸோ அவங்களுக்கு பசங்கள் வருது. இதே மாதிரி நாங்கள் டிவி சத்திரம் ஏரியாவில் அது மாதிரி நாங்கள் சர்வே பண்ணினே இருக்குது. மீன்ஸ் வி நீட் ஆல்சோ வாலண்டியர்ஸ் ஃபார் டூயிங் திஸ், வி நீட் ஆல்சோ ஃபண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் செய்யுது. எங்கள் இப்போ இருக்கிறது வெல் விஷர்ஸ். இப்போ நான் நிறைய என்னோட பெயிண்டிங்ஸ் ஆக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது இது கிரீட்டிங் கார்டு, ஹேண்ட் பெயிண்டட் கிரீட்டிங் கார்ட்ஸ், இதெல்லாம் செய்யறது தான் நாங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணுறீங்க. இப்போ தென் வி ஹாவ் லாட் ஆஃப் வெல் விஷர்ஸ் இன் சென்னை இட் செல்ஃப் ஹூ சப்போர்ட் அ ப்ரொஜெக்ட் பை கிவிங் அ இயர்லி கான்ட்ரிபியூஷன்ஸ், மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் த சேலரி, இல்லாட்டி இது மாதிரி பண்ணிட்டு நாங்கள் செய்யணும்.
1: நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க இந்த ஹேண்ட்மேட் கிரீட்டிங்ஸ் கார்டு அதெல்லாம், ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: It's a hand painting greeting card. I do a lot of things, other glass paintings to fabric designing to paper based recycling. We make our own paper in sense for painting sketches, which is also in many of the thing. But I don't have a gallery. Engalukku sondamana or gallery kedaiyathu. Ipo friends moolama inga therinjavanga irukanga vandha, can you do some glass painting in my restaurant? For example, I have done three places in Chennai. அண்ணா நகரில் கைர்லி ரெஸ்டாரண்ட்டில் நான் 6 பெயிண்டிங் கிளாஸ் பெயிண்டிங் செய்திருக்கேன். தாம்பரத்தில் லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இருக்குது, அது அங்கே 3 பெயிண்டிங் செய்திருக்கேன். அது இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் லிட்டில் மவுண்டில் கிளாஸ் பெயிண்டிங் செய்திருக்கேன். இதுதான் மெயின் இந்திய சென்னையில் செய்திருக்கேன். திருவண்டத்தில் ஒரு ஹவுஸில் நிறைய, திருவண்டம் சிட்டியில் ஒரு லாரி பேக்கரில் லோ காஸ்டிங் ஹவுஸில் நேச்சுரல் அத்தஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நான் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் இப்போ எல்லா வேஸ்ட் பேப்பர், அதாவது வேஸ்ட் பேப்பர் எல்லாம் பல்ப் பண்ணிவிட்டு நாங்கள் பேப்பரை தயார் செய்துட்டு அதில் எட்ஜஸ் எல்லாம் நல்லா பண்ணும்போது நீங்கள் நேச்சுரலாக பண்ணிவிட்டு அதில் பெயிண்டிங் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நாங்கள் விற்கிறது. இது இல்லாமல் இதெல்லாம் ஆர்ட் ஆக்சுவலாக எப்படி மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும். இப்போ என்னோட வெப்சைட்லலாம் போய் கூட ஆர்டர் வருவாது, elijah.in சொல்லியிருந்த வெப்சைட் பேர். இதில் ஆர்டர் வரும்போது இதெல்லாம் மேக்ஸிமம் இட்ஸ் கோஸ் டு த ஆர்கனைசேஷன் பிகாஸ் See, I have came out of this thing to in the organization பார்க்கிறதுக்கு. So it is my responsibility to take it forward.
1: உங்களுடைய சொந்த ஊர் கேரளாவா? ஓகே, நீங்கள் கேரளாவில் விட்டுட்டு இங்கே தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையை தேர்ந்தெடுக்க காரணம்?
0: நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ கேம் ஃபார் கிராஃபிக் டிசைன்ஸ் கோர்ஸ் இன்
1: சென்னை.
0: ஸோ அதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஆக்டிவிட்டி காலேஜ் வாலண்டியர்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பங்கு சேர்ந்து சோஷியல் ஒர்க்கில் சேர்ந்துட்டு அதுக்கு அது அதே டைமில் நாங்கள் யூட்டிலைஸ் இட் மேக் மீ அ சேஞ்ச் ஐ நீட் டு டூ சம்திங் ஃபார் திஸ் தென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் ஓவர் திஸ் ஆர்கனைசேஷன் டு ரன் இட் டில் டுடே.
1: சார், இப்போ நீங்கள் இந்த கொடுக்குற அந்த பயிற்சி எல்லாம் கவர்மெண்ட்ல அங்கீகரிக்கப்பட்டதா? அதுக்கு ஏதாவது வந்து சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா?
0: இல்லைங்க, வி டோன்ட் ஹாவ் எனி ஹெல்ப் ஃப்ரம் த கவர்மெண்ட். எங்கள் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே ஹெல்ப் கிடைச்சது இல்லை இதுவரை. நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ பிக் ப்ரோசஸ் டு கெட் திங்ஸ் டன். ஸோ இட் ஸோ எங்களோட ஐடியா என்னென்னா, இது இட் ஹேஸ் டு கோ ஆன், த ப்ரோக்ராம் ஹேஸ் டு கோ ஆன் வித்வுட் எனிபடி தட்ஸ் டெக்னிக்கல் ஹெல்ப்ஸ். ஸோ இது மாதிரி நாங்கள் கொண்டு போயிருக்குது. அதே டைமில் ஐ ஃபீல் இட் நிறைய இந்த சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி மற்றவங்களுக்காக ஏதோ செய்யணும் ஐடியாஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக தே கேன் கான்டாக்ட் மீ. ஸோ ஐ கேன் ஆல்சோ கிவ் தெம் அட்வைசஸ் ஆன் தட்.
1: உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லலாம் சார் நீங்கள்?
0: மை ஃபோன் நம்பர் இஸ் 9840002973.
1: நேர்களே, நீங்கள் வந்து இப்போ சாரோடைய, அதாவது வந்து திரு எலிஜா ஜான் மேத்யூ அவங்களுடைய பேட்டி நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். லீட், அதாவது சுருக்கமாக லீட்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய முழு தொண்டு நிறுவனத்தோட முழு பேர் வந்து தி நியூ லிபரேஷன் எஜுகேஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த ட்ராப் அவுட்ஸ்க்கும் ஸ்கூலுக்கு அப்புறமும் நிறைய ட்ரைனிங் கொடுத்து, எஸ்பெஷலி வந்து இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த பேப்பர்லேருந்து தயாரிக்கிற ஃபைல்ஸ், அப்புறம் வந்து இந்த பேஸ்கெட்ஸ், பென் ஹோல்டர், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உதவுறாங்க. இப்போ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க ஏற்கனவே அவங்களுடைய தொலைபேசி எண்ணை வந்து சொல்லியிருக்காங்க. நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, அவருடைய தொலைபேசி எண்ணை சொல்கிறேன், நீங்கள் அது வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். 9840002973. நான் தமிழில் ஒரு தடவை சொல்கிறேன். 9840002773. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களோட ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் அவங்க செய்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக அதில் போய் வாங்கலாம். www.leed.in. திரு எலிஜா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சூளைமேடு பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே வந்து அந்த குறைகளெல்லாம் வந்து ஒரு செய்தியாக தயாரித்து அதை வந்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டி ரேடியோவில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் அந்த நடத்தியிருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்புறம் அவங்களுடைய சாதனைகள், பாராட்டுகள், இதெல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் ஷாப் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக வந்து உபயோகமா இருக்கு அப்படின்னும் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே தயாரிச்ச அந்த நிகழ்ச்சிகளை நம்ம இப்போ உங்களுக்காக நாங்கள் வழங்குறோம். நீங்கள்லாம் கேளுங்க, வேற எந்த கம்யூனிட்டிலும் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் கூட தொடங்கலாம். ஏன்னா சமுதாய வானொலி அப்படிங்கிறதே சமுதாயத்துக்காக சமுதாய மக்களால் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் அதுக்கும் தீர்வுகள் எல்லாமே அந்த சமுதாய வானொலியில் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பகுதி மக்கள் பண்ணியிருக்கிற இந்த முயற்சியை நீங்களும் கேட்டு ரசியுங்க, நீங்களும் பின்பற்றலாம் இதையே.

0: வணக்கம். ஜூலை மேடு மக்கள் ரேடியோ செய்திகள் வாசிப்பது ஆர் ரமணாதேவி,
1: ரா தினேஷ்குமார்.
0: 13ஆம் நாள் நடந்த தேர்தல் முடிவுகள். நேற்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். நடந்த நிகழ்ச்சி. இப்பகுதியில் குடிநீர் பிரச்சனை. சூளை மேடையில் உள்ள சுற்றுப்புற பாதிப்பு உள்ள
1: இப்பகுதியில் குழந்தைகள் தொழிலாளர்கள் காணப்படுகின்றனர். குடிப்பவர்களுக்கு வரும் நோய்கள். கோவில் நிகழ்ச்சிகள். இப்பகுதியில் தனிநபரின் சாதனை.
0: விரிவாக்கம்.
1: சூளை மேட்டு மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமைகளை தங்கள் ஓட்டுரிமை மூலம் வெளிப்படுத்தினர். சூளைமேட்டு மக்கள் சிலர் தங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்தும் அவர்கள் வாக்களிக்க இயலவில்லை. சூளைமேட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளனர்.
0: நேற்று திடீரென்று பெய்த பலத்த மழையின் காரணமாக சூளைமேடு பகுதியில் உள்ள மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். அத்துடன் தெருவிளக்குகள் மின்தடை செய்யப்பட்டன. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மற்றும் சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. இதன் காரணமாக சூளைமேடு பகுதியில் கூவம் ஆற்றில் அதிக நீர் பெருத்தோடியது.
1: சூளைமேடு பகுதியில் உள்ள த நியூ லீட் மையத்தில் இலவசமாக மாணவர்களுக்கு மாலை கல்வி கற்றுத்தரப்படுகிறது மற்றும் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக சில கல்விகள் சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகின்றது. சூளைமேட்டு பகுதியில் வீட்டிற்கு வீடு குழாய் போடுவதால் நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து காணப்படுகிறது. அப்பகுதியில் குடிநீர் பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக விளங்குகிறது.
0: சூளைமேடு பகுதியில் இளைஞர்களும் பெரியவர்களும் தேவைக்கு அதிகமான புகைப்பிடிப்பதால் அச்சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள பெரியவர்கள், சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் நோய் கிருமியில் பாதிக்கப்பட்டனர்.
1: சூளைமேட் பகுதியில் உள்ள மகளிர் பலர் கூடை பின்னுதல், எம்ப்ராய்டிங், டெய்லரிங் வேலைகளில் திறந்து மகளிர் முன்னணி வகிக்கின்றனர்.
0: குழந்தை தொழிலாளர்கள் சிலர் படிப்பின்மை காரணமாக உணவு விடுதல்கள் மற்றும் மெக்கானிக் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு அவதியில் சிக்கியுள்ளனர்.
1: சூளைமேட்டு பகுதியில் உள்ள மதுக்கடை அதிக அளவில் இளைஞர்களும் பெரியோர்களும் குடிப்பதால் அவர்களுக்கு சிறுமூளை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, உடல் புண் போன்ற பல நோய்கள் பரவுவதால் சிலர் இறந்து விடுகின்றனர். அதனால் அவர்களுக்குடைய மனைவிகளும் குழந்தைகளும் அனாதியாக நிற்கின்றன.
0: அப்பகுதியில் உள்ள கோயில்கள் வரும் ஆடி மாதம் திருவிழா நடைபெற இருக்கிறது என்று ஊர் தலைவர் உறுதி அளித்துள்ளார். ஒருவர் தனது 12ஆம் வகுப்பில் பெரியன்மை நோயின் வந்திருந்தும் அப்படிப்பை மேற்கொள்ள பெரும் அவதிப்பட்டு அதில் அதிக மதிப்பெண் எடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 13ஆம் நாள் நடந்த தேர்தல் முடிவுகள். நேற்று பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள். த நியூ லீட் ட்ரஸ்ட் நடந்த நிகழ்ச்சிகள். உள்ள குடிநீர் பிரச்சனைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு.
1: பகுதியில் குழந்தைகள் தொழிலாளர்கள் காணப்படுகின்றன. குடிப்பவர்களுக்கு வரும் நோய்கள். பகுதியில் கோயில் நிகழ்ச்சிகள். சூளைமேட்டு தனிநபரின் சாதனை.
0: இத்துடன் சூளைமேட்டு மக்கள் ரேடியோ செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: சிவலைமேடு மக்கள் ரேடியோ வயங்குவது ரேடியோ ஃபீச்சர் பழுதடைந்த சாலையை சீரமைத்தல். எழுதியவர்கள் ஆ சந்திரசேகர், ரா ரமணாதேவி, ரா தினேஷ்குமார், ப திருமூர்த்தி, எம் மணிகண்டன், மா திவ்ய பாரதி, க பவானி, சி செந்தமிழ். தயாரிப்பு டேலன் கைசி, குயிலில் உள்ள ஆ சந்திரசேகர், ரா ரமணாதேவி.
1: எங்கள் பகுதியில் உள்ள சாலைகள் சரியான முறையில் அமைக்கப்படாமல் இருப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் பழுதடைந்த சாலையை சீரமைத்தல்.
0: பழுதடைந்த சாலையால் எங்கள் பகுதியில் அவசரத்திற்கு ஒருவர் சிகிச்சையை அளிக்க முடியவில்லை மற்றும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வகையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விடுகிறார். எங்கள் பகுதியில் பாதாள சாக்கடை மூடாமல் இருப்பதால் மயக்காலங்களில் மயநீர் சாலைகளில் தேங்குவதால் அந்த பாதாள சாக்கடை இருப்பது அந்த பகுதியில் சிலருக்கு காயம் ஏற்படுகிறது. பலர் சிகிச்சை அளிக்கும் போது சிலர் உயிரிழந்து விடுகின்றனர். இதை பற்றி கவுன்சிலரிடம் சொன்னபோது அவர் மூடலாம் மூடலாம் என்று பல வருடங்கள் இதே பதிலை சொல்லி வருகிறார். சாலையில் உள்ள பாதாள சாக்கடை ரொம்பி எங்கள் வீடுக்குள் தண்ணீர் புகுந்து குடிசைகள் இருந்து விடுகின்றன. அதனால் பலர் குடிசை இழந்து நிற்கின்றனர். மயநீர் தேங்கி நிற்பதால் இந்த பகுதி மக்களுக்கு மலேரியா, டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா, யானைக்கால் நோய் போன்ற பல நோய்கள் வருகின்றன. அதனால் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றனர். எங்கள் பகுதி சாலையில் கரடுமுரடாகவும் மிகவும் சிறிய சாலையாக இருப்பதால் வாகனம் வர வழியில்லை. அதனால் அவசர சிகிச்சைக்கு யாரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. அதனால் சிலர் சிகிச்சை பலனின்றி

0: பெரிய டம்மு குடி பாடா பகையர் மாதிரி.
1: ஐயோ என்னப்பா வீடு பகுது?
2: ஐயோ என் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினே, இப்போ உனக்கு அறிவு இல்லையா? வீடு புடிச்சிட்டு இங்க தான் போடுவியா? ஐயோ ஐயோ என் வீடு எரியுதே, என் வீடு எரியுதே. ஏய் போலீஸ்க்கு போன் பண்றி, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்றி.
3: ஸ்கூல் ஃபீஸ் கட்ட என் பையனுக்கு வச்சிருந்த பணம் கூட எரிஞ்சு போச்சு.

0: ரோடு வந்து தண்ணி போனாலும் சரி தண்ணி அப்படியே நிற்கும், மழை பெஞ்சாலும் நிற்கும், தண்ணி கீழே ஊத்தினாலும் சரி அந்த ரோட்ல தான் நிற்கும். இந்த ஒரு தெருவு மட்டும் என்ன போடாம போயிட்டாங்க. அது
1: கண்டிப்பா இந்த ரோடே போடல, ராஜியான ஒரு அலட்சியமான பகுதி நினைக்கிற மாதிரி இந்த ரோடே போடல. இந்த ரோட்டுக்கு எப்படி இந்த பணம் எங்க போச்சு, இது யார் தீர்வு காணது அப்படி என்னுடைய பேச்சு மூலமா தீர்வு காணுன்னா அதுக்கு ஒரு நல்ல நன்றி தான். அதனால வந்து இனிமேல் செய்ய வேண்டிய ஒரு முறை தான், ரோடு எப்படி இத்தனை அடி இருக்கணும் இத்தனை அடி இருக்கணும் சொல்லி சொல்றீங்களே தவிர அந்த ரோடு இன்னுமே போடல. எனக்கு மட்டும் போடலையே, நான் மட்டும் இல்லை என்னுடைய சமுதாயத்தையே போடல, என்னுடைய சமுதாயம் இல்லை என்னுடைய நாட்டு மக்களுக்கு போடல.

0: இதுவரை சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஆகியோர் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கு மிகுந்த சிரமமாக உள்ளது. இதனால் அவர்களின் கல்வி அறிவு பாதிக்கப்படுவ வழிவகுக்கிறது. வயது முதிர்ந்தோர் போன்றவர்கள் வீட்டை விட்டு வெளிவருவதற்கு மிகுந்த இடையூறாக உள்ளது. இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் நேரம் தவிர அவர்களின் இயல்பு வாழ்க்கை சற்று மாற்றம் உருவாகிறது. சாலைகளை சீரமைக்க ஒருவரின் முயற்சி மட்டும் போதாது, அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை. தெரியாத நபர் ஒருவரை பதவியில் அமர்த்திவிடு, நம் பகுதியில் உள்ள ஒருவரை பதவியில் அமர்த்தி அவர் மூலம் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கலாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம். அனைவரும் ஒன்றுபட்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு.
1: ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பழுதடைந்த சாலையை சீரமைக்கும் பணியை உரிய அலுவலரிடம் மனு கொடுத்து இந்த சாலையை சீரமைக்கலாம்.
0: பீச்சர், பழுதடைந்த சாலை சீரமைத்தல் இத்துடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சூளைமேடு மக்கள் ரேடியோ, ரேடியோ ஃபியூச்சர். வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டிய காரணங்கள் மற்றும் முடிவுகள். டீம் நேம் சேலஞ்ச் கைஸ். உறுப்பினர்கள் பிரியங்கா, பாக்கியா, அனிஷ், மணிகண்டன், அருண்குமார், புருஷோத்தமன். டைரக்டர் மகாலிங்கம் மற்றும் நிர்மலா. வளர்ந்து வரும் நாடுகளில் இன்று வேலைவாய்ப்புகள் கிடைப்பது அரியதாகும். ஆனால் இன்று வளர்ந்து வரும் நாடுகளில் முக்கிய பங்கு வகிப்பது இந்தியா ஆகும். ஆனால் இப்பொழுது வேலைவாய்ப்புகள் இல்லாமல் அநேக ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளனர். மேலும் படித்தவர்களுக்கும் படிக்க தெரியாத மக்களுக்கும் வேலைவாய்ப்புகள் கிடைப்பது கடினம். சூளைமேடு பகுதியில் வாழும் மக்கள் சிலர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர். அதனால் அவர்களால் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் நிலை ஏற்படுகிறது. மேலும் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் அவதியுறுகின்றனர். வேலை கிடைக்க பெறாமல் இருக்க வேண்டிய முக்கிய காரணங்கள்: வறுமை காரணமாக, படிப்பறிவின்மை, முயற்சியின்மை, ஆர்வம் இல்லாமல் இருப்பது, கடின உழைப்பின்மை. பகுதிகளில் வேலை வாய்ப்பு இல்லாத ஆண்கள் 50%, வேலை வாய்ப்பு இல்லாத பெண்கள் 25%, படிப்பறிவு இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்காத மக்கள் 30%.

0: வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா.
0: நாங்க இந்த லியூ லீ ட்ரஸ்ட்ல இருந்து வரோம்.
1: சொல்லுங்க.
0: இப்ப வந்து நீங்க இந்த பகுதி சூளைமேடு என்னவா இருக்கீங்க?
1: கோவில் இளைஞர்களுக்கு அம்பேத்கர் செக்ரட்டரியா இருக்கேன்.
0: இப்ப வந்து இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து படிப்பறிவு இல்லாம என்ன பண்றாங்க, குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாம என்ன பண்றாங்க, இந்த ஏரியால இருக்காங்க. இப்ப உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அதாவது முதல்ல வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு தரணும், கல்வியை பற்றி விழிப்புணர்வு தரணும், எங்கே எல்லா வேலை வாய்ப்புகள் கிடைக்குன்றத முதல்ல அவங்களுக்கு தெரிவிக்கணும், கல்வியின் முக்கியத்துவம் சொல்லி அதன் மூலயமா நம்ம எப்படி வந்து நம்ம குடும்பத்தை முன்னேற்ற முடியும்ன்றத சொல்லணும். விழிப்புணர்வு கொண்டு வந்தால் தான் அந்த சமுதாயத்தை முன்னேற்றம் அடைய முடியும். அதுக்கு முதல் இது கல்வி.
0: கல்வி அதுக்கடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்க, இப்போ இளைஞர்கள் வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இது யாரால முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது ஒரு தனிநபரால வந்து எல்லா குடும்பத்த இளைஞர்களையும் வந்து சரி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஒரு என்ஜிஓ அதாவது நானா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஏதாவது அரசு மூலமா ஒரு முகாம் நடத்தி அது மூலமா தீர்வு காணலாம்.
0: இப்போ படிக்கிறதுக்கு ஹெல்ப் இல்லாத பசங்களுக்கு நீங்க படிக்கணும்னு சொல்லி நீங்க உற்சாகப்படுத்துறீங்களா?
1: ஆமா கண்டிப்பா சார்.
0: தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன இந்த

0: வேலை கிடைக்க தீர்வு. படிப்பு தேவை, முயற்சி தேவை, ஆர்வம் தேவை, கடின உழைப்பு தேவை. அது மட்டுமல்லாமல் லட்சியமும் தேவை. அனைத்து மக்களும் கல்வி அறிவில் சிறந்து விளங்கினால் வேலை கிடைப்பது அரியதாகும்.
1: வேலை கிடைக்க அனைத்து படித்த மக்களும் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும்.
0: வேலை கிடைக்க முதலாவது பிளான், அதாவது திட்டம் போட வேண்டும்.
1: அடுத்தது, கடின உழைப்பில்லாமல் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியாது. அதே போல்தான் வேலை இல்லாமல் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியாது.
0: வேலையை கிடைக்க பல்வேறு விளம்பரங்களையும் செய்தித்தாள்களையும் படித்து அவற்றில் கவனம் செலுத்தினால் வேலை கிடைக்கும்.
1: வேலை கிடைப்பதனால் அனைத்து குடும்பத்தினரும் வறுமை கோட்டில் இருந்து மீளலாம்.
0: பிறகு இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பும் ஏற்படும்.
1: கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. அதே போல் வேலை வாய்ப்பு உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் சிறப்பு உண்டு.
0: இன்று பல்வேறு வேலை வாய்ப்புகள் உள்ளன. ஆசிரியர் தொழில், மருத்துவ தொழில், கட்டிட தொழில், சுவரொட்டி தொழில், தையல் தொழில், கூலி தொழில், ஆட்டோ தொழில், பொறியியல் தொழில், கணினி தொழில் போன்ற தொழில்கள் உள்ளன.
1: இதில் ஆர்வம் காட்ட அநேக சூளைமேடு ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளன. இவர்கள் அனைவரும் இந்த பகுதி கவுன்சிலரிடம் மனு கொடுத்து இந்த வேலையில் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் இருந்தால்தான் வேலை கிடைக்க வேண்டும் என்று அதிக வாய்ப்புள்ளது.
0: இந்த சமுதாயத்தில் உயர்கல்வி கிடைத்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. அவர்கள் படிக்க தெரியாதவர்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்து அவர்களை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகளும் சமூக தொண்டர்களும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த ரேடியோ ஃபியூச்சர் வேலைவாய்ப்பு காரணங்களும் முடிவுகளும் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: சூளமேடு மக்கள் ரேடியோ வழங்கும் ரேடியோ ஃபீச்சர். குப்பையால் வரும் மக்களின் பிரச்சனைகள், அவற்றின் தீர்வுகள். எழுதியவர் ஆனந்தி வினோத்குமார். தயாரிப்பு ஸ்டார் ரோசியில் உள்ள ஆனந்தி வினோத்குமார், உமாபிரியா, செல்லமுருகன், அருண்குமார், சதீஷ்குமார், சுகுணா.
1: குப்பைகளை அதிகமாக குவிப்பதன் மூலமாக பலவிதமான கொசுக்கள் உண்டாகிறது. இவை மக்களின் கடிப்பதன் மூலம் அவர்களுக்கு மலேரியா, காலரா, எலிஜுரம் போன்ற பலவிதமான உடல்நலம் குறைவு உண்டாகிறது. குப்பைகளை இரண்டு வகையாக பிரிக்காமல் அவற்றை ஒன்றாக போடுகிறார்கள். இதனால் நம்முடைய சுற்றுச்சூழலும் பெருமளவில் பாதிப்பு உண்டாகிறது.
0: எங்கள் தெருவில் சரியான முறையில் குப்பை வண்டி வரவில்லை. குப்பையை கொட்ட சரியான இடம் இல்லை. இதனால் நாங்கள் கண்ட இடத்தில் குப்பைகளை போட வேண்டிய சூழ்நிலை வந்துள்ளது.
2: வணக்கம், நாங்கள் மக்களிடலும் பேசுகிறோம். இப்போ உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்புல சொல்கிறீங்க, நிறைய பேருக்கு தோலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
3: கொசுனால தாங்க காரணம். குப்பை வண்டி வந்து டெய்லி ஒழுங்காக வரமாட்டேன்து, அங்கங்கே குப்பைங்களை போடவே அதில் கொசுங்கள்லாம் உட்காந்து மேலே கடிக்கிறதுனால நோவுங்க உண்டாகும், வியாதி வருது.
2: சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்கிறீங்க?
3: டெய்லி குப்பை வண்டி வர மாதிரி பண்ணணும், இல்லைன்னா இடம் எங்கன்னா எங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு இடம் அமைச்சு கொடுங்க.
2: இப்போ உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியாம போது ஜுரம் சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க தோலில் இதை பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
4: எங்களுக்கு குப்பை கொட்ட சரியான இடம் இல்லாததுனாலையும் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல கொட்டுறதுனாலையும் அங்கே இருக்க கொசுவால் எங்களுக்கு பாதிப்பு வருது.

0: சரி உனக்கு ஏன் உடம்பு பிள்ளைக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சரி போல.
1: நாங்க வந்து ஆற்று ஓரத்துல இருக்கிறோம், அங்க குப்பை எல்லாம் அதிகமா கொட்டுறாங்க, அதனால எனக்கு கொசு கடிச்சு இது மாதிரி ஆகுது. ஸ்கூலுக்கு போன பசங்க ஒரு மாதிரி.
2: ஏன்டி இங்க குப்பை கொட்டுற?
3: இங்க கொட்டாம எங்கடி கொட்டுறது?
2: நிறைய பேர் வந்து இங்க குப்பை கொட்டி என் பொண்ணுக்கு மலேரியா வந்து கொசு அதிகமாகி கையெல்லாம் கண்டு கண்டாயி ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருக்கா. இன்னும் நீங்க வந்து இன்னும் கொசு எல்லாம் அதிகப்படுத்தி இன்னும் கையெல்லாம் இதுவாயிடுது.
3: ஆமா, நம்ம தெரு நம்ம சுத்தமா இருக்க மாதிரி நான் மட்டும் குப்பை கொட்ட மாதிரி பேசுற. தெரு ஃபுல்லா குப்பை போட்டு கொட்டி வச்சிருக்காங்க, இது இங்க குப்பை போடுறாங்க அங்க கொட்டி இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு கேட்காம இதை மட்டும் வந்து கேக்குறேன்.
2: நீங்க இன்னும் கொட்டுறீங்க, எங்க வீடுதான் கந்துச்சு அதுக்கு.
3: ஆமா, அங்க ஃபுல்லா எங்க வீடு அப்ப எங்களுக்கு குப்பை கொட்டுருவா?
2: இங்க எல்லாம் கொட்டாதமா.
3: மா, நாங்க தான் கொட்டுவேன், எங்களுக்கு வேற இடமே இல்ல, குப்பை கொண்டு வரல, நாங்க என்னதான் பண்றதான்.
2: நீங்க கொட்டக்கூடாது.
3: மா, நாங்க தான் கொட்டுவேன். என்னடி இதை பேசுற?
2: நீ நாடி பேர் பேசுற?
3: ஏய், என்னடி நீ இப்படி பேசுற? நாங்க எதுன்னு கொட்டுவோம் போடி.
4: ஏமா, நீங்க ஏமா சண்டை போடுவீங்க? கவுன்சிலர் கிட்ட போய் மனு கொடுக்க வேண்டியதாமா, அப்படி எல்லாம் போராட்டம் பண்ணுங்க.
3: ஆமா, கவுன்சிலர் வரைய மாட்டாரு ஏரியா பக்கமே. ஓட்டு படுத்த கூட வராங்க, மீதி டைம்ல வரைய மாட்டாரு. எங்க ஏரியா ஃபுல்ல குப்பையாயி கொசு முடிச்சு எங்க பிள்ளைங்க எல்லாம் மலையர ஜுரம் தான் வந்து கிடக்குது.
4: போராட்டம் நடத்துங்கம்மா.
5: குப்பையில் கண்ட இடத்தில் போடாமல் மக்கும் குப்பை தொட்டியில் போடுவார்கள். இதனால் அவர்களுக்கு எந்த நோயும் வராது, அவர்கள் இடமும் சுத்தமாக இருக்கும், நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும். இத்துடன் மக்கள் ரேடியோ ஃபியூச்சர் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: மக்கள் ரேடியோ சூளைமேடு செய்திகள். வணக்கம். வாசிப்பவர் வினோத்குமார்,
1: ஆனந்தி.
0: தலைப்புச் செய்திகள். நேற்று பெய்த மழையினால் வரும் நன்மைகள். த நியூ லேட்டஸ்ட் நிகழ்ச்சிகள். மின்சார பிரச்சனைகள் மக்கள் பாதிப்பு. கால்வாய் பிரச்சனை மக்கள் மிகவும் தொல்லை. குழந்தை தொழில் பிரச்சனை வருமான கஷ்டம்.
1: விரிவான செய்திகள். கடந்த 13/5/2009 அன்று தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக மற்றும் இதர கட்சிகள் போட்டியிட்டன. இவற்றின் முடிவுகள் 16/5/2009 இன்று வெளிவருகிறது. இதில் திமுக வெற்றி பெறும் என சொல்லப்படுகிறது.
0: நேற்று மழை பெய்ததால் பெரும்பாலும் விவசாயிகள் நன்மை அடைந்தார்கள். கோடை காலத்தில் மழை பெய்ததால் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைவாக உள்ளது.
1: த புதிய லீடு மையத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாணவர்களுக்கு நன்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது. அவர்களின் திறமையை கொண்டு வருவதற்காக சனிக்கிழமை வரைதல் போட்டி, பேச்சு போட்டி, நடனம், நாடகம் போன்றவை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு பிறந்தநாள் அன்று கேக் வெட்டப்படுகிறது. சம்மர் கேம்ப் வைத்து அவர்களை சுற்றுலா அழைத்து செல்லப்படுகிறது.
0: இந்த பகுதியில் அடிக்கடி மின்சாரம் தடை ஏற்படுகிறது. இதனால் மக்கள் பெரும் தொல்லைக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பள்ளி, தொழிற்சாலை, வீடுகளில் உள்ள மக்களின் நிலை பாதிக்கப்படுகிறது.
1: புதிதாக சாலை அமைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் கால்வாய்கள் நிரம்பி மக்களின் வீட்டுக்கு செல்லும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது.
0: இப்பகுதியில் நிறைய மகளிர் குழுக்கள் உள்ளது. இதில் அவர்கள் சிறு சிறு தொழில்கள் மூலமாக வருமானம் பெற்று வருகிறார்கள். இதில் அவர்கள் சிறு துளி வெள்ளம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேமித்து வைக்கின்றனர்.
1: இந்த பகுதியில் சிலர் வறுமையின் காரணமாக தங்களுடைய குழந்தைகளை வேலைக்கு அனுப்பும் கொடுமை நடைபெறுகிறது. அவர்கள் படிக்க நினைத்தாலும் அவர்களால் படிக்க முடியவில்லை.
0: இந்த பகுதியில் சிறுவர் முதல் பெரியவர்கள் முதல் குடிப்பழக்கத்தில் ஆளாகி உள்ளனர். இதனால் அவர்கள் உடல் நலம், குடும்ப சூழ்நிலை ஆகிய பாதிக்க அடைகின்றது.
1: இந்த பகுதியில் கோயில்கள் அதிகமாக காணப்படுகிறது. அவற்றில் வருடத்தில் ஒரு முறை திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவைக்கான மக்கள் வெளியூர்களில் இருந்து இந்த பகுதி வருவார்கள். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர்.
0: இந்த பகுதியில் பரிமலா என்ற பெண் கேரம் விளையாட்டு சிறப்பாக விளையாடி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நிறைய பரிசு பெற்று உள்ளனர். இது இந்த பகுதியில் பெருமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது.
1: இந்த பகுதியில் நிறைய பெண்கள் மகளிர் குழு மூலமாக நிறைய முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள்.

0: இந்த குழுவின் மூலமாக அவர்கள் சொந்தமாக வருமானம் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த குழுவில் எல்லா விதமான மக்கள் ஒன்றாக சேர்ந்து முன்னேறி வருகிறார்கள்.
1: வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேற்று பெய்த மழையினால் வரும் நன்மைகள். தி நியூ லீட் டெஸ்ட் நிகழ்ச்சிகள். மின்சார பிரச்சனை மக்கள் பாதிப்பு. கால்வாய் பிரச்சனை மக்கள் மிகவும் கொள்ளை. குழந்தை தொழில் பிரச்சனை வரும் மன கஷ்டம்.
0: நன்றி. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம். சரிங்க சார்.
2: சூளைமேடு மக்கள் ரேடியோ செய்திகள் வாசிப்பது நிர்மலா மற்றும்
0: மகாலிங்கம்.
2: இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று வாக்கெடுப்புகள் நடைபெறுகின்றன. நேற்று பெய்த மழையின் காரணமாக இன்று சூளைமேடு பகுதி குளிர்ச்சியாக காணப்படுகிறது. குடிநீர் பொது குழாய்கள் அமைக்க மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் மழையின் காரணமாக மின்சாரம் இன்று தடைபெற்றுள்ளது. தீ புதிய லீடு மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன.
0: இன்று காலை 8 மணி அளவில் வாக்கெடுப்புகள் தொடங்கியது. 247 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது. மற்ற தொகுதிகள் பின்னிலையில் காணப்படுகின்றன. வாக்கெடுப்பின் காரணமாக 8000 போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். சூளைமேடு பகுதியில் வாக்கெடுப்பின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. மதுவிலக்கு கடைகளும் அடைக்கப்பட்டன.
2: சூளைமேட்டில் ராஜீவ்காந்தி நகரில் பொது குழாய்கள் இல்லாத காரணத்தினால் அங்குள்ள மக்கள் அவதி உறுகின்றனர். மேலும் இந்த பிரச்சனையை தடுக்க சூளைமேட்டு ஊ தலைவருக்கு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பரிசீலித்து குழாய் அமைத்து தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மக்கள்.
0: தி புதிய லீடு மையத்தில் ஆண்டுதோறும் சம்மர் கேம்ப் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டும் அதே போல் மே மாதம் 16 முதல் மே மாதம் 18 வரை மக்கள் நேர் ரேடியோ நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர்.
2: சூளைமேடு பகுதிகளில் குப்பை வண்டிகள் வராத காரணத்தினால் ஆங்காங்கே வீடுகளில் குப்பைகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதனால் மக்கள் நோய்களினால் அவதி உற வாய்ப்புள்ளது.
0: இந்த சூளைமேடு பகுதியில் கடந்த 5 வருடங்களாக சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகின்றன. அவர்களுக்கு வீட்டிலேயே கைத்தொழில் மற்றும் பண வசதி செய்து கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்கின்றன. இதனால் மக்கள் பயனடைந்துள்ளனர்.
2: வறுமை கொடுமையின் காரணமாக சிறு வயதிலேயே குழந்தைகள் தீப்பட்டி தொழிற்சாலை மற்றும் கட்டிட வேலைக்கு அனுப்பப்படுகின்றன. இதனால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது.
0: மேலும் இந்த பகுதிகளில் காணப்படும் மதுக்கடை காரணமாக அநேக தொழிலாளர்கள் குடிப்பழத்துக்கு அடிமையாகின்றனர். இதனால் அவர்கள் குடும்பமும் பாதிப்புக்குள்ளாகிறது.
2: சூளைமேடு பகுதியில் உள்ள கோயில்களில் கட்டிட வேலை நடைபெறுகின்றது. கட்டிட வேலை முடிந்தவுடன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறவும் உள்ளது.
0: சிறப்பு பார்வை சூளைமேடு கோயில். இந்த சூளைமேடு பகுதியில் பெரிய கோவில் ஒன்று காணப்படுகிறது. ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. மேலும் அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். அநேக மக்கள் பல்வேறு வேண்டுதல் செய்து மன திருப்தி மகிழ்ச்சி அடைகின்றனர்.
2: வானிலை அறிக்கை. நேற்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மழை நீர் தேங்கியுள்ள காரணத்தினால் ஆங்காங்கே சாலை கோரங்களில் நீர்த்தேக்கங்கள் அடங்கியுள்ளன. மேலும் இன்று வானிலை மிதமாக காணப்படுகிறது. இத்துடன் மக்கள் ரேடியோ செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
0: நன்றி.
3: ரொம்ப நல்லா இருந்தது இந்த நிகழ்ச்சி. வந்து ரொம்ப அந்த கிளாரிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல சார். நீங்க வந்து எந்த அந்த ஃபார்மட்ல நீங்க அதை பண்ணீங்க? ஆர்டினரி
4: இட்ஸ் எ டவுன்லோடபிள்
3: சாஃப்ட்வேர்
4: ஃப்ரீ டவுன்லோடபிள் சாஃப்ட்வேர் ஆடியோ சிட்டி. அது MP3 ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும்.
3: இது வந்து இந்த குழந்தைகள் அந்த பெண்கள் அவங்களே அங்க தயாரிச்சாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது சார். இவ்வளோ நேரம் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய அமைப்பு பற்றியும் அந்த மக்களுடைய பகுதி பிரச்சனைகள் அப்புறம் நீங்கள் என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ஸோ எங்கள் MOP சமுதாய வானொலி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
4: தேங்க்யூ மேடம்.
5: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோரோவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

0: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை
1: பட்டை பண்ணும் மக்கள் மத்தியில ஆங்காங்கே எழும் எழுத்தாளர்களால் தான் எழுத்துக்களை உயிர் பெற்று வாழ்கிறது. அப்படி தன்னுடைய எண்ணங்களை உலகிற்கு எழுத்தால் சொல்லி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எழுத்தாளர் திரு ராஜசங்கீதன் அவர்களை இந்நேர்காணலுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய வரிகளை விரும்பி படிக்கிறதுக்கு ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு, நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நீங்க சோசியல் மீடியால எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க, ஆனா அது ஒரு புத்தகமா மாறும்போது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணீங்க, இல்ல என்ன மாதிரி மாற்றங்கள் பண்ண வேண்டியதா இருந்தது?
2: இல்ல, புத்தகமா மாறுறதுக்கு பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. காரணம் என்னன்னா, அவங்க ஆக்சுவலா இன்னைக்கு வந்து புக் எழுதுறவங்களுக்கும் பப்ளிஷருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, பப்ளிஷருக்கு புக் எழுதுறதுக்கு ஆள் இல்ல, எழுதுறவங்களுக்கு பப்ளிஷர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ அது வந்து அமைகிற ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்காது, முரண்கள் இருக்காது. என்ன ஒரே விஷயம் இருந்ததுன்னா, நம்ம போஸ்ட்டாக வந்து ஃபேஸ்புக்கில் எழுதும்போது சில ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15 வரிகளுக்கு மிகாமல் எழுதுவோம். இதில் வந்து நீங்கள் கட்டுரையாக வந்து அதையே மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்வாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் முடிய வேண்டிய கட்டுரையை ஒரு ரெண்டு பக்கம் வந்து எழுத்துருப்போம். அதில் இழுக்கிறதுல அந்த சுவாரஸ்யமும் குறையாமல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் திரும்ப இன்னொரு ரீஃபர் பண்ற மாதிரியான விஷயமா இருந்தது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை.
1: அதாவது ரொம்ப பெரிய கேள்விக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சுருக்கமா விடையளிச்சிட்டீங்க சார்.
3: எல்லா எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு தருணத்துல ஒரு எழுத்தாளர் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ண எழுத்தாளர் யாரு சார்?
2: எனக்கு வந்து பர்சனலி, நான் சின்ன ஒரு ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்பா வந்து ஜேர்னலிஸ்ட்ங்கிறதுனால வீட்டில் வந்து நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு புத்தக வாசிப்பாக தான் இருக்கும், சுற்றி புத்தகங்களாக தான் இருக்கும். அப்படி எனக்கு சின்ன வயசுலேயே அறிமுகமானது, அறிமுகப்படுத்தப்பட்டதும் யார் அப்படின்னா, புதுமை பித்தன் அப்படின்னு ஒரு ரைட்டர், ரொம்ப முக்கியமான ரைட்டர். இன்றைக்கும் வந்து புன்னகரம், மிஷின் யுகம்லாம் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். பெரிய ஒரு இலக்கியம்னு சொன்னோடனே பயந்து ஓடுற அளவுக்கான எழுத்துக்களாக தான் இருக்காது, எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் புரிகிற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இங்கே வந்து மவுண்ட் ரோட் போறீங்கன்னா வேறு வழி இல்லை, இந்த சிக்னல்லாம் தாண்டி தானே போகணும். அது மாதிரி புதுமை பித்தனில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா நீங்கள் ராஜேஷ்குமார் கிரைம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து காமிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களும் ரீச் ஆகிட்டு ஃபைனல்லே வந்து ஜி நாகராஜன். எனக்கு பிடிச்சது பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் பிடிக்கும், ஜெயகாந்தன் பிடிக்கும். மலையாளத்தில் வந்து பஷீர்னு ஒருத்தர் இருப்பார், வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு, அவரோட ரைட்டிங் எனக்கு பிடிக்கும். சக்கரியா மலையாளத்தில் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்கி, மேக்ஸிம் கார்கி, ரஷ்யன் ரைட்டர். ஸோ என்னை ஈர்த்தது அல்லது நான் வந்து இப்படி எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறது இவங்க பாணியில் தான்.
1: அடுத்தது வந்து எல்லாரும் புக்ஸை வந்து ஒரு ஒரு விதமாக பர்சனிஃபை பண்ணுவாங்க. சிலர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸாக பார்ப்பாங்க, கம்பானியன்ஸாக பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் புத்தகங்கள் எப்படி பர்சனிஃபை பண்ணுவீங்க?
2: ஒரு விஷயம், தூக்கம் வராமல் இருக்குதுன்னா புக் படிப்போம். அது ஸ்கூல் டைம்லேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சில நேரங்களில் சில புத்தகங்கள் வந்து உங்களை தாண்டி, உங்கள் தூக்கத்தையும் தாண்டி இப்போவே நீ படித்து முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவசரத்தை கொடுக்கும். அப்படி வந்து சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்மளை வந்து இது பண்ணோம். ஹவ் யூ பர்சனிஃபை அப்படின்னு கேட்டால் தான், ஆப்வியஸ்லி பெஸ்ட் கம்பானியன் தான். நீங்கள் உங்கள் லவராக இருந்தாலும் சரி, கம்பானியன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அவங்க திரும்ப பதில் பேசுவாங்க. புக்கு பதில் பேசாது, ஒரு கார்டு அப்படின்னா நீங்கள் மென்டலி வந்து ஒரு கார்டு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், இந்த காட்டு நான் சொல்லலை அப்படின்லாம் வந்து புக்கு பேசாது. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் கம்பானியன், உங்களுடைய பெர்செப்ஷனுக்கு அல்லது பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரே இடமா அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால புக் வந்து பெஸ்ட் கம்பானியன் அப்படிதான்.
1: ஒரு புத்தகம் வந்து ஒரு மனுஷனுடைய சைக்கலாஜிக்கல் இமேஜினேஷனை எந்த அளவு தூண்டும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
3: உங்களுடைய வெளிவந்த படைப்புகள் பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா இது வரைக்கும் வெளிவராத படைப்புகள்னு ஏதாவது இருக்கா சார்?
2: வெளிவராத படைப்புகள், எழுதாத படைப்புகள் நிறையவே இருக்குது. இப்போது ஆக்சுவலாக அந்த புக் ஃபேருக்கு ஒரு ரெண்டு புக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து நம்ம இந்த TNPWAS சொன்னோம் இல்லையா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். அதில் வந்து ஒரு நிகழ்ச்சி இந்த கொரோனா டைமில் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதில் வந்து சிந்து முதல் வைகை வரை அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், சமர்நாத், கீழடி ஆய்வாளர் அமர்நாத்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு புக்காக போடுப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம செகுவிரா, இப்போ கொரோனா டைமில் வந்து கியூபா வந்து மெடிக்கல் இன்டர்நேஷ்னலிசமில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணாங்க, எல்லா நாடுகளுக்கும் போய் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது தொடர்ச்சியாக வந்து ஏன் அப்படி இருக்காங்க, எப்படி வந்து அவங்களால வந்து ஒரு சின்ன நாடாக இருந்து ஏழு நாடாக இருந்து உலகளவில் இருக்கிற பெரிய நாடுகளுக்கெல்லாம் உதவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது மொழிபெயர்த்துருக்குறேன். ஸோ அது வந்து ஒரு புத்தகமாக வருது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது ரெண்டு தான். எழுதணும்னு நினைக்கிறது நிறைய இருக்கு.
3: இந்த மாதிரி தமிழ்ல மட்டும் இல்லாம உலக நாடுகள் பத்தியும் நிறைய எழுதுறீங்க, சோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது சார்?
2: நேரம் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிகிள் படிக்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்க சொல்லணும், அது அது சார்ந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, ஆர்டிகிள் படிக்கிறீங்கன்னா இந்த ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம் தெரியுமா, விக்கிபீடியாலெல்லாம் படிச்சீங்கன்னா ஹைப்பர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டிகிள் படிச்சிருக்கும்போது சட்டுனும் ஒரு ஹைப்பர் லிங்க் உங்களுக்கு வந்து மானசீகமாக தோணும், இது என்ன இது வேறு ஏதோ விஷயமா இருக்கு, இதை பற்றி கீவேர்ட் பண்ணி தேடி பார்ப்போம் அப்படின்னு வந்து தேடி பார்ப்பீங்க. அது போனால் அது ஒரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி வந்து கூப்பிட்டு போகும். அந்த விஷயத்த நீங்கள் எழுதணும்னு நினைப்பீங்க, அதை யாரும் எழுதலை அல்லது வந்து அது ப்ராப்பராக கன்வே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அதை எழுத தொடங்குவீங்க. ஸோ அப்படி தான் இது வந்து உட்காந்து, ஓகே இன்னைக்கு காலையில் நம்ம அமெரிக்கா பற்றி எழுதுவோம் இல்லைன்னா கியூபா பற்றி எழுதுவோம் அப்படி இல்லை, நம்ம படிக்கிற ஒரு விஷயத்துலேருந்து இது சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு விஷயம் தள்ளணும்ல, அதை வந்து எழுதுறது தான்.
1: அதாவது நம்ம எல்லாருமே ரிசர்ச் அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஏன்னா ரிசர்ச்னு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, பட் நம்ம விக்கிபீடியாவில் படிக்கிறதே ஒரு பெரிய ரிசர்ச் தான் அப்படின்றத சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நம்மளோட நிறைய எண்ணங்கள் இருக்கும், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு யோசிப்போம், ஆனால் அது எப்போ எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். பட் அப்படி நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்போ எழுதணுன்ற எண்ணம் வந்துச்சு, இல்லை எது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு?
2: எனக்கு ஆக்சுவலி அதான் பர்சனலி எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஐ ஹெயில் ஃப்ரம் அ ஜேர்னலிஸ்ட் ஃபேமிலி, அம்மா டீச்சர் அப்பா வந்து ஜேர்னலிஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக புக்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கும், அது இல்லாமல் சினிமா அப்படின்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் டைரக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல்லி வந்து முகவரி படத்தில் ஒரு அஜித் மாதிரி ஃபைல் கொடுத்து வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வேலைக்கு போனதுக்கப்புறமாவும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்ய விரும்பணுமே அது பண்ணவே இல்லையே அப்படிங்கிற ஒரு இன்னும் லாங்கிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஃபஸ்ட் ஆர்குட், உங்களுக்குலாம் ப்ராப்ளி ஞாபகம் இருக்காது, ஆர்குட்னு ஒன்று இருந்தது, அதில் வந்து எழுதிட்டு இருப்போம் சின்ன சின்னதாக, அப்போ கூட வந்து பெரிய அளவுலலாம் கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் வந்தது, ஃபேஸ்புக்லேயும் வந்து சின்ன சின்னதாக வந்து சொல்லிகிட்டு இருப்போம், ஒரு ஒரு லைக் ரெண்டு லைக் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பர்சனலி சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகி வேறு வழி இல்லாமல் அதை வந்து நம்ம வெளியில் கொட்டணும்னு எழுத ஆரம்பிச்சு, நம்மளை பார்த்தா ஓகே நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம இதை வந்து எழுதுவோம் அப்படின்னு எழுதுனா, நம்மளை மாதிரியே ஒரு பல பேர் வந்து அவங்களும் வந்து அந்த மாதிரியான போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்க வந்து என்னமா ஃபீல் பண்ணியிருக்காரியா அப்படின்லாம் வந்து லைக் போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அது சார்ந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஓகே ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அது வந்து பொதுவாக வானமோ நீளோ நீ தான் என் பாலம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவிதையாக எழுதுவாங்க, அது ரியலிஸ்டிக் டேர்ம்ஸில் வந்து எழுதுறதுக்கான ஆட்கள் குறைவாக இருந்ததுனால எழுதுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அதில் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, தொடர்ச்சியாக வந்து பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் வந்து எழுதும்போது அதையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க, அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ ஏதோ ஒரு பெண் நிராகரித்ததில் என் முதல் எழுத்து பிறந்ததுன்னு வச்சுக்கலாம்.
1: ரொம்பவும் அழகாக உன்னோட பயணத்தையே சொல்லிட்டீங்க. நீங்கள் ஆர்குட்னு சொன்ன பிறகு நிறைய நைன்டிஸ் கிட்ஸ் இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வரும். ஸோ ரொம்பவும் அழகாக பதில் சொல்லுங்க சார்.
3: நெட்வொர்க்கிங் அண்ட் சோசியலைசிங் வந்து ஒரு எழுத்தாளருக்கு ரொம்ப முக்கியம்ன்ற கருத்து வந்து பரவலா எல்லாராலையும் சொல்லப்படுது, ஆனால் அது இல்லாமல் ஒரு எழுத்தாளரால் ஷைன் ஆக முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு எழுத்து அப்படிங்கிறது எழுத்தாளனுங்கிறது வந்து ஒரு வணிகம் சம்மந்த விஷயமாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து நான் எழுதி வச்சுட்டு ஒரு புலவராக இருந்து எழுதி வச்சுட்டு போயிட்டேன்னா அதில் வந்து ஐயோ இவர் டென்ஷன் ஆகிட்டார் இந்த புலவர், இவர் டென்ஷன் ஆனால் இந்த உலகம் வந்து மழை பெய்யாதே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அவங்க ஓடி வந்து நமக்கு காசு கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, நம்ம போய் பக்கத்தில் இருந்து டென்ஷன் ஆனாலும் போ அது அப்படின்வாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு வணிகமாக தான் பார்க்கப்படுதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒரு பிஸ்னஸாக பார்க்கப்படுது. ஸோ யூ வில் நீட் நெட்வொர்க்கிங். நான் மட்டும் தனியாக வந்து யூனோ வீட்டில் உட்காந்து ஒரு பயங்கரமான கவிதை எழுதி பா எப்படி இப்படி சூப்பராக எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா யாரும் படிக்க மாட்டாங்க. அதை ப்ரொமோட் பண்ணுவதற்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் தேவை, அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கான்டாக்ட்ஸ் தேவை, உங்களை ப்ரொமோட் பண்ணுவதற்கான ஆட்கள் உங்களுக்கு தேவை. இது யூனோ இட் ஒர்க்ஸ் இன் ஒரு நார்மல் பிஸ்னஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான அதே பேட்டர்ன் தான் இது ஒர்க் ஆகும். என்னன்னா இது வந்து ஒரு அப்பழுக்கற்ற வணிகம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான கலைப்படைப்புக்குள்ள விஷயம்னு சொல்லி நாங்கள் போய் சொல்லிப்போம், அவ்வளோதான்.
1: இன்னைக்கு வந்து கலைத்துறை அப்படின்றது வந்து பிசினஸ் பாதிரி கலை பாதி அப்படின்றத ஒத்துக்கிட்ட கலைஞர்கள் ரொம்ப கம்மி அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நன்றிகள் சார். அடுத்த கேள்வி வந்து நீங்க முன்னாடி சொன்னீங்க பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் வியூஸ் வச்சீங்க, அதுக்குதான் உங்களுக்கு பெரிய பட்டாளம் இருந்தாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் வியூஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம், சென்சிட்டிவான விஷயம். பட் இதை முன்வைக்கும் போது இதை நடுநிலைமையோட நான் வைக்க போறேன் அப்படின்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுப்பீங்க, இல்லை என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க?
2: ஓகே, சின்ஸ் யூ ஆஸ்ட், இந்த நடுநிலைங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மித். ஓகே, நடுநிலைன்னு ஒரு விஷயமும் கிடையாது. அதில் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். என் வீட்டில் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா, அவங்க தங்கச்சி வந்து அவங்க ஒரு பொண்ணு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒத்துக்கல, அவங்க வந்து சண்டை போடுறாங்க, நீ வந்து வீட்டில் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு வீரவசனமெல்லாம் பேசுகிறாங்க. இப்போது நான் வந்து அண்ணனாக இருக்கேன்னா, இங்கே நடுநிலைங்கிறது என்ன? இப்போ நான் என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணணுமா, இல்லை ஃப்ரீ வில் இருக்குது தங்கச்சிக்கு, அவர் ஷி கேன் சூஸ் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முன்னேறிய நாகரிக சமூகத்தில் இருந்து நம்ம பேச முடியும். வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாஞ்சி பையனாக இருந்தானா, அப்பா அம்மா சொல்கிறது கேளு, நல்லா வந்து அவங்க தான் நமக்கு பார்ப்பாங்க, நமக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க, ஸோ அவங்க சொல்ல தான் கேட்கணும், நீ பாட்டுக்கு லூஸ் தினமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கமான பையன். இப்போ இதில் யார் நடுநிலையான அண்ணன்? நடுநிலைங்கிறது அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் மித் அப்படின்னா, சுதாவ் தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு போய்ட், அவர் வந்து இந்த நியூட்ரலிட்டி பற்றி ஒரு முக்கியமான கோட் சொல்லுவார், ஆர்ட் கே நாட் பி நியூட்ரல் பிகாஸ் சொசைட்டி இட் செல்ஃப் இஸ் நாட் நியூட்ரல். ஓகேவா, நியூட்ரலாக இல்லாத சமூகத்தில் நீங்கள் வந்து நியூட்ரலாக பேசுனீங்கன்னா அது வந்து காதலையும் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஃபேவராக தான் போகும். அங்கே வந்து அவங்க அப்பா அம்மா, நம்ம என்னோட அப்பா அம்மா என் தங்கச்சியோட லவ்வை வந்து மறுக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரீ வில்ல அவங்க தலையிடுறாங்க, அவங்க விருப்பத்தை வந்து அவங்க அப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்வியஸாக எந்த சமூகமாக இருந்தாலும், எந்த ஸ்டேட் ஸ்ட்ராட்டா ஆஃப் லைஃபாக இருந்தாலும், யார் அப்ரஸ் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக தான் நம்ம நிற்கணும். அங்கே போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் பண்ணதும் தப்பு அவங்க பண்ணதும் தப்பு அப்படின்னு பேசுனா அது வந்து நடுநிலை கிடையாது, ஜஸ்ட் டேக்கிங் த பொசிஷன் ஆஃப் த ப்ரெஸர். ஸோ அதனால நடுநிலைங்கிறது மித். எழுத்தாளன், அதே மாதிரி எழுத்தில் வந்து இந்த நடுநிலைங்கிற கான்செப்ட் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து படிக்கிற ஒரு 1800s 16th century 17th century எந்த புத்தகங்களாக உங்களுக்கு வந்து யார் சொல்கிற புத்தகமாக இருந்து எடுத்து படிச்சிங்கனாலும், அது வந்து அங்கே வந்து இருக்கிற பவரை அதிகாரத்தை சப்போர்ட் பண்ண எழுத்தாக இருக்காது, அதை எதிர்த்து கேள்வி கேட்டதாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து சேகுவேரா பற்றி பல பேர் வந்து பாப் மார்லின்னு நினச்சிப்பாங்க, பட் வந்து சேகுவேரா வந்து இன்றைக்கும் வந்து அதிகமாக நம்ம பேசுறது காரணம் என்னென்னா, யூனோ அவரோட முக்கியமான கோட் இருக்குது, எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ, இஃப் யூ சி அன் இன்ஜஸ்டிஸோ இண்டிக்னேஷன், நீங்கள் வந்து இஃப் யூ ட்ரெம்பிள் தென் யூ ஆர் மை காம்ரேட் அப்படின்னு வரும். எங்கேயாவது அநீதி நடக்குது அதை பார்த்து உங்களால் வந்து உட்கார முடியல டென்ஷன் ஆகிறீங்கன்னா நீங்கள் என்னுடைய தோழர் அப்படின்னு. இப்போ இந்த கோட் வந்து இவ்வளோ நாள் நிற்குதுன்னா, அவர் வந்து ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பவருக்கு எதிராக பேசுகிறார். ஏன் இது வந்து இன்றைக்கும் என்னால் வந்து ஏற்றுக்க முடியுது அப்படின்னா, இன்றைக்கும் பவர் அப்படி தான் இருக்குது. ஸோ எழுத்து வந்து எப்போவுமே, இன்ஃபேக்ட் ஏன்னா நடுநிலைங்கிறது கிடையாது, எழுத்து எப்போவுமே வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்கும்போது தான் அது எழுத்தாகுது. அதிகாரத்துக்கு சாமரம் வீசும்போது அது எழுத்து கிடையாது, எழுத்தாளனும் செத்துனா எழுத்தும் செத்துணும்.
1: அதாவது உலகத்துல வந்து ரைட் ஆர் ராங் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு, கிரே மேட்டர் அப்படின்றது இல்ல அப்படின்றத நீங்க சொல்லும்போது தெளிவா புரியுது. இப்போ நீங்க கேட்ட கேள்வியோட ஒரு ஃபாலோ அப் கேள்வியா தான் இது கேக்குறேன். அதாவது என்னன்னா, சில எழுத்தாளர்கள் வந்து தன்னுடைய ஒரு ஐடியாலஜி வச்சுப்பாங்க, அந்த ஐடியாலஜியை சுத்தி மட்டும்தான் அவங்களுடைய எழுத்துக்கள் ரிவால்வ் ஆகும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும் சார்?
2: ஆமா, இப்போ ஐடியாலஜி வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனலி வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஐடியாலஜிஸ் வந்துருக்கு. அந்த அந்த ஐடியாலஜிஸ்லாம் எப்படி வந்து அதை வந்து ஃபுட் சோல்ஜர்ஸாக அல்லது வந்து அதை முன்னிறுத்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்ததெல்லாம் வந்து இந்த திங்க் டேங்க்ஸ், இந்த ரைட்டர்ஸ் இவங்க தான். ஸோ அவங்க வந்து அதை வந்து பயங்கரமாக மேனுஃபேக்சர் பண்ணிக்க. இப்போ தாய்னு வந்து கார்கியோட நாவல் இருக்கு இல்லையா, மதர், அது வந்து ஒரு பக்காவான ஆர்டிஸ்டிக்கான நாவல். ஆனால் அதை படித்து கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தெரியும், அதுக்கு பின்னாடியே அங்கே இருக்கிற சோவியத் அந்த ரஷ்யாவுடைய போராட்டம், அங்கே இருக்கிற ஜார் மன்னனை எதிர்த்து ஒரு கோபம் கொள்கிற இளைஞனுடைய தாய் பற்றிய ஒரு நாவலாக அது போகும். அது வந்து அங்கே அதில் சொல்லலைனாலும் சொன்னாலும் அது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது அந்த நாவல் யாரை போய் சேரும்னா, ஜார் மன்னர்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து போய் சேரும். ஸோ இப்போ அது ஐடியாலஜின்னு பார்த்தா அது கம்யூனிசம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம காலகட்டத்துக்கு அப்புறமா. பட் அது எழுதப்பட்டது அப்படி அவர் இல்லாமல் நாசுக்கா தான் எழுதுவார். இது மாதிரி வந்து வலதுசாரிகள் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கான எழுத்துக்களை எழுதுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் இதுக்கு, பட் இது வந்து போட்டி தான் எழுத்தாளர்களுக்கு. ஒவ்வொரு ஐடியாலஜியில் இருக்கிறவங்களும் தங்களுடைய எழுத்துக்களை தங்களுடைய ஐடியாலஜி சார்ந்து வைப்பாங்க. அந்த ஐடியாலஜி சார்ந்து அடுத்த ஐடியாலஜியில் இருந்து எழுதின எழுத்து வந்து சண்டை போடுவாங்க, அது விவாதமாகும். ஜெயகாந்தன் எழுத்தோம்னா, ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்கு, அதை தான் வந்து நாவலாக்கி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு மாற்றினார். அக்னி பிரவேசம் வந்து ஒரு பயங்கரமான இஷ்யூவை வந்து உருவாக்குச்சு. அதில் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து ரேப் பண்ணிடுவான். ஓகே, அதுக்கப்புறமா வீட்டில் வந்து போனவுடனே அவங்க அம்மா வந்து இப்படி என்ன இப்படிலாம் பண்ணிட்டா அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணை வந்து கொன்றுவாங்க, இல்லைன்னா வந்து நீ அவனை தான் கட்டிக்கணும்னு வந்து வந்து பஞ்சாயத்து பண்ணி திரும்ப வந்து போய் சேர்த்து வைப்பாங்க. இப்படியான ஒரு சூழலில் இவர் முக்கியமான முடிவு வைக்கிறார். என்னென்னா, தலையில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு தலையை முழுகிற தலை முழுகிட்ட இதுக்குமே வந்து உனக்கு புதுசு தான் லைஃபு, அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடு அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருப்பார். இப்படி வந்து தலையில் தண்ணி ஊற்றுனா எல்லாம் வந்து சரியாயிருமா அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பெண்கள் களங்கம் கற்பு அந்த எட்ஸட்ரா எட்ஸட்ரா விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்த காலகட்டம் அது. ஸோ அப்போ வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அந்த சிறுகதையை பற்றி. நிறைய பேர் இருக்காங்க, விமர்சனம் கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் எழுந்திருச்சு, இப்படி வந்து கெட்டு போயிருக்காங்க, அவங்கள போய் வந்து வீட்டில் கொண்டு போய் தலையில் தண்ணியை ஊற்றி எல்லாம் சரி பண்ணிடுங்களா, தலையை தலையில் தண்ணி ஊற்றினா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்குறாரு. ஜெயகாந்தன் உடனே மைக்கு பிடிச்சி வேறு எண்ணத்தை தலையில் ஊற்றிட்டா சரியாகும் அப்படின்னு கேட்பார். ஸோ இங்கே வந்து இது சரியாகுமாங்கிறதில்ல, சரியாகணுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியங்கிறது தான் ஒரு ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவங்க வந்து அங்கே வந்து அது பெரிய விமர்சனமாகி பஞ்சாயத்தாகி இதெல்லாம் தப்புன்னு சொன்னதுக்கப்புறமா அக்னி பிரவேசத்தை சரி ஓகே இது உனக்கு பிரச்சனையாக இருக்குல்ல, இதே மாதிரி இதை பெருசாகி நான் நாவலாக எழுதுகிறேன் பார் அப்படின்னு எழுதினார். அதுவும் கொண்டாடப்பட்டுச்சு. அதை படமாக எடுத்தாங்க, அதுவும் கொண்டாடப்பட்டுச்சு. அதில் நடித்த லட்சுமிக்கு தேசிய விருதும் கிடந்துச்சு. அதனால் எப்போவுமே ஐடியாலஜிக்கல்குள்ள சண்டைகள் நடந்துகிட்ருக்கும். ஐடியாலஜி ரெப்ரசன்ட் பண்ணுற எழுத்தாளர்களும் தன்னுடைய படைப்புகளின் வாயிலாக அந்த சண்டைகளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு படைப்புக்கும் பதில் படைப்பு மறுப்பு படைப்புன்னு வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா எழுத்தாளர்கள் திருமணத்தில் சண்டை போட்டுருக்குறாங்க. எழுத்தில் வந்து சண்டை போடுறதுக்கு பதிலாக குழாயடி சண்டை மாதிரி கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்கிறாங்க. பட் இது வந்து எப்போவுமே எல்லா காலகட்டத்திலும் நடக்கிறது.
1: அதாவது ஐடியாலஜி இருக்கிறது தவிர கிடையாது, ஏன்னா ஐடியாலஜி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வளர்ச்சிக்கான பாதை இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார்.
3: இப்போ வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறதுல வெற்றி பெற்றவங்க பலர் இருக்காங்க, நீங்களும் அதுக்கு ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுற ட்ரெண்டை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்?
2: சோசியல் மீடியா வந்து ஜஸ்ட் அனதர் யூனோ டூல் தான். இது இல்லைனா வேற ஒரு டூல் வந்து வந்திருக்கும், அந்த டூல் பயன்படுத்தி இதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். எப்போவுமே வந்து மனித சமூகம் வந்து புதுசு புதுசாக உருவாகிற விஷயத்தில் தன்னுடைய எல்லா அப்ரோச் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும். ஸோ அதனால தான் டிக்டாக் வருது, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து யூனோ மற்ற ஆப்ஸ்லாம் வருது. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஆப் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஒரு காலத்துலலாம் நாங்கள் வந்து யாராவது சாப்பாடு வந்து மொபைல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் இல்லைன்னா கையெல்லாம் நடுங்கி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு வந்து பசியில் இருக்கிற அளவுக்கு போகிறாங்க மக்கள். அதனால் எவ்ரி திங் தட் கம்ஸ் யூனோ டெக்னாலஜிக்கலாக சரி புது விஷயம் எதுவாக இருந்தாலும் மனித சமுதாயம் அதை எடுத்துக்கும். அதில் ஃபுல்லாக கூட எடுக்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதை எடுக்கும், ட்ரை பண்ணி பார்க்கும். அதில் வர்ற வெற்றிகளை வந்து அவங்க எடுத்து போவாங்க, இல்லை இல்லை இந்த வெற்றிகள்லாம் தப்பு அப்படின்னு இன்னொரு சைட்லேருந்து ஒரு செட் ஆஃப் மனித சமுதாயம் வந்து பேசிகிட்டு தான் இருக்கும். அதனால் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா யா அகைன் இது ஒரு புது பிளாட்ஃபார்ம், இதுக்குள்ளே வந்து இப்படியான சாத்தியங்கள் இருக்குன்னு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அதில் நிறைய ஃபாலோயிங் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த கரியரை மாற்றுறாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஒரு படம் வருதுன்னா, ஒரு முக்கியமான ஹீரோவோட படம் வருதுன்னா, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இருக்கிறவர் வந்து ஒரு 800,000 பேர் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவரை தான் அங்கே கரியர் வந்து டீல் பேசுவார். உங்களுடைய டீசர் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து 800,000 பேர் இருக்காங்க, ஸோ அவங்களாம் வந்து உங்களுக்கு பெரிய பார்ப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபாலோயிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீல் பேசுவார், அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவார், அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி கரியர், அது இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களை மாதிரி புத்தகங்கள் எழுதி அப்படி வந்து போயிட்டுருப்பாங்க. அது இல்லாமல் மீடியாவில் வந்து இதை பார்த்து ஆர்வம் அடைஞ்சு வர்றவங்க இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சினிமாவில் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எழுத்துக்கள் வந்து எழுதுகிற நபர்களை அதிகமாக கூப்பிட்டு எழுத சொல்கிறாங்க, ஸ்கிரிப்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்களா தன்னை முன்னிறுத்திக் கொள்வது ஒன்று, இதன் வழியாக தேடி அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது அவங்க பிஸ்னஸ்மேன்ல வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் யூனோ இது ஜஸ்ட் அனதர் டூல். அதனால இது இல்லைன்னா வேற டூல்ல இருந்ததுன்னா இதே வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கும்.
1: சோஷியல் மீடியா மட்டும் நம்பி கரியர் அமைக்க முடியாது, பட் அது ஒரு டூலா கண்டிப்பா பயன்படுத்தலாம் அப்படின்றது நீங்க சொன்னது தெளிவா புரிஞ்சது சார். அடுத்தது என்னன்னா, மனுஷனாகப்பட்டவன் வந்து எவால்வ் ஆயிட்டே இருக்கான். போன வருஷம் நம்ம யோசித்த சிந்தனைகளுக்கும் இன்னைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா ஒரு எழுத்தாளரா அப்பப்ப தோன்ற எண்ணங்களை வெளியில எழுதக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட பழைய படைப்புகளை எடுத்து பார்க்கும் போது எது ஒரு விஷயத்த மாத்தணும்னு தோணுச்சு?
2: நீளம் புக்கு ஐனோ அந்த போஸ்டோடைய நீளம் அது வந்து பரவாயில்ல, நீங்கள்

வதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நோ ஸ்மோக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் போட்டுட்டு இதான் போஸ்ட்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நீளத்தை குறைக்க சொல்லுவாங்க, ஆனாலும் நான் குறைக்கிறது கிடையாது. ஸோ
1: அது உங்களோட ஸ்டைலாகவே அமைச்சுக்கிட்டு.
0: ஆமாம்,
2: தமிழ்நாடு ப்ரோக்ரெசிவ் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனோட கோஆர்டினேட்டராக இருக்கீங்க. ஸோ அந்த அசோசியேஷனுடைய செயல்பாடுகளை பற்றி விவரிக்க முடியுமா சார்?
0: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய செயல்பாடு, ஏன்னா நாடகங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கவிதைகள் எழுதுறதா இருக்கட்டும், நாட்டுப்புற கலைகளாக இருக்கட்டும், இதில் இருக்கிற கலைஞர்களை ஒன்றாக்கி ஒரு நல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க ஒரு ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான இடம் இது. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து இங்கே மத்திய சென்னை மாவட்டத்துக்குடைய கோஆர்டினேட்டராக இருக்கேன். அதில் ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தோம்னா நான் வந்து என்னை கோஆர்டினேட்டராக வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாதத்தில் கொரோனா வந்துருச்சு. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் எதுவும் பெருசாக ஆர்கனைஸ் பண்ண முடியல. பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஓகே ஆன்லைனில் ஜூம் வழியாக, ஐ மீன் எஃபி லைவ்லாம் போட்டு இந்த வழக்கமாக மீட்டிங்கில் வந்து கருத்தரங்கத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை ஆன்லைனில் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி அது தொடர்ச்சியாக வெவ்வேறு தீம்ஸ் எடுத்து பண்ணோம். ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி வச்சு பசுமை இலக்கியம் அப்படின்னு ஒன்று வச்சோம். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்கலாஜிக்கலான லிட்ரேச்சர் பற்றின விஷயம். அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து ஒவ்வொரு நாள் ஒருத்தர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஓவியம் அப்படின்னு வந்து ஓவிய கலைஞர்கள் வச்சு அஞ்சு நாளுக்கு ஒவ்வொருத்தருன்னு பேசுவாங்க. கூத்து, கூத்துன்னு சொல்லி அந்த நாடகங்களை பற்றி பேச வச்சோம். அதுக்கப்புறம் சிந்து முதல் வைகை வரைன்னு அந்த சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடித்தோம். அதெல்லாம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்லாம் பேசியிருந்தார். ஸோ தொடர்ச்சியாக அது கொரோனா டைம் வரைக்கும் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வந்து இந்த புத்தகங்களை வெளியிடுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய வேலையை வந்து பேசிக்கலி என்னென்னா, அஸ் அ கோஆர்டினேட்டர் இங்கே இருக்கிற கலையில் மத்திய சென்னையில் இருக்கிற கலை இலக்கிய செயல்பாட்டை ஒன்றிணைப்பது தான் என்னுடைய வேலை. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ப்ராப்ளி நீங்களாம் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, இந்த நிழல் கூத்துங்களாம் சொல்லுவாங்க, பப்பட்டியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் நம்ம வந்து படங்களில் பார்த்துருப்போம். இந்தியன் படத்தில் கமல்ஹாசன் வந்து சுட்டார்னா அந்த சீன் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இது எங்கே நடக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. அந்த கலையெல்லாம் வந்து காலியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீட்டு உருவாக்குறது, திரும்ப கொண்டு வருவது, அதுக்கான களம் அமைத்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி இதை தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்.
2: என்னதான் தடை வந்தாலும் நீங்க ஆன்லைன் மூலமா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தினது ரொம்ப நல்ல சிறப்பா இருக்கு சார்.
1: அடுத்த கேள்வி வந்து, எழுத்தாளர்கள் தன்னுடைய எழுத்துக்கள்ல ஒரு நடுநிலைமை இல்ல ஸ்டான் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க, ஆனா அது அரசியல்னு வரும்போது மட்டும் அந்த நடுநிலைமை தவறுதோ அப்படின்னு மக்கள் மத்தியில பரவலா ஒரு கேள்வி இருக்கு. சோ இதுக்கு நீங்க எப்படி விடையளிக்கணும்னு எதிர்பார்க்க?
0: அதான் நடுநிலைக்கு ஏற்கனவே நான் வந்து பதில் சொல்லிட்டேன். அரசியல்னு வருதுன்னா நீங்க அரசியல், த வேர்ட் இட் செல்ஃப் வுட் இம்ப்ளை அரசு பிளஸ் இயல், ஓகேவா? அரசுனா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அரசியல் எழுத்துக்கள் ரெண்டு வகையில் தான் இருக்க முடியும், அரசை ஆதரிச்சு இருக்கும் இல்லை அரசை எதிர்த்து இருக்கும். இதில் நடுநிலைமை கிடையவே கிடையாது. அரசை ஆதரிச்சும் எதிர்த்தும் நான் வந்து ஒரு எழுத்து எழுதுறேன்னு சொன்னால் இங்கும் இல்லாமல் ஈயம் பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் வந்து கதையாயிரும் அது. ஸோ அரசு இயல்னும் போது அரசை நீங்கள் எதுக்கணும் அல்லது ஆதரிக்கணும். அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அது அதில் அதை பற்றி உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு. ஸோ அதில் வந்து பல இந்த நடுநிலைங்கிற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் திட்டம் ஏதாவது வருதுன்னு வைங்களா, அதனால் இத்தனை பேர் வந்து மக்களுக்கு வந்து அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயம் வந்து இதனால் தப்பு, இது இன்டர்நேஷ்னல்லே வந்து இந்த திட்டத்தை வந்து எந்த நாடுகளும் கொண்டு வரல அதனால் இது தப்புன்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க இல்லை இல்லை இந்த பசங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், இது வந்து அரசாங்கம் இந்த மக்களுக்காக பயங்கரமாக உருகி உருகி யோசித்து இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்லாம் வந்து சிந்திச்சு இப்படி வந்து ஒரு முக்கியமான அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எழுதுவாங்க. அவங்க வந்து அரசுக்கு ஃபேவராக எழுதுறாது. இந்த நடுநிலை சொல்கிறீங்களே, அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி சுற்றி போட்டாலும் விக்ஸ்ன்னு தான் வரும் ஃபைனலி. என்னென்னா இது வந்து அரசை எதிர்ப்பவர்கள் இப்படி சொல்கிறாங்க, அரசை ஆதரிப்பவர்கள் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் வந்து வேற ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனலி என்னென்னா இந்த நாட்டுக்கு வளர்ச்சி முக்கியம், இந்த நாட்டு வளர்ச்சி எதை சார்ந்ததுன்னா திட்டங்களை சார்ந்தது, திட்டங்கள் இந்த பர்டிகுலர் திட்டம் நமக்கு விருப்பமே இல்லைனாலும் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவார், ஓகேவா? பட் ஃபைனலி வந்து அதை அரசை ஆதரிக்கிற போஸ்ட் தான். ஸோ இந்த நடுநிலைங்கிற கான்செப்டில் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். யூ ஐதர் வித் த கவர்மெண்ட் ஆர் யூ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். இதை தான் வந்து அரசியல் இல்லத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலை.

0: சூப்பராக இருக்க முடியும். இதில் வந்து இந்த மதில் மேல் பூனை மாதிரிலாம் நடந்து போனீங்கன்னா ஏதோ ஒரு சைடில் பூனை கண்டிப்பாக விழுகும். அது வந்து நான் விழுந்ததும் நடுநிலைமையோட தான் விழுந்தேன்னு சொன்னாலும் வந்து அமையத்துக்கு முடியாது.
1: அதாவது அரசியல்னு வரும்போது நடுநிலைமை அப்படின்றத விட ஒடுக்கப்பட்டவருடைய குரலாக நாம் இருக்கணுன்றது தான் பல எழுத்தாளர்களின் நோக்கமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது தெரியுது சார்.
2: காலம் காலமா ஒரு படைப்பாளிக்கு கர்வம் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லப்படுது, இந்த கூற்றை பத்தின உங்க கருத்து என்ன சார்?
0: ஆமா, கர்வம் அது படைப்பு எழுத்து வந்து கூடவே பிறந்தது. நீங்க அந்த காலத்துல பட்டுக்கோட்டைன்னு ஒருத்தர் ரைட்டர் வந்து சாங் ரைட்டர்லாம் இருந்தாரு, கண்ணதாசன் காலத்துடைய கண்டெம்பரரி. அவர் வந்து அவரை கர்வத்துக்கு வந்து அவருக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்து மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் வராரு, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர், மூவி ப்ரொடியூசர். இவரை பார்த்தோடனே, சார் நீங்கள் பட்டுக்கோட்டை தானே? ஆமாங்க. நல்லா எழுதுவீங்க? ஆமாம் தெரியுங்க. இல்லை பாட்டு தான்? ஆமாங்க பாட்டு தாங்க. நான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே பண்ணுங்க, எனக்கு நீங்கள் பாட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், படம் ஓடுங்க, தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுங்க. அப்படியா? ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறீங்களா? ஆமாம் சார், அதனால தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருக்காருன்னு சொன்னால் ஒரு பயங்கர பப்ளிசிட்டி கிடைக்கும், தயவு செஞ்சு எனக்கு எழுதி கொடுங்க சார். உடனே வரும், சரி ஓகே ஃபைன் அப்படிங்கிறாரு. நாளைக்கு வந்து என் ஆஃபீஸ்க்கு தான், ஆஃபீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. சரி, அவனோ ஒருத்தர் ரோட்டில் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இவரும் சந்தோஷமாக கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகிறாரு. போனால் வந்து இப்படி வந்து ப்ரொடியூசர் மீட் பண்ணார், வர சொல்லியிருந்தார் அட்வான்ஸ் வாங்க. உடனே அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான் இல்லையா, பொதுவாக வந்து எல்லா நிறுவனங்களையும் ஆஃபீஸ் பாய் வந்து மேலதிகாரியோட பயங்கர ஃபீலிங்கில் இருப்பார், ஏன்னா அவர் தானே கதவை திறந்து விடணும். ஸோ அவர் வந்து சரி உட்கார் அப்படின்ட்டுருக்கார். இதுவே உங்களுக்கு வந்து எரிச்சு, நீங்கள் ஒரு எழுதுகிற விஷயம் ஒரு படைப்பாளிக்கு இப்படியான அவமானம் அப்படிங்கிறதே வந்து உட்கார், நீயும் காசு தானே வாங்க வந்திருக்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் வந்து டீல் பண்ணியிருக்காரு. இவரும் உட்காந்துருக்கார். ஹாஃப் அன் ஹவர் போயிருக்கு, ஒன் ஹவர் போயிருக்கு, சார் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் வர சொல்லுங்க, நான் சொல்லிட்டாது போயிடுறேன், எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு பட்டுக்கோட்டை. ஏ இரியா, அவர் வந்து வேலை முடிஞ்சுன்னா சொல்லுவார், நான் வந்து அப்புறம் உனக்கு சொல்கிறேன், நீ கிளம்பி போய் வாங்கிக்கோ அப்படின்னு. இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, அடுத்து இன்னொரு ஒரு மணி நேரம் போகுது. உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்றான், உள்ளே போய் பார்த்துட்டு வர்றாரு செக்யூரிட்டி. உடனே இவர் ஆர்வத்தோடு வந்து ஓகே எதா சொன்னாரா, இருங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு டென்ஷன் ஆகிடுது. சரி ஓகே, நான் வந்து எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணேன், பேப்பர் எடுத்து ஒரு பேப்பரும் பேனாவும் மட்டும் கொடுங்க அப்படின்றாரு. உடனே அந்த பையனும் வந்து பேப்பரும் பேனாவும் கொடுக்குறான். உடனே இவர் எழுதுறாரு. எழுதிட்டு உங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறமா வேலை முடியுதோ அப்போ வந்து வெளியே வருவார் இல்லையா, அப்போ இந்த பேப்பரை வந்து அவர்கிட்ட நான் எழுதி கொடுத்தேன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். இவர் கிளம்பின கொஞ்ச நேரத்தில் அவர் வருவார். வந்தவொடனே வந்து இந்த பேப்பரை கொடுப்பான். அந்த பேப்பரை பார்த்தோன்னே அந்த ப்ரொடியூசர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருவார், ஐயோ அப்படின்ட்டு. எங்கே போனார் அப்படின்னோடனே இவன் திசையை காட்டுவான், அந்த திசையை நோக்கி ஓடுவார். அவர் ஓடி பட்டுக்கோட்டையை வந்து நிறுத்தி, சரி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விடுவார். லிட்ரலி, நான் உங்களை காக்க வச்சதுக்கு தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. இன்னும் முடியவே முடியாதுன்னு கிளம்பி போயிடும். காசு வந்து நான் உங்களுக்கு டபுள் தான் அமௌண்ட் கூட கொடுக்குறேன், தயவு செஞ்சுவாங்க, முடியவே முடியாதுன்னு போயிடுவார். இப்போ என்ன அந்த பேப்பரில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுவீதியில் சந்தித்தேன், நீ யாரடா என்னை காத்திருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பார். இது தான் கர்வம். இந்த கர்வம்ங்கிறது எழுத்தில் இருந்து வர்ற கர்வம். அது என்ன, அந்த காலத்தில் இந்த மாதிரி துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தா உடனே ப்ரொடியூசர்ஸ்லாம் ஓடி வந்து, ஐயோ நம்மளை வந்து திட்டாரே ஒரு எழுத்தாளர்னு வந்து இன்றைக்கி எழுதி கொடுத்தாலும் அதை கசைக்கு குப்பையில் போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கர்வம் வந்து இருக்குது, பட் ரொம்ப ரேராக இருக்குது, தப்பான ஆட்கள்கிட்ட இருக்குது. ஸோ எழுத்தாளனுக்கு அடிப்படையில் கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு அறம் இருந்தது எழுத்தாளர்களுக்கு. ஸோ என்னுடைய எழுத்தை வந்து யாராலும் விலையால் வாங்க முடியாது, என்னுடைய எழுத்து பவர்ஃபுல்லான விஷயங்கிற ஒரு திமிர் இருந்தது ஜெயகாந்தனுக்குலாம் இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே நான் அஸ் ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ், எழுத்து பிஸ்னஸ்னு ஆனதுக்கப்புறமாக, நீ என்ன ஆஃப்டர் ஆல் என்கிட்ட வந்து கூலிக்கு எழுதுறவன் தானே அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ்க்கு நிறுவனங்களுக்கு வந்துடுது. அதனால் எழுத்தாளர்களுக்கு அறம் இருந்தாலும் கர்வம் இருந்தாலும் அப்படிலாம் வந்து பட்டுக்கோட்டை எழுதி கொடுக்குற மாதிரி துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்தா வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ கர்வம் இருக்கும் எழுத்தோட. இன்றைக்கி வந்து அந்த கர்வம் வந்து கொஞ்சம் விலை நம்ம விலை போகிறதுக்கு வந்து தடையாக இருந்துருமோனு மக்கள் எழுத்தாளர்கள் அதை மறைச்சி வச்சுருக்காங்க.
1: எழுத்தாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் இல்லைனா வந்து பிரபலம் அடையாத எழுத்தாளர்களை சுற்றி ஒரு ஏளன பார்வை இருக்குது. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
0: எழுத்து வந்து என்னோடய ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், மா மகேஸ்வரன் ஒரு பையன். நாங்கள் அப்போல்லாம் கிளாஸில் படிக்கும்போது நாங்கள் பேக் பெஞ்சர்ஸ். ஸோ டீச்சர் தனியாக பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, நாங்கள் தனியாக பாடம் நடத்திட்டு இருப்போம். அப்போ வந்து அவன் வந்து ஒரு கவிதை எழுதி கொடுக்குறான். அந்த கவிதை இப்போவுமே எனக்கு ஞாபகத்தில் நிற்கிற அளவுக்கு அது முக்கியமான கவிதைன்னு வைங்களேன். இன்றைக்கி அவன் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பராக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு குழந்தை குட்டியை பற்றிட்டு வழக்கம் போல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சுட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து ஏன் அப்படி போனான் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வீட்டில் வந்து நான் ஒரு ரைட்டர் ஆகிறதுக்கு வந்து சம்பளம் கிடையாது, பணம் கிடையாது, அது சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் கிடையாதுன்ற ஒரு சூழல் இன்றைக்கி சமூகத்தில் இருக்குன்னு போது அவன் வந்து த மோஸ்ட் ப்ராபபிள் வே ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலை போய் வந்து அடாப்ட் ஆகிட்டு வாழ்ந்துட்டு போகிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உமா மகேஸ்வரனுங்கிற ஒரு எழுத்தாளன் காணாமல் போயிட்டான். அங்கே வந்து ஒரு ஃபேமிலிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அவனை வந்து உள்ள இழுத்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த சமூகத்தில் எழுத்தாளனை பற்றி ஒரு ஏளனமான பார்வை இருக்கு. அது காரணம் என்ன, எழுத்தாளன் பிசகாரனாக இருப்பான், அவனால் சம்பாதிக்க முடியாது, அவனுக்கு வருமானம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் ரொம்ப நக்கலாகவே பேசிகிட்டு இருப்பான், ஸோ பிழைக்க தெரியாதவன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ஃப்ளைட்டில் வந்து போகும்போது ப்ராப்ளி டாட்டார்னு நினைக்கிறேன், இன்னொரு ரைட்டர் அவர் எனக்கு பேர் தெரில, அவர் வந்து ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காரக்கூடிய சூழல் வருது. அப்போ அந்த பிஸ்னஸ்மேன், டாட்டா மாதிரியான பிஸ்னஸ்மேன் வந்து கேட்குறாரு, வாட் யூ டூ அப்படின்றாரு. ஐம் ஆர் ரைட்டர் அப்படின்றாரு இவர். ஓகே அண்ட் வாட் யூ டூ ஃபார் யர் லிவிங் அப்படின்றாரு இவர். ஸோ எழுதியெல்லாம் பிழைக்க முடியாதுங்கிறது தான் சமூகத்துடைய கருத்தாக இருக்குது. அதனால் அந்த கருத்துலேருந்து தான் அந்த ஏளனம் வரும். அதே மாதிரி தங்களை முன்னிறுத்த முடியாத எழுத்தாளர்கள், பிரபலமாகாத எழுத்தாளர்கள்ங்கிறதும் காரணம் என்னென்னா, எழுத்தாளர்கள் மத்தியிலே உன்னை நீ வந்து சேல் பண்ணிக்க முடியல, நீ என்ன தான் எழுதினாலும் உன்னை வந்து நெட்ஒர்க் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டு உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி உன்னை அட்வர்டைஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்ன தான் எழுதி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறது சக எழுத்தாளர்களுக்கு மத்தியில் ஒரு ஏளனமாக வருது. அது என்ன, சமூகத்தில் என்னவாக எழுத்தாளர்களை வந்து இடப்படுறாங்களோ அதே விஷயம் அந்த சமூகத்திலேருந்து வர்ற எழுத்தாளர்கள்ட்டையும் அந்த ஏளனம் இருக்க தான் செய்யுது பிற எழுத்தாளர்களை பார்த்து. ஸோ வாட் யூ ஹேவ் இன் தி சொசைட்டி இஸ் வாட் யூ கெட் ஃப்ரம் தி ரைட்டர்ஸ் டு.
2: வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்?
0: நிறைய படிக்கணும். இன்னைக்கு உள்ள பிரச்சனை அப்படி என்னன்னா, எங்கள் லைஃப் வந்து டோட்டலாக வேற ஒரு பேட்டர்ன்லேருந்து வந்தது. நாங்கள் பார்த்த எழுத்தாளர்கள், நாங்கள் ரசித்த எழுத்தாளர்கள்லாம் வேறு பாணியில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நியூ லிபரல்ஸ், நைன்டிஸ் ஆஃப்டர் நைன்டிஸ் பிறக்கிறவங்களுக்குலாம் யூனோ இல்லையா மில்லனியல்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ மில்லனியல்ஸ்க்கு வந்து இளைஞர்களுக்கு அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கே கம்ப்ளீட்டாக வேறு. நாங்கள் சொல்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு கிரீக் அண்ட் லாட்டினாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க பிறக்கும்போதே வந்து டெக்னாலஜிக்கல் ஈராவில் வந்து பிறக்கிறாங்க. ஒரு பயங்கரமான லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்குது. எங்கள் அம்மாலாம் இப்போ நாங்கள்லாம் வந்து பேஜர்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்திருக்கோம் ஒரு காலத்தில். இன்றைக்கெல்லாம் பேஜர்னால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி குழந்தை பிறக்குதுன்னா அது பிறக்கும்போதே ஆப் ஸ்டோரில் ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு வந்து அறிவோடு தான் வந்து குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. அந்த திங்கிங்கை வந்து கிராஸ்பில் வச்சு அதை வந்து ஒரு அனுபவமாக மாற்றுற தன்மை வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பம்பரம் சுற்றுற பையனை நீங்கள் வந்து தெருவில் பார்க்க முடியாது, கோலி விளையாடுற பையனை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் டிவி இல்லாமல் ஒளி மொழியும் பார்க்குறதுக்காக பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துட்டு ஓரமாக உட்காந்து ஒளி மொழியும் பார்த்துட்ருக்கிற ஒரு பையனை பார்க்க முடியாது. அப்போ அவங்க வீட்டில் வந்து என்னடா இவன் வீட்டில் வேறு உட்காந்துருக்கிறான், இவன் வீட்டுக்கு அனுப்புவோம், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி வேறு வகையான அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களை நீங்கள் அதனுடைய மாரல் வேல்யூஸை என்னவாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. இப்போது அதே மாதிரி திங்கிங் ப்ராசஸ் மில்லனியல்ஸ் கிட்ட உள்ள சிக்கல் என்னென்னா, அதிகமாக அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க அண்ட் அதிகமாக தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. இண்டிவிஜுவலிசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் திங்கிங் ப்ராசஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஸ்வைப் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்வைப்பில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை நிதானமாக உள்ளே எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ஐடியாவாக க்ரியேட் பண்ணணும், அதை உள்ளே எடுத்துக்கணும், அதுக்கு டைம் எடுக்கணும். ஆனால் நம்ம வந்து வேக வேகமாக ஸ்வைப் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம திங்கிங்கும் வந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ எதுலேயுமே நிலை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நிலை இல்லாமல் ஓடுறதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணணும், ஒரு எழுத்து க்ரியேட் பண்ணணுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ப்ராப்ளி அந்த எழுத்து அந்த ஐடியா வந்து எங்கள் காலகட்டத்தில் இருந்த எழுத்தாக இல்லாமல் இருக்கலாம், வேற ஒன்றா கம்ப்ளீட்டாக எமர்ஜ் ஆகலாம். பட் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு சஜஷன்ற மாதிரி சொன்னால், டேக் அ ஸ்டெப் பேக், டேக் அ டீப் பிரெத், அப்சர்வ் பண்ணுங்க. எழுத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் நிதானம். அப்சர்வ் பண்ணுங்க, உடனே டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். ஒரு ஒரு பிச்சைக்காரன் வந்து ரோடை கிராஸ் பண்ணுறான் அப்படின்னா, சட்டுன்னு ஒரு பைக்கில் இருந்து ஒருத்தன் வந்து இடிக்க வர்றான், இவன் திட்டுறான் அப்படின்னா, இங்கே உங்களால் ஈஸியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். பிச்சைக்காரனுக்கு அறிவு இருக்கா, ஏன் ஒரு ரோட்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு. இன்னொரு சைடில் வந்து அவன் ஏன் அவ்வளோ வேகமாக வரான், பொறுமையாக போகலாம்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இது ரெண்டு தான். இது இல்லாமல் அந்த பிச்சைக்காரனுக்கும் சாப்பாடுக்கு தான் வந்து ஓடுறான். ஸோ வந்து வண்டி ஓட்டுறவனும் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு தான் ஓடுறான். அவங்க ரெண்டு பேரும் தெருமுனை நடு ரோட்டில் இன்னும் சண்டை போட வைக்கிறது எது அப்படின்னு யோசிக்கிறது இல்லையா. அதுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், நிறைய ஐடியாலஜிஸ் பற்றி டிஸ்கஷன் போடணும். அந்த டிஸ்கஷன் எதுலேயுமே வந்து நான் மட்டும்தான் பேசுவேன், இல்லை நான் தான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து விலகி, இந்த ஓஷோ சொல்லுவார், உங்களை வந்து ஒரு தேர்ட் பர்சனாலிட்டியாக நின்று நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அது இன்றைக்கி மில்லனியல்ஸ்க்கு கிடையாது, எதுவாக இருந்தாலும் பர்சனலாக இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ராஜசங்கீதன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கெட்டவன் அப்படிங்கிறத நான் வந்து அவன்கிட்டருந்து விலகி நின்று பார்த்தா மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். அவன் செய்கிற தப்பு என்னங்கிறதும் அவங்ககிட்டருந்து விலகி நின்று நான் பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும். அவனாகவே இருந்து நான் யோசிச்சேன்னா அவன் செய்கிற தப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் தோணும், அவன் செய்கிற மிஸ்டேக்ஸ்லாம் சரியான விஷயமாக தான் தோணும். ஸோ அந்த விஷயம் வந்து இன்றைக்கி மில்லனியல்ஸ்ட்டு குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க தப்பு கிடையாது, அவங்க பிறந்த சூழலும் காலமும் நியோ லிபரலிசம்லாம் இருக்குது. பட் இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளடக்கி யோசிச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா.
1: இதோட ஒரு ஃபாலோஅப் குவெஸ்டன் தான் சார், அதாவது நீங்கள் முன்னாடி அட்வைஸ், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்சர்வன்ட்டாக இருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஸ்டானோ இல்லை எது சொல்ல போகிறீங்களோ அதில் ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு எழுத்துலகில் இன்னைக்கு பொதுவாகவே வந்து பிளாஜரைஸ்ட் கண்டென்ட் அண்ட் காப்பிரைட் இஷ்யூஸ், இதனால் நல்ல எழுத்தாளருக்கும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனாக நீங்கள் சொல்லுங்க சார்.
0: அது லீகலாக நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபார்ம் உருவாக்கணும். பிளாஜரைஸ்ட் கண்டென்ட் வந்து இன்னைக்கு டெக்னிக்கல் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு மொபைல் வருதுன்னு நீங்களா, காலேஜில் நீங்கள் முடிக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரியான ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ்லாம் வரும். ஒரு மொபைல் பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எழுதி அதை ப்ரொமோட் பண்ணுவதற்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது. இப்போ எழுதுறவனுக்கு அந்த மொபைல் வாங்குற அளவுக்கு காசே இருக்காது முதல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அந்த வேலை கொடுக்கும்போது கூட நீங்கள் பிளேஜரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்லேருந்து இந்த கண்டென்ட் எடுத்து வார்த்தைகளை மாற்றி போட்டு நீங்கள் வந்து அதை போடுங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு ப்ராசஸ்லேருந்து வளர்கிற ஒரு நபர் எழுத்தாளனாகும்போது என்னாகும்? ஸோ இங்கே வந்து அப்போது இதை நம்ம வந்து எப்படி தான் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா பிளாஜரைசிங்க்கும் எல்லா தெஃப்ட்டுக்கும் அல்லது எல்லா ராபரிக்கும் வந்து எப்படி வந்து லீகலாக நம்ம ஒரு சொல்யூஷன் நோக்கி நகர்றோமோ அது வந்து பண்ணணும். சினிமாலெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு கேசஸ்லாம் நிறையா போடுவாங்க. அதுக்கு சில வழிமுறைகள் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் வந்து அதை ஒரு கவரில் போட்டு போஸ்ட் பண்ணிடணும். ஸோ போஸ்டல் சீலில் வந்து இத்தனாம் தேதி வந்து இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிருக்குன்னு காட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து இந்த கதையை வச்சுருக்குன்னா, பாருங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கவர் வந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி நான் அந்த கதையை வச்சுருக்கேன்னு நீங்கள் வந்து கோர்ட்டில் கிளைம் பண்ணலாம். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து சினிமாவுக்கு சொல்கிறாங்க. இதை நான் வந்து எழுத்துக்கு எப்படி அடாப்ட் பண்ண முடியும்? என்னுடைய போஸ்ட் வந்து நான் வந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து என்வலப்பில் போட்டு வந்து அனுப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, திங்கிங் ப்ராசஸ் வந்து அட் டைம்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே மாதிரியாக வரும். அது காரணம் என்னென்னா, ஒரே சூழலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே திங்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக உருவாகும். ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லாமல் விடுறேன் அல்லது வந்து தள்ளி போடுறேன்னா அந்த விஷயத்தை இன்னொருத்தர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரே தெருவில் இருக்கிறேன், தண்ணி வந்து எங்கள் தெருவில் இல்லை, அப்போ நான் அந்த தண்ணி இல்லை அப்படின்னு எழுதுகிற ஒரு போஸ்ட் எழுதுறேன்னு வைங்களேன், இன்றைக்கி எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எழுதலை. இப்போ அதே தெருவில் வச்சுக்கிற இன்னொருத்தன் தண்ணி பிரச்சனையில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் அதை போஸ்ட்டாக போடுவோம். அதுக்கு அர்த்தம் பிளாஜரைஸ் பண்ணிட்டான்னு வந்து சொல்ல முடியாது நம்ம, இல்லை வந்து என்னோடய ஐடியாவை திருடிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயமும் இருக்குது. ஸோ இது வந்து க்ரியேட்டிவிட்டின்ற ஏரியாக்குள்ளே இது கொஞ்சம் ஃபைன் வாக் மாதிரி, ரொம்ப கவனித்து இந்த விஷயங்களுக்கு இதை பெனால்ட்டி கொண்டு வரணும். அதே மாதிரி இதை வந்து எப்படி வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது, எப்படி வந்து இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான பார்வையும் உருவாக்கணும்.
1: இது முழுக்க முழுக்க அந்த எழுத்தாளருடைய பொறுப்பு, அவங்க அந்த அப்டேட்டடா இருக்கணும், அந்த ஒரு ட்ரெண்ட்ல என்ன நடக்குதுன்றதுல வந்து ரொம்ப விஸ்தாரமான ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெளிவா புரியுது சார். அடுத்த ஒரு விஷயம், எந்த ஒரு கலைஞனும் ஃபேஸ் பண்றதுன்னா விமர்சனம். ஆனா ஒரு படைப்பின் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ஆனா இன்னைக்கு அதை தாண்டி ஒரு படைப்பாளின் மீதும் விமர்சனம் வைக்கப்படுது. இதுல குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: இல்ல, படைப்பாளி குறித்து விமர்சனம் வருதுன்னா நீங்க தனிநபர் பிரச்சனையாக அதை கொண்டு போகும்போது தட்ஸ் நாட் அக்செப்டபிள். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் அதாவது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க, அந்த திட்டத்தை பற்றி விமர்சனம் எழுதுறீங்க, ஆனால் நீங்கள் எழுதுகிற நீங்களே அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்கிறத நான் சொல்லி ஆகணும். அது வந்து தனிநபர் சார்ந்த விஷயம்தான், அதை நான் தவிர்க்க முடியாது. ஏன்னா அதையும் சேர்த்து தான் இவருடைய ரைட்டிங்கை நான் வந்து இடப்படணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து ஒடுக்கப்படுகிறவர்களை பற்றி எழுதும்போது அந்த இந்த நபர் வந்து ஒடுக்கப்படுற நபர்களை வந்து பற்றி எழுதுறாரு, ஆனால் இவரே வந்து ஒடுக்குகிற கூட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் மார்க்ஸ் வந்து கம்யூனிசத்தில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். மார்க்ஸ் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்கல்ஸ் வந்து ஒரு ராயல் ரிச், அவர் வந்து ஒரு பயங்கர பணக்காரனுடைய மகன். எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு இடம் அது அப்படின்னா, இவர் வந்து எந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக விடுதலையை தேடி அவங்களுக்கு வந்து எம்பவர் பண்ணணும்னு எழுதுகிறாரோ, அவங்க அப்பா அப்படியான ஒரு ஃபேக்ட்ரி வச்சு தொழிலாளர்களை ஒடுக்கிட்டு இருப்பார். ஸோ யங் கார்ல் மார்க்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர்கள்லாம் எவ்வளோ பிரச்சனையை வந்து அனுபவிக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அவங்க வசிக்கிற இடத்துக்கு வந்து இவர் போவார், எங்கல்ஸ் போவார். போனவுடனே இவர் வந்து இந்த முதலாளியோட பையன்தான் அப்படிங்கிறது தொழிலாளருக்கு தெரியும். இவரை போட்டு அடிப்பாங்க, நீ வந்து எங்களை வந்து நக்கல் அடிக்கிறியா, எங்களோட கஷ்டத்தெலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொய் பேசுகிறியா, நாடகம் போடுறியான்னு அடிப்பாங்க. இவர் அங்கே எதுவுமே பண்ண மாட்டார். அவங்க கோபத்தில் இருக்கிற நியாயம் இருக்கு இல்லையா, முதலாளி வீட்டு பையனாக வந்து முதலாளியாக தான் பார்ப்பாங்க. ஒடுக்கப்படுறவன் ஒடுக்குகிற வீட்டிலேருந்து வர்றவனா ஒடுக்கவனா தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியுது, அதை ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் அதை தாண்டி அவர் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் உருவாக்குறாரு, அதுலேருந்து தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எழுதுறாரு. இப்போ நான் வந்து அந்த தொழிலாளி போய் வந்து எங்கல்ஸ் அடித்தது தப்பு, அது அவரோட தனிநபர் பிரச்சனை அப்படின்னு நம்ம பேச முடியாது. பேசுனா அது வந்து நீங்கள் முன்னாடி சொல்லிகிட்ருக்கிறோம் இல்லையா, நடுநிலை அந்த கான்செப்டில் வந்துடும். இதெல்லாம் நடுநிலை கிடையாது. இந்த நியாயமான கேள்வி, அது நீங்கள் ப்ராபர்லி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு நேர்மையோடு அணுகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே எல்லா பெண்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் வந்து காதலிக்கும் போது சரி, அல்லது மதிக்கும் போது சரி, அல்லது ரசிக்கும் போது, எழுதும் போது, எந்த வகையில் வந்து வேற ஒரு பார்வை இல்லாமல் நம்மளை பீலிட்டில் பண்ணாமல் மட்டம் தட்டாமல் எப்படி வந்து நேர்மையோடு நம்மளை வந்து கவனிக்கிறாங்கிற பார்வையும் உங்களுக்கு எல்லாருக்குமே எப்போவுமே இருக்கும். அது காரணம், பெண்கள் வந்து ஆண்களாக ஒடுக்கப்படுபவர்கள் இல்லையா. அப்போ நீ ஏன்டா இதெல்லாம் கேட்குற அப்படின்னு நான் ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்கன்னா, நீ ஏன் வந்து அந்த அவனுடைய தனிநபர் பிரச்சனையை வந்து ஏன் பேசுகிற அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் பெண்கள் ஒடுக்கப்படுபவர்கள் அவர்களை ஒடுக்குகிற ஆண்களையே அவங்க கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி இப்போ பெரியார் சொல்வார்ல, பூனைக்கு எந்த எலியும் வந்து எந்த பூனையும் வந்து எலிக்கு விடுதலை கொடுக்க முடியாதுன்னு. ஸோ எந்த ஆணாலும் பெண்ணுக்கு வந்து விடுதலை கொடுக்க முடியாது, ஏன்னா அவன் தான் ஒடுக்குறான். ஸோ அவன் எப்படி வந்து இது பண்ணுவான், விடுதலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக அங்கே வந்து ஒரு ஆண் வந்து பெண் விடுதலை பேசும்போது உங்களுக்கு நியாயமான ஒரு கேள்வி வரும், நீயே ஆணாச்சு நீ வந்து எப்படி எனக்கு விடுதலை சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி கேட்டால் இல்லை நீங்கள் தனிநபர் விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு நியாயமான கோபம், நியாயமான கோபத்திலேருந்து வர்ற கேள்வி, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தனிநபர் சார்

0: அதான் லேபிளிங் பண்ணக்கூடாது, ஸ்டீரியோ டைப்பிங் அகெயின் பண்ணக்கூடாது. பட் யூ கேன் டேக் தட் இன் டு கன்சிடரேஷன். அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ உதாரணத்துக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, அந்த எங்கல்ஸ் கதையை எடுத்துட்டோன்னுங்களேன், இவன் வந்து முதலாளி பையன்தான்ப்பா அதனால் இப்படிலாம் சும்மா நடிப்பு அப்படின்னு சொல்லுகிற லேபிள் ஸ்டீரியோ டைப்பிங் அங்கே நடந்திருக்கும். ஓகே, அந்த தொழிலாளர்கள் மத்தியில். ஆனால் அதை தாண்டி இல்லை இவன்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற வாய்ஸும் அங்கே இருந்திருக்கும். அதனால தான் எங்கல்ஸ் கூட வந்து பேசுகிறாங்க, அவர் தொடர்ச்சியாக வந்து அந்த தொழிலாளர்களும் இயங்குறார். அதனால் அந்த ஸ்டீரியோ டைப்பிங் தப்பு தான், ஆனால் ஸ்டீரியோ டைப்பிங் மட்டுமே எப்போவுமே இருக்காது. அங்கே வந்து வேலிடான பாயிண்ட் இருக்கு. இப்போ ஸ்ரீனிவாச ராவ்ங்கிறவர் வந்து ஒரு தஞ்சாவூரில் போய் அங்கே இருக்கிற மக்கள் விவசாய கூலிகளுக்கு வந்து போராடுறாரு அப்படின்னா அங்கே வந்து அந்த கேள்வி வந்துச்சு, இவரே வந்து நிலத்தெல்லாம் வச்சுக்கக்கூடிய உடைமையாளர், இவர் எப்படி நமக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னா. இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க செய்கிறத செய்ய மாட்டேங்கிறத இவர் பிஹேவியரில் லைஃப் ஸ்டைலில் காமிச்சார். ஏழைகளோட தங்குறது, அவங்க சாப்பிட்ற விஷயங்களை வந்து சாப்பிட்றது, எந்த போலீஸ் வந்து அடிக்க வருதுன்னா இவர் முன்னாடி போய் நின்று அடி வாங்குறது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஏன்னோ நம்பிக்கை வந்து பில்ட் ஆகும். ஸோ அப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுவாங்க, பட் அந்த ஸ்டீரியோ டைப்பிங்கை நீங்கள் கடக்கிறதுக்கு நீங்கள் அதை தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நேர்மையை வந்து இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
1: கேள்வி என்னன்னா, நீங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறதுக்கே நம்ம நிறைய முன் வேலை செய்யணும், நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்ற போது அந்த பொசிஷன் வரும்போதே நான் பாதி எக்ஸாஸ்ட் ஆயிடுறேன். என்னோட ஐடியாஸை யூஸ் பண்ற அளவு தெம்போ தைரியமோ எதுவுமே என்கிட்ட இருக்காது. இதை நீங்க எங்கல்ஸ் சொல்லியிருந்தீங்க, எங்கல்ஸ் வந்து எல்லாரும் அடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் அன்னைக்கு கோவப்பட்டு நான் திரும்ப போய் அவர் அப்பா மாதிரியே அவர் இருந்திருந்தாருனா எனக்கு கிளாஸ் கம்யூனிசம்ன்ற ஒன்று வந்திருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு நபரை இண்டிவிஜுவலாக நமக்கு தெரியாத ஒரு நபரை பற்றி லேபிளிங் அவங்க பேக்ரவுண்டை கன்சிடர் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டீரியோ டைப்பிங்ல தவிர்த்து ஓகே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்ற பொறுமையை மக்கள் மத்தியில் எப்படி விதைக்கணும் சார்?
0: இல்லை அது அது ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் இருக்குல்லையா, எங்கல்ஸ் வந்து அதை பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு பண்ணியிருக்க முடியாது. பட் ஹீ கேவ் த டைம் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இல்லையா, ஹீ டுக் த டைம் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அது வந்து நம்மளும் எடுக்கணும். நம்மளை ஒருத்தர் ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க, ஒரு குரூப் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க, நான் அது கிடையாது அப்படிங்கிறது என்னோடய பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். நான் வந்து இப்போ திரும்பிட்டேன் அதனால் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏன்டா நம்பணுங்கிற இடத்துல இருந்து தான் அவர் யோசிப்பார். ஆனால் அதை தாண்டி அங்கே நின்று நான் ப்ரூஃப் அந்த ட்ரஸ்ட்டை வந்து நான் பில்ட் பண்ணுறது என்னுடைய பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அப்போ அதுவுமே ப்ரிவிலேஜ் ஆயிரும், அதுவுமே ஒடுக்குமுறையாயிரும். நான் வந்து இப்படி உங்களுக்காக விடுதலை வாங்கி கொடுக்க போராடிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அது ஒரு வகை ஒடுக்குமுறை. ஸோ அப்போ அவன் மனசில் எழக்கூடிய கேள்வி கூட கேட்க முடியாதுங்கிற ஒரு இடத்த நான் கொடுக்குறேன் இல்லையா, அது தப்பு. அந்த இடத்துல நம்ம தான் இறங்கணும், நம்ம ப்ரிவிலேஜ்லேருந்து கீழே இறங்கி நம்மளுடைய சிக்கல்களை அவங்களுக்கு சிக்கலுடைய நிகராக நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வரும், அவங்க கூட இணைஞ்சு நம்ம வேலை பார்க்க முடியும். ஏன்னா என்டையர் மக்களை நம்ம போய் திருத்த முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் வந்து இஃப் இஸ் going out for doing something great, he would have the capability of understanding all this stuff and you know maathikkuradhukku avarkana vaipu adhigam. idhe vandu or 100 kodi makkal takkalam poi neengal la thirundhi vaanga neengal la purinjikenga stereotyping kedaiyadhu na 100 kodi perukku poi paada edukkuradhukku badhala oruthartta paadam eduthu puriya vechira mudiyum adhu easy adhanal how honest he is abingiradhu kaatum.
1: விருதுகள் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுது, இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் மக்கள் விட்டுருக்கு. ஆனால் இதை குறித்து, அதாவது விருதுகள் இன்னைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுதா இல்லை ஒரு பார்ஷியாலிட்டி அதை சுற்றி நிலவிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு எழுத்தாளராக அந்த உலகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் சார்?
0: பார்ஷியாலிட்டி ஆப்வியஸாக இருக்கு, அந்த நெட்ஒர்க் ஆஃப் கான்டாக்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த நெட்ஒர்க் ஆஃப் கான்டாக்ட்ஸ் தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவார்ட் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் அமைப்பு வந்து அவார்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் நான் பழகிருக்கணும், அல்லது நான் பழகின ஒருத்தருக்கு அவரை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பயஸ் தான். அதனால் வந்து விருதுகள் ஒரு எழுத்தாளனை ஒரு கலைஞனை உருவாக்குவதில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விருது வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டா இவர் வாங்கிக்கலாம். ஜெயகாந்தன் வந்து ஞானபீடம் அவார்டு இந்தியா கொடுத்துச்சு, இந்தியன் ஸ்டேட், அதுவும் சாகர கட்டத்தில் அவர் எழுதிலாம் முடிச்சதுக்கப்புறம். இப்போ அவர் ரெண்டு விஷயம் சொன்னார், இப்போ நான் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஞானபீடம் கொடுக்குறாங்களா இல்லை எழுதுனதுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இன்னொன்று, ஓகே ஃபைன், எனக்கு கொடுத்ததுனால ஞானபீடம் கௌரவம் அடைந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து விருதுகளை பற்றிலாம் கலைஞர்களோ எழுத்தாளர்களோ பொருட்படுத்ததில்ல, உண்மையான மக்கள் சார்ந்த கலைஞர்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகி ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது தான் முக்கியமான விருதாக பார்ப்பாங்க. மேக்சிம் கார்க்கு யாராவது ஆஸ்கர் அவார்ட் கொடுத்தாங்களா என்ன?

0: கிடையாது. ஸோ பட் அவருடைய தாய்ங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து புதுமை புத்தனுக்கு யாராவது சாகித்ய அகாதமி கொடுத்தாங்களா என்ன, அவருடைய பொன்னகரம் கதை வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ரீசண்டாக பிரபஞ்சன் வந்து ஒரு மேடையில் இது மிஷின் யூகம் அப்படின்னு ஒரு சிறுகதையை பற்றி, புதுமை புத்தன் சிறுகதையை பற்றி பேசியிருப்பார். ஸோ அவருக்கு அவார்டெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராபப்ளி கொடுத்துருப்பாங்க. பட் இந்தியாவுடைய அல்லது இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடச்சிருக்காது. ஆனால் அதை தாண்டி மக்கள்கிட்ட பேசக்கூடிய இடத்துல இருந்து அவர் இருக்கார்ல, அதுதான் வந்து முக்கியம். நேற்று கூட நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் எழுத்தாளர் ராதவந்தி சென்னியா வந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ கலைமாமணி அவர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த விருதுகள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், அதில் வந்து எழுத்தாளர்னு ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்க, அவங்கெல்லாம் எழுதுகிறாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இன்னொரு விஷயம் வந்து அவங்கெல்லாம் எழுதுகிறாங்கங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும், அவங்களுக்காவது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ஒரு கிண்டலாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்குலாம் எப்படி வந்து இன்னொரு ரெக்கமெண்டேஷன் போயிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பேனலில் இருப்பாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி தான் வரும். அதை தாண்டி வந்து அதை வந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், இந்த வே ஹி ரைட்ஸ் எல்லாமே வந்து காலாலலாம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த இந்த சோகால்ட் விருதுகள் வந்து ரீச் ஆகாது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து அதிகாரத்தை எதிர்த்து எழுதுகிறவங்க, அவங்கள வந்து இந்த அதிகாரம் வந்து அவார்டெலாம் கொடுத்து கௌரவிக்காது, ஆனால் மக்கள் கொடுப்பாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பார்ஷாலிட்டி ஓரளவு நிலவுது அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கும் மக்களுக்கு. ஆனால் இதை வெளியிலேருந்து வரக்கூடிய இல்லை வளர்ந்து வரும் ஒரு எழுத்தாளர் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து டிமோட்டிவேட் ஆவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு வேர்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: ஆனால் விருதுகள் நோக்கி எழுதாதீங்க, மக்களை நோக்கி எழுதுங்க. மக்களை நோக்கி எழுதுனா குறைந்தபட்சம் நீங்கள் விருது ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை மக்களாவது எழுப்பி கொடுக்க வைப்பாங்க. ஸோ விருதுகளை நோக்கி எழுதுனீங்கன்னா அது வந்து அதிகாரத்துக்கு ஃபேவராக உங்களை எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாக்கும். அதிகாரத்தை நோக்கி ஃபேவராக நீங்கள் எழுதுனீங்கன்னா அது எழுத்தாகவே பொருட்படுத்தப்படாது, மக்களும் உங்களை பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ மக்களை நோக்கி எழுதுனீங்கன்னா இப்போ இல்லைனாலும் உங்கள் காலத்துக்கு அப்புறமாவது வந்து அது வந்து கொண்டாடப்படும். ஸோ மக்களை நோக்கி எழுதுங்க, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை நோக்கி எழுதுங்க, இந்த சமூகத்துக்கான மனித மானுட சமூகத்துக்கான ஆன்மீக அல்லது பொருளாதார விடுதலையை நோக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எழுதுங்க. ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிச்சைக்காரனும் பைக் ஓட்டுறவனும் ஒரே நிலமையில் இருக்கிறான், ஆனால் அவன் அந்த நெட்ரோட்டில் நின்று சண்டை போட வச்சது யாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதை நோக்கி எழுதும்போது அங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிறக்கும். அதனால் அந்த மாதிரி மக்களை நோக்கி எழுதும்போது தான் அதுதான் உண்மையான விருதாக இருக்க முடியும். ஸோ விருதுகளை நோக்கி எழுதாதீங்க, மக்களை நோக்கி எழுதுங்க.
2: பெண்கள் ஒடுக்குமுறை பத்தி முன்னாடி சொன்னீங்க சார். சோ இப்ப வந்து நிறைய கதைகள் வந்து இன்னும் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து ஒரு பெண் கற்ப கேள்வி கேக்குற மாதிரியோ இல்லைன்னா அந்த கேள்விக்கு அப்புறம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுது, அதுல வந்து மோஸ்டா எப்படி இருக்குன்னா ஒரு பெண் வந்து பாதுகாப்பிற்காக ஒரு ஆணை சார்ந்திருக்க மாதிரியே பல எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க. சோ அதுல உங்க பார்வை எப்படி?
0: அதான், அந்த எழுத்தாளர்கள் ஆண்களா இருப்பாங்க, சிம்பிள். ஸோ ஆணுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவன் எழுதுறாங்க. பெண்கள் வந்து அப்படிலாம் இண்டிவிஜுவலாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்குங்கிறது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல்லே வந்து கொரோனா ஹேண்ட்லிங்லேயே நிறைய பார்த்துருக்கோம். நம்ம ஜெர்மனியில் மெர்க்கலாக இருக்கட்டும், ஜசிந்தா வந்து இருக்கட்டும், நியூசிலாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட், அவங்கெல்லாம் வந்து பெண் தலைவர்கள் தான். நம்மெல்லாம் ஹேண்டில் பண்ண லட்சணத்தை விட அவங்க பிரமாதமாகவே கொரோனா ஹேண்டில் பண்ணாங்க, ஷார்ட் அவுட் பண்ணாங்க, தீர்வுகளை நோக்கி நடந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஆய்வாகவே இப்போ நடத்தப்பட்டுருக்கு, எப்படி பெண் தலைமைகள் கொரோனாவை அல்லது மக்களுக்கு கொரோனாவை வந்து வெற்றிகரமாக ஹேண்டில் பண்ணி மக்களுக்கான நலனை ஈஸியாக கொடுக்க முடிஞ்சது, அவங்களுக்கு வாட் மேக்ஸ் தம் டு டூ தட் அப்படிங்கிறத நோக்கி பல ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. அதனால் பெண்களை ஒடுக்கி பார்ப்பதுங்கிறது நம்ம சொசைட்டியோட பேட்டர்ன். ஸோ அது தொடர்ச்சியாக வந்து பண்ணுவாங்க. ஒரு 1000 இருந்தாலும் ஒரு ஆணுடைய துணை தேவை அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஸோ அது வந்து திரும்ப திரும்ப உங்களை வந்து மரியாதையோடு வந்து ஷேக்கிள்ஸ் போடுறதுக்கான வழக்கம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான், இந்த யானையோட மென்டல் பிளாக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து ஏதோ அந்த வண்டலூர் மாதிரியான சாங்க்சுரிஸில் வந்து யானைகளை சின்ன வயசுலேயே குட்டியிலே கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு காலில் சங்கிலி கட்டி நிறுத்திடுவாங்க. நிறுத்தின உடனே குட்டி யானை என்ன பண்ணோம்னா அதை அறுத்துட்டு போகிறதுக்கான முயற்சிகளாக பண்ணிக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக பண்ணோம். பட் அறுக்கவே முடியாது, ஏன்னா அதனுடைய வலிமை வந்து அந்த சங்கிலி வந்து அதை விட அதிகமாக இருக்கும். அதனால மென்டலி அது ஒரு சோர்வு அடைஞ்சிடும். ஓகே, இந்த சங்கிலியை அறுக்க முடியாது போல இருக்குது, இழுக்க முயற்சி பண்ணால் நம்ம காது கால் தான் வந்து புண்ணாகுதுன்னு நின்றுடும். இப்போ என்னென்னா அதுக்கப்புறமா அந்த ஷேக்கிள் மட்டும்தான் மாட்டுவாங்க, பட் சங்கிலி வந்து அதே சங்கிலியாக தான் இருக்கும். இந்த யானை வளர்ந்துடும், வளர்ந்ததுக்கப்புறமும் இதை நம்ம வந்து உடைக்க முடியாது அப்படின்னு இதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சின்ன வயசில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே இதை வந்து நம்ம உடைக்க முடியாத சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற உருவத்துக்கு அது லைட்டாக இழுத்தாலும் அது அருந்துடும், அது எஸ்கேப் ஆயிடும். ஸோ இது இந்த மாதிரியான ஷேக்கிள்ஸ் வந்து போடுவதற்குன்னு இந்த சமூகத்தில் நிறையா ஆண்கள் எப்போவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆயிரமே இருந்தாலும் அப்படின்னு பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் பெண்கள் அதை தாண்டி வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுதான் எவல்யூஷன், அதுதான் வந்து ஹியூமன் கைண்டோடைய அடுத்த கட்டமாக இருக்கும். அதனால் அவங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அப்படிலாம் வந்து ஆண்கள்லாம் சப்போர்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இந்த சங்கிலியை அறுத்து இருக்கிற யானையாக அதை கடந்து வந்து பெண்கள் வரணும். வந்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் போகும்.
2: சிஆர்எஸ் வந்த அனுபவம் பற்றி எங்களோட சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கோங்க.
0: யா, கம்யூனிட்டி ரேடியோ ஆல்ரெடி நான் வந்து வந்திருக்கேன் சில நாட்களுக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி நினைக்கிறேன். அண்ட் இப்போவும் திரும்ப ஞாபகம் வச்சு கூப்பிட்ருக்கீங்க, ஜஸ் அது வந்து நல்ல விஷயம், தேங்க்ஸ் ஃபார் தேட். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுங்க, ஏன்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து என்னது விஜய் படம் வந்ததே,
2: என்ன
0: மாஸ்டர், அதில் வந்து காலேஜ் பற்றி சொல்லுவாங்கள்ல, இங்கேருந்து தான் மக்கள் வந்து வெளியே போய் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற பசங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் தான் வெளியே போய் அவங்க சரியான அரசியல் வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து மாஸ்டர் சொல்லுவார். அது மாதிரி இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிற பல திங்கிங் ப்ராசஸஸ் வந்து இங்கே மக்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுப்பதற்கான இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அதில் வந்து ஏன்னா அப்டேட் ஆகிற விஷயங்கள், இப்போ காலநிலை மாற்றம்ங்கிறது முக்கியமான விஷயம், அதை வந்து நீங்கள் பேசியே ஆகணும். அதே மாதிரி அந்த நடுநிலை அந்த விஷயமும் வந்து ஹவு அது வந்து ஃபேக்கான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பேசணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் இப்போவே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது பற்றின சிந்தனைகளை ஆழ்ந்து விதைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார். தன்னுடைய எழுத்துக்களின் மூலமா தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொண்டு சிறுகதை, கட்டுரை, கவிதை என தொடர்ந்து இயங்கி வரும் மற்றும் இன்றைய எழுத்தாளர்கள் சிந்தனைகளை தவிர்க்காத, அவற்றை முன்வைக்க தயங்காத, அகவயமான உண்மைகளை கொண்ட, தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் திரு ராஜசங்கீதன் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நாங்கள் உங்க ஆர்ஜே கேத்ரின் மற்றும் ஆர்ஜே சுஜாதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP.
3: You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு மகா, என்னடா உன் பின்னாடி போறா? அவளை பார்க்காமே நீ மகான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே நம்ம இந்த விஷயத்த லைஃப்ல பண்ணே ஆகணும்டா அப்படின்னு ஒரு லட்சியம் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கோங்க. ஆனா இது நம்ம பண்ண யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் தயக்கமும் எல்லாருமே அந்த லட்சியத்தை நிறைவேற்ற விடாம பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லணும், இதை பத்தி பேசிட்டே ஒரு குட்டி கதையோட இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. ஒரு ஊர்ல சிந்துன்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு 20 வயசு. அவளுக்கு பெரிய நடிகை ஆனும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருந்துச்சு. ஆனா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பெரிய சான்ஸ் அப்படின்னு கிடைச்சதில்ல. ஸ்கூல்ல, காலேஜ்ல சின்ன சின்ன டிராமால நடிச்சிட்டு இருந்தா. அப்படியே அந்த ஆசை உள்ள இருந்து இருந்து இப்ப நம்ம சிந்துக்கு ஒரு படத்தை நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா அவளுக்குள்ளேயே ஒரு பயம், நம்மளால முடியுமா, வீட்டுல என்ன சொல்லுவாங்க, கெரியருக்கெல்லாம் கரெக்டா இருக்குமா, இதெல்லாம் செட் ஆகுமா, யார் நமக்கு சான்ஸ் தருவா அப்படின்னு 1008 கொஸ்டின்ஸ் நம்ம சிந்து மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுங்க. இந்த குழப்பத்துல சரி கொஞ்ச நாள் நடப்போம் அப்படின்னு வாக்கிங் போயிட்டு இருந்தா சிந்து. அப்ப சில குட்டி பசங்க எல்லாம் கிரிக்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பால் சிந்து கிட்ட வந்து விழுந்துச்சுங்க. அதை எடுக்க வந்து அந்த குட்டி பையன்கிட்ட சிந்து கேட்டா, உனக்கு என்னடா ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்டப்போ, நான் கிரிக்கெட்டர் ஆகணும், முக்கியமான தோனி மாதிரி ஆகணும்னு சிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு பால் எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். சிந்து அப்படியே நடைய கண்டினியூ பண்றப்ப யோசிச்சா, ஒரு குட்டி பையனுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்க ஆசை மேல, அண்ட் அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றான் சொல்றப்பவே, யார பத்தியுமே அவன் கவலைப்படலையே. இந்த விஷயத்த நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு போயிட்டே இருந்தப்போ ஒரு பார்க் பார்த்தா. சரி கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்தப்போ அவ கண்ணுல ஒரு வால் பெயிண்டிங் பட்டுச்சுங்க. அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயாவ பெயிண்ட் பண்ணி அதுக்கு பக்கத்துல ஒரு கோட் போட்டிருந்தாங்க. என்னடதானே யோசிக்கிறீங்க, all of us do not have the equal talent, but all of us have an equal opportunity to develop our talents. அதாவது எல்லாருக்குமே ஒரே டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குன்னு படிச்ச நம்ம சிந்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. அவ முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் தெரிஞ்சது. அவ யோசிச்சா, கரெக்ட், நம்ம இது வரைக்கும் நம்ம லட்சியத்துக்காக எதுவுமே முயற்சி எடுக்கலையே, அதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யோசிச்சிருக்கோம், ட்ரை பண்ணவே ஆரம்பிக்கல, நமக்கு டேலண்ட் இருக்கு, அதை நம்ம தான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம சிந்து பார்க்ல இருந்து கிளம்பினோம். நேரம் வீட்டுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவளுக்கு என்ன லட்சியம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி புரிய வச்சா. இவ சொன்னது அப்புறமா, நீ பிடிச்சத பண்ணமா, நாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற வார்த்தைகள் அவங்க அம்மா அம்மா வாயில இருந்து கேட்ட உடனேவே நம்ம சிந்துக்கு இன்னுமே ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. சரிடா ட்ரை பண்றோம்டா அப்படின்னு வெளியே வந்தப்போ ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி சில பேர் சொன்னாங்க, என்னம்மா நடிக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நடிகை அவ்வளவு சீக்கிரம் யாருமா கல்யாணம் பண்ணிப்பா, லைஃபுக்கு நடிகை வாழ்க்கையெல்லாம் செட்டே ஆகாது.

0: அப்படின்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியுமே. அதாங்க அந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அவங்க தாங்க. சிந்துக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வந்துருச்சு. ஆனா அவளுக்குள்ள இருந்த அந்த ஆசை, அந்த நம்பிக்கை, அம்மா அப்பா கொடுத்த கான்பிடன்ஸ், அந்த குட்டி பையனோட விலை மதிப்பு இல்லாத அந்த சிரிப்பு, அப்புறம் நம்ம கலாம் சார் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் டாமினேட் பண்ணிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லா ஆடிஷன்ஸுமே அட்டன் பண்ணான். அவள் வழியில் எல்லாம் வந்துச்சோ எல்லாமே ட்ரை பண்ணான். ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு சும்மா அவள் சொன்னாங்க. அவள் போட்ட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சிருச்சுங்க. அதாங்க நம்ம சிந்துக்கு ஒரு பெரிய படத்தில் ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுங்க. இந்த சந்தோஷத்தை வாய் வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதாவது நம்மளுக்கு இருக்கிற லட்சியம் நிறைவேறிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ எல்லா சந்தோஷமே சிந்து முகத்திலே தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ அந்த நாலு பேர் நேரத்தில் சொன்னாங்க, நம்ம ஏரியா சிந்துக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா அது நமக்கும் பெருமை தானே அப்படின்னு சொன்னாங்க. அதாங்க நாலு விதமா பேசிட்டு தாங்க இருப்பாங்க. இந்த கதையில இருந்து என்னங்க தெரிய வருது? நமக்கு இருக்கிற டேலண்ட நம்ம தாங்க வெளியே கொண்டு வரணும். நமக்கு இருக்கிற லட்சியத்தை நம்ம தாங்க முயற்சியில நம்ம நிறைவேற்றிக்கணும். இதை நான் மட்டும் சொல்லலைங்க. ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் கிவ் அப் அப்படின்னு ரேச்சல் கோரி சொன்ன மாதிரி. அதாங்க உங்க கனவு பின்னாடி ஓடுங்க, உங்களை நீங்க நம்புங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அண்ட் ரொம்ப தெரிஞ்ச ஒரு கோட், அதான் நம்ம கலாம் சார் சொன்ன கோட், ட்ரீம் இஸ் நாட் தட் விச் யூ சீ வைல் ஸ்லீப்பிங், இட் இஸ் சம்திங் தட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். தூங்குறப்ப வர்றதுக்கு பேரு கனவு இல்லைங்க, உங்களை தூங்க விடாம பண்ணதுக்கு பேரான கனவு. ஸோ உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அது தயவு செஞ்சு நிறைவேற்றிக்கோங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஏன் அப்படின்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா. இருக்கிற குட்டி லைஃப்ல நமக்கு பிடிச்சதை நம்ம தாங்க பண்ணிக்கணும். இதை பத்தின உங்க கருத்து அண்ட் நீங்க ஏதாவது இதை பத்தி சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா crsmop@gmail.com, I repeat, crsmop@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். ஸோ பிடிச்சத பண்ணுங்க, லைஃப் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற இந்த கருத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அண்ட் டாடா பாபாய் சொல்லிக்கிறது உங்க ஆர்ஜே காயத்ரி. அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே காயத்ரி. அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. யோகா இஸ் த ஜேர்னி ஆஃப் த செல்ஃப் டு த செல்ஃப் த்ரூ தி செல்ஃப். அதாவது யோகா அப்படிங்கிறது நானாக என் மூலமாக என்னையே அடையக்கூடிய ஒரு பயணம். இன்னைக்கு நம்ம யோகா பத்தி தாங்க பேச போறோம். யோகா பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். December 11, 2014 யுனைடெட் நேஷன்ஸ் June 21 அன்று சர்வதேச யோகா தினமாக வருடா வருடம் கொண்டாடப்படும் என்று தெரிவிச்சாங்க. இந்த தினம் உலக ஃபுல்லா கொண்டாட ஆரம்பிச்சது 2015. சரி, யோகாடுன்னு கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. மெயினா ஒருத்தரோட பிசிக்கல், மென்டல் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அண்ட் அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் தாங்க எங்களோட மெயின் குறிக்கோள். நம்ம உடம்ப பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கோல்டோ இல்ல ஃபீவரிஷா இருந்தா ஃபீவர் வரப்போறது அப்படின்னு தெரியும். எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வலி இருக்கு அப்படின்னு தெரியும். யோகாவும் அதே மாதிரிதாங்க. சில ஆசனங்கள் நம்ம பயிற்சி செய்யும் போது நம்ம உடம்ப பத்தின ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆசனங்கள்லாம் நம்ம டெய்லி பண்றது கிடையாது. ஜாலியா சோஃபால உட்காந்து டிவி பார்க்கும் போதெல்லாம் நம்ம உடம்ப பத்தின நம்ம கவலையே படுறது கிடையாது. ஆனா ஆசனா அந்த மாதிரி பண்ணா நம்ம உடம்பு அதுக்கு பழகிரும். உதாரணத்துக்கு வஜ்ராசனம் அப்படின்னு ஒரு ஆசனா இருக்கு. இந்த ஆசனா பண்ணா கால் வலி, முதுகு வலி, அஜீர்ண கோளாறு இது மூணுமே சரியாகும்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆசனா பயிற்சி பண்றப்போ நிறைய பேருக்கு வலி வரும். ஆனா பழக பழக அந்த வலி போயிரும். இதே மாதிரிதாங்க ஒவ்வொரு ஆசனங்களுக்குமே நிறைய பலன்கள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்கார். இந்த பயிற்சிய கால வேளையில சூரிய உதய ஆறப்போ கிழக்கு பார்த்து பண்றது ரொம்பவே நல்லது. இதுல பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், மார்பு மற்றும் நுரையீரல் ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், தேவையில்லாத சதைகளை குறைக்கும், முதுகு எலும்பையும் இடுப்பையும் வலுப்படுத்தும், கீழ்வழுத்துல மற்றும் இடுப்புல உள்ள கொழுப்பு குறைக்கும், அஜீர்ணத்தை சரி செய்கிறது, கவனசக்தியை அதிகப்படுத்தும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா மூச்சு பயிற்சி. சம்ஸ்கிருதத்துல பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விதமான மூச்சு பயிற்சி இருக்குங்க. இந்த மூச்சு பயிற்சி மூலமா நிறைய நோய்கள் குணமாகுது. உதாரணத்துக்கு ஆஸ்மா, ஒற்றை தலைவலி, சக்கரை நோய் இது எல்லாமே குணமாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இதன் மூலமா நம்மளோட உணர்ச்சிகள் ஒரு சம நிலைக்கு வருது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம். இப்ப நீங்க ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போறீங்கன்னா முதல்ல என்ன பாப்பீங்க, ஒட்டடையா இருக்கும், அழுக்கா இருக்கும், பூச்சிலாம் கூட இருக்கும் இல்லையா. ஆனா கிளீன் பண்ண பண்ண அந்த வீடு கிளீனும் ஆகும், அதே சமயத்துல அழகாவும் இருக்கும். இந்த வீடு தாங்க நம்ம மனசு. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்போம். இது எல்லாம் கிளீன் பண்ண தியானம் ஒரு சிறந்த வழி. தியானம் பண்றதுக்கு அடிப்படையா நமக்கு சில ஆசனங்கள், மூச்சு பயிற்சி எல்லாம் தேவைப்படுது. இந்த தியானத்தின் மூலமா நம்மளுடைய உடல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மூச்சு, இது மூணுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்ன நேயர்களே, யோகானா என்ன, ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க, ஆசனா, பிராணாயாமம், தியானம், இது மூணுமே நம்ம பார்த்தோம். அதோட பலன்களை பத்தி பேசணும். யோகா, யோகா ஆசனா பத்தின அடிப்படையான ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கோம்னோ, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம்னோ நம்புறேன். இப்படிப்பட்ட மகத்தான யோகாவை தினசரி வாழ்வில் பயிற்சி செஞ்சு நம்ம வாழ்க்கைய ஆரோக்கியமா மகிழ்ச்சிகரமான பாதையில எடுத்துட்டு போவோமா, கண்டிப்பா போவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் புக்ஸ் பார்த்து, ஆன்லைன் பார்த்து யோகா பண்றாங்க. அது ப்ராப்பரா ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் மூலமா கத்துக்கணும். ஒரு ப்ராப்பரா யோகா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துண்டா அது ரொம்பவே நல்லதான ஒரு விஷயம். இதே மாதிரி யோகா பத்தின விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா crsmop@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். யோகா செய்வோம், பயனடைவோம். எல்லாருக்கும் எம்ஓபி சமுதாய மாணவனின் சார்பாக சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜே காயத்ரி. அண்ட் நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 7.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
1: என்ன தம்பி, ட்ரெயின்ல தான் இவ்ளோ இடம் இருக்குல்ல, உள்ள வந்து கொஞ்சம் உட்காரலாம்ல. ஃபுட்போர்ட் அடிக்கிறதுலாம் தப்பு தம்பி, உன் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்க, வந்து உட்காருப்பா.
2: ஆண்டி நீங்க இங்க வந்து நின்று பாருங்க, தெரியும் சும்மா பிளைட்ல போற மாதிரி காத்து ஜில்லுன்னு அடிக்குது, எவ்வளவு கெத்து தெரியுமா அவங்க நிக்கிறதெல்லாம், உங்களுக்கு எல்லாம் எங்க புரிய போகுது.
1: தம்பி நான் எனக்கு இருக்கிற அனுபவத்துல தான்ப்பா சொல்றேன், அப்புறம் உன் இஷ்டம்ப்பா.
2: ஐயோ
1: என்னாச்சு தம்பி, என்னாச்சு
2: ஆண்டி? காஸ்ட்லி செருப்பு ஆண்டி, நேத்தான் ஆண்டி வாங்கினேன்.
1: பா, செருப்பு போனா இன்னொன்னு வாங்கிக்கலாம், ஆனா உயிர் போனா மறுபடியும் வாங்க முடியுமா? எப்படியோ தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. இனி யார ஃபுட்போர்ட் அடிக்கிறது பார்த்தாலும் நீங்க அட்வைஸ் பண்ணி அவங்களை திருத்துங்கப்பா, ஃபுட்போர்ட் அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ இந்த மாதிரி செய்யல நீங்களும் என்கரேஜ் பண்ணாதீங்க.
2: சாரி ஆண்டி, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்.
1: ஃபுட்போர்ட் அடிப்பதை தவிர்ப்போம், பல உயிர்களை காப்போம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த ஒரு தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பேர் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
0: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
0: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு? டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க சிறுமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனத இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போனீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல முள்ளு எல்லாம் குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: ஆமாமா. நாங்க இவங்களுக்கு போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமே ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போகக்கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம்
5: இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க.
2: நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன் அம்மா.
0: சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாதம் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முதல் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சார்ந்து உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் நீ வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஏன் நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடர்ந்து விட்டுறேன்மா. கழிச்சு விட்டோமே அந்த அம்மாட்ட எந்திருக்கும் போது
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப டைம்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? பொண்ணு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்திருக்கும், என்னதான் எடுத்துட்டு போறேன்னு.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8.
1: You are listening to MOP Community Radio 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

புலியட்டு.

97.8.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவைதான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம் மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
3: Hello, hola and welcome to all our listeners. You are listening to MOP Community Radio 107.8. Today I'm super thrilled for our music concert as I welcome Madras Echoes, the band, the only a cappella girls band from MOP and the BA Sociology department. Stay tuned in to enjoy their amazing medley from Ilaiyaraaja to Anirudh. Hope you guys enjoy it.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி

0: சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: மதுர கானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.